நேயர்களுக்கு ஏழு நிறை காலையில் இதயம் கனிந்த மகிழ்வுடன் வணக்கம். அகாஷ்வாணி கரைக்கால் இன்றைய சக ஆண்டு 1948 அஸ்வின் மாதம் 6ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகாஷ்வாணி காரைக்கால். செந்நிறத்தில் கதிரவன் சிரித்து முகம் காட்ட, வான்மலர்ந்த வட்ட நிலா தன் இடம் நோக்கிட, சந்த தமிழ் சங்கநாதம் முழங்கிட, சிந்தையிலா மகிழ்ச்சி செழித்தபடி உதைக்கின்ற காலை வேளையில் விந்தையின்றி வரும் நொடிகளும் இந்த மகிழ்ச்சி துளங்கிட நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை.

0: அதிகாரம் 11 குறள் எண் 105. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான விளக்கம் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் உரையில் இருந்து. கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் நேரலை இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் R.V. சிவகுமார் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் அறுப்பதற்கு அனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மலை, 6:35 கரைக்கால் ONGC காவிரேசர் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 கரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் பங்கேற்கும் தளிர் எஸ் அஸ்மியா. இன்று காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ நிகழ்ச்சி நடைய சேவை செய்திகள் இடம்பெறும். 8:05 துள்ளி வரும்பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்த விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் N.V. வினிஷா அவர்கள். இன்று காலை 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவருள் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம் சூழ்நிலைதான் நம்மை ஆள்கிறதா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர் பங்கேற்கும் தளிர் எஸ் அஸ்மியா. 12:55 பன்னிசை பின்னாக்கில்லாத என தொடங்கும் பாடல் பாடியவர் சம்பந்தம் அவர்கள். நண்பர்கள் 1:00 ரேபிஸ் நோய் தடுப்பு நம் பொறுப்பு உலக ரேபிஸ் நாளையொட்டிய காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நோய் தடுப்பு பேராசிரியர் டாக்டர் எல் கார்த்திக் பாலாஜி அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கண்ட பதில், 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். 3:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் LSC லைக் ஷேர் கமெண்ட் ஃபிலிம் சாங் சோசியல் மீடியா பேஸ்ட். 3:30 LSE. 4:00 தேநீர் நேரம் நேயர் விருப்ப நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம். இது மாலை 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை பொய்யா என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள். 6:20 நாச்சியார்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ASI காமத் ஜுவல்ஸ் வழங்கும் மென் சொல்லம் அது வழங்குவோர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நல்லமாய் வாழும் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறில் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் N.V. வினிஷா அவர்கள். 6:45 இசைத்துறை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி எசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்னி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம் மண்ணும் நெல்லும் மயிலாடுதுறை மாவட்டம் சமணர் கொல்டி பொய்யாமொழி நேர்மும் கேட்கலாம். 8:00 காற்று பெருங்கானம். 8:30 காரா எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன். 9:30 இசை ஒன்று. 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்க மெயின் சொல்லும்போது வழங்குவது எழுத்தாளர் வசந்தா அம்பலவன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றல் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் சேர்ந்து. 11:10 துயிலும் முன். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார்.

0: இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும்.
1: கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: வருமுன் காப்பது என முன்னோர்கள் கூறியது எத்தனை அருமையான அறிவுரை. நாய்களை வளர்ப்பது ஒரு சிலருடைய விருப்பமாக இருக்கிறது, அது தவறில்லை. நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதில் அவை சிறந்து நிற்பதனால்தான் அவை மனிதன் வாழும் இடத்திலேயே வாழத் தொடங்கிவிட்டது. தங்களிடம் அன்புடன் விளையாடும் நாயை கட்டி தெருவில் அழைத்துச் செல்வதில்லை, இதனால் கடித்து விடுகிறது. மருத்துவமனைகளுக்கு செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது. ஆடு மாடுகளை கூட கடித்து விடுவதனை பார்க்க முடிகிறது. 24 மணி நேரத்தில் அதனை உணர்ந்து மருத்துவரிடம் காட்டிவிட வேண்டும். எனவே முறையாக பராமரிப்போர் மட்டுமே நாய்களை வளர்க்க வேண்டும். முறையாக தடுப்பூசி செலுத்தி பாதுகாக்க வேண்டும். வெறி நாய்க்கடியால் விளையும் ரேபிஸ் நோய் மிக ஆபத்தானது. பக்கத்தில் எவரேனும் வந்தால் அவர்களையும் அந்த நோய் பாதித்துவிடும். எனவே தனி அறையில் அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படும். நாய் லேசாகத்தான் கடித்தது, அதன் பல் அச்சு இல்லை என விட்டுவிடக்கூடாது. அப்படி எளிதாக நினைத்து மருத்துவம் பார்க்காமல் மரணமடைந்தவர்களும் உண்டு. பாதிக்கப்பட்ட விலங்கின் உமிழ்நீர் பொதுவாக கடி அல்லது கீரல் மூலம் மனிதனுக்கு பரவக்கூடும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே செப்டம்பர் 28 நாள் உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் பின்பற்றப்படுகிறது. இந்த நாள் ஒரு நோயை பற்றி பேசுவதற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வு நாளாகும். வெறிநாய்க்கடி என்பது வைரஸால் ஏற்படும் தீவிரமான தொற்று நோய். இந்நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டர் மறைந்த நாளை நினைவு கூறும் நாள் இந்நாள். நாய் கடித்து விட்டால் முதலில் செய்ய வேண்டியது காயத்தை சோப்பு மற்றும் ஓடும் தண்ணீரால் சுமார் 15 நிமிடங்கள் நன்றாக கழுவ வேண்டும். இது வைரஸ் தாக்கத்தின் ஆபத்தை குறைக்க உதவும். முக்கியமான முதலுதவி நடவடிக்கையாகும் இது. பின் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் உண்மையை கூறி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்து உடனடி நடவடிக்கையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டால் உயிரை காப்பாற்ற முடியும். இன்று அனைவருக்கும் தகவலை பெறும் உரிமையினாலும் பின்பற்றப்படுகிறது. தகவல் அறிதல் அறிவின் முதல் படி. செப்டம்பர் 28 தகவல் பெறுவதற்கான சர்வதேச நாள். எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது என உறுதி செய்யும் நாளே இந்நாள். பணம், பதவி, புகழ் என அனைத்தையும் அறிவாலேயே பெற முடிகிறது. வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வினை மட்டுமே ஊட்டும் என உணர்ந்து கொள்ளும் நாள் இந்நாள். தொடர் வண்டியில் பயணம் செய்வோருக்கு தகவலே முக்கியம். அத்தகவலை கொண்டு முறையாக பதிவு செய்து கொள்ள முடியும். அதுபோலவே வேலை வாய்ப்பு, தேர்வு நாட்கள், தேர்வு முடிவுகள், வழக்கு முடிவுகள், வானிலை அறிக்கை, நிதிநிலை அறிக்கை, மக்கள் தொகை என அனைத்து தகவலையும் பெற முடியும். இதனை வழங்குவதே தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதாகும். இந்த சட்டம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் முக்கியமான கருவியாக உள்ளது. தகவல் அறிந்த குடிமகன் வலிமையான குடிமகன். அவர்களாலேயே நாட்டின் பெருமையை மற்றவருக்கு கூற முடியும். எங்கெங்கு என்னென்ன கல்வி வாய்ப்பு இருக்கிறது, உதவித்தொகை எங்கெங்கு கிடைக்கிறது என்னும் தகவல் தெரிந்தவர்களே பயன்பெறுகிறார்கள். தகவல் உரிமைக்கும் பொறுப்புக்கும் தொடர்பு உண்டு. நமக்கு தகவலை பெறுவதற்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு அந்த தகவலை பொறுப்புடன் பயன்படுத்தும் கடமையும் இருக்கிறது. ஒரு சிறிய தகவல் ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிவிடும். எனவே அது மாற்றத்தின் விதையாகிறது. தகவல்களை தெரிந்து கொள்வோம். மற்றவர்களுக்கும் தகவல்களை பகிர்ந்து அவர்கள் வாழ வழி செய்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில்
0: வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும்.
1: கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: அகாஷ்வாணி கரைக்கால் பொழுது விடிந்தது, பொன்னழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழென மலர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

கதத்தெழு காலனை கண் குருதி புனல் ஆறொழுக உதைத்தெழு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: வனவீதியில் தேனமதாய் கனமழை பொழியும் காரைக்கால் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூடபெறும் மாலை உன்னிமேனன் பாடியது.

0: இதுவரை நேயர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினயகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகஷ்வாணி காரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி மையனூர் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்ப ஓஎன்ஜிசி நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி விழுங்கூர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 11 நாள் திங்கட்கிழமை.
7: உழவர்களுக்கு
8: என்ன பூங்கொடி, நீ ஊருக்கு போயிட்டு வந்து 2 நாள் ஆகுதாமே, எங்க வீட்டு பக்கமே வரல.
9: சுபாக்கா, ஏன் ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல உள்ள வாங்க.
8: உங்க வீட்டுக்கு வந்தா உள்ள வாங்கன்னு கூப்பிடுவ, ஆனா எங்க வீட்டு பக்கம் நீ வரமாட்ட.
9: கோச்சிக்காதீங்க சுபாக்கா, அசதியில தூங்கிட்டேன், சாயங்காலமா வரலான்னு பார்த்த, நீங்களே வந்துட்டீங்க.

0: என்ன ரெண்டு நாளாவா? சரி விடு.
1: சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க.
0: உங்க மாமா ஊர்ல விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: இப்பதானக்கா குருவை முடிஞ்சது, அடுத்து தாளடிக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க நிலத்தை.
0: நீ தாளடிங்கும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தாளடி பருவத்துல அதிக விளைச்சல் பெறணும்னா விதை பரிசோதனை செஞ்சு விதைப்பு பண்ணா நல்லதுன்னு சொல்றாங்களே.
1: தாளடின்னு இல்லக்கா, எல்லா பருவத்திலயும் விதை பரிசோதனை செஞ்சுட்டு விதைப்பு பண்ணோம்னா நல்லாவே விளைச்சல் கிடைக்கும் நமக்கு.
0: அதுவும் வாஸ்தவம் தான் பூங்கொடி. இப்ப நம்ம நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகளா தாளடி சாகுபடி செய்ய தயாராகிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த தருணத்துல அவங்களுக்கு தேவையான விதைங்க எல்லாத்தையும் வேளாண்மை விரிவாக்க மையங்கள் இல்லைன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிங்க தனியார் விதை விற்பனை நிலையத்துல கூட இருப்பு இருக்குதான். இதனால விவசாயிங்க எல்லாருமே சான்று பெற்ற தரமான விதைங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பூங்கொடி.
1: ஓ, அப்படியாக்கா?
0: ஆமா பூங்கொடி. அது மட்டும் இல்ல, விவசாயிங்க அவங்கள்ட்ட உள்ள விதைங்களை பயன்படுத்தும் போது விதைங்க நல்லா முளைப்பு திறன் இருக்குதா அப்படின்னு பரிசோதனை செஞ்சு பயன்படுத்துறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: விதை பரிசோதனை செய்யறத பத்தி சொல்லிட்டீங்க, அது எங்க போய் யாருகிட்ட போய் தரணும்?
0: விவசாயிங்க அவங்க கிட்ட உள்ள விதைகளை நாகப்பட்டினம் மாவட்டத்துல உள்ள விதை பரிசோதனை நிலையத்துக்கு நேர்லயோ இல்ல தபால் மூலமோ 100 கிராம் விதைய எடுத்துட்டு வந்தாலோ இல்ல அனுப்பிவிட்டாலோ முளைப்பு திறன் பரிசோதனை செஞ்சுக்கலாம் பூங்கொடி. 80 ரூபா பரிசோதனை கட்டணம் செலுத்தி.
1: எந்த முகவரியில அனுப்பணும்னு அதை சொல்லலையே.
0: அட, எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். நாகப்பட்டினம் மாவட்டம் மூத்த வேளாண்மை அலுவலர் விதை பரிசோதனை நிலையம், ஒருங்கிணைந்த விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை வளாகம், மாவட்ட தொழில் மையம் அருகில், மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், பின்கோடு 611003. இந்த முகவரிக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா அனுப்பலாம்.
1: ஏ சுபாக்கா, இப்போ நீங்க இந்த சொன்ன விஷயம் எல்லாம் உங்ககிட்ட யாரு முதல்ல சொன்னது? உங்களுக்கு எப்படி தெரியும் அது?
0: தாளடி சாகுபடி செய்ய உள்ள விவசாயிங்க எல்லாருமே நெல் விதைங்களை முளைப்பு திறன் பரிசோதனை செஞ்சு விதைக்கிறது மூலமா அதிக அளவுல மகசூல் பெற்று அதிக லாபம் பெறலாம் அப்படின்னு நாகப்பட்டினத்திற்கான தஞ்சாவூர் சரக விதை பரிசோதனை அலுவலர் சிவவீர பாண்டியன் அவங்க, அப்புறம் நாகப்பட்டினம் விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர்கள் அமுதாதேவி அப்புறம் பிரசன்னா அவங்க தெரிவிச்சிருக்காங்க.
1: சுபாக்கா, நல்ல நேரத்துக்கு வந்துட்டு நல்ல தகவலை சொன்னீங்க. முதல்ல இந்த விஷயத்தை எங்க மாமா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன்.
0: பூங்கொடி, நீ பஸ் புடிச்சு போய் சேர ஒரு நாளாவும், முதல்ல போன்லயாவது சொல்லு.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியோர் ஒஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால்.
4: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இன்றிரவு 7:25 கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மண்ணும் நெல்லும் மயிலாடுதுறை மாவட்டம் சிம்மனார்குயில் டி பொய்யாமொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீலிதாம்பாள் சித்த ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
7: வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்கலூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
9: இன்சொல் அமுது வழங்குகிறார்
10: திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.

0: நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மறப்போம், மன்னிப்போம். மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களில் மிகச்சிறந்த குணம் மன்னிக்கும் குணம்தான். பிறர் செய்த குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் மனிதநேயத்தோடு மன்னிக்கும் குணம்தான் மிக உயர்ந்த குணம். ஆனால் இந்த குணம் மனிதர்களிடத்தில் இப்போது மிகவும் குறைந்து வருகிறது. தவறுகளை மன்னிப்பதை விட அவர்களை பழிவாங்கும் குணமும் தண்டிக்கும் குணமும் தான் இன்று பெரும்பான்மையும் மிகுந்து காணப்படுகிறது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும்னு கவியரசர் கண்ணதாசனும் சொல்வார். வறுமை நிலையில் வாழ்வை ஓட்டுகிறாள் ஒரு பெண். தன் மகனை தனக்கு தெரிந்த ஒரு இடத்தில் வேலையில் சேர்த்து விடுவோம் என்று எண்ணி அழைத்து செல்கிறாள். அந்த பெண் அந்த வீட்டிற்கு சென்றதும், ஐயா வணக்கம்ங்க, இவன் என் மகன், எனக்கு ஒரே ஆதரவு இவன் தான் யா, இவனாவது இவன் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று பணிவாக சொன்னபடி, அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, உங்க புண்ணியத்தில் அவன் நல்லா இருக்கணும்னு சொன்னவள் அவரிடம் தன் மகனை ஒப்படைத்துவிட்டு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள். அந்த மனிதரும் அவனை தன் பிள்ளை போல் ஏற்றுக்கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததுடன் தன் வீட்டு வேலைக்கும் ஒத்தாசையாக வைத்துக் கொள்கிறார். வேலைகளையெல்லாம் சரியாக செய்யும் அவனிடம் சகவாச தோஷத்தால் திருட்டு பழக்கம் இருப்பதை அவர் மனைவி கண்டறிந்து கோபமாகி வீட்டை விட்டு விரட்டி விடுகிறாள். இதை கேள்விப்பட்ட அவள் கணவர் அவனை தேடிச் சென்று பசியோடு இருந்த அவனை வீட்டுக்கு மீண்டும் அழைத்து வந்து நல்ல புத்திமதிகள் சொல்லி சாப்பிட வைக்கிறார். அவர் மனைவிக்கோ கணவர் மீது சொல்ல முடியாத கோபம். அவரோ அவன் ஏதோ பழக்க தோஷத்தில் தவறு பண்ணிவிட்டான், அவனை மன்னிச்சிடுவோம்னு சொல்லி நல்ல புத்திமதி சொல்லி அவனை மீண்டும் பள்ளியில் சேர்த்து விடுகிறார். அவர் மனைவிக்கு தன் கணவரின் செயல் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஆனால் அவர் அவனை மன்னித்ததுடன் அவர் காட்டிய அந்த அன்பானது அவனை கல்வியில் சிறந்து விளங்க வைத்தது, நல்ல வேலையில் சேரவும் வழிகாட்டியது. வள்ளுவரும் கூட தன் அழகான குரலில் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்கிறார். ஆம், அவனை தண்டித்து வீட்டை விட்டு அனுப்பியிருந்தால் அவன் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகி இருக்கும். இப்போ அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அந்த மனிதரின் மன்னிக்கும் குணத்தால் சிறப்பாக அமைந்து போனது. அவனும் நன்றி உணர்வோடு அந்த மனிதரை தன் நெஞ்சில் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான். இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, தவறு நாம் செய்துவிட்டால் கௌரவம் பார்க்காமல் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுபோல தவறு மற்றவர்கள் செய்துவிட்டால் மனிதநேயத்தோடு அவர்களை மன்னித்து திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பல் சித்தாபாமாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய
2: சொல் அமுது. வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பல் சித்தாபாமாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்
1: இணைந்த இணையச்சி வழங்கியோர் ஸ்பூமேக்ஸ். ஸ்பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் ஸ்பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் ஸ்பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் ஸ்பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: ஸ்பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: ஸ்பூமேக்ஸ்
1: காற்றில் கலந்து காதில் மலரும் கரைக்கல் பண்பலை 100.3. இரலை இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. இன்று காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இன்று மாலை 5 மணிக்கு நாச்சியார்குள்ள வசந்த மாளிகை கண்ணு மெட்டல் ஸ்டோரின் உலா வரும் நேரம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். காற்றில் கலந்து காதில் மலரும் கரைக்கால் பண்பலை 100.3. மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கலின் 100-ஆண்டு விழாவையொட்டி நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்படும் வாழ்க்கை உயர்ந்த மதிப்பை பெறுவதாக கூறியுள்ளார்.

0: நாட்டிற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கலின் நூற்றாண்டு விழாவையொட்டி நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்படும் வாழ்க்கை உயர்ந்த மதிப்பை பெறுவதாக கூறியுள்ளார். இதையே நமது சான்றோர்களும் ஞானிகளும் நீண்டகாலமாக போதித்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தமது வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவரது மதிப்புகளையும் தேச சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் இளையோர்கள் அறிந்து கொண்டு செயலாற்ற வேண்டுமென திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் 3 நாள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 5 நாட்களுக்கு வேலை திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் இன்று முதல் 3 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று நேற்று இரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்திய வங்கிகள் சங்கம் உறுதியளித்ததை அடுத்து 3 நாள் வேலை நிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதையடுத்து வங்கிகள் இன்று வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே பொதுமக்களிடம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இனியும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மாநிலத்தில் கொலை கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் புழக்கமும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இதுல எங்க துறை ரீதியாக எஸ்சிஎஸ்டி இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து இதுல ஆர்வம் பண்றாங்களோ அவங்களை வந்து அது கூடுதல் பயிற்சி கொடுத்து அதுல கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். அதனால இந்த முறை வந்து எவ்வளவு பேர் மாணவர்கள் அதுல விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறாங்க கண்டறிஞ்சு அவர்களுக்கான ஸ்பெஷல் கோச் நாங்க வந்து பண்ணுவோம். இது குறித்து வந்து விரிவான ஒரு அறிக்கை நாங்க வந்து வெளியிடுறோம். இந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி போன்ற அது தனியாகவும் மற்ற இதுல வந்து என்னென்ன அவர்களுக்கான ஊக்கப்படுத்துறதுக்கான என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கணுமோ அதையும் நாங்க வந்திருக்கோம். அது ஏற்கனவே போர்ட்டலே நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இப்பயே அது வந்து வேலைகள் போயிட்டு இருக்கு. அதற்கான முன்முயற்சிகள் முன்னெடுப்புகள் தொடர்ந்து நாங்க வந்து எடுப்போம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் அக்கட்சியை மக்கள் ஆட்சியில் இருந்து அகற்றியிருப்பதாக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளரும் மாநில அமைச்சருமான திரு ஆதோ அர்ஜுனா கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், சாதி மத பாகுபாடுயின்றி மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்திருப்பதாகவும் அதன் மூலம் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி இடைத்தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு ஆதோ அர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், மகளிர் உதவித்தொகை உயர்வு, 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், வேலைவாய்ப்பு இல்லாத இளையோர்களுக்கு உதவித்தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி என எந்த வாக்குறுதியையும் அறிவித்தபடி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் தாவேகாவால் திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கோவிட் பாதிப்பு காலத்தில் கூட சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். தற்போது தாவேகா ஆட்சியில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் மின் கட்டணமும் மறைமுகமாக உயர்ந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கொள்கை உறுதியுடன் செயல்படும் கட்சி நாம் தமிழர் மட்டுமே என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து

0: செயலாற்றி வருவதாக கூறினார். மக்கள் பிரச்சினைகளுக்காக தமது கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக திரு சீமான் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் நடைபெற்ற நாகை காற்றாடி திருவிழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் 1000+ பங்கேற்று காற்றாடிகளை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் கிளையூர் வட்டாரத்தில் உள்ள காமேஸ்வரம் நீலக்கொடி கடற்கரையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற நாகை காத்தாடி திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் 50,000+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடலென திரண்டு வந்து வண்ண வண்ண பட்டங்கள் வானில் பறந்த அழகை கண்டு ரசித்தனர். வெளிநாடுகளிலும் பெருநகரிலும் மட்டுமே காண கிடைக்கும் இது போன்ற பிரம்மாண்ட காத்தாடி திருவிழாவை தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே கண்டு கடித்த பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியினை அடைந்தனர். போதை இல்லாத தமிழகம் என்பதே அரசின் முக்கிய இலக்கு என்பதை இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது நம் அனைவரின் சமூக பொறுப்பு என்பது இந்த காத்தாடி திருவிழாவில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், மதுரை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வோச்சிச் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 7 மாதங்கள் முன்னதாகவே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா சார்பில் ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ரபி பருவ சாகுபடி தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த 2 நாள் தேசிய மாநாட்டை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 65வது தேசிய கலை கண்காட்சியையொட்டி சிறந்த கலைப்படைப்புகளுக்கு 20 விருதுகளை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் லலித் கலா அகாடமி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். மதுரையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீர்வரிசைகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இதய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலாத்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் பங்கேற்று சுற்றுலா பயணிகளிடம் கலந்துரையாடினார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகமண்டலத்தில் நீலகிரி உணவக சங்கம் சார்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. நீலக்குடி மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட பாரம்பரிய கலை விழாவை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 41.4 ஓவரில் 2 விக்கெட்களை மட்டுமே இழந்து 300 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 6:55.
3: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
4: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
3: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in

0: நேயர்கள் கேட்கவிருப்பது. கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் இன் பசுந்தளிர் நிகழ்ச்சி விழுங்கூர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: மேலும்
2: மாவட்டம்
3: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: பாப்பா பேர் என்ன?
5: என்ன
4: சொல்ல போறீங்க பாப்பா?
5: தமிழ்ல சொல்ற.
4: அப்படிங்களா, தமிழ்ல ரைம் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க
5: கேப்போம். கேப்போமே. அணிலும் ஆடும் ஆவாம், இலையும் உடலும் உடலும் ஊவாம், எடுவோம் ஐந்தும் மட்டகம் ஐவோவாம், வானன் வைவோ அவ்வம், கற்போமே அன்னை முத்தும் பெற்றோமே.
4: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. பாப்பா வளர்ந்து பெரியாளாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: போலீஸ்.
4: அப்படிங்களா, ஓகே. பாப்பா வளர்ந்து பெரியாளாகி ஒரு காவல் அதிகாரி ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ.
3: ரொம்ப அழகா கியூட்டா மலையாள மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளிர்.
0: நேயர்கள் இதுவரை காரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்கும் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணிக்குழி குடிகாடு.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: காற்றோடு கைகோர்த்து காதோடு உறவாடும் கரைக்கால் பண்பலை நூறு பிள்ளை மூன்று.

0: நேரம் 7 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
3: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுதான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை

0: எழுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
1: மாப்பிள மாப்பிள, காலையிலங்காட்டுல இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? இந்தாங்க இந்த காஃபியாவது குடிச்சிட்டு போங்க.
2: எல்லாம் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். நான் போயிட்டு அப்புறம் வந்து காஃபி குடிக்கிறேன்.
3: காஃபி கூட குடிக்காம அவ்வளவு அவசரமா வெளில கிளம்புறீங்கன்னா அப்படி என்ன வேலை மாப்பிள உங்களுக்கு?
2: எல்லாம் நீங்க ஏற்படுத்தின வேலை தான் மாமி.
3: நான் எப்ப உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன்?
2: அதான் ரோட்ல போனவரை வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டு மாமியோட 10,000 பணம் பறி போறதுக்கு வழி சொன்னீங்களே, அதை மீட்கறதுக்காக தான் பாடுபட்டுகிட்டு இருக்கேன்.
4: மச்சான் மச்சான், கொஞ்சம் இருங்க, என்னோட சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு அப்புறம் போங்க.
2: என்னப்பா உன்னோட சந்தேகம்? நானே 10,000 பறி போகாம காப்பாத்திட்டு வரலாமேனு போயிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல சந்தேகம் அது இதுன்னு
4: அதான் கேட்டேனே மச்சான். நாங்க போன் பண்ணப்ப தங்கச்சோட குரல் வந்துச்சு, அதை எப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு போங்க.
2: ஓ அதுவா? அது ஒண்ணு இல்ல மடசாமி, நான் அந்த மாமி பறி கொடுத்த 10,000 தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேனா, அது சம்பந்தமா ஒரு பெரிய ஆபீசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கி இருந்தேன். அந்த நேரத்துல உங்க போன் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சரி அப்படின்னு இப்படி எல்லாம் பேசி வச்சேன்.
3: அப்ப அம்சவள்ளி குரல்ல பேசினது நீங்களா?
2: ஆட ஆமா மாமி.
3: அப்படியே அச்ச அசலா அம்சவள்ளி குரல் மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி இப்ப கொஞ்சம் பேசி காமிங்க மாப்பிள.
2: இப்ப என்ன மாமி அம்சவள்ளி குரல்ல பேசணும்? இந்த பேசுறேன்.
5: இப்ப என்ன மாமி, உங்க கையில இருக்கிற காப்பி குடிச்சிட்டு வெளியில போனோம், அவ்வளவுதானே? காப்பிய குடுங்க, குடிச்சிட்டு வெளில போறேன்.
2: எப்படி மாமி அம்சவள்ளி குரல் மாதிரியே இருக்குதா?
1: மாப்பிள நீங்க எங்கயோ போயிட்டீங்க, எப்படி மாப்பிள இதெல்லாம்?
2: நான் யாரு மாப்பிள? மன்னார் சாமியாக்கும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் யாருன்னு?
5: மாமா இப்படி குரல் மாத்தி பேசித்தான் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா?
2: என்னது ஏமாத்திக்கிட்டு இருக்கனா? நீ ஒரு ஆளு போறும் போல இருக்க. நான் ஏமாத்திக்கிட்டா இருக்கிறேன். இதுக்கு பேரு மெமிக்ரி. இத நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் தெரியுமா?
5: என்ன
2: பணம் கிடைக்குமா?
1: என்ன மாப்பிள்ள 10,000 தானே வேணும், நாங்க குடுத்து ஏமாந்த பணத்தை கண்டுபிடிச்சு வாங்கிக்கீங்க.
2: சரி மாமி, நீங்க ஏமாந்த பணத்தை கண்டுபிடிச்சு நான் வாங்கிக்கிறேன். ஆனா அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10,000 செலவாகும் மாமி, அததான் இப்ப கேட்டேன்.
3: நீங்க கண்டுபிடிக்கவும் வேணாம், நாங்க 10,000 பணமும் கொடுக்க வேணாம்.
2: என்ன குட்டி மாமி, இது காரியத்தை கெடுத்துருவீங்க போல இருக்கு. மாமி யாரு? இந்த மாப்பிள்ள மன்னார் சாமியோட மாமி. அவங்க போய் ஏமாந்ததா சரித்திரம் சொல்லலாமா? அதை முறியடிக்கிறதுக்கு தான் அந்த பணத்தை கண்டுபிடிச்சி வாங்கணுங்கிற முடிவோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு 10,000 தானே செலவாகுது, அதை பெரிய மாமி கொடுப்பாங்க, நீங்க ஏன் கொடுக்குறீங்க?
1: ஆமா ஆமா, ஏமாற கூடாது மாப்பிள, எவ்வளவு செலவானாலும் சரி நீங்க கண்டுபிடிங்க பாத்துப்போம்.
4: அம்மா நீங்க ஏமாந்தது அந்த முகம் தெரியாத ஆளுகிட்ட இல்ல, நம்ம மச்சாங்கிட்ட தான்.
2: ஏ மரசாமி, என்ன நீ குட்டி மாமி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? கொஞ்சம் அமைதியாரு. நம்ம மாமியோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன், அது உனக்கு பொறுப்பு இல்லையா?
4: ஆமா மச்சான், அம்மாவோட பணத்தை காப்பாத்துறதுலயும் எனக்கு பொறுப்பு இருக்கு, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கேன்.
6: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: என்ன யார்கிட்டயோ 10,000 கொடுத்து ஏமாறத விட நம்ம மாமாட்ட ஒரு 10,000 கொடுத்து அந்த பணத்தை கண்டுபிடிக்க சொல்லாமே, கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாதான் வருது.
2: அப்படி சொல்லாம் சொல்லி, என்னத்த இருந்தாலும் படிச்ச பொண்ணு படிச்ச பொண்ணுதான்.
5: என்னம்மா இந்த குடும்பத்துல ஆளுக்காளு ஒரு மார்க்கமா இருக்காங்க, இது இப்படியே போய்கிட்டு இருந்தா இந்த குடும்பம் எப்படி முன்னேறும்?
2: அம்மா தாயே கொஞ்சம் பொறுங்க, ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட நான் படுற பாடு பத்தாதுன்னு நீ வேற ஊதி விடுறியா? நான் யாரு? மாப்பிள மன்னார் சாமி. எல்லாம் எனக்கு தெரியும், இந்த குடும்பத்தை எப்படி கொண்டுட்டு போறதுன்னு எனக்கு தெரியும், யாரார இந்த குடும்பத்துல வைக்கணும் எடுக்கணுங்கிறது பத்தியும் எனக்கு தெரியும்.
3: அப்ப யார எடுக்க போறீங்க, யார வைக்க போறீங்க, எங்களை எடுக்கிறதா ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா?
2: ஐயோ குட்டி மாமி கொஞ்சம் பொறுமையா இருங்களேன், ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கிறேன், இதுல நீங்க வேறையா? ஏதோ மனசுல பட்டுச்சு சொன்னேன். அம்மாவும் பொண்ணும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் யாரையும் எடுக்கவும் மாட்டேன் விரட்டவும் மாட்டேன்.
5: ஆமா மாமா கொஞ்சம் பொறுங்க, விரட்டுறதும் எடுக்கிறதும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதானே?
2: ஒன்னோ ரெண்டோ எனக்கு தெரியாது, நான் விரட்டவும் மாட்டேன் எடுக்கவும் மாட்டேன். கொஞ்சம்

0: பொறுமையா இருங்க தாயே, காரியத்தை கெடுத்துறாதீங்க. மாமி, நான் சொன்னபடி உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக இந்த மாப்பிள்ள மன்னார்சாமி சொன்ன ஐடியா நல்ல ஐடியா தானே?
1: மாப்பிள்ள ஐடியால நல்லாதான் மாப்பிள்ள இருக்கு. உங்களுக்கு 10,000 ரூபாய் பணத்துக்கு அக்கா கிட்ட நான் சப்போர்ட் பண்றேன். அக்கா, நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம், உங்க கௌரவத்தை காவந்து பண்றதுக்காக மாப்பிளைக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்க கூடாதா? போயிட்டு போது, கொடுங்கக்கா.
2: கொடுக்கலாம், ஆனா 10,000
0: என்ன மாமி, நீங்க லட்ச லட்சமா அள்ளி கொடுத்து செவந்து போனா உங்க கையால 10,000 ரூபாய் எடுத்து கொடுக்க கூடாதா? எடுத்துக்கிட்டு வாங்க மாமி.
2: சரி, எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றீங்களே மாப்பிள, எங்க இருந்து எடுத்துட்டு வர்றது?
0: என்ன மாமி, நீங்க விஷயம் இல்லாம இந்த மாப்பிள்ள மன்னார் சாமி சொல்லுவேனா? நீங்க ஜீரக டப்பில வச்சு பாத்தீங்க, பெருஞ்சீர டப்பில வச்சு பாத்தீங்க, அஞ்சர டப்பில வச்சு பாத்தீங்க, தகர பொட்டியில வச்சு பாத்தீங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச இந்த மாப்பிள்ள மன்னார் சாமி, நீங்க பீரோக்குள்ள அடுக்கி வச்சிருக்கீங்களே புடவை, அதுக்கு இடையில ஒரு 10,000 ரூபாய் கட்ட வச்சிருக்கீங்களே, அதை கண்டுபிடிக்க முடியாமையா போயிடும் இந்த மாப்பிள்ள மன்னார் சாமிக்கு? அத போய் எடுத்துட்டு வாங்க மாமி.
2: புடவை அடுக்குக்கு இடுக்குல வச்சிருக்கிற பணத்தை நீங்க எப்படி மாப்பிள்ள கண்டுபிடிச்சீங்க?
0: உண்மையிலேயே நீங்க பீரோவுல அடுக்கி வச்சிருக்க புடவைக்கு இடையில பணம் இருக்கா மாமி?
2: அப்படின்னா உத்தேசமா தான் சொன்னீங்களா? நான் தான் உளறிட்டேனா?
0: ஆமா மாமி, நீங்க எங்கெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப சிந்திச்சு பார்த்தா இந்த மாப்பிள்ள மன்னாரசாமி, கடைசியில பீரோவெல்லாம் ஒரு கண்ணோட்டம் விட்டேன், எங்கேயும் பணம் தெரியல, ஒருவேளை அதுல இருக்குமோன்னு இப்ப திடீர்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி சொல்லி வைப்போமே அப்படின்னு சொன்னேன், நீங்க உண்மையிலேயே ஒத்துக்கிட்டீங்க மாமி.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னாரசாமி நகைச்சுவை தொடர்.
4: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: நீங்க போங்க பெரியம்மா, மாமாட்ட எப்ப பார்த்தாலும் இப்படிதான் உளறி கொட்டி மாட்டிக்கிறீங்க.
6: உளறது மட்டும் இல்லாம சொல்லி, அவர் கேக்குறப்பெல்லாம் பணத்தை எடுத்து கொடுத்து அவரை கெடுத்து வச்சிருக்கிறதே பெரிய காதான்.
0: குட்டி மாமி, கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? பெரிய மாமி, அவங்க எல்லாம் உங்க மேல அக்கறையா பேசுற மாதிரி தெரியல. ஒண்ணு, அவங்க எல்லாம் இங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இப்ப என்ன சொல்றீங்க?
7: ஆஹா, அங்க சுத்தி இங்க சுத்தி டைரக்டா பாயிண்ட்க்கே வந்துட்டாரு. அம்மா அம்மா, மச்சானுக்கு நாம எவ்வளவோ செஞ்சிருக்கோம், அந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்து நீங்க விட்ட பணத்தை அவரை தேடி கொண்டு வர சொல்லுங்க.
2: சரிடா மாடசாமி, நீ ஏன் சொல்லிட்ட, இந்த எடுத்தாந்து கொடுக்க சொல்றேன். ஏ அமுதவள்ளி, போய் பீரோவை திறந்து புடவை அடுக்கல பச்சை புடவைக்கு அடியில இருக்கிற 10,000 ரூபாய் எடுத்தாந்து நம்ம மாப்பிள்ளைகிட்ட கொடு.
1: சரிக்கா, இதோ போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
0: ஓஹோ, அந்த பச்சை புடவைக்கு கீழே தான் வச்சிருக்கீங்களா மாமி? நான் பீரோவை திறந்து ஏதாவது பணம் இருக்குமான்னு பார்த்தப்ப அந்த புடவை எடுக்க பார்த்தேன், ஆனா மேலோட்டமா பார்த்தேன், அந்த பச்சை புடவைக்கு கீழே பார்க்க விட்டுட்டேன். இப்பதான் தெரியுது, எதை செஞ்சாலும் தெளிவா செய்யணும்னு. இனிமே கவலைப்படாதீங்க, நீங்க பணம் வைக்கிற இடத்த தெளிவா கண்டுபிடிச்சு உங்கள்ட்ட சொல்லிடுறேன்.
2: இத தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல மாப்பிள, இனிமே நான் பச்சை புடவைக்கு அடியில வைக்க மாட்டேன், வச்சா பட்டு புடவைக்கு அடியில தான் வைப்பேன்.
0: அப்படியா மாமி? அப்படின்னா நான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்
7: மச்சான். இருந்தாலும் எங்க அம்மா இவ்வளவு வெள்ளந்தியா இருக்க கூடாது.
0: சரியா சொன்ன மாடசாமி, உங்க அம்மா இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவே இந்த மாப்பிள்ள மன்னாரசாமி கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறேன்.
6: ஆமா மாப்பிள, நீங்க எப்படியோ அப்படிதான் நானும், எங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக தான் நானும் இங்க இருக்கேன், என் பொண்ணையும் துணைக்கு வர சொன்னேன்.
0: அப்படியா? அம்மா ஆனந்தவள்ளி, நீ இந்த வீட்டுல ஆனந்தமா இருக்கணும்னா கொஞ்சம் அமைதியா இருக்கணும், இருக்கிறியா?
6: ஏன், அவதான் அமைதியா இருக்கணுமா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க கூடாதா?
0: நான் எதுக்கு இருக்கணும் மாமி? நான் இந்த வீட்டு மாப்பிள,
6: அவளும் இந்த வீட்டு பொண்ணு, அதுவும் படிச்ச பொண்ணு.
0: ஓஹோ, அப்ப என்ன படிக்கலன்னு குத்தி காட்டுறீங்களா? நான் யாரு? அந்த காலத்துல 5வது 5 வருஷம் படிச்சவன், என்ன போய் படிக்காதது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ என்னமா படிச்சுக்கிட்டு இருக்கப்ப? என்ன விட ஒரு 2 கிளாஸ் குறைச்சேன்னு நினைக்கிற. பரவாயில்ல, இந்த வயசுல இவ்வளவு படிக்கிறேன்னா பாராட்ட வேண்டியதுதான்.
5: என்னமாமா உங்களோட குறைச்சு படிக்கிற மாதிரி சொல்றீங்க?
0: அப்புறம் அது வந்து பிஏ எந்த வருஷம் படிக்குது?
5: நான் பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்.
0: சரி, அப்ப ஏற்கனவே எத்தனை வருஷம் படிச்சிருக்க?

0: கூட்டி பாரு, எனக்கே கணக்கு தெரியல. பதிமூணு வருஷம் எங்க, பதினஞ்சு வருஷம் எங்க, அதனால நான் ரெண்டு வருஷம் அதோட கூட தானே படிச்சிருக்கிறேன்.
1: ஐயோ மச்சான், உங்க படிப்பு கணக்கு எல்லாம் இப்ப தேவையில்லை. 10,000 பணம் வாங்கிட்டீங்களா இல்லையா?
0: இல்லையே, கொடுத்திருந்தா இவ்வளவு நாளி இவங்ககிட்ட எல்லாம் நான் ஏன் பேசிட்டு இருக்கிறேன்? இத்தனாலி நான் எங்கேயோ பறந்து போயிருப்பேனே.
2: நான் பணத்தை எடுத்துட்டு வந்து எவ்வளவு நாளே ஆகுது தெரியுமா மாப்பிள்ள? உங்க படிப்பு பிரச்சனை தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்தாங்க முன்னாடி இந்த பணத்தை புடிங்க.
0: கொண்டாங்க மாமி, கொண்டாங்க மாமி. ஏன் மாமி, இதுல 10,000 ரூபாய் சரியா இருக்குல்ல?
3: ஒரு ஓரமா உட்காந்து எண்ணி பார்த்தா தெரியுது.
0: அத எப்படி எண்ணணும், எங்க வச்சு எண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நான் வர்றேன்.
4: மாமோய் கொஞ்சம் நில்லுங்க.
0: இந்த மாப்பிள மன்னார் சாமியை நிறுத்துற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? ஆனந்தவல்லிக்கு அவ்வளவு தைரியமா? ஏன் ஏன் என்ன வேணும்?
4: போறதா போறீங்க? நான் புடிச்சு வச்சிருக்க பாட்டுல இருந்து ஒன்ன போடுறேன், அதை கேட்டுட்டு போங்க.
0: ஓ, அந்த கிராமிய பாட்டா? போடு போடு, கேட்டுட்டு அப்புறமா போறேன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார்சாமி, ஆந்தகுடி அருணாமணி வண்ணன்.
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி, இல்ல சண்முக சுந்தரம்.
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி, ஜெயந்தி ராமமூர்த்தி.
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி, ஈ சுபா.
5: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி, நலாயினி பாலசுப்ரமணியன்.
6: நான் தாங்க அம்சவல்லி, டி ஜெயபாரதி.
7: நான் தாங்க அவங்க ஆனந்தவல்லி, ஆர் இளவரசி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
8: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
9: புவி மீதில் பூபாலம் இசைத்து செவியோடு செந்தமிழ் பாடம் காரைக்கால் பண்பலை நூறு பள்ளி மூன்று. தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
10: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை

0: எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் மருத்துவ அறிவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்று கூறினார். மருத்துவத் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அதே வேளையில் அறிவியல் முன்னேற்றத்துடன் அறநெறிகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். மருத்துவ கல்வி உட்பட அனைத்து கல்வித்துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் முன்னேறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து கிராமப்பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சீகூர் மாவட்டத்தில் 36 புதிய கிராம சாலைகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். 106 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் இவற்றுக்கான பணிகள் ஓராண்டிற்குள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் வாய்ப்புகளும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சிறந்த சாலை இணைப்பை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் 100ஆண்டு விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது செயல்பாடுகள் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றார். அத்தகைய அர்ப்பணிப்புடன் திகழ்ந்தவர் அசோக் சிங்கல் என்று அவர் தெரிவித்தார். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 நாள் அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ளார். அவருடன் நிதியமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் குழுவும் கத்தார் சென்றுள்ளது. இந்த பயணத்தின் போது இன்று தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது ஆண்டு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அந்த வங்கியின் தலைவருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார். அத்துடன் ஜோர்டன், சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, சவுதி அரேபியா, நேபாளம் ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்களுடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். கத்தார் அரசின் மூத்த தலைவர்களை சந்திப்பதுடன் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு முதலீட்டாளர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்துரையாட உள்ளார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கால்நடைகளுக்கான காப்பீட்டு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் தொடங்கப்படுகிறது. காப்பீடு தொடங்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பாக இந்த இணையதளம் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சேவைகளை வழங்கும். காப்பீடு வழங்குதல், கோரிக்கை செயலாக்கம், கண்காணிப்பு ஆகியவற்றை நெறிப்படுத்த இந்த தளம் உதவும் என்று கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளத்தின் சேவைகள் ஹிந்தி, ஆங்கிலம் தவிர 11 மாநில மொழிகளிலும் கிடைக்கும் என்றும், இதன் மூலம் கால்நடை விவசாயிகள் தங்களுக்கு வசதியான மொழியில் தகவல்களையும் சேவைகளையும் பெற முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பழங்கால சிற்பங்களை கண்டறிந்து அவற்றை இளையோரிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் தமது பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மன் கி பாத் உரையில் பாராட்டியது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் மணப்பாறையைச் சேர்ந்த பேராசிரியர் செல்வராஜ் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய திரு செல்வராஜ் இதனை தெரிவித்தார்.
1: மணப்பாறை பகுதியில் கண்டுபிடித்த வீரக்கல் தொடர்பாக பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டினார். மகிழ்ச்சியாக உள்ளது. இது பேராசிரியர் என்ற முறையில் எனக்கு கிடைத்த வெற்றி அல்லது மகிழ்ச்சி என்பதை காட்டிலும் இதற்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி மகிழ்ச்சி என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான 2வது கட்ட இயக்கத்தை தில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தேசிய டிஜிட்டல் சுற்றுலா கட்டமைப்பு மற்றும் மாற்று சுற்றுலா தலங்களுக்கான தேசிய இயக்கம் ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் சுற்றுலாவின் அடுத்த கட்டமாக பிரபலமான சுற்றுலா தலங்களை தாண்டி மண்டல அளவிலான சுற்றுலா தலங்கள் பிரபலம் அடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிகம் அறியப்படாத சிறந்த இடங்களை ஊக்குவிப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். இது உள்ளூர் மக்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள் ஆகியோர்

0: வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து தனித்துவமான இடங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் சுற்றுலா தலங்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார்.
1: வெள்ளூருக்கு ஒரு அழகான ஒரு டூரிசம் வீடியோ ஒன்று வெளியிடலான் இருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இங்க வெள்ளூர் மக்களுக்கு வந்து எங்களோட அதிகமா வந்து வெள்ளூரோட பெருமைகளும் மருமைகளும் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வெள்ளூரோட சிறப்பு என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க எங்கேயாவது பார்த்திருந்தா அதோட போட்டோகிராஃபியோ வீடியோவோ எடுத்துருக்க பட்சத்துல இல்ல எடுத்து எங்களுக்காக அழகா நாங்க வந்து ஒரு மெயில் ஐடியா ஒன்று ஷேர் பண்றோம், அதுல போஸ்ட் பண்ணுங்க. அதனால எல்லாருமே வந்து உற்சாகமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வெள்ளூரோட டூரிசம் வெறும் வெள்ளூர் போட்டோட நின்னுறாம இன்னும் அதிக அதிகமா நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் நிறைய நேச்சுரல் பிளேசஸ் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வாங்க. அது எல்லாத்தையுமே இன்னும் நம்ம வந்து நேஷனல் லெவல்ல வந்து போர்ட்ரேட் பண்ணோம்.
0: சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற 48வது உலக திறன் போட்டி நேற்று நிறைவடைந்தது. 70 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா 6 வெள்ளிப் பதக்கங்களையும் 20 உயர் சிறப்பு திறனுக்கான பதக்கங்களையும் வென்றது. கடந்த முறை 13வது இடத்தை பிடித்த இந்தியா இந்த முறை 3 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணியின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி, இப்போட்டியில் இந்திய அணி வெளிப்படுத்திய அபார திறன் உலகளாவிய திறன் மேம்பாட்டு பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். முந்தைய சாதனைகளை முறியடித்து நாட்டின் இளம் போட்டியாளர்கள் இந்தியாவின் திறன்மிக்க மனிதவளத்தின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை இந்தியா தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தில்லியில் இளம் தொழில் வல்லுநர்களிடையே கலந்துரையாடிய அவர், உலகின் 3வது பெரிய எரிசக்தி நுகர்வு நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது எரிசக்தி ஆதாரங்களை வெற்றிகரமாக பன்முகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கலான சூழலிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை இந்தியா உறுதி செய்துள்ளது என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உரி பயங்கரவாத தாக்குதலில் 19 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2016 ஆண்டு செப்டம்பர் 28 மற்றும் 29 தேதிகளில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இந்த துல்லிய தாக்குதல்களை நடத்தியது. உலக ரேபியஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெறிநாய்க்கடி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை கட்டுப்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பித்த பிரான்ஸ் விஞ்ஞானி லூயி பாஸ்டரின் நினைவு நாளான செப்டம்பர் 28 தேதி 2007 ஆண்டு முதல் ரேபியஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்தமான் நிக்கோபார், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் உத்தராகண்டின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி நிஷினில் இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இதனிடையே இன்று அதிகாலை தொடங்கவிருந்த ஹாங்காங் பாகிஸ்தான் இடையேயான மற்றொரு காலிறுதி ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது காற்றின் மொழி, கரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார்கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
5: கண்புரை அறுவை சிகிச்சை

0: வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். ஒரு சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிங்கம் சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்
7: மனம் நிறைந்த தரத்தில்
4: காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாருப்பார்கள் கோசுகள் சரியான வழியில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்
9: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
10: மனிதர்கள்ல சில பேர் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்றது உண்டு. இவங்களை பார்த்து நாம பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்கள பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குது தான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து

ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து ரெண்டு பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னான் அவன்.

0: நேயர்கள் இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சு கோஸ்வாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தங்க
4: நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய் ரோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.

0: காற்றில் அலையாய், காதில் மொழியாய், காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம். தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
1: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
2: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: மேலும் வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இதயம் காப்போம், உலக இதய நாளை ஒட்டிய சிறப்பு தொடர். வழங்குகிறார் இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர்கள்.
6: வணக்கம். மாரடைப்பு ஏற்பட்டால் மாரடைப்பை முதலில் உறுதி செய்து அதற்கான முறையான சிகிச்சையை ஆரம்பிக்க வேண்டும். என்ன மாதிரி சிகிச்சை செய்ய வேண்டும்? முதலில் த்ராம்பலைஸ் செய்து இரத்த குழாயை சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆஞ்சியோகிராம் செய்ய வேண்டும். ஆஞ்சியோகிராம் செய்யும் பொழுது இந்த இரத்த குழாய் அடைப்பை மருந்திலேயே சரி பண்ணி கொள்ளலாமா, அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய வேண்டுமா, அல்லது பைபாஸ் ஆப்ரேஷன் செய்ய வேண்டுமா என்று தெரிந்துவிடும். ஆஞ்சியோகிராமோட ரிசல்ட்டை பொறுத்து என்ன சிகிச்சை செய்ய போகிறோம் என்பதை முடிவு செய்யலாம். மருந்துகள் என்றால் அதற்கான மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கொண்டு, அதே போல் உணவு பழக்க வழக்கங்களை சரியாக இருந்தால் மேற்கொண்டு மாரடைப்பை வராமல் தடுக்கலாம். ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது இரத்த குழாய் அடைப்பு ஒரு சில இடங்களில் இருந்தால் அதை பலூன் மூலம் அந்த அடைப்பை விரித்து திருப்பி சுருங்காமல் இருப்பதற்கு ஸ்டென்ட் வைப்பதற்கு பேரே ஆஞ்சியோபிளாஸ்டி. அடைப்புகள் பல இடங்களில் இருந்தோ அல்ல அடைப்புகள் நீளமாக இருந்தோ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாத நிலைமையில் இருந்தால் அதற்கு

0: பைபாஸ் ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருக்கும். பைபாஸ் ஆப்ரேஷன் என்பது பெரிய சிகிச்சை, மயக்க மருந்து கொடுத்து இரத்த குழாய்கள் அடைப்பை, இப்படி ரோடில் பைபாஸ் இருக்கிறதோ அதே போல இரத்த குழாய்களை கொண்டு பைபாஸ் செய்வதே பைபாஸ் ஆப்ரேஷன் என்று கூறுவோம். ஒரு சிலருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி மற்றும் பைபாஸ் சிகிச்சையும் செய்ய முடியாத அளவுக்கு இரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கலாம். இரண்டாவது, இருதயம் ரொம்பவும் பலகீனமாயிருக்கலாம், அல்லது கிட்னி ஃபெயிலியர் போன்ற காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னொரு சிகிச்சை இருக்கிறது, அது பேர் EECP என்று பெயர். இந்த EECP என்பது வெளியில் இருந்து கம்ப்ரஷன், கையிலும் காலிலும் கம்ப்ரஷன் கொடுப்பது. இவ்வாறு கொடுக்கும் பொழுது புதிய இரத்த குழாய்கள் வளர்கிறது. சிறு இரத்த குழாய்கள் வளர்ந்து தசைகளுக்கு இரத்தம் புதிதாக செல்வதால் இருதயம் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று நன்றாக வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முன்பெல்லாம் பெண்களுக்கு மாரடைப்பு வருவது மிகவும் ரேராக இருந்தது, பட் இப்பொழுது மாரடைப்பு வருவது மிகவும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் மாதவிடாய் வந்து கொண்டிருக்கும் வரை மாரடைப்பு வராது, ஆனால் இப்பொழுது சிறு வயதிலே வருகிறது. அதற்கு முக்கியமான காரணம் நமது நாட்டில் சர்க்கரை வியாதியின் அளவு அதிகமாகி கொண்டிருக்கிறது. மேலும் இப்பொழுது மகளிர் பலர் வேலைக்கு செல்வதாலும் மன உளைச்சல் அதிகமானதாலும் அவர்களுக்கும் மாரடைப்பு அதிகமாகிறது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது இதயம் காப்போம், உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். வழங்கினார் இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் RV சிவகுமார் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கதிர் வீசும் ஒளி அனலில் காலையது சிறப்பது போல், ஒளிபட்டு களை காட்டி கண் வியக்க வைப்பது போல், மயில் விரித்த தோகை அழகு மனம் சிலிர்க்க வைப்பது போல், மலர் விரிந்து சுரியும் மனம் நாசிக் கமழ நர்த்திப்பது போல், நெல் வயல் வரப்பில் அசையும் பயிர் பசிது விற்க வருவது போல், சொல் எடுத்து வரும் தமிழ் நம் அறிவின் எல்லை கூட்ட வருவது போல், எப்போதும் மக்கள் நலம் நினைத்து நல் விருந்து படைக்க காற்றில் தவழ்ந்து காதில் மொழியும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: சிந்தனை துளி. பச்சை பூமி வேண்டுமா? கையில் துணிப்பை ஏந்துங்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களினை கேட்கலாம். காலை காம்போ புவி மீதில் புது தென்றலாய் செவியோடு செந்தமிழ் சேர்க்க உங்களுடன் இணைவது இரா சுந்தர பாண்டியன்.
1: விரைவு திருச்சி சாரதாசில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனம்

0: சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
3: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
4: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
3: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
5: வேர் வலிமையாக இருந்தால் விருட்சம் செழிப்பாக இருக்கும். நம்முடைய அடிப்படை கட்டமைப்பு முறையாக இருக்கும் போது எப்போதும் வளம்தான் அமையும். எனும் வண்ணத்திலுடன் 7 மடங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போ.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.

நிரலைக்காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் மாலை 4 மணிக்கு, அதாவது 30/9/2026, 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு

நடைபெற இருக்கிறது. காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தாண்டரேஸ்வர் ஆலயம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தாண்டரேஸ்வர் ஆலயத்தின் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. நேயர்கள் இனி கேட்கலாம்.

நடைபெற இருக்கிறது. காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தாண்டரேஸ்வரர் ஆலயம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தாண்டரேஸ்வரர் ஆலயத்தின் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு முகாமில் இன்று காலை மரம் நடு விழா. நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூர் அருள்மிகு திரௌபதியம்மன் திரைக்கோயிலில் இன்று காலை படுகளம் மற்றும் கூந்தல் முடித்தல், இன்று மாலை தீமிதி திருவிழா, இன்று இரவு அம்பாள் வீதி உலா காட்சி நடைபெறும். நேரில் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் காற்றோடு கலந்து காதோடு பேசும் காரைக்கால் பண்பலையில் காலை காப்போம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நெல்லை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுத்துள்ள அறிவிப்பு, நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 மாதங்களுக்குள் நடைபெறும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையிலான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் 30/9/2026 அன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள முதன்மை கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. மேற்கண்ட சிறப்பு முகாம்களில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது தேவைகள் மற்றும் கோரிக்கைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை, ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல் மற்றும் தற்போதைய புகைப்படம் 2 ஆகியவற்றின் மனுக்களாக வழங்கி பயனடையுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுத்துள்ள அறிவிப்பு, திருவாரூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் குவாரிகள் மற்றும் சேமிப்பு கிடங்களிலிருந்து கனிமங்கள் எடுத்துச் செல்லும் வாகனங்களில் AIS 140 GPS கருவியை நிறுவி அவற்றை மைமாஸ் போர்ட்டலுடன் இணைப்பதற்கு கடந்த 31/8/2026 காலாவாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 12% வாகனங்களுக்கு மட்டுமே AIS 140 GPS கருவினை பொறுத்து MIMAS போர்ட்டல் மைமாஸ் போர்ட்டலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் 30/9/2026 கனிமங்கள் எடுத்துச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தி அவற்றை மைமாஸ் போர்ட்டலுடன் இணைக்கப்பட வேண்டும். எதிர்வரும் 30/9/2026 GPS கருவி பொருத்தி மைமாஸ் போர்ட்டல் இணைக்கப்படும் வாகனங்களுக்கு மட்டுமே வாகனங்களில் எடுத்துச் செல்ல நடைச்சீட்டு வழங்கப்படும். GPS கருவி பொருத்தப்படாத வாகனங்களுக்கு கனிமங்கள் எடுத்துச் செல்ல நடைச்சீட்டு வழங்க இயலாது. எனவே திருவாரூர் மாவட்டத்தில் அனைத்து குவாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்களும் 30/9/2026 தங்களது வாகனங்களில் AIS 140 GPS கருவினை பொருத்தி மைமாஸ் போர்ட்டல் பதிவு செய்து கொள்ளுமாறு இதன் மூலம் இறுதியாக அறிவுறுத்தப்படுகிறது. 1/10/2026 முதல் GPS பொருத்தாத வாகனங்களில் கனிம நடைச்சீட்டு, இடைமாற்று நடைச்சீட்டு இல்லாத வாகனங்களில் கனிமங்கள் கொண்டு செல்வது கண்டறியப்பட்டதால் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டு உரிய குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார்.

திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு, சமூக நீதிக்காக பாடுபடுவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாய் விருது தொகையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி உரையும் வழங்கப்படுகிறது. விருதாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார். 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதியில் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சியர்களுக்கு 20/10/2026 அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், தங்களின் சுயவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கான விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 20/10/2026 ஆகும் என்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கின்றார். இது காலை நேரத்தை கலகலப்பாக மாற்றி கனிவாக மொழி பேசிக் கொண்டிருக்கும் காலை காம்போ. நிலையடுத்து 8:05 வரை

0: இதுவரை வானுயர சென்று வழி உலைகள் கலந்து தேன் கலந்த தீந்தமிழில் உன் கலந்து உற்சாகம் தந்து மகிழ்த்து மகிழ்த்தது காலை காம்போ. தேனனை இணைக்கும் தீந்தமிழால் சொல்லெடுத்து வான் முழுதும் விளைய வந்து செவிக்குள் செந்தமிழாகும் சீர்மிகு காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: நேயர்களே, கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதலில்
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை

0: இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கிராமத்துல ஒதுக்குப்புறமா வந்து ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல வந்து ஒரு சன்னியாசி இருந்தாரு. அவர் பேர் வந்து தேவசன்மா. அவர் வந்து பிச்சை எடுத்து சேர்த்த காசு எல்லாம் கந்தையில முடிச்சு அங்க வந்துருக்காரு. அந்த சன்னியாசி வந்து பண முடிப்ப கையில வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் தெரியறத ஒரு திருடன் கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். எப்படியாவது ஒரு நாள் அந்த பணப்பைய திருடணும்னு நினைச்சான். அதுக்கு அவன் ஒரு சூழ்ச்சி செஞ்சான். ஒரு நாள் சன்னியாசியை காலில் விழுந்து வணங்கினான். சாமியே, இந்த உலகமே ஒரு மாயை. காலை மலர்ந்து மாலை உதிர் மலருக்கு ஒப்பானது. வாழ்க்கைய வந்து ஒரு காய்ந்த புல்லு மேல இருக்கக்கூடிய நெருப்பு மாதிரி. வாலிப பருவம் இப்படிதான் அப்படிதான் அவன் போய் ரொம்ப பேசுறான். நீங்க சீடனா எத்துக்கணும். நான் வந்து உங்களுடைய காலடியில இருந்து உங்களுக்கு நான் வந்து நிறைய சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். அவரை வந்து சீடனா எத்துக்கிறாரு. திருடனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து நல்லவன் போல நடிச்சு சன்னியாசிட்ட வந்து பணியுடைகள் செஞ்சு இன்னைக்கு வந்து அவருடைய சீடனா மாறிட்டோம். ஆனா எப்படியாவது ஒரு நாள் நம்ம வந்து இந்த பண முடிப்பை எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கறத மட்டும் இருக்கான். ஒரு நாள் ஒரு அந்தனர் உங்களுக்கு விருந்து வைக்கிறாரு. நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு சீடன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா சுவாமி வந்து இந்த அந்தன வீட்டுல சின்ன துரும்பு கூட இட்டுட்டு வந்த கூடாதுங்கிறதால எல்லாத்தையும் தொடச்சிட்டு கிளம்புறாரு. அப்ப வந்து ஓடி வரான். நிறையமா உட்கார்ந்துருந்தீங்க, நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டோன்னு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடன் வந்து வாங்க நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சன்னியாசியும் சீடனும் ஒரு குளக்கரையில அடையிறாங்க. அந்த குளத்துல இறங்கி கைகாலை கழுவிட்டு வர்றதுக்காக சன்னியாசி கீழே போகும்போது சீடன் வந்து என்ன பண்றான், இந்த பண முடிப்பை எடுத்துட்டு ஓடிடணும்னு பிளான் பண்றான். ஆனா சன்னியாசி கை கையால கழுவிட்டு குளத்துல வந்து எதிர்கரையில ரெண்டு செம்மறி ஆடுகள் சண்டையிட்டு கொண்டிருந்தன. உன்னோட ஒண்ணு முட்டி மோதிக்குது, மண்டை இருந்து ரத்தம் கொட்டுது. இந்த தூரத்திலிருந்து பார்த்துக்குள்ள நரிக்கு வந்து ஒரு சொட்டு ரத்தத்தை அப்படி நக்கி சாப்பிட்டோன்னு அந்த ஆடு வந்து உன்னோட சண்டை போறது அது ரொம்ப சுவையா பாத்துட்டு இருக்கு. இத போய் அந்த சன்னியாசி பாத்துட்டு இருந்தாரு. அப்படி பாத்துட்டு இருக்கும் போது இவன் போய் பக்கத்துல இருந்து சொல்றான், இந்த மாதிரி இந்த குள்ள நரி பாருங்க, இந்த முட்டாள்தனத்தை என்ன பண்றது, ரெண்டு ஆட்டுக்கு நடுப்புற சண்டை, நிச்சயமா ஏதோ ஒரு ஆடு செத்து போகும். அந்த மாதிரிதான் தெரியுது. இப்ப வந்து ஏதோ ஒரு ஆட்டை வந்து இந்த குள்ள நரி சாப்பிட போகுது அப்படின்னு பாக்கும்போது இந்த ஆட்டு சண்டையில வந்து குள்ள நரி என்ன பண்ணுதுன்னா வேடிக்கை பார்த்துட்டு இந்த ரத்தத்தை போய் சாப்பிட போகும்போது ரெண்டு ஆடும் வந்து அந்த குள்ள நரியை போட்டு நசுக்கிடுது. நசுக்கணும்னா அந்த குள்ள நரி வந்து பரிதாம செத்து போயிடுது. இத போய் சன்னியாசி வந்து ரொம்ப அவர் மறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் சந்தர்ப்பம் நினைச்சுக்கிட்டு அந்த பணப்பையை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, தன்னுடைய சீடர் அந்த பண முடிப்பை எடுத்துக்கிட்டு போறத வேடிக்கையா பாத்துட்டே இருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் நினைக்கிறாரு, பரவாயில்ல இந்த நரி மாட்டிட்ட மாதிரி நீங்க ஒரு நாள் இடத்துல மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி அவன் நினைச்சிட்டு பண முடிப்பு எடுத்துட்டு போறத பத்தி கவலைப்படாம இருக்காரு. எதுக்காகனு கேட்டீங்கன்னா, சில நேரத்துல வந்து நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல என்ன நடக்குது எதுக்காக போனோங்கிறத விட்டுட்டு நம்ம அதுல இருந்து டோட்டலா இடம் மாறி வேற டைரக்ஷன்ல போய் எதே ஒண்ணுல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும் போது ஒரிஜினலா நம்ம எங்க போனோமோ அந்த வேலையை விட்டுடுறோம். சோ அதனால எந்த வேலையில ஈடுபடுறீங்களோ அந்த வேலையில கவனமா இருங்க. மத்ததுல திசை திருப்பினாலும் திசை மாறாமல் நீங்க கரெக்டா பயணிச்சு போனீங்கன்னா நீங்க எடுத்துக்கிட்ட வேலைய ரொம்ப சிறப்பா செஞ்சு சக்சஸ் பண்ண முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.
0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97151672, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் இப்பொழுது 8:05.

0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி துள்ளி வரும் பாட்டு. சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் தான் வழக்கமான எண்கள். தொலைபேசி எண் முன்னிணைப்பு எண்ணோடு 043-638. தொலைபேசி எண்கள் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. அழைத்து மகிழுங்கள் நேயர்களே. காரைக்கால் பண்பலையின் தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு உங்களது பாடல்களை கலக்க விடுங்கள் நேயர்களே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
0: அட முகநூல் பக்கத்துக்குள்ளார வந்துட்டீங்களா? வந்துட்டீங்கன்னு தெரியுது. நம்ம வழக்கமான நேயர்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் நான் புதிய நேயர் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செய்யுங்க, முகநூல் பக்கத்துக்குள்ளே வந்துடலாம். அதில் உங்களுக்கான கேள்வி பதிவிடப்பட்டிருக்கு, அதற்கான பதிலை நீங்கள் உடனே பதிவிடலாம். அதாவது, இந்தியாவின் 45வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இடம் எது? இதுதான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி. முகநூல் பக்கத்துக்குள்ளே வாங்க, உங்களுடைய விடைகளை பதிவிடுங்க. இது துள்ளி வரும் பாட்டு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியோட இணைய காத்திருக்கும் இந்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.

0: யாரே இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சரி, என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ரெட்ரோ படத்துல இருந்து கனிமா பாடல் கொடுங்க.
0: சரி, பாடல் வரும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி.
2: அனுமருத்துவமனை
0: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
3: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.

0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது தொழில் வரும் பாட்டு காத்திருக்கும். இந்த நேர அழைப்போம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வேளாக்குடி ரமணா சகாதேவன்.
0: என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: படம் ஜனநாயகன், பாடல் தளபதி கச்சேரி.
0: சரி, பாடல் கண்டிப்பா வரும். இடைவெளிக்கு பிறகு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
0: சேந்தனை துளி. கழிவுகளை தரம் பிரிப்போம், தூய்மையான சூழலை உருவாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நாளை காலை 6:40 காரைக்கால் பண்பலை 100.3 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமதே நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: நடா,
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா, போடே.
2: அபிப்பேரீட்சை நேரம், 8:21. அபிப்பேரீட்சை ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரீட்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரீட்சை. தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை யார் கேட்க போறாங்க, எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்போம். காத்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
3: காலை வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, யார் எங்கிருந்து சொல்றீங்க காலை வணக்கத்தை?
3: ஜோதி, அண்ணப்பன் பேட்டில இருந்து.
2: வாங்க ஜோதி, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: அமரன் படத்துல இருந்து மேடம், வெண்ணிலவின் சாரணி.
2: கண்டிப்பா உங்களது விருப்ப பாடல் வருமா விளம்பரத்துக்கு பிறகு. நன்றி நன்றி. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
8: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
7: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: காரைக்கால் பண்பலை 100.3 தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சி இது. வரக்கூடிய இந்த நேயர் வணக்கம். நற்காலை வணக்கம். சொல்லுங்க சார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் என்றும் உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் மேலதேச முருகன்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மதராசியை படுத்தது தங்கப்பூவை பாட்டு.
0: சரிங்க, ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு பாடல் வரும். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு கேள்வி சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்தியாவின் 45வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இடம் எது? இதுதான் இன்றைக்கி நம்ம வைத்திருக்கக்கூடிய கேள்வி. இது சாரநாத்தில் உள்ள பழமையான பௌத்த தலம். அதாவது சாரநாத் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசிக்கு அருகே அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற முக்கியமான ஒரு பௌத்த புனித தலம் இது. இதில் இன்னும் நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, மாமன்னர் அசோகரால் நிறுவப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தூண் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த தூண் பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த தூணினுடைய உச்சியில் உள்ள அந்த 4 சிங்கம் கொண்ட சிற்பம் தான் இந்தியாவினுடைய தேசிய சின்னமாக இருக்குது. அப்புறம் அதில் உள்ள அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய தேசிய கொடியில் அசோக சக்கரம் அப்படின்ற பேரில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதெல்லாம் சிறப்பு அம்சங்கள். இன்னும் வந்து அதில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்களும் இருக்குது. முக்கிய கட்டிடங்கள் தமிக் ஸ்தூபி, அப்புறம் வந்து சௌகந்தி ஸ்தூபி, அசோகர் தூண், இது எல்லாமே இதில் உள்ள சிறப்பு அம்சங்களாக பார்க்கப்படுது. நேயர்கள் சிலர் கூடுதல் தகவல்களோடையும் கொடுத்துருக்குறாங்க, விடையை சரியாகவும் கொடுத்துருக்குறாங்க. நேயர்கள் யார் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கணரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், கும்பகோணம் செந்தில்நாதன், தயா விவேகானந்தன், அள்ளிநகரம் மகாதேவன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீகிருஷ்ணா, அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அடுத்து சந்தோஷ்குமார் இந்த நேயர் பேரலம், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து, மேலவாஞ்சூர் சம்சுதீன், பிரமிளா தமிழ்ச்செல்வன் இவங்க சென்னையிலிருந்து, ஆண்டிமடம் கார்த்திகேயன், பிரதாபராமபுரம் கவியரசி பிரியா யோகநாயகி அனல்யா, தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், மா செல்வநாதன் அப்படின்ற பெயரை தாங்கி வந்திருக்கிறது, புலிவளம் நூர் ஐன் அஜீஸ் ரஹ்மான், வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன், இது எல்லா பேரும் தாங்கி வந்திருக்குது. எந்த பதிவு? ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அடுத்து நெம்மேலி நந்தகுமார், ஆண்டிமடம் சுதேஷ் சுபிதா, பூவம் குபேர், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன், காழைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா, பூவம் தினேஷ் ராஜ், கம்பன் கபிலன் பாரி தலையாயிலிருந்து, எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், பூவம் நிலாஸ்ரீ, நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, குவாகம் இளங்கோவன், மல்லியம் ரவி, நாகப்பட்டினம் தீக்ஷிதா ஜெயகிருஷ்ணன், கொள்ளிடம் கருணாநிதி, நன்னிலம் நாகைக்குமரன், மங்கைநல்லூர் ராமதாஸ், அடுத்த நேயர் நடராஜன் என்று நமக்கு காட்டுது பெயர். மேட்டுப்பாளையம் நாகராஜன், ஓ நாகராஜன் சாரி, நடராஜன் இல்லை நாகராஜன், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், வீரதுரை அரியலூரிலிருந்து, வினோத்குமார் திருமலை ராயன்பட்டினம், சிவபுரி கீர்த்திராஜன், காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன், அடுத்து மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, போனகிரி சுமதி பாபு, கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜன் நஜிமுதீன், வன்னியம்மன் பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், நாகூர் ஜெயம் முகமது ஜலீல், அடுத்த நேயர் திருபுவனம் சத்யபாமா அலமேலு மங்கை, ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, காரைக்கால் மேலவடுதுறை சேப்பு விஜயராகவன், திருச்சேரி அஜ்லீன், நாகூர் ஜகபத் சாதிக் முகமது யூசுப், இஞ்சிக்குடி மின்சாரக்கணன் தீபா வைஷ்ணவி பிரவாகினி சிவபாலன், வலங்கைமான் துரை, முக்கரம்பூர் ஆனந்த், அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், நாலுவேதபதி மோனிகா யாழினி, அதம்பார் கலைச்செல்வி செல்வம், அடுத்து கத்திரிப்புலம் பாக்கியராஜ், பூந்தோட்டம் கார்த்திகேயன், நன்னிலம் சுப்பிரமணியன், சத்யா மலக்குடியிலிருந்து. இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:31. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கும் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
4: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் திருத்திரிப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
4: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

0: காரைக்கால் பொன்மணியின் தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக இணைப்பில் அழைத்து காத்திருக்கும் இந்த நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரயில் ஸ்டேஷன். மேடம்,
0: என்ன பாடல் நல்லா இருக்கும் சார்? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தலைவன் தலைவன் தலைவிக்கு படத்துல இருந்து எனக்கு ஏதோ ஒரு பாட்டு, நல்ல பாட்டா கொடுங்கம்மா.
0: சரிங்க, நன்றி நன்றி. பாடல்
1: நன்றிம்மா, நன்றி.
0: அதற்கு முன்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: காரைக்கல் பண்பலை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தொழில் வரும் பாட்டு. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நன்றி மேடம்.

0: காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் இது வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியுடைய இணையக்கூடிய இந்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அரண்மனை படத்துல இருந்து ஒரு பாடல் போடுங்க மேடம்.
0: சரி, பாடல் வரும் கேட்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி.
0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
3: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வீட்டிற்கு

0: குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444-9111-444.
1: நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.

0: நேரம் இப்பொழுது 8:52 காரைக்கால் பண்பலையின் தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைப்பில் இணைய காத்திருக்கும் இந்த நேயர் வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: பேப்பெருமண்ணலூர் சரவணா கமலேஷ்.
0: என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: திருச்சிற்றம்பலத்திலிருந்து தாய்களை பாடல்.
0: பாடல் கேட்கலாம். இடைவெளிக்கு பிறகு நன்றி.
1: நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கணிந்த நல் வாழ்த்துகள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
4: புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
1: கரைக்கல் பண்பனியின் தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஒரு வினா வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வினா என்ன அப்படின்னு மீண்டும் சொல்கிறேன். இந்தியாவின் 45வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இடம் எது, இதுதான் கேட்டிருந்தோம். சரியான விடயம் நேர்கள் கொடுத்திருந்தாங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசிக்கு அருகில் அமைஞ்சிருக்கிற சாரநாத்தில் உள்ள பழமையான பௌத்த தலம் தான் இது. நேர்கள் நிறைய பேர் தங்களுடைய சரியான விடையை பதிவிட்டிருந்தாங்க. மேலும் வாழ்த்துக்களும் விடையும் தெரிவித்துள்ள நேர்கள் முகநூல் பக்கத்தில் காட்டூர் சிவகுமார், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். நேயர்களே, கரைப்பண்பலை உங்களை தேடி வருகிறது. புதன் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும், அதாவது நாளை மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று மாலை 4 மணிக்கு காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தான்தோன்றீஸ்வரர் ஆலயம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: முக்காத்துட்டு

கரைக்கற்பன் மலையில் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் மணியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய தொழில் வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி. திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே.
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே.
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
11: புத்தம். புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
10: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களினை கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் நேர்கள் கேட்கவிருப்பது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி.

0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
3: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
4: அடதா தார்பாய் நாத்துப்பாய் நெல் சாக்கு பேக்கரி பாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
3: அருண் என்டர்பிரைசஸ் எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
4: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
6: இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வெள்ளைப்படுதல். நார்மலா இருக்கிற மைண்ட் செட் என்னன்னா வெள்ளைப்படுதல் வந்தாவே இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறது. அது வந்து ஆக்சுவலி ஒரு மெத்து, அப்படி கிடையவே கிடையாது. நார்மலாவே நம்மளுடைய ஜெனிட்டல் இதுல வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ்ங்கிறது செக்ரீஷன்ஸ் வந்து இது நார்மல். அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டா இருக்கும். எந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னா பியூபர்டி டைம்ல, மென்சஸ் ஆகிற டைம்ல, ஓவலேஷன் டைம்ல, பிரெக்னன்சி டைம்ல, அந்த மாதிரி டைம்ல வந்து நார்மலா இருக்கிற செக்ரீஷன்ஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை பத்தி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ எப்போ கவலைப்படணும், எப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா நார்மலா இந்த வர ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட அரிப்பு இல்லை எரிச்சல் இல்லை ஏதாவது ஸ்மெல் வர்றது இல்லை கலர் ஏதாவது மாறி வர்றது, மஞ்சள் கலரில் பச்சை கலரில் இல்லை தயிர் போல திரிஞ்சு மாறி வர்றது, அது கூட சேர்ந்து அடிவயிறு வலிக்கிறது, யூரின் போகும்போது எரிச்சல் இல்லை இந்த வைட் டிஸ்சார்ஜில் ரத்தம் கலந்து வர்றது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டரை வந்து மீட் பண்ணணும். அதை வந்து அலட்சியமாக விட்டுறக்கூடாது. இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஜெனிட்டல் ஏரியாவை வந்து எப்பயுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கிறேன்ட்டு நம்ம அடிக்கடி வந்து சோப்ஸ் அந்த லிக்விட்ஸ் அந்த எனி ஆன்டிசெப்டிக்ஸ் லென்டி வாஷ் அந்த மாதிரி எதையும் போட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாஷ் பண்ணி நார்மலாக இருக்கிற ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமை டேமேஜ் பண்ணாமல் சுத்தமான தண்ணீரில் க்ளீன் பண்ணால் மட்டுமே ரொம்ப போதுமான விஷயம். அது தவிர யூஸ்வலாக எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுற அண்டர்வேர் வந்து காட்டனாக இருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கணும். அந்த அண்டர்வேரை டெய்லியும் வாஷ் பண்ணி வெயிலில் காய வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மோரோவர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது எவ்ரி டைம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது ரிப்பீட்டடாக தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி வாஷ் பண்ணிட்டு அந்த ஏரியாவை திருப்பியும் வந்து நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு டிஷ்யூ இல்லாவது ட்ரை கிளாத் வச்சு அதை வந்து ட்ரை பண்ணுறது முக்கியம். பிகாஸ் அந்த ஈரத்தோடையே இருக்கும்போது இன்னும் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆக்ரவேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சில பேசிக் விஷயம் வந்து வை டிஸ்சார்ஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஓ வெள்ளப்படுது எனக்கு இந்த கஷாயம் குடிச்சா சரியாயிடும் இல்லை அந்த மாத்திரை போட்டால் சரியாயிடும் சொல்லி நம்மளே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கூடாது. பிகாஸ் அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கு. கண்டிப்பாக போய் உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இல்லை அது இன்ஃபெக்ஷன் தானா இல்லையா அப்படிங்கிறத வந்து கரெக்ட் டைமில் டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளைப்படுதல்னா உடலில் கழிவு சேர்ந்துருச்சுன்னு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. அது ஆக்சுவலி கிடையாது. நிறம் மட்டும் பார்த்து பயப்பட வேண்டாம். மாற்றத்தை அறிகுறிகளையும் கவனியுங்கள்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
5: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
0: நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்று மாளிகையின் கவிமிக நாயகன் காரைக்கால் பண்பலை 100.3

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் பாயிண்ட் டூ பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்கலன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: விரைவு திருச்சி சாரதாசில்
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: அன்பான விவசாயிகளே, நிரம மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பொம்பளையின் ஒரு பிள்ளை 3.2 பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறோம் இல்லையா. இந்த பாயிண்ட்ல நான் சுந்தரபாண்டியன் இருக்கிறேன். அந்த பாயிண்ட்ல யாரு?
7: சிவசங்கரி. இந்த பாயிண்ட்ல
0: இருக்கிறீங்க.
7: ஆமா,
0: ஒன்னும் கவலையே கூடாது, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்க நேரத்துல காணாம போனவங்களை நம்பிய அனுபவம் அத சொல்லுங்க அப்படின்னு போட்டிருக்கோம்.
7: இந்த வார்த்தைகளை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வந்தது? வடிவேல் காமெடி
0: வந்துட்டா?
7: நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னா வடிவேல் நீ இருப்படா, நான் இருப்பனா,
0: நீ இருப்படா, இருப்பேன், நான் இருப்பனா வந்துட்டு பாத்தீங்களா? அது மாதிரி நிறைய நேரில் அனுபவம் வந்துகிட்டே இருக்கும்.
7: அவன் நிறைய கொட்டிட்டு இருக்கு,
0: கொட்டிட்டு இருக்கா
7: பக்கத்துல
0: ஒன்றா ரெண்டா. அது மட்டும் இல்ல, அவரே திரும்பி வருவாரு. ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சு பாருங்க, திரும்பி வருவாரு, திருப்பி நம்ம நம்புவோம்.
7: ஆமா,
0: அவரோட முகராசி அப்படி. அந்த மாதிரி வருவாங்க, நிறைய சில பேர் இருப்பாங்க
7: திரும்ப
0: திரும்ப. ஒன்னும் கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் ஏதாச்சும் யாராவது செஞ்சாங்கன்னா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உழைச்சவர் அங்க அப்படி தனியா காத்திருப்பாரு.
7: அது அந்த நேரத்திலுடைய அந்த தவிப்புல அவங்களை பார்க்கும் போது ஏற்படுகின்ற நம்பிக்கை. அது அது என்ன சொல்றது,
0: அது என்னவோ இந்த நம்பிக்கிட்டு இருந்து பாருங்க, அவருக்கு அந்த இதயமே தனியா வெளியெடுத்து வந்தது மாதிரி ஆயிடும். பட்டப்பட்டன்னு என்ன சிறன்னு தெரியாது, எல்லாமே கையில இருக்கும். அந்த நேரத்துல ஒரு அண்ணன் கவலைப்படுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் செய்வார். அவர் இந்த சீன் எல்லாம் காட்டாம இருக்கிறவர் இருப்பாரு. இது மாதிரி இந்த கவலையே போடாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்க நேரத்துல காணாம போன பத்தி நம்பி அனுபவத்தை சொல்லுங்க. நமக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் இருக்கணும், பார்த்தா
7: நிறைய பேருக்கு இருக்கு.
0: இருக்கு,
7: இது வரைக்குமே ஒரு 17 நான் பார்த்தேன்.
0: நிறைய நிறைய போட்டாலும் படிக்க முடியாங்க, கொஞ்சம் குறைச்சி போடுறாலும் தெரியல. அதனால நேரில் ஒரு அறிவிப்பு கொடுத்தலாம். காரை பன்மொழி 100.3 நிகழ்ச்சி குறித்த தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பண்ணனீங்க அப்படின்னா இப்ப முகநூல நீங்க கருத்துக்கலாம்.
7: இதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க, கைவிட மாட்டாங்க, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும்
0: வரும்.
7: ஆமா, 90 தாண்டும் பாருங்க.
0: கவலைப்படாதீங்க.
7: இப்ப வனக்குடி ராஜேந்திரன் என்ன கமெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு சில பேர் கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துட்டு தேவையான நேரத்துல காணாம போயிருக்கிறாங்க. அந்த அனுபவத்துக்கு பிறகு வார்த்தைகளை விட செயல்களைத்தான் நம்ப வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். கஷ்டமான நேரத்தில் நம்முடன் இருப்பவர்கள் தான் உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: பாருங்க, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் நம்ப வச்சு கழுத்து அறுத்து விட்டாரேன்னு கோபம் தான் சார் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அண்ணப்பன் பேட்டை ஜோதி சொல்றாங்க, சந்தர்ப்பவாத உலகம் இது. என் பிரசவம் நடக்கும் போது நான் உனக்கு இருக்கேன் என்று சொன்ன உறவுகள் யாரும் வரவே இல்லை. கவலைப்படாதே, இருக்கேன் என்று சொன்னால் நம்பாதீங்கோ
0: அப்படின்ட்டாங்க. அதை நம்பி நம்ம இருக்க வேண்டியதான். சரி, அப்படி யாரும் எனக்கு துரோகம் செய்தது இல்லைன்னு சொல்லி நான் ஒரு யூசுப் மாலிம் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டு மூணு தேவையை நாலஞ்சு பேரை சேர்த்து வச்சு செய்யுங்க, அவங்க வச்சு செய்வாங்க.
1: திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் கவிந்த ராஜா சொல்லியிருக்கிறாங்க, இந்த அனுபவம் எனக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தது.
0: இருக்கும்ல,
1: வார்த்தைகளை கேட்டு மட்டும் ஒருவரை நம்பிவிடக் கூடாது, அவர்களின் செயல்கள் தான் உண்மையான நம்பிக்கைக்கு அளவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுபவர்களும் இருக்கிறார்கள், சொல்லிவிட்டு மறந்து விடுபவர்களும் இருக்கிறார்கள். அதனால் இன்று யார் என்ன சொன்னாலும் உடனே எதிர்பார்ப்பு வைக்காமல் காலமும் சூழ்நிலையும் அவர்களின் உண்மையை வெளிப்படுத்தட்டும் என்று கற்றுக்கொண்டேன். இது எனக்கு நடந்த ஒரு சிறிய அனுபவம், ஆனால் கற்றுக் கொடுத்த பாடம் மிக பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அலுவலம் சக்தி முருகானந்தம் அது போல சொல்லியே மாலாதுங்க, அதனாலதான் தன் கையை தனக்கு உதவி என்ற எப்பவும் போராடி வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: ஆமா, சொல்லி மாலாத அளவுக்கு நம்ம ஏமாந்துட கூடாது.
0: நம்ம ஏன்னா நம்ம கையை தான் நமக்கு உதவி இருப்போம்.
1: நிச்சயமா.
0: ஆனா அவர் வந்து சொல்லுவாரு, அக்கறையா எடுத்து ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க இருக்கு கவலைப்படுறீங்க, நீங்க பால் இருங்க அப்படின்னு போயிடுவாரு. எல்லாம் அப்படியே இருக்கும்.
1: ஆனி மேடம் கார்த்திகேயன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று எனக்கு உதவி செய்தவர்கள் தான் அதிகமே தவிர யாரும் இதுவரை என்னை ஏமாற்றியது கிடையாது, ஏமாந்து போனதும் கிடையாது. எல்லோரும் எனக்கு வழிகாட்டியாகத்தான் இருந்திருக்கிறார்கள்
0: அப்படின்னு நம்பினார் கெடுவதில்லை அப்படிங்கிற வாக்கு போல இருந்திருக்காங்க எல்லாரும்.
1: ஆமா,
0: நான் நம்பியவர் யாரும் இது போல் கைவிட்டதில்லை, நானும் அது போல் இருந்ததில்லை. இறைவன் என்றென்ன வேணும், உங்கள் அன்பின் காரைக்கால் நிறைவி எம் நம்பி நச்சு பிள்ளை குடும்பம்.
1: அடுத்து காரைக்கால் நளினி, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. அவங்கள நம்பிக்கை துரோகின்னு இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள நம்பி என்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கேன். அதுதான் அவங்க எனக்கு கொடுத்த பரிசு. அவங்க வேற யாரும் இல்லை, என்னுடைய சொந்தக்காரங்க தான். மறக்கவே முடியாத அளவுக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, இன்னைக்கும் எனக்கு நாளைக்கும் அவங்களுக்கு அவ்வளவுதான், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போய்கிட்டே இருக்கேன் சந்தோஷமா.
0: எத்தனையோ தடவை சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஜெகபர் சதிக் தாகூர் ஒன்னா ரெண்டா அப்படிங்கிற மாதிரி
1: ஏகப்பட்டது. கடலூர் துறைமுகம் சுரேஷ், இது போன்ற அனுபவம் நிறைய இருக்கிறது. சொல்றவங்க இருப்பாங்க, நாம இருப்போமா? இப்போதெல்லாம் இது போல சொல்லுவாங்க. நான் இப்போதெல்லாம் இதை காதில் வாங்கி கொள்ளவே மாட்டேன். சரி, நீங்க சொல்றத சொல்லுங்க அப்படின்னு
0: சில பேர் ரொம்ப கிளவரா இருப்பாங்க.
1: ஆமா,
0: கவலைப்படாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போவாரு. உடனே இப்ப ரெண்டு பேர் பேசுறாங்க, அதான் அவர் பாத்துக்கிறேன் வரல அப்படின்னு. ஆமா, அவர் பார்த்தாரு, நீங்க செய்வேப்பா முதல்ல இத அப்படின்னு அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அவர் வந்தா கூட சில ஆல்டரேட் பண்ற மாதிரி பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி விவரமும் ஆயிடணும்.
1: ஆமா, பொறுப்போட செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்து கூட வந்து நின்னு நமக்காகவே கொடுக்கறவங்க, உயிரை கொடுக்கற அளவுக்கு செய்யறவங்களும்
0: இருக்காங்க. பொறுப்போடு சில பேர் இருப்பாங்க, சில பேர் வெறுப்போடு இருந்தாலும் சில பேர் செய்வாங்க. அதனால இந்த மாதிரி காமெடி பேசிருக்காங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் இருப்பாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் 0.2 பாயிண்ட்.

0: ơi.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேரலை நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
6: நைனான்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
7: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
5: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூழ்நிலை மற்றும் விதிநிலை விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நேரில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
5: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
7: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியும். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நிலம்பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்புத்துடன் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அணு மருத்துவமனை,
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தலை நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பாரத் பால்,
10: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
5: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன் கோ.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: நாளை மாலை 6:20 நாச்சேர்க்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
12: வீட்டு உபயோகப் பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
14: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில பாயிண்ட் பாயிண்டா நேர்கள் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கவலைப்பட வச்சாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
1: இருக்காங்க. ஆமா, நிரவி ராஜவேல் சொல்லியிருக்கிறாரு, யாருக்கு இருக்கோ இல்லையோ கண்டிப்பா இந்த அனுபவம் எனக்கு இருக்கு, இதுக்கு பேரு தான் நம்ம வச்சு கழித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு.
0: நிறைய உண்டுங்க, எதைன்னு சொல்லு. பட்டியல் நீளம், நீளம்னா இந்த நீல கலர் போட்டாரு, நீளம். நிறைய பேர்கள் நம்பி ஏமாந்தவன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னங்க சொல்றது, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம்ல, அதனால
1: பேரு
0: பேர் பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டை.
1: அடுத்து தானி கோட்டகம் ரவிக்குமார்
0: நினைச்சிருப்பாரு, கொஞ்சம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம விட்டாரேன்னு.
1: அடுத்து இந்த ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவசர உதவிக்கு பணம் கொடுத்து திரும்ப நமக்கு தேவையான நேரத்தில் கேட்டு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு காணாமல் போன நிறைய நண்பர்கள் உண்டு. அதே போல் தேர்தல் நேரங்களில் அலுவலக உதவிக்கு வருகிறேன் என்று கூறிவிட்டு காணாமல் போனவர்கள் நிறைய பேர் உண்டு. சற்று கோபம் வந்தாலும் சமாளித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இது பரவாயில்ல, சில பேர் ஒரு வேலைக்கு வரன்றுவாங்க, கரெக்டா 7:30 தானே வரணும், 7:25 உங்க வீட்டு வாசல் நிப்பேன் அப்படினு போவாங்க. 7:25ல ராத்திரி 7:00 போன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டாங்க.
1: சூப்பர்.
0: அப்புறமா வரும், ஒன்றும் போக முடியல, அதனால தான் அவர் ஃபோன் வச்சு எடுக்கல அப்படின்னு. நிறைய பேர் இந்த ஓட்டுநர்கள் இருப்பாங்க, இந்த ஹையரிங் கூப்பிடுவாங்க, அவங்க அப்படி தான். அது மாதிரி நிறைய இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி தொழிலில் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்க தான்.
1: அட்லீஸ்ட் அந்த ஃபோனையாவது எடுத்து என்னால் வர முடியல.
0: அப்படின்னா இன்னொரு நல்லா பார்ப்பாரு.
1: ஆமாம்,
0: இவர் என்ன நினைப்பார், இந்த கூப்பிட்டவரு நம்ம பார்ல இன்னொருத்தரை கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா
1: வந்துட்டா
0: மனசு கஷ்டப்படும்.
1: இது ஒரு பெரிய சங்கடம். இது
0: 100-200 கூட கொடுக்கறத பெருசா நினைக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டா என்ன செய்வாங்க அப்படின்னு இதை ஏ வச்சு அமைக்கிட்டு இருப்பாரு. இப்ப வந்து நெஞ்சு வலி வந்தவர் வந்து வச்சுங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். வலி கொஞ்சம் வலிக்குது, டாக்டர் போல நினைக்கிறவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆம்புலன்ஸ்ல அஜி மாதிரி அந்த மாதிரி பதட்டத்தை எல்லாம் உருவாக்கி விட்டுருவாங்க. அதனால கவலையே படாதங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க அந்தந்த வேலையை பாத்துக்கிறது நல்லதுதான். அது மாதிரி இருவருக்கும் காலை வணக்கம் சொல்லி நல்லமல் ஷேக்களும், கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கொள்ள, ஏமாற்றியர்கள் என் வாழ்க்கையில் நிறைய பேர் உண்டு
1: அப்படின்ட்டாங்க. நாகல் சிக்கல் சரண்யா சரவணன், வேற யாரு, எங்க பங்காளிங்க தான் அப்படின்னு ஒரு சிரிப்போட போட்டிருக்கிறாங்க.
0: அப்படியா, திருச்சேரி பைஜூர் ரஹ்மான், அது போன்ற சம்பவம் நடந்தது இல்லை அப்படின்னு இருக்கிறார்.
1: கொள்ளிடம் கருணாநிதி சொல்லியிருக்கிறாங்க, காலை வணக்கத்தோட யாருமே சொன்ன மாதிரி நடப்பதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: சொன்ன மாதிரி நடந்ததானே. மல்லியம் ரவி, நான் ஒரு முக்கியமான தேவைக்கு நண்பர்களிடம் பணம் கேட்டிருந்தேன், காலையில் தருவதாக கூடி சென்றவர் எந்த தகவலும் இல்லாமல் கம்யூனிட்டி விட்டார்
1: அப்படின்ட்டாரு. அடுத்து இவங்க காரைக்கால் மேல ஒருதரை சேப்பு விஜயராகவன், உண்மையாங்க ஏறாளங்க. ஆமாங்க, எனக்கு ஏற்பட்டு இருக்குது, அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான், நீங்களே ஏதாவது நினைச்சீங்க,
1: அவ்வளவுதான்.
0: எனக்கு பல முறை அப்படி நடந்துள்ளது, எல்லாருக்கும் பழந்தேவின் போது அப்படி நடந்திருக்கும். கண்ணாரப்பாளையம் சுரேஷ்.
1: இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்கிறாங்க, சில பேரிடம் ஏமாந்திருக்கிறேன், எதற்கும் கவலைப்படாத நான் இருக்கிறேன் என்று என் கணவர், என் தங்கை, என் அன்பு மகள் மூவரும் சொல்வார்கள், அதன்படியும் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, அந்த அனுபவம் உண்டு, நீங்களும் சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு காரைக்கால் பூத்திரை செல்வகுமார் அவர் என்ன சொல்றாரு, நம்ம ஏமாந்த சொல்லுவான, அவங்க ரெண்டு பேரும் ஏமாந்து சொல்லிட்டே இருக்கட்டும், அதுல நம்ம தெரிஞ்சு அதெல்லாம் விழிப்பா இருந்துக்கோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி போய் நினைக்காதீங்க, சந்தர்ப்பம் வரும்போது நம்ம ஏமாந்துகிட்டே தான் இருப்போம், அவர்கள் நம்மள
1: பயன்படுத்திட்டே
0: இருப்பாங்க.
1: இளங்கோவன் சொல்றாங்க,
0: ஒரு கால விழிப்புணர்வே இல்லனா கூட இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா படப்படப்பு ஆயிடாதீங்க.
1: ஆமா,
0: அப்படியே பார்த்து பழகிக்கணும்.
1: அதை எப்படி
0: நினைக்கிறவங்க பழகிடும்.
1: ஆமா, இல்ல அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுட்டா அந்த ஹார்ட்லாம் ரொம்ப எல்லாம் துடிக்காது. அடுத்து இப்ப இந்த இளங்கோவன் குவாகத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நிறைய உண்டு, பிரச்சனை இல்லாத மனிதன் உலகில் இல்லை, எனக்கு சில பிரச்சனை ஏற்படும் போது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னவர்கள் நிறைய உண்டு. அது நமக்கு காலம் கற்றுத்தரும் பாடம். நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களை நம்பி இருந்தால் சரியான நேரத்தில் அவமானம் தான் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க
0: என்னத்தை சொல்ல, நிறைய அனுபவம் இருக்கு, இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் சார் மேடம், உங்களுக்கு இருக்கும் என நினைக்கிறேன். திருவாரூர் கேக்குற கேக்குமார், இப்ப என்ன கேக்குறேன், இவர் இவரை சொல்ல வேண்டியதானே, நம்மளே நொந்து போய் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி கவலைப்படாங்கன்னு ஏமாத்திட்டு போயிட்டாங்களே, உங்களுக்கு இருக்கும்
1: நினைக்கிறேன்னு சொல்றதை விழிப்புணர்ச்சி அடைஞ்சிக்கணும்.
0: அது மாதிரி முக்கியமான தேவைகள் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது நம்பி ஏமாந்துடாதீங்க, நம்பி வாங்க அப்படின்னு ஏமாந்துடாதீங்க அப்படின்னு.
1: அப்படி ஏமாந்தாலும் அதுக்காக ரொம்பலாம் பதட்டப்பட்டுறாதீங்க.

0: ஒரு ஆல்டர்னேட் முடிவு. ஆல்டர்னேட் முடிவு எப்பயுமே நிர்வாகிகள் சைமன் சைமன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்லுவார் ஆல்டர்னேட் டிசிஷன். ஒரு ஒரு திட்டம் வகுக்கணும் அப்படின்னா ஒரு முடிவு வச்சுக்கணும், அதுக்கு அடுத்து இன்னொரு முடிவு வச்சுக்கணும்.
1: இதுல சில திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பிளான் ஏ ஃபெயிலியரா பிளான் பி போடு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கணும்.
0: மூணு டிசிஷன் ஒரு முடிவு எடுக்கிறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு மாத்தலாம். அவர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன அவட்ட அனுபவிச்சுனா அனுபவிச்சுட்டு விட்டுருவேன்.
1: அதுக்கு
0: அப்படி ஏமாந்தவங்களும்
1: நம்மளோட திறமையை நம்பி போயிட்டு கிடைச்சா கிடைக்குது கிடைக்கலன்னா போகுது அப்படின்ற வேண்டிய தான் இவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன். அடுத்து
0: நண்பர் ஒருவர் நான் வேலை தேடி கொண்டிருந்த நேரம் இதில் கரெக்டாக எப்படி அவர் சொன்னதை நம்ம கண்டுபிடிச்சோம். வேலை தெரிவித்த நேரம் மாவட்ட வேலை பலத்துக்கு எனக்கு வேண்டிய ஒருவர் உள்ளார உன்னோடு வருகிறேன், அவரிடம் செல்லும் வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார். நானும் மகிழ்ச்சி தான் அவருடன் சென்றேன். அங்கு சென்றவுடன் உள்ளே சென்று முதலறையில் ஒருவரிடம் என் பெயரை சொல்ல அவர் கூப்பிட்டவுடன் நான் வருகிறேன் என்று வெளியில் நின்று விட்டார். உள்ளே சென்று அவருடைய விவரத்தை கூறியவுடன் எனக்கு அப்படி யாரையும் தெரியாது என்று சொல்லிவிட்டார். வெளியில் வந்தவுடன் கூறினேன், அப்படியா சரிவா மறுபடி பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு கூறி உடன் ஏமாட்டும் எனக்கு நம்பிக்கை தூள் தூளாகி விட்டது. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்திக்கு
1: என்னத்த சொல்றது, காட்டு மன்னர் கோயில் டீமடப்புறம் மேல்முருகன் சொல்றாங்க இருவருக்கும் வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. மனிதன் கஷ்டத்தில் இருக்கும் போது ஆறுதல் சொல்பவர்களை குறை சொல்லக்கூடாது. இப்போது நீ தனியாக நின்றாலும் ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை. அன்று ஆறுதல் சொன்னார்கள் மனம் நிமிர்ந்து நின்றது, இன்று அது கூட சொல்ல யாரும் இல்லை மனம் நசுங்கி போனது என்பதை உணர்ந்து வாழ்க்கையை தொடருங்கள் நன்றிங்கிறாரு. நீ அப்பெல்லாம் எந்த குறையும் சொல்லாதன்னு சொல்ல வர்றாரு போல
0: சொல்றாரு. அப்படிலாம் சொல்லாம இருக்க முடியும். மனிதன் ஆறுதலே சொல்லாம நம்மளுக்கு நல்லதுதான், யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டியது இல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போற உடம்பு சேலம் கிளம்புவாரு, ஏன் அங்க போற நீ அழைச்சு போறீங்க அப்படின்னு இவருக்கு வேண்டியப்பட்டு இவர்கிட்ட பேர் வந்து அழைச்சிட்டு போய் எங்கேயாச்சும் விட்டு அது ரெண்டு மூணு ஆபரேஷன் ஆயிடும். அது மாதிரி ஆயிடும்.
1: இன்னொன்னு
0: கவலையப்படாதீங்க. திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டூ பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியை விழுங்கும் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
8: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: பிபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
10: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்.

0: பேக்கரி.
1: தேதியும் செய்தியும் வரலாற்றில் இதே நாளில் கடந்த காலங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் அது. இன்று செப்டம்பர் 28, இன்று இன்டர்நேஷனல் டே ஃபார் யூனிவர்சல் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 28 நாள் தகவலுக்கான உலகளாவிய அணுகலுக்கான சர்வதேச நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது தகவல்களை தேடும், பெறும் மற்றும் பகிரும் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமையை வலியுறுத்துகிறது. மேலும் வெளிப்படையான அரசாங்கம் மற்றும் மக்களாட்சியை மேம்படுத்த உதவுகிறது. 2015 யுனெஸ்கோ அமைப்பால் அறிவிக்கப்பட்டு 2019 ஐக்கிய நாடுகள் பொதுப்பேரவை அதிகாரப்பூர்வமாக இந்த நாளை பிரகடனப்படுத்தியது. கருத்து சுதந்திரத்தின் ஒரு முக்கிய பகுதியாக தகவல் உரிமை கருதப்படுகிறது.
2: இன்று உலக வெறிநாய்க்கடி நோய் தினம். வெறிநாய்க்கடி நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடித்த பிரெஞ்சு அறிவியலாளர் லூயி ஃபாஸ்டர் நினைவுலான செப்டம்பர் 28 இந்நாளில் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. நாய்கள், பூனைகள் போன்ற விலங்குகளின் கடி அல்லது கீறல் மூலம் இதன் நச்சுயிரி அதாவது ராபிஸ் மனிதர்களுக்கு பரவுகிறது. வளர்ப்பு பிராணிகளுக்கு தவறாமல் ராபிஸ் தடுப்பூசி போட வேண்டும். நாய் கடித்தவுடன் காயத்தை உடனடியாக சோப்பு நீரை கொண்டு நன்றாக கழுவ வேண்டும். தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு சென்று அதற்குரிய தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் வலியுறுத்தி ராபிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதன் தாக்கத்தை தடுக்கவும் உலக சுகாதார அமைப்பு மற்றும் உலகளாவிய வெறிநாய்க்கடி நோய் கட்டுப்பாட்டு கூட்டமைப்பு இணைந்து இதை முன்னெடுத்துள்ளன. விழிப்புணர்வோடு இருப்போம், ராபிஸ் நோயை தடுப்போம்.
1: 1928 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தனது ஆய்வுக்கூடத்தில் பாக்டீரியா கொல்லி ஒன்று வளருவதை கண்டுபிடித்த நாள் இன்று. இது பின்னர் பெனிசிலின் என பெயர் பெற்றது.
2: விடுதலை போராட்ட வீரர் புரட்சியாளர் பகத்சிங் பிறந்த தினம் என்ற பிறந்த ஆண்டு 1907. இவரின் தேசபற்று மிக்க செயல்களால் இந்தியாவின் இளைஞர்கள் மத்தியில் புரட்சி ஏற்பட்டது. இன்குலாப் ஜிந்தாபாத் அதாவது புரட்சி ஓங்குக என்ற முழக்கத்தை பரப்பினார். விடுதலை போராட்ட வீரர் புரட்சியாளர் பகத்சிங் பிறந்த தினம் என்று.
1: சீன மெய்யியலாளர் கன்ஃபூசியஸ் பிறந்த நாள் இன்று. சீனாவின் லூ மாநிலத்தைச் சேர்ந்த சவ் என்ற சிறுநகரத்தில் கிமு 551 செப்டம்பர் 28 பிறந்தார். சீன சிந்தனையாளரும் சமூக மெய்யியலாளரும் ஆவார். இவருடைய உபதேசங்களும் மெய்யியலும் சீனா, கொரியா, ஜப்பான், வியட்நாம் ஆகிய நாடுகளின் வாழ்வியல் சிந்தனை போக்குகளில் ஆழமான செல்வாக்கு செலுத்தின. இவருடைய மெய்யியல் சிந்தனைகள் தனி மனித அரச நன்னடத்தை, சமூக தொடர்புகள், நீதி, நேர்மை ஆகியவற்றில் சரியாக இருத்தல் ஆகியவற்றை வலியுறுத்தின. கன்ஃபூசியஸின் சிந்தனைகள் கன்ஃபூசியசம் எனும் மெய்யியல் முறைமையாக வளர்ச்சி பெற்றது.
2: இந்தியாவின் நைட்டிங்கேல், மெல்லிசை ராணி மற்றும் மிலேனியத்தின் குரல் என போற்றப்படும் பிரபல பின்னணி இசைப்பாடகி லதா மங்கேஷ்கர் 1929 இதே நாளில் பிறந்தவர். இளம் வயதிலேயே பாடத் தொடங்கிய இவர் சுமார் 70 திரைத்துறையில் பயணித்தார். தமிழ், இந்தி, மராத்தி என 36 மேற்பட்ட மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது, தாதா சாஹிப் பால்கே விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். பிரபல பின்னணி இசைப்பாடகி லதா மங்கேஷ்கர் பிறந்த தினம் என்று.
1: புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் டனால் கே.ஏ. தங்கவேலு அவர்களின் நினைவு நாள் இன்று. 1917 காரைக்காலில் பிறந்தார் கே.ஏ. தங்கவேலு. 1950 முதல் நிறைய தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை வேடத்தில் நடித்தவர். இவர் 1994 இதே நாளில் இந்த மண்ணை விட்டு மறைந்தார்.
2: மரபு கவிதை, புதுக்கவிதை, ஹைக்கு என தமிழ் கவிதை உலகில் பல புதிய பரிமாணங்களை உருவாக்கிய கவிஞர் ஈரோடு தமிழன்பன் பிறந்த தினம் என்று. 1933 பிறந்தார். இயற்பெயர் நடராஜன் ஜெகதீசன். சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்துள்ளார். திருக்குறளை அடிப்படையாக கொண்டு இவர் படைத்த வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் பிறந்த தினம் இன்று. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனையும்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர்

0: திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கவலையே படாதீங்க, நான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தக்க நேரத்தில் காணாம போனவங்கள நம்பிய அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. ஒத்த சொன்ன நீங்களே சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நேரில் நிறைய பேர் இந்த பாதிப்புகளில் அடங்கியிருக்காங்க. நீ இருப்ப யார், நான் இருப்பனா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
3: அடுத்து பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன், இது போல் நிறைய தடவை நடந்திருக்கு, பண விஷயத்துல நாளை கண்டிப்பா தருகிறேன் என்று உறுதி கூறிவிட்டு காணாமல் போனவர்கள் பல பேர் இரண்டு முறை ஏமாந்து இருக்கிறேன், அதிலிருந்து சுதாரித்து யாரையும் நம்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு.
2: இப்படியா கேக்குறீங்க, இப்படி ஒண்ணு சொல்றேன் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. பூம்புகார் மேலூர் கோவை செம்பியன், எனக்கு இந்த அனுபவம் வந்ததே இல்லை, ஆனால் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு.
3: இது வித்தியாசமா இருக்கு.
2: கவலைப்படாங்க, நான் சொன்னா நம்பணும்ல, நம்பல கெட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்றேன்.
3: அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்றாங்க, காலை வணக்கத்தோட ஆரம்பிச்சு கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் என்னை ஏமாற்றியவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனால் நான் மற்றவர்களை அது போல் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றியது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: யாரு ஐயாவடியா?
3: ஐயாவடியா கனிமொழி.
2: இதெல்லாம் சகஜம், இதை கேட்க மட்டும் சந்தோஷம். வேளங்குடி குணசுந்தரி, செல்வநாதனும், புலிவில நூர், ரயின், அஜீஸ் ரகமான், நாலு பேர் கூட்டு வேற சேர்ந்து இதுல சந்தோஷப்படுக்கிறாங்க.
3: அதாவது இதெல்லாம் ரொம்ப டேக்கி டீசிங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்ட்டாங்க.
2: ஜாலியா இருக்குங்கிற மாதிரி இருக்கு.
3: ஆமா. அடுத்து காட்டுமன்னர் கோயில் குளஞ்சியப்பன் பெருசா சொல்லியிருக்கிறாரு, சொல்பவர்களும் உண்டு செய்பவர்களும் உண்டு, ஆனால் பெருமளவுக்கு வாயால பேசிட்டு ஒரு இக்கட்டான நிலை வரும்போது அடுத்த தெருவழியா போனவங்க தான் அதிகம். எனக்கு சொல்லாமலே செய்திருக்கிறார்கள் என் சக நண்பர்கள். சமுதாய திருமண மண்டத்தின் நிர்வாக பொறுப்பில் நான் இருக்கும்போது ஒரே தேதியில் இரண்டு திருமணத்தை பதிவு செய்து விட்டேன். திருமணம் இரண்டு நாள் முன்புதான் தெரிந்தது. இருவரும் ஒரே ஐயரிடம் போனதால் இரண்டு நாள் முன்பு தெரிந்தது. அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ நீங்க சொன்னது போல சொன்னவர்கள் அனைவரும் உதவிக்கு வரல. சொல்லாமல் வந்து நண்பர்கள் ஒரு திருமணத்தாரிடம் பேசி ஒரு பள்ளியில் திருமணத்தை நடத்தினோம். மறக்க முடியாத சம்பவம். அப்போதுதான் யார் எப்படி என்று புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
4: விரைவில் திருச்சி சாரதாசில்
5: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
6: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகுறையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
5: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: விவசாயிகளை நெடுங்கம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: வாழ்த்துக்களை கூறுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: காரைக்கால் பண்பலையின் பாயிண்ட் டு பாயிண்ட்
2: நிகழ்ச்சியில கவலையே போடாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கும் நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் தேடிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம சொல்லலாம். நன்னிலம் நாகி குமரன் சொல்லிருக்காரு, அது நிறைய இருக்குங்க. ஒரு சமயம் வெள்ள பாதிப்புள்ள பார்வையிட சென்ட்ரல் கமிட்டி வருது, ரிப்போர்ட் எல்லாம் நீங்க தான் ரெடி பண்ணணும் கலெக்டர் சொல்லிட்டாரு. திங்கட்கிழமை விசிட், சனிக்காயிரம் 2 நாள் தான் இருக்கு. சனிக்கிழமை வாரேன்னு சொன்ன முக்கியமான கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சனிக்கிழமை மதியம் வரைக்கும் வரல. அப்புறம் என்ன அடிச்சு பிடிச்சி கொஞ்சம் தெரிஞ்ச கம்ப்யூட்டர் அறிவு வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணி விசிட் நல்லதுமா முடிச்சு சூப்பர் ரிப்போர்ட்டும் பாராட்டு, ஒரு நிம்மதி பெருமிச்சு வந்தது பாருங்க. அப்பாடா
4: நல்ல வேலை, சனிக்கிழமையே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்காம அப்படின்னு பரவாயில்ல. அடுத்து பனங்காட்டங்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்கிறாங்க, அப்படி யாரையும் நம்பினதே இல்லை, எந்த கஷ்டமா இருந்தாலும் என்னால மட்டுமே சரி செய்ய முடியும் நம்புறவனா, சீக்கிரமா யாரையும் நம்ப மாட்டேன். அப்புறம் அவங்க சொல்ற வார்த்தையை எப்படி நம்பி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
2: சில நேரங்கள்ல நம்பாம இருக்க முடியாது,
4: ஆமா
2: எல்லாமே நம்ம செய்ய முடியாது.
4: ஒரு சில இடங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல நம்ம வந்து இன்னொருத்தவங்கள

0: சார்ந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாய சூழலும் இருக்கு.
1: அப்படிதான் இருக்க முடியும் வாழ்க்கையில, கூட்டுறவு வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இதை கேட்கறதுனால நேயர்கள் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். ஒண்ணு அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப ஈஸியா போய் சொல்லிட்டு போறவங்க இருக்காங்களே, அவங்க அதை மாத்திக்கணும். அந்த நேரத்துல ரொம்ப சிரமதனும் பிள்ளைத்தெருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி சொல்றாங்க, நான் உதவி கேட்டு உதவி செய்யறேன் சொல்லி ஏமாற்றுகள் பலர் உண்டு. ஆனால் இப்போதும் நான் யாரையும் நம்பி யாரிடம் நிற்பதில்லை. இப்போது என்னால் முடிந்த உதவிகளையும் மறுக்காமல் செய்கிறேன். நன்றிங்க, வணக்கம்.
0: ஒருவேளை செய்யவே முடியாம போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து என்னால என்ன இந்த சூழலுங்க இப்படி போயிட்டு இப்படி வர முடியல அப்படின்னு சொல்லி
1: முதலே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் இது பண்ணி செய்யுங்க, முடியல வேற ஆளுங்க. இல்ல சில பேர் இந்த பட்டிமன்றம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் பேர்ல நடுவர் பேர்ல வச்சிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வேற ஒரு பேச்சாளர் வருவாங்க. என்ன அப்படின்னா அவங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கும், உடனே அவங்களே ஒரு ஆல்டர்னேட் ஏற்பாடு பண்ணுவாங்க, இவரை வச்சு நீங்க செய்யுங்க. அதனால எங்கேயுமே நம்ம சொன்னபடி நடக்க எதிர்பாராத சூழ்நிலை நடத்த முடியாம போயிடும்.
0: ஆமா நிச்சயமா, அதனால பிளான் பி பிளான் ஏ அப்படின்னு வச்சு பிளான் சி அப்படின்னு கூட

0: வச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வேறொரு பேச்சாளர் வருவாங்க. என்ன அப்படின்னா அவங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கும், உடனே அவங்களே ஒரு ஆல்டர்னேட் ஏற்பாடு பண்ணுவாங்க, இவரை வச்சு நீங்க செய்யலாம். அதனால எங்கேயுமே நம்ம சொன்னபடி நடக்க எதிர்பாராத சூழ்நிலை நடத்த முடியாம போயிடும்.
1: ஆமா நிச்சயமா. அதனால பிளான் பி பிளான் ஏ அப்படியே பிளான் சி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம்.
0: அதனாலதான் இன்னைக்கு கூட சூழ்நிலை தான் நம்மை ஆளுகிறதா அப்படின்னு
1: முழுமையாக
0: நம்பியவர்கள் சில பேர் ஆபத்தான இக்கட்டான சொல்லி கைவிட்டு செல்லும் போது வரும் மனவளியின் காயங்களும் துயரங்களும் எனக்குள் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. இவரையா நம்பணும் என்று என் மனசுக்குள்ளே திரும்ப கேட்டுக்கொண்ட போது நல்லவர்கள் மீது நம்பிக்கை வைக்க என் மனம் மறுக்கிறது. அதுதான் இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஓடும். அது சரிதான் அவங்க சொல்றது.
1: பேரளம் செந்தில் கண்ணன் நிறைய உண்டு. ஒன்றா இரண்டா
0: இரண்டா
1: அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு.
0: நீங்களே கம்மா போட்டுங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்க நேரத்தில் காணாமல் போனால் நிறைய பேர்கள் உண்டு. இக்கட்டான நேரத்தில் நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கைவிரித்து விட்டு செல்வார்கள். இந்த உலகத்தில் யாரையும் நம்ப வேண்டாம், கூட இருப்பவர்கள் தான் கடைசியில் குழிவெட்டு விடுவார்கள்
1: அப்படின்னு சொல்லிட்டாங்க. குவைத்தில இருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்றாங்க, குவைத்தில் பல்வழியால் துடித்த போது
0: சரி
1: குவைத்து நண்பர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் பார்த்துக் கொள்கிறேன், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறார் இலவசமாக பார்க்கலாம் என்று சொன்னதோடு சரி. அவர்களை நம்பி கஷ்டப்பட்டது. நான் இந்தியா வந்து நண்பர் மூலம் ஒரு மாதம் சிகிச்சை செய்து திரும்ப மீண்டும் குவைத் வந்தேன். காரைக்கால் டாக்டரிடம் காட்டினேன். ஒரு மாதம் அந்த நண்பர் என் கூட இருந்து என்னை நல்லதாக பார்த்து அனுப்பி வைத்தார். நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: இதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணார், உடம்பு சரியில்ல டாக்டர்கிட்ட போறாரு, நீ கொஞ்ச நேரம் படி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நான் பார்த்தா இவர் படுத்துட்டார், அவர் சொல்றாருல்ல ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கிட்டார். சாயந்தரம் ஆகிட்டு இரவாயிட்டு ஒன்றும் வரல, என்ன பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்ட்டு ஒன்றுமே பார்க்கலாரு. நான் தான் உன்னை யாரும் எழுப்பாமல் கொள்ளாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டேன்ல, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான்.
1: அப்படி பார்த்துக்கிற
0: அப்படி பார்த்துக்கிட்டேன்.
1: அடுத்தது
0: பூலப்பாளையம் ஆனந்தம் முருகன், எனக்கு கவலைப்படாதீங்க என்று சொல்லி சொன்னாலும் யாரும் இல்லை, அவமானப்படுத்துகிறதுனா அதிகம், நான் வாழ்க்கையில் தற்போது முன்னேறி வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: மணக்குடி சத்யா சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு காணாமல் போயிட்டாங்க, எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய வேலையை நாமளே செய்யறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க.

0: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில இன்னும் நிறைய வந்து கொட்டி கிடக்கு. நம்ம எந்த அளவுக்கு படிக்க போறோம் அப்படின்றது தெரியல. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்றாங்க, இதுவரை யாரிடமும் எந்த உதவியும் கேட்பதும் இல்லை, யாரும் எனக்கு செஞ்சதும் இல்லை, என் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேட்டுப்பாளையம் ரவி சொல்லியிருக்கிறாங்க, வெளியூர் ஸ்டில் வேணும் அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு என்னை கிளம்ப சொல்லிட்டு என் நண்பர் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்து விட்டார். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, திரும்பி வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: சொல்லிட்டாரா? அடுத்தது பாத்தீங்கன்னா கோவை இளவரசன் பஞ்சாயத்து குளம். என்னங்க இப்படி கேக்குறீங்க? என் வாழ்க்கையில இப்படி செய்ததுகள் நிறைய உண்டுங்க. ஆனால் சில நேரங்களில் தானாக வந்து தக்க தருத உதவி செய்தவர்களும் உண்டு, சரியான நேரத்தில் சொன்னபடி செய்தவர்களும் உண்டு. வாழ்க்கைனா அப்படி எப்படி நடக்கிறது, சகஜம்தான். இருக்கிறவங்கள நம்பி நான் ஏமாந்தது உண்டு. கடைசியில நான் பிறந்த தெருவுக்கு ஒரு கம்ப்ரஷன் வீடு வாங்கிட்டு,
0: கார்ப்பரேஷன் வீடா,
1: மதியம் வந்துட்டேன் சார். அதுலயும் ஒரு நன்மை கிடைச்சது பாருங்க, அதான் சார்
0: என்று போன் நம்பரை மாற்றி கொடுத்து விட்டார். அப்புறம் என்ன, போன் வேறொரு நபர்
1: எடுக்கிறாரு.
0: மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இது எப்படி புதுமுறை டெக்னிக்கா இருக்கு.
1: அப்படி நடந்த நிகழ்வுக்கு பிறகு தன்கையே தனக்கு என புரிந்து கொண்டேன் நாழிகள் இப்படி எழில் முத்துசாமி சொல்றார்.
0: கோமல் சரவணன் அந்த அனுபவம் உண்டு, அவ்வளவுதான்.
1: என் நண்பரிடம் பண உதவி கேட்டிருந்தேன், அந்த இடத்துல வந்து நில்லடா நான் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. நானும் நின்று பார்த்து வந்துட்டேன். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி சொல்லிருக்காங்க, இது மாதிரி எனக்கு நீங்க நேரம் இங்க வந்துருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதே இல்லை.
0: அதான் அடுத்து காரைக்கால் வேலாயுதம், காரைக்கால் பண்பலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வேலாயுதம்ன்றவர் அனுப்பியிருக்கிறாரு. திருச்சி கருமண்டபம் வேலாயுதம். காரைக்கால் பண்பலைக்கு போன வருடம் நடந்த அனுபவத்தை கூறுகிறேன். தீபாவளி ஃபண்ட் என்று ஒரு நண்பரிடம் போட்டிருந்தேன். கரெக்டாக முடியும்

0: மாதத்தில் ஒரு மாதத்துல கட்டினா கரெக்டா முடியற மாதிரி இருந்திருக்கு போல, இந்த வாரத்தில் வாங்கிக்கலாம் வேலாயுதம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பணத்தை நம்பி நான் சில காரியங்களை யோசித்து வைத்திருந்தேன். அந்த ஒரு வாரத்தில் அவர் காணாமல் போய்விட்டார். அலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. அந்த நிகழ்வு என்னால் மறக்கவே முடியாது.
1: மறக்கவே முடியாது, மறக்க முடியாத அளவுக்கு தான் எல்லாம் செஞ்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தில்லையாடி நவிலன். நான் ஒரு முறை நோட்டை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு நண்பன் அலைபேசியில் இந்த நோட்டை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டேன், இந்த நோட்டில் உள்ளதை அனுப்பிடு என்று சொன்னேன். ஆனால் காலையில் கூட அந்த நோட்டில் உள்ளதை அனுப்பிவிடவே இல்லை. அதனால இது உள்ளதே ஏன் படிக்கவில்லை என்று ஸ்கூல்ல திட்டினாங்க.
0: இதுலேருந்து என்ன தெரியுது, ரொம்ப கவனமா இருக்கணும், ஸ்கூல்ல நோட்டை விட்டுட்டு வரக்கூடாது. விளக்கப்பாடி சீரா செந்தில் முருகன் சொல்றாங்க, எவ்வளவோ பேர் நம்ப வைத்து காணாமல் போனவர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: சொல்லியிருக்காரா? அடுத்தது யாரு அப்படின்னா,
0: இவங்க வந்து
1: அனுபவங்களை நினைவுட்டு இதுவரைக்கும் திருபுவனூர் ரவிலட்சுமி. நண்பன் வீடு கட்டும் போது அவருக்கு உறுதுணையாக நான் இருந்தேன். அவ்வாறு என் வீட்டுக்கு உதவி சார் எதிர்பார்த்தேன், ஆனால் காணாம போயிட்டார், வரவே இல்லை. தலைப்பு கேட்டவரின் வாழ்வில் நிகழ்ந்த அனுபவம் இதை நினைவூட்டிய பண்பலைக்கு நன்றி.
0: சிவசுப்பிரமணியம் குத்தாலத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. கவலையப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்க நேரத்தில் காணாமல் போனவங்க அப்படி நிறைய அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லி
1: இருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவிக்கார்த்தியின் குடவாசல். இது போன்ற இரண்டு நபர்கள் என் வாழ்க்கையில் வந்தார். ரொம்ப மனசு கஷ்டப்படும், ஏன் இப்படி கொடுத்து ஏமாட்டினா, நம்பிக்கை கொடுத்தேன் என்று நானே என் மனதை தேற்றுக் கொள்வேன். அவரோட சூழ்நிலை எப்படி என்று நமக்கு தெரியாது. அப்படி இவரே ஒரு ஆறுதல் தெரிகிட்டார்.
0: அறந்தாங்கி பால ஆதிரன், எனக்கு புத்தகம் தரன் தரன் என்று சொல்லிய நண்பன் தரவில்லை, அதனால அவனிடம் என்னுடைய தொடர்பை நிறுத்தி கொண்டு
1: நிறுத்திட்டேன். போங்க, தொடர்பே வேண்டாம். எப்படி கவலையப்படாங்க, நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்ட கவுந்தும் சொல்லுவாங்க, அடிச்சும் சொல்லுவாங்க. நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிறது, ஏன்னா எப்பயுமே நம்பாம இருக்க முடியாது. யாரை நம்பினாலும் யார் மேல நம்பிக்கை இல்லைனாலும் நமக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு தயாரிப்பை நம்ம வச்சுக்கணும். சந்தர்ப்பங்கள்லாம் அப்படி ஏமாத்துட்டா கூட, ஏன்னா எல்லாமே முன்னேற்பாடு நம்ம செய்ய முடியாது இல்லையா. எதிர்பாராத விதமா நம்பிட்டு இருப்போம், இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க இல்லை, அவங்க எதிர்பாராம உண்மையிலேயே வர முடியாம இருந்தா கூட நீங்க அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை. அடுத்து என்ன
0: பண்ணலாம்
1: அப்படிங்கிற அந்த
0: பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்,
1: எப்பயுமே நம்ம டென்ஷன் ஆயிட்டோம் அடுத்த முடிவு எடுக்க முடியாது. எப்படி ஒரு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பெறுகிறது இன்றைய
0: பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நேயர்களினை கேட்கலாம். சிந்தனை அரங்கம்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
0: செந்தமிழ் சொற்கள், அதில் சிந்தனை துளிகள், செயல்பட தூண்டும் வார்த்தைகள், அரிய தகவல்களோடு உலாவரும் சிந்தனை அரங்கம். சிந்தனை துளி மெதுவாக செல்வோம். வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரின் முகத்தை நினைவில் கொள்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு, சூழ்நிலைதான் நம்மை ஆள்கிறதா? என்னங்க பண்ணுறது, என் சூழ்நிலை அப்படி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாரு. ஏங்க, அவரால் என்ன செய்ய முடியும், அவரோட சூழ்நிலை அப்படி, அந்த சூழ்நிலை நீங்கள் போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மை நாம் ஆள்கிறோமா, அல்லது சூழ்நிலை தான் நம்மை ஆள்கிறதா? இதுதான் இந்த கேள்வியினுடைய சுற்றம். சூழ்நிலை தான் நம்மை ஆள்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறோம். இந்த தலைப்பில் நேர்கள் கருத்துரைக்க நீங்கள் அழையுங்கள். 4638 என்கின்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 231-231 இந்த எண்ணை அழையுங்கள். அல்லது 299-48 இந்த எண்ணோடும் நீங்கள் இணையலாம். அல்லது 299-58 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 956-642-7231 என்ற அலைபேசி எண்ணும் உங்களுக்காக காத்திருக்கிறது. சூழ்நிலையா நம்மை ஆள்கிறது? அப்படிதான் இந்த கேள்வி, அதுதான் சூழ்நிலை தான் நம்மை ஆள்கிறதா? இந்த கேள்விக்கு நேயர்கள் விடையளிக்க காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள்ட்டையும் தெரிஞ்சுக்க நாங்களும் காத்துக்கிறோம். சூழ்நிலை தான் நம்ம ஆளுகிறதா அப்படிங்கிற இந்த கேள்வி வந்த உடனே என்ன சொல்கிறாங்க நேயர்கள், அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, சுருக்கமாக சொன்னீங்கன்னா ஈஸியாக புரியும் எங்களுக்கு. ரொம்ப எலாபரேட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு, விரிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டால், முன்னாடி சொல்லிட்டு இருந்தது நீங்கள் பின்னாடி சொல்லும்போது மறந்துடும். ஏன்னா வானொலியில் கேட்குறது இல்லையா. அதனால் நீங்கள் நேரத்தை குறைவாக எடுத்துங்க, சரிவான கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய பேர்கிட்டேருந்து கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தயாரான மனநிலையில் எல்லாரும் இருக்கிறோம். சூழ்நிலை தான் நம்மை ஆளுகிறதா? வாருங்கள் நேயர்களே, வானொலியில் வளம் பெறுவோம். இணையக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் சார். தாராசுரன் சமரசம்
0: பேசுங்க ஐயா.
1: நல்ல முடியாது இருக்க, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
0: நன்றிங்க, பேசுங்க.
1: மனிதனை வந்து சூழ்நிலை கைதி பாங்க சார்.
0: சூழ்நிலை கைதி தான்.
1: ஆமா, ஏன்னா குடும்ப சூழ்நிலையால ஒருத்தனோட எண்ணமே மாறி போய் அந்த குடும்ப சூழ்நிலைக்காக தன்னை மாத்திக்கிறாப்புல இருக்கும். அவன் வேற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அவன் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை அவன் அதை போக்குக்கு விடாது.
0: இல்ல, சில பேர் வந்து அந்த மாதிரி குடும்பமா இருந்தாலும் கூட மாறி கீறி ஏதோ வந்துடுறாங்களே, எப்படி அது?
1: அது வந்து அவங்களோட திடமான மனசு தான் சார் காரணம். சில பேர் மனசாலே இழந்துடுறாங்க எல்லாத்தையும்.
0: அப்போ வந்து மனசு சரியா வச்சுக்கிட்டோம்னா அந்த சூழ்நிலையை வெளிலாங்கிறீங்க.
1: நிச்சயமா நிச்சயமா சார். நன்றி சார்.
0: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுவது?
2: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிறவர்களையும் காரை பண்பலின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலைங்க. ஐயா
0: பேசுங்க ஐயா.
2: சூழ்நிலை தான் நம்ம ஆள்கிறதான்னு கேட்டிருக்கீங்க. ஆமையா, சூழ்நிலை தான் நம்ம ஆள்கிறது.
0: அப்படியா?
2: ஆமா, அதாவது சூழ்நிலைக்கு தக்கவாறு நாம் நடந்து கொள்வோம். நாம் வேலை காரணமா கடத்தலுக்கு போறோம்னு வச்சுங்க, அங்க ஒரு நண்பரை சந்திப்போம், உடனே அவரை கூட்டிட்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுத்து நம்ம வேலை காரணமா அவரை அனுப்பி விட்டுட்டு வந்துருவோம். அப்படி வேலை இல்லைன்னு வச்சுங்க, அது நண்பரை கூட்டிட்டு போய் ஒரு பார்க்ல உட்காந்து
0: சில பேர் வந்து என்ன வேலை இருந்தாலும் கேளுங்க ஐயா, சில பேர் என்ன வேலை இருந்தாலும் வெட்டி இருந்தாலும் நம்மளை தேடி வந்துட்டாரு, அதனால எதையா தூக்கி போட்டு இவருக்காக செய்யணும் அப்படின்னு செய்யறவங்களும் இருக்காங்கல்ல.
2: அப்படி இருப்பாங்க.
0: அப்ப சூழ்நிலையை வெல்கிறார்கள் அந்த நேரத்துல.
2: வேலைப்பாடு காரணமாக அதை உணர்ந்து கொண்டு
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் அங்கிலிருந்து ராமானுஜன் சார்.
0: பேசுங்க.
3: சூழ்நிலை தான் சார் நம்மளை ஆளுகிறது.
0: சூழ்நிலை தான்.
3: ஆமாம் சார். ஒரு மனிதன் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் சார்.
0: தள்ளப்படுறான், அதனால சூழ்நிலை தான் ஆளுகிறதுங்கிறீங்க.
3: ஆமாம் சார்.
0: ரொம்ப நன்றி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
4: விரைவு திருச்சி சாரதாசில்.
5: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்.

0: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
0: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
0: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
6: நேரலை காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று மாலை 4 மணிக்கு காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தான்ரோன்றீஸ்வரர் ஆலயம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். காற்றில் தமிழ்ந்து காதில் மலரும் கரைக்கல் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, சூழ்நிலை தான் நம்மை ஆள்கிறதா அப்படிங்கிற தலைப்பில் கருத்து கேட்டிருக்கிறோம். இந்த தலைப்பு குறித்து நேயர்களை நீங்கள் காரைக்கால் பண்பலை முகநூல் பகுதியிலேயே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகுதியெல்லாம் இணைப்பில் வரக்கூடிய நேயரை என்ன சொல்ல வர்றாங்க அடுத்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்க? யாருங்க? இணைப்பு விட்டு விட்டு வருதுங்கய்யா, சரியான இடத்துல பேசுங்க. பேசுங்க ஜெயராமன், பேசுங்க. உங்களுடைய இணைப்பு விட்டு விட்டு சரியாக இருக்கல, மீண்டும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இணையலாம். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
6: யார் பேசுவது?
7: விளக்குடியிலிருந்து என் செந்தில்குமார்.
6: எங்க இருந்துங்க?
7: விளக்குடி. விளக்குடி.
6: விளக்குடியிலிருந்து பேசுங்க.
7: சூழ்நிலை மனிதன் ஆளுகிறான்.
6: ஆளுது.
7: அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும்.
6: நடந்து கொள்ள வேண்டும். ஆளுகிறதா நடந்து கொள்ள வேண்டுமா?
7: நடந்து கொள்ள வேண்டும்.
6: அந்த
7: பழைய பாடல் ஒன்று ஞாபகத்தில் வருகிறது. வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், இந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டால் நல்லா இருக்கலாம். அதுபோல் வந்து
6: அருமை அருமை அருமையாக சொன்னீங்க. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. நல்ல ஒரு பாடல் வரியை நினைவுபடுத்திட்டும் போயிருக்கார் நேர். நேருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் சார்.
6: வணக்கம். யாருங்க?
8: சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன்.
6: பேசுங்க ஐயா.
8: சூழ்நிலை ஆளுகிறதான்னு கேட்குறீங்க, அது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. அது சூழ்நிலை வந்து, அதாவது ஆரோக்கியமான சில விஷயங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்தலாம்.
6: சரி.
8: வீட்டில் நம்ம இருந்துகிட்டே வந்து ஒருத்தர் நம்மளை தேடுறாருன்னா ஆள் இல்லைன்னு சொன்னா அது நல்லா இருக்குமா? அது வந்து சூழ்நிலையா? அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நம்ம வந்து நம்மளுடைய இது இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுதுல்ல, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதனால வந்து ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்டுருந்தா ஒருத்தர் வந்து தேவரந்தா வர நாளைக்கு வர இன்னைக்கு வரேன்னு சொல்லி ரொம்ப அழகழிச்சுட்டு கடைசியா போன் பண்ணும்போது, என்ன 2 நாள் கழிச்சு வரேங்க வெளியில இருக்கேன்றாரு. அரை மணி நேரம் கழிச்சு நான் கடைசியில போய் பார்க்கும்போது அவர் பொருள் வாங்கிட்டு இருக்கிறாரு.
6: பாத்தீங்களா?
8: ஒண்ணுமே சொல்ல முடியல. அதனால இப்ப குடும்பம் வரைக்கும் நாங்க வந்து சில வேலைகள்லாம் செல்லுல பார்த்து இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுதான் இப்ப சூழ்நிலை மாத்தி விட்டுருச்சு.
6: சூழ்நிலையும் மாத்து. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நன்றி
8: நன்றி நன்றி நன்றி.
6: இணையக்கூடிய அடுத்த நேர் யார்? வணக்கம்.
9: எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராகவும் தீவராகவும் அன்னை வளர்ப்பு, அது அன்னை வளர்ப்பு.

0: சூழ்நிலை எப்படி அமையுதோ அது மாதிரி தாங்க பிள்ளையோட வாழ்க்கை அமையுங்க. நல்லபடியா நல்ல புத்திமதி சொல்லி வளர்த்தா பிள்ளைங்க நல்ல பேர் எடுத்துருங்க. அது மாதிரி பிள்ளைங்களோட சேர்வா தோஷம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தீயரோட சேர்ந்துட்டேன்னா பிள்ளைங்கள வீணா போயிடுறாங்க. அதனால எல்லாமே பெற்றோர்கள் கையில தாங்க இருக்கு. நல்ல பிள்ளைங்க குழந்தைங்கள நல்லபடியா சூழ்நிலை தான் அந்த பிள்ளைங்க நல்லவாகவும் கெட்டவதாக.
1: நன்றி நன்றி, இணைப்பு வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர்ல பேசுவோம். யாரு? வணக்கம்.
2: போதைக்கு நம்மள அடிமையாக்குறாங்க, சிந்திக்க வச்சாத அந்த சூழல் நம்ம வெல்ல முடியும் அப்படிங்கறது என்னோட கருத்து.
1: நம்ம தான் சூழ்நிலையை வெல்லணுங்கறீங்க.
2: நம்ம
1: சுதாரிப்பா இருந்தா சூழ்நிலையை வெல்லலாங்கறீங்க. புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா சூழ்நிலையை நம்மை ஆளணும், சூழ்நிலை நம்மை ஆள விடக்கூடாதுன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் சிறப்பான கருத்து. நேயருக்கு நன்றி, ரொம்ப அழகாக தலைப்பை அணுகியிருக்கிறாரு. நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
3: சூழ்நிலை வந்து நம்ம நிச்சயமா கண்டிப்பா யாரா இருந்தாலும் மாற்றும் சூழ்நிலை நம்மளை வந்து ஆளும்
1: ஆளும்.
3: ஏன்னு கேட்டாக்கா நம்ம எங்க போனாலுமே ஏதாவது ஒரு குறிப்பீடு நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மாற வேண்டியதான் இருக்கு. ஆம்பத்திங்கிற ஊருக்கு போனா நடத்துண்ட நமக்குன்னு சொல்லுவாங்கல்ல,
1: அது வந்து நம்ம மாத்திக்கிறது இல்ல, சூழ்நிலையா மாறுது. அப்படியா?
3: சூழ்நிலை வந்து அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏத்த இந்த இங்க போனாக்கா சாப்பாடு இதுதான் குடுக்குறாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியே நம்மள வந்து மாத்திக்கும். நம்ம சாப்பிடவே மாட்டோம் அந்த பொருளை, அந்த பொருளை நம்மளுக்கு வைப்பாங்க. அப்ப நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். சரி பரவாயில்ல, இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறோம்ல.
1: அது மாதிரி இருக்கணுங்கிறீங்க.
3: அந்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கணும். அதனால நான் முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சூழ்நிலை நம்மள வந்து ஆளாது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறதா என்னோட கருத்து.
1: நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல்கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
8: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
9: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
8: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: நேரில் நாளை காலை 8 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்கும் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார் நிகழ்ச்சி. நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமது தார்ப்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாலு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இதில் நாம் அணிந்திருக்கிறோம் காற்றில் கலந்து காதில் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனை அரங்கம். சின்ன சின்ன வார்த்தைகள் தொடுத்து சிந்தனையை தான் சேர்த்து அதற்குள் வருகின்ற அற்புதமான நிகழ்ச்சியான சிந்தனை அரங்கத்தின் இன்றைய தலைப்பு சூழ்நிலைதான் நம்மை ஆள்கிறது.

0: தான் நேயர்கள் கருத்துக்களை பகிர வர்றாங்க. யார் வர்றீங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
0: யார் பேசுவது?
1: இளமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி
0: பேசுங்க.
1: நம்மை பெரும்பாலும் ஆழ்கிறது இந்த சூழல் வந்து மகிழ்ச்சியாக ஊக்கம் தருவதாக இருக்கும் போது நமது எண்ணமும் நேர்மறையாக இருக்கும்.
0: சரி,
1: அதே சண்டை சச்சரவு பதற்றம் நிறைந்த சூழல் இருந்தா நம் மனசும் பயத்தால எதிர்மறை எண்ணங்களாலும் நிரம்பி வழியும்.
0: சரிம்மா, இப்ப பள்ளிக்கூடத்துல வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு
1: வச்சுக்கோங்க.
0: பள்ளிக்கூடத்துல வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க.
1: ஆமா,
0: உங்களுடைய மனசு சூழ்நிலையால வீட்டுல உள்ள ஒரு பாரமா இருக்கிறீங்க. வீட்டுக்கு வந்த பள்ளிக்கூடத்துல வரும் பொழுது நீங்க அந்த பாரத்தையே சூழ்நிலை நினைச்சிட்டு இருப்பீங்களா, அல்லது அப்ப உள்ள பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்காக மாத்திக்குவீங்களா?
1: அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா நம்ம வேலையை பார்க்க முடியாது சார்.
0: அப்ப சூழ்நிலையே நீங்க வெல்லக்கூடிய தன்மை உங்கள்ட்ட உண்டு.
1: உண்டு சார். நான் என்ன செய்வேன், வெளியே நம்ம எப்படி செருப்பை கட்டி விட்டுட்டு போறோமோ அதே மாதிரி நம்மளுடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆடல் பாடல் கதைன்னு நல்ல இன்ட்ரெஸ்டா ஆரம்பிப்பேன் சார்.
0: அதனால உங்களுடைய சூழ்நிலையை மாத்திருவீங்க.
1: அப்படியே அன்பான சூழலா, மகிழ்ச்சியான சூழலா, நம்மளே என்னையே நான் மாத்திக்குவேன், அந்த சூழலையும் உண்டாக்கிக்குவேன்.
0: நன்றிமா, நன்றி. அப்ப சூழ்நிலையும் நம்மை ஆளும், சில நேரங்களில் சூழ்நிலையும் நம்மை ஆள முடியும்.
1: ஆமா சார், நம்ம வந்து அந்த சூழ்நிலையை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாட்டா கூட சார், எதிர்வினை ஆற்றாம நல்ல வழியில நம்ம கட்டுப்பாட்டோட அப்பதான் சார் வாழ முடியும்.
0: நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி.
0: பேசுங்க.
2: நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையை தான் சூழ்நிலை அப்படிங்கிறோம். அந்த சூழ்நிலை வந்து இன்பமாவும் இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், மகிழ்ச்சியாவும் இருக்கலாம்.
0: சரி,
2: ஆனா எந்த சூழ்நிலையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேணும்.
0: சரி,
2: அடுத்து சூழ்நிலைகளை நாம எதிர்கொள்ளணும்.
0: இப்ப சூழ்நிலை ஆளுதா ஆளலையா?
2: சூழ்நிலை வந்து நம்ம ஆளல. ஆமா, சூழ்நிலை வந்து நம்ம வரும், ஒரு கஷ்டம் நமக்கு வந்தா நம்ம எதிர்கொள்ளணும், நம்ம வந்து அதுக்கு அடங்கி போயிடக்கூடாது.
0: இல்ல இல்ல, இப்ப நம்ம ஆள்றோமா அது ஆளுகிறதா, ரெண்டே கேளுது. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வந்து சூழ்நிலையை ஆள்வேன், என்னை சூழ்நிலை ஆள விட மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம்.
2: சூழ்நிலை ஆள விட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும்.
0: ஆள விட மாட்டேங்க. நன்றி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: நன்றி சார்.
0: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையிலிருந்து சேரங்க சாமி பேசுறீங்க.
0: பேசுங்க.
3: சூழ்நிலைகள் நம்மை ஆள்கின்றதா கேக்குறீங்க. விஷயமே இல்லைங்க.
0: இல்ல,
3: சூழ்நிலைகள் நம்ம ஆள்ச்சுன்னு வச்சுங்களேன், உலகமா ஸ்தம்பிச்சு போயிருங்க, இயங்காது.
0: அப்ப நம்ம தான் சூழ்நிலை ஆள்றோமா?
3: ஆமாங்க, அதுக்கு சின்ன வழக்கம் நடந்தாரு. ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சி போயிருந்தேன் நானும் நண்பருமே. அதுல வந்து சூழ்நிலை காரணமா பிரிஞ்சு போயிட்டாரு.
0: சரி,
3: நான் அதுக்காக அங்கேயே உட்காந்தோம்னா என்ன பண்ண முடியும்?
0: என்ன பண்ண முடியும்?
3: அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, தவிடி பொடியா போகணும், உடைக்க ஓடும். அப்ப என்ன பண்ணணும்? அடுத்த கட்ட முயற்சி நகரணும். நேரம் அங்க ஆபீஸ் போன, பிறந்து ஆபீஸ் போனங்க, போனேன். இந்த மாதிரி எங்க நண்பர் நானும் வந்து பிரிஞ்சிட்டோம், என்ன பண்ணலாம்னு கேட்டேன். இந்த பச்சை வர ஏறி போங்க அப்படின்னாருங்க.
0: அப்ப நம்ம விழிப்பா
3: என்னங்கறீங்க?
0: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யார்
4: பேசுறீங்க? நான் வந்து படிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அது வந்து எங்க அப்பாவுக்கு உள்ள சூழ்நிலை. அது
0: சரி,
4: நான் படிக்க வைக்கணும்னு படிக்கணும்னு இப்ப ஆசைப்படுறேன், படிக்க முடியல. ஏன்னா அப்போ உள்ள குடும்பம், ஏன்னா எங்க குடும்பத்துல 8 பேர் இல்ல, 8 பேரும் எப்படி ஒருத்தவங்க சம்பாதிச்சு படிக்க வைக்க முடியும்
0: அந்த நேரத்துல? சூழ்நிலை உங்களை ஆள்கிறது.
4: அந்த நேரத்துல எங்க அப்பா சார் அந்த சூழ்நிலை ஆழ்ந்துருச்சு.
0: பரவாயில்ல, உங்கள்ட்ட நீங்களும் அதுல தான் அகப்பட்டீங்க.
4: ஆமா, நான் படிக்க முடியல. இப்ப நான் என்னுடைய சூழ்நிலையில நான் என்னுடைய பிள்ளைங்களை எல்லாரையும் நல்ல முறையில படிக்க வச்சிருக்கேன்.
0: அப்ப உங்க உங்க சூழ்நிலை மாறினதுனால அந்த சூழ்நிலை படிக்க வைக்கிது அப்படிதானே?
4: ஆமா, நம்ம படிக்க முடியாத படிப்பா நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த சூழ்நிலையை நான் ஏற்படுத்திக்கிட்டு நல்ல முறையில படிக்க வச்சேன். இன்னைக்கு நல்ல முறையில அவங்க எல்லாருமே நல்ல படிச்சு, நல்ல முறையில மாஸ்டர் டிகிரி படிச்சு நல்ல முறையில இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
5: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
0: பேசுங்க.
5: சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல நம்மை நம்மே சரி செய்து கொள்கிறோம் சார். மாற்றங்களிலேயே சிறந்த மாற்றம் அதான். அதாவது யாதுமாகி வாழ், எந்த சூழலாக இருந்தாலும் அதற்கேற்ப நம்ம மாறி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழணும் சார். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நமக்கு விழுந்த அடிகளை படிக்கலாம் நினைச்சு எந்த

0: எந்த உயரத்தையும் நம்ம தொட்டுடலாம் படிக்கலாம் நினைச்சோம்னாக்கா. நமக்கு எப்படிப்பட்ட சூழலாக பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு அதுக்குள்ளயும் ஒரு வாய்ப்பு இருக்கும் சார். அந்த சூழல்லயும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்.
1: அதனால அதை பின்பற்றி வெளியாயிடணும்.
0: வெளியாயிடணும், அதாவது அதுக்குள்ளே இருந்தோம், சூழல்ல இருந்து இருந்தோம், நம்மள இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வழியை பார்க்கணும்.
1: சரிம்மா, நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
0: நன்றி சார்,
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நிரம்ப மற்றும் நீரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நீரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
6: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
7: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
6: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
1: நேரலின் தொலைபேசி வழியா நேரில் கருத்துக்களை ரொம்ப அழகாக சொல்லிட்டே வந்தாங்க. முகநூல்லையும் பதிவிட சொன்னோம் இல்லையா, சூழ்நிலை தான் நம்மை ஆள்கிறதா அப்படிங்கிறதுல முகநூல்லையும் நீங்கள் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேர்கள் கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுக்கலாம். மல்லியம் ரவி, சூழ்நிலை நம்மை ஆள வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையின் நிகழ்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதே, ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கையின் நீதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, கடல் அலைகளைப் போலத்தான் சூழ்நிலையும், நம்மை தூக்கி எறியவும் கூடும், கரை சேர்க்கவும் கூடும். சூழ்நிலை நம்மை ஆள நினைக்கும் போது மன உறுதி என்னும் படகு மட்டுமே நம்மை தாங்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மன்னார்குடி சசிகலா தேவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடக்கத்தில் சூழ்நிலை நம்மை ஆளலாம், முடிவில் நம் எண்ணங்களும் செயல்படும் நம்மை ஆளுகின்றன. ரொம்ப அழகாக சொல்லுங்கள், தொடக்கத்தில் சூழ்நிலை நம்ம ஆளலாம், ஆனால் அப்படியே விட்டுட்டுருக்கக்கூடாது, அதிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க சசிகலா தேவர். நன்றி நேயருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறாரு, சில நேரங்களில் சூழ்நிலை நம்மை ஆளும், எதிர்பாராத பிரச்சனைகள், பொருளாதார நிலை, உறவுகள் போன்றவை நம் முடிவுகளை மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பண்ண நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி வாழ்த்தல், சூழ்நிலைக்கு ஏற்றது போல் நம்மை மாற்றிக்கொள்வது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டுமணர் கோயில், டி மடப்புறம், தோப்புத்தெரு, வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூழ்நிலை நம்மை ஆளுகிறதா, சூழ்நிலை என்பது சுற்றுப்புறத்தை கொண்டது, எனக்கு இந்த சூழ்நிலை வர காரணம் உறவுகள் என்றும் நண்பர்கள் என்றும் என் வீடு அருகில் உள்ளவர்கள் என்றும் பாதிக்கப்படும் போது நாம் கூறும் வார்த்தை தான் சுற்றுப்புற சூழ்நிலை, சிலங்கள் நம்மை ஆட்டித்தான் படைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சூழ்நிலைகளை ஆள்வது உண்மை, எதையும் நிதானமாக சிந்தித்து உத்தரவாதம் கொடுக்க வேண்டும், உத்தரவாதம் கொடுத்துவிட்டு சூழ்நிலை மீது படிபோடு சுயநலம் மேற்கொள்வதால் என்னை பொறுத்தவரை யோசித்து தான் உத்தரவாதம் கொடுப்பேன், கொடுத்து விடல் கொடுத்து வாக்குறது நிறைவேற்ற அனைத்து வகையிலும் முயற்சி செய்வேன், சூழ்நிலை மீது படிபட மாட்டேன்னு குவாகம் விளங்குவோம் சொல்லியிருக்காரு. சூழ்நிலை என்பது ஒரு தற்காலிக ஒரு இடர்பாட்டான நிலை, இது நல்லவையும் இருக்கலாம் கெட்டவையும் இருக்கலாம், நாம் அந்த சமயத்தை மனதில் முருமுகப்படுத்தி ஒரு திட்டமான முடிவெடுப்பது சூழ்நிலை நமக்கு சாதகமாக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி பௌத்திரம் அடைக்கும் ரகுபதியை சொல்லியிருக்கிறாரு. கோமல் சரவணன், சூழ்நிலை தான் நமக்கு ஆள்கிறது, சூழ்நிலை கேட்டாலும் நாம் வாழ வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முயற்சியும் நம்பிக்கையும் தான் எப்படிப்பட்ட சூழலை மாற்றி அமைக்கலாம்னு சொல்லி ரவி பாப்பாவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. பழங்கட்டாவுடைய அனுஷியா சங்கர், சூழ்நிலை தான் நம்மை ஆளுகிறதா, ஒரு குடும்பத்தில் போய் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருந்து குடும்பத்தை ஏற்று வாழணும்னு சொல்லித்தானே அனுப்புகிறாங்க, அப்போது அங்கே என்ன சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம மாற்றி வாழறோம், அப்போ சூழ்நிலை நம்மளை ஆளத்தானே செய்கிறது, பொய்யோ ஒன்றும் இல்லையே, அதையும் மாற்றி வாழ தெரிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனால் சூழ்நிலை கைங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இவங்க சொன்ன கருத்தை வச்சே நம்ம வந்து இந்த காலத்தை பிரிச்சிடலாம். ஒரு காலத்தில் வீட்டில் கட்டி கொடுத்த ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கிறதோ அப்படி தான் அந்த பெண் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு நல்ல அறிவுடைய பெண் வந்திருக்காங்க, நம்ம அதுக்குப்படி மாற்றிக்குவோம், அதுபடி அவங்க இறங்கி நடப்போம் அப்படின்னு ஆனோ அங்கே உள்ளவர்களோ மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருந்தது இல்லை, ஒரு காலகட்ட சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணால் அந்த பெண்ணு தான் மாற்றிக்கணும், பெரிய அறிவிலையாக இருந்தாலும் அங்கே பேசக்கூடாது, நிறைய படிச்சிருந்தாலும் அங்கே போய் படிக்கக்கூடாது, அந்த விஷயத்தை தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்தது ஒரு காலம். இப்போ பெண் முடிவெடுக்கிறாள், இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணுமா, பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ சூழ்நிலை மாறியிருக்கிறது, சூழ்நிலை கைதியாக யாரெல்லாம் மாறியிருக்கிறார்கள் என்பதை உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். அதனால் இப்போ நினைத்தால் சூழலை வெல்லலாம் அப்படிங்கிறத அனுஷியா சொன்ன கருத்திலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க சொன்னபடி பார்த்தா இப்போ உள்ள பெண்கள் வீட்டில் இருக்கிறபடி தான், அந்த கட்டுப்பட்டு சட்டத்திட்டங்களும் இல்லாமல் அவர்களுடைய சுதந்திரத்தை, பிள்ளைகளே அவங்க சுதந்திரத்துக்கு இப்போ போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு, அது சரியாக தப்பாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் பெண்கள் கூட அவர்கள் முடிவெடுக்க முடிகிறது, அவர்களால் தனித்து ஒரு கடைத்தருவில் போய் தனக்கு வேண்டிய பொருள்களை வாங்க முடிகிறது, தன் கணவனோடு எங்கே செல்லணும்னு முடிவெடுக்க முடிகிறது, தன் கணவன் எப்படி தன்னை அணுக வேண்டும் என்பது வரைக்கும்

0: சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை மாறியிருக்கென்றால், சூழ்நிலையை தாண்டி அவர்கள் நம்மை ஆளுகிறார் என்ற பொருளுக்கு வருகிறது. அவர் நம்ம அனுஷா சொன்னதை வச்சு சொன்னோம், ஒரு காலத்தில் அவங்க சொன்ன மாதிரி சூழ்நிலை கதி இருந்து இப்போ அது மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியில் சொன்னேன். சூழ்நிலை ஒரு மனிதனை மாற்றிவிடுறது, சில நேரங்களில் கெட்டவர்களாக மாற்றிவிடுறது, சில நேரங்களில் கவலையடை செய்கிறது, மகிழ்ச்சியடையும் செய்கிறது. சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும், சில சமயம் சூழ்நிலை மாற்றிக்கொள்கிறோம் என்றும் வீரை முகமது இப்ராஹிம் பெருகமணி திருச்சியிலிருந்து அனுப்பியிருக்கிறாரு. இப்படி நிறைய நேரங்கள் செய்தி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. தொலைபேசி வழியா எந்தெந்த நேர்கள் வர்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: யார் பேசுவது?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
0: பேசுங்க
1: ஐயா. நிச்சயமா சூழ்நிலைகள் தான் நம்மள ஆளுறது அப்படிங்கறது பெரும்பாலான சமயத்துல பொய்யாகத்தான் இருக்கு ஐயா.
0: பொய்யா இருக்கு.
1: நாம தான் சூழ்நிலைய ஆளுகிறோம்னு சொல்றதுதான் பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கு.
0: ஒரு உதாரணம் சொல்லுங்க.
1: உதாரணமா இப்ப வந்து எனக்கு காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியில்லை, கையில இல்ல அப்படின்னா சூழ்நிலை மேல பழி போடக்கூடாது. அத எப்படி எல்லாம் நம்ம காசு அப்படிங்கறத
0: நீங்க வந்து சிந்தனைய சொல்றீங்க, இப்படி இருக்கணுங்கிற சிந்தனை சரி. நீங்க முதல்ல சொன்னது மாதிரி சூழ்நிலையை விட நம்மை தான் சூழ்நிலை ஆள்றோம் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு உதாரணம் சொல்ல முடியுமான்னு
1: கேக்குறேன். அதுதான் ஏன் நான் சொல்றேன். இப்போ நமக்கு பிடித்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகுதுல்ல. அந்த மனஸ்தாபங்கள் வரும்போது அந்த சூழ்நிலைய நம்ம எப்படி கையாளணும்னு யோசிச்சோம் அப்படின்னா அதை சிறப்பா கையாளலாம். உதாரணத்துக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறது, வெளிப்படைத்தன்மையோட பேசுறது, அந்த சூழ்நிலை அப்படி வராத மாதிரி கூட நம்ம தற்காத்து கொள்ளலாம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா. ஆனா பெரும்பாலான சமயங்கள்ல நம்ம யோசிக்காததுனாலதான் சூழ்நிலை மேல பழி போட்டுட்டு நம்ம அதுல இருந்து வெளியில இருந்து
0: நிர்பந்தத்தினுடைய
2: அடுத்த
0: நேயர் யாரு, என்ன சொல்ல வர்றாங்க கேக்கலாம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: அண்ணத்திரு நாகராஜ்.
0: பேசுங்க.
3: சூழ்நிலை நம்மை ஆளுகிறதா? பெரிய பேச்சாளர் மெகஸ்டரிஸ் வந்து 12 வயது வரலயுமே அவருக்கு பேச்சே இல்லையா.
0: சரி.
3: அப்புறம் கூழாங்கல்ல போட்டு பேசி ஏதோ பண்ணி மிகப்பெரிய பேச்சாளரவே ஆயிட்டாராம். அவரு உலக பேச்சாளருங்கிறாங்க.
0: அப்போ வந்து சூழ்நிலை கைதியாக இருந்தால் கூட நினைத்தால் அதை உடைத்து வெளியே வரலாம்ங்கிறீங்க.
3: பயிற்சி முயற்சியும் அந்த ஃபர்ஸ்ட் போட்டியும் பாருங்க, பார்த்து அந்த வரிகளில் அனைத்துமே இதை மாற்றக்கூடியதுதான்.
0: அருமையாக சொன்னீங்க, நன்றி நாகராஜன், நன்றி. அழகாக சொன்னார், பேசவே வராதவருக்கு வாயில் கூழாங்கல் வச்சு பயிற்சி எடுத்து அவரே வந்தார். அதுதான் சூழ்நிலையை நாம் ஆள்வது. இப்போ அடுத்த நேரம் என்ன சொல்ல வராங்க கேட்கலாம். வணக்கம். இணைப்பில் வந்தாங்க ஆனால் இணைப்பில் துண்டிக்கப்பட்டது. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் ஸ்ரீகண்டன் மாலிக்கு பேசுறேன் சார்.
0: பேசுங்க ஐயா.
4: அதாவது சார், நான் ஒரு தொழில் பண்ற நூறு சார். அது தொழிலை பொறுத்த சொல்ல கூடாது. நம்ம சூழ்நிலை தகுந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் செய்யணும். அது வச்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நல்லா வரலாம் சார்.
0: அப்டேட் ஆகிறது. இப்ப என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த நம்மள மாத்திக்கிறது.
4: என்ன
0: புதுசா வந்திருக்கோ அதுல நம்ம
4: வந்துடணும். இந்த தொழில் சரியில்லைனா வேற தொழில் செஞ்சுக்கணும்.
0: சரிங்க.
4: அருமையா
0: சொன்னீங்க, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அழகா நேயர் சொல்லிருக்காரு, மாணிக்கம் டெய்லர். வணக்கம்.
5: வணக்கம். உடையார்பாளையம் அஜின்.
0: பேசுங்க.
5: சூழ்நிலைகள்ல சார் பாதகம் சாதகம் ரெண்டும் இருக்கு.
0: சரி.
5: ஆனா இந்த பாதகமான

0: சூழ்நிலை பாருங்க, அதையும் நமக்கு சாதகமாக்கி சாதனை படைக்கணும். அதுல திறமை, வீடு கட்டியாச்சா அப்படின்னு கேட்டா சூழ்நிலை சரியில்லைங்க, பெண்ணுக்கு வரம் பார்த்தாச்சா
1: சூழ்நிலை சரியில்லைங்க,
0: சூழ்நிலைகளை தகர்க்கணும்.
1: சாப்பிட்டாச்சான்னு கேட்டா சூழ்நிலையை சொல்ல மாட்டோம், அதையும் சொல்லுவாங்க சில நேரத்துல. ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க சாப்பிட
0: முடியலன்னு, நமக்கு ஏற்ப அந்த சூழ்நிலையை அமைக்கணும் சார். சூழ்நிலைகளை நம்ம தான் கையாளணும். கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும் சார், கோழி கூரை மேல இருக்கு.
1: சரி,
0: சும்மாவே இருந்துட்டா முடியுமா?
1: எப்படி முடியும்?
0: சட்டியில விழுந்துருமா? முயற்சி செய்யணும்ல, அந்த சூழ்நிலையை மாத்தணும்ல. சூழ்நிலை சூழ்நிலைன்னு சும்மா இருந்தோம்னா சூன்யம் தான் நம்மள ஆட்சி படைக்கும். இதை என்ன யார் சொல்லுவாங்கன்னா, உழைப்ப உதாசீனப்படுத்துறான் பாருங்க
1: அவங்க சொல்லுவாங்க.
0: அவங்கதான் சூழ்நிலை சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, கடைசி வரைக்குமே இந்த பாட்டு தான்.
1: இல்லை, சில பேருக்கு வந்து இயல்பாகவே அதை எப்படி வெல்றதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, கடுமையாக உழைப்பாங்க, அப்படி உள்ளவங்களும் இருக்கிறார்கள்.
0: இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நன்றி சார்,
1: நன்றி இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம்
2: நாகராஜன்,
1: பேசுங்க.
2: சூழ்நிலையை நம்ம ஆழ்கிறதா? சூழ்நிலையே நம்ம தான் சார் ஏற்படுத்திக்கிறோம்.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாகூரில் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: பேசுங்க ஐயா.
3: ஒரு வித்தியாசமான கருத்து சார். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வீட்டுல என் பொண்டாட்டி மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு
1: சொல்லுவாங்க. குடும்பமே சரியில்லைங்க அப்படின்னு.
3: குடும்பமா சரியில்லை, ஒரே சூழ்நிலை சரியில்லை, ஒய்ஃபு என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான்டா. வீட்டுல படுத்து படுத்து தூங்கி எந்திரிச்சு போயிட்டு இருந்தா எந்த பொண்டாட்டி மதிப்பா சார்? அதனால வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவர் உழைக்கணும். உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுதான் சூழ்நிலை. உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு நம்ம யாருமா இது சொல்ல முடியாது. அவருக்கு உடம்பு சரியில்லை, அந்த பசங்கள் எல்லாம் செய்யணும் உழைக்கணும்னு சொல்லிடலாம். இவர் வந்து படுத்து கிடந்துட்டு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்டா, எந்த பொண்டாட்டி மதிப்பா சார்?
1: உடம்பே கூட சார் பிறப்புலயே பாதிக்கப்பட்டிருந்தா அதை ஒண்ணு ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா நாளடைவுல நம்ம உடம்ப பாதுகாக்காம விட்டு உடம்பு சரியில்லாம் அது தவறு தானே?
3: அது சரி. அதே சமயத்துல இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சூழ்நிலை காரணமா சக்கரை வியாதி இந்த மாதிரி வந்துருதுல வச்சுங்களேன், உழைக்கிற நல்லா உழைக்கிறவங்க கூட வந்துருது. அப்ப வந்து அந்த சூழ்நிலையை சொல்லலாம். நம்ம கடின உழைப்பு சார், அதே சமயத்துல தக்க அறிவோட சிந்திச்சு செயல்பட்டா பாத்தீங்கன்னா சூழ்நிலையை கூட வெல்லாங்கிறது எனக்கு கருத்து சார். வாய்ப்பு
1: அருமையா சொல்லி, நன்றி நன்றி. சூழ்நிலையை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு. உடலை காப்பது கூட நம்ம ஒரு கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த நோயும் அண்டாமல் கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு கால் நோய் வந்துட்டால் கூட அதை எப்படி கையாளுறதுன்னு மருத்துவர்களோட துணையை வச்சு நம்ம அலட்சியப்படுத்தாமல் இருந்தோம்னா அந்த உடம்பை நல்லா ரன் பண்ணிடலாம். மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் கூட அந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் வரலாற்றில். நீங்கள் அதுக்கு தேனா எல்லாருக்குமே தெரியும், அதை உதாரணமாகலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து மூச்சு திணறல், அந்த ஆஸ்துமா இருந்தது. அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் சொன்னார், நீச்சல் பயிற்சி கொடுக்க சொன்னார். நீச்சல் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீயே அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய நீச்சல் வீராங்கன்னு ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் உலகத்தின் முதல் பரிசை பெற்று வந்தார்கள். காரணம், அந்த சூழ்நிலையை அந்த பற்றிய சூழ்நிலையை விலகி அவங்க முயற்சி எடுத்தது மூலமாக அது நடந்ததாக சொல்கிறார்கள். அது ரொம்ப அழகாக நேயருடைய கருத்திலிருந்து நம்ம எடுத்துக்கிறோம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: நேயர்களுக்கு உள்ளங்கணிதர்கள் வாழ்த்துக்களை கூறுவது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நிரலாம் அணிந்திருக்கிறோம் காற்றில் கலந்து காதில் மலரும் காரைக்கால் பண்பலை நூறு பிள்ளை மூன்றிலது சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு சூழ்நிலை தான் நம்மை ஆள்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். அப்படிதான் ஆள்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை நம்மளே ஆள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: அழகு தமிழுக்கு இனிய காலை வணக்கம்.
0: சொல்வது யார்?
1: பஞ்சநதி குளம் கோவிலவர்.
0: பேசுங்க.
1: அதாவது சூழ்நிலை ஆள்கிறதான்னு கேக்குறீங்க.

0: சந்தர்ப்ப சூழ்நிலை சில நேரம் சூழ்நிலை ஆளுதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேளுங்க, இந்த ஆவணி மாத்தில விதைக்கணும்னு சொல்லியிருப்போம் பழமொழி அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம். இப்ப மழை பெய்யல விதைக்க முடியல, நம்ம அந்த சூழ்நிலை தான் நம்மள ஆளுது.
1: இப்ப சமயத்துல போர் செட் வச்சிருக்கோம், நம்ம பகுதியை விட்டுருங்க, டெல்டா விட்டுருங்க,
0: உங்களுக்கு இது ஒத்து வரும்
1: அப்படியே மாத்திரம் இல்லையா?
0: அந்த காலத்துல பெரியவங்க பொதுவா தானே சொன்னாங்க,
1: பொதுவா பொதுவா.
0: அப்போ வந்து ஊர் வாரில ஒரு கொள்ளை உத்தரநாட்டில் ஒரு புள்ளைன்னு சொன்னாங்க அனுபவ ரீதியா.
1: என்ன திருப்பி சொல்லுங்க?
0: ஊர் வாரில ஒரு கொள்ளை உத்தரநாட்டுக்கு ஒரு புள்ளை இருந்தா நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 24 வயசுல பிறக்கிற புள்ள வந்து நல்லா உதவியா இருக்கும். இப்ப அது மாதிரி இருக்கா
1: சூழ்நிலை?
0: நிறைய பேர் குழந்தை இல்லாம தானே இருக்காங்க.
1: அது இப்ப மருத்துவம் மாறிட்டு இல்ல
0: சொல்லுவாங்க. அது மாதிரி 24 வயசுல பிறக்கிற புள்ள வந்து நல்லா உதவியா இருக்கும். இப்ப அது மாதிரி இருக்கா
1: சூழ்நிலை?
0: நிறைய பேர் குழந்தை இல்லாம தானே இருக்காங்க.
1: அது இப்ப மருத்துவம் மாறிட்டு இல்ல,
0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: பூங்குடி செந்தில்குமார்.
1: பூங்குடியா?
2: ஆமா சார்,
1: பேசுங்க.
2: 100% சூழ்நிலை தான் நம்மை ஆள்கிறது. அதுக்கு ஏற்றாற்போ நமது மனநிலை மாறிவிடுகிறது.
1: நன்றி. வணக்கம்.
3: சூழ்நிலைகளை சில நேரத்துல மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனா அந்த மாற்றத்தை நம்ம ஒரு ஒரு நினைச்சிட்டு போறோம்னு
1: வச்சுங்களேன்,
3: அங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கும்.
1: சரி,
3: அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வந்து நம்ம என்ன நினைச்சு போறோமோ அதை செயல்படுத்துறதுக்கான வழி என்ன இருக்குன்னு பாக்கணும். ஆமா, அதனால வந்து நம்ம வந்து அது சரி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை இது நினைச்சு
1: சூழ்நிலையை நம்ம ஆளை விடக்கூடாதுங்கிறீங்க.
3: ஆளை விட, ஆமா ஆளை விடக்கூடாது.
1: நன்றி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்து நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம் சொல்றது யாரு?
4: ஹலோ,
1: வணக்கம், பேசுங்க.
4: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
1: பேசுங்க.
4: சூழல் நம்மை ஆளுகிறதாங்கிறீங்க, அதாவது சூழலுக்கு தகுந்தா போலயே நம்ம வாழ்ந்தோம்னா சுவாரஸ்யம் இல்லாம போயிடும் வாழ்க்கை.
1: சரி,
4: அதாவது இப்ப நம்ம ஒரு வண்டியை மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போறோம்னா மாடு போற பக்கம்லாம் நம்ம போயிட முடியாது. அப்ப நம்ம எந்த பக்கம் போறோமோ அந்த பக்கம் தான் அந்த கைத்தை இழுத்து பிடிச்சி நம்ம ஓட்டணும்,
1: திருப்பணும்.
4: ஆமா,
1: மாட்டு வண்டியில போறீங்க மாத்திடுறீங்க, கடல்ல வந்து பாய்மர கப்பல்ல போறவங்க என்ன செய்வாங்க?
4: அது அலையடிக்கிறதுக்கு அங்கதான் அவங்க சமஜோத சமயோஜிதம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க.
1: சரி,
4: அதை அவங்க பயன்படுத்திக்க வேண்டியதான். இப்ப அது காத்து அடிக்கிற பக்கம் போகுதுன்னா அதை எப்படி கையாளணுங்கிறத இவங்களுக்கு தெரியும், எப்படியும்
1: தெரிஞ்சிருக்கும். அது போற போக்குலயே போகாம மாற்றிக்கொள்ளக்கூடிய முறை இருக்குங்கிறீங்க?
4: கட்டாயம் இருக்குங்க, ஏன்னா ஒரு ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்.
1: சரி,
4: அப்ப அவர்களுக்கு அந்த யுத்திகள் தெரியும்.
1: சரி,
4: அப்ப அதே போல பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு சின்ன ஒரு பெண்ணு வந்து ஒரு வாழை போயிருக்கு, வாழை போய் 20 திரும்பி வந்துருச்சு.
1: உடனே
4: அப்பாட்ட ஏன்னு கேக்குறாரு, மாமனார் தெரியல மாமியார் தெரியல ஏதாவது குறை சொல்லுது. உடனே அவர் என்ன செஞ்சிருக்காரு, 3 எடுத்துட்டு வர சொன்னாரு. ஒன்னுல முட்டை, ஒன்னுல கேரட்டு, ஒன்னுல பல்க பனங்கல்கண்டு, கொஞ்சம் தண்ணியை ஊத்தி எரிய விட சொல்றாரு. ஒரு 10-15 கொண்டாந்து வச்சுதான் முட்டை இலகுவா இருந்த முட்டை கெட்டி ஆயிடுச்சு, கேரட்டு நல்ல கடினமா இருந்து இலகுவாயிரு, அதாவது பணங்கள் கண்டு தண்ணியோட தண்ணியா கரைஞ்சி போச்சு. அப்பதான் அவரு பொண்ணு கிட்ட சொன்னாரு, அம்மா நீ போயிருக்க அந்த இடத்துக்கு, அதாவது பாரு இலகவா இருந்து கடினமா வாழ போறியா, இல்ல இந்த மாரி இந்த கேரட் மாரி ஒண்ணு இல்லாம போயிட போறியா அப்படின்னு, இல்ல ஒன்றோடு ஒன்று கலந்து இனிமை சேர்க்கின்ற பணங்கள் கண்டா வாழ போறியா
1: அப்படின்னு கேட்டு பணங்கள் கண்டா போனுங்கிறாங்க.
4: ஆமா, அது போல வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை கூட சூழலை நமக்கு சாதகமா மாத்திக்கிட்டோம்னு வச்சுங்க, அது வாழ்க்கையில வெற்றிதாங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
1: நன்றி, நன்றி,
4: நன்றி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: எங்களை அடுத்து 11 மணிக்கு வர இருக்குது. வணக்கம் தோழி. தோழியர்கிட்டலாம் வணக்கம் சொல்லி பேச போறது யாரு? லதா. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து இணையக்கூடிய நேயர் யாரு, என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுவது?
7: ஐயாவுக்கு வணக்கம். குருது ராஜேந்திரன் மணக்குடி.
1: பேசுங்க.
7: குடும்பத்துல பாத்தீங்கன்னா, குடும்பத்துல பல சூழ்நிலைகள்.
1: சரி,
7: அந்த சூழ்நிலைகளை பண்ண பண்ண வேகமா நம்ம கையாள கூடாது, விவேகத்தோட கையாளணும்.
1: சரி,
7: அந்த சூழ்நிலை விவேகத்தோட கையாண்டோம்னு வச்சுங்களேன், அந்த வேகம் குறைந்து இந்த விவேகத்தோட கையாண்டோம்னா அந்த சூழ்நிலை நமக்கு சாதகமாக மறுபடி வரும்.
1: வேகமா இருக்கும் போதெல்லாம் விவேகம் எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது.
7: செயல்பட்டோடு செஞ்சோம்னா அந்த சூழ்நிலையில் நமக்கு சாதகமாக அமையும்.
1: நன்றி.
7: நன்றியா.

0: சூழ்நிலை கேட்டவாறு இருந்துடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால சூழ்நிலை மாதிரி அவன் பேசணும்னு எல்லாரும் நம்ம விட முடியாது இல்லை, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசினா தான் நிறைய நேரில் கருத்துக்களை வாங்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுவது?
1: கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா, பேசுங்க.
1: அதாவது சூழ்நிலை வந்து நம்மளை வந்து ஆளல. அதாவது நம்ம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சூழ்நிலையை வந்து வெல்லலாம். நாம வந்து முயற்சி எடுக்காமலோ அல்லது பயிற்சி எடுக்காமலோ என்னோட சூழல் நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு இல்லாம, நாம வந்து முயற்சி பயிற்சி இதெல்லாம் எடுத்தா நம்ம வந்து சூழ்நிலையை மாற்றி விடலாம். அதனால பாத்தீங்கன்னா, இப்ப நான் படிச்சிருக்காங்க நிறைய பேரு, இப்ப எம்ஏ பிஎட்டி எம்பிள் எல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து முயற்சி எடுக்காம எனக்கு வேலை கிடைக்கலன்னு இருந்தா அது எப்படிங்க ஐயா?
0: முயற்சி பண்ணி கிடைக்கும் சூழ்நிலையை வெல்லணுங்கிறீங்க?
1: சூழ்நிலையை கண்டிப்பா வெல்லணும்.
0: சரி, நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்துல நேயர் வணக்கம்.
2: சார் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: நான் கூகுர் வடகரை, யார் முருகேசன்.
0: பேசுங்க.
2: சூழ்நிலை ஆளுகிறதா? சூழ்நிலை நம்மள எப்படி சார் ஆளணும்? சூழ்நிலை தான் நம்ம ஆளணும்.
0: சூழ்நிலை தான் நம்ம ஆளணும்.
2: தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டாருன்னு பாட்டு இருக்கு. தூங்கி விட்டு சூழ்நிலை சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை எப்படி நம்ம
0: எப்படி வரும் முடிச்சிருக்கும் போது? முதல்ல நம்ம
2: சூழ்நிலை தான் சார் நம்ம ஆளணும்.
0: சிறப்பு சிறப்பு, நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்துல நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுவது?
3: அரியலூர் மாவட்டம் ஹேமந்தா சுப்பிரமணியம்.
0: பேசுங்க ஐயா.
3: நம்ம ஆளவு தாங்க பிறந்திருக்கோம். அப்பா அம்மாவுக்கு வேணும் நம்ம சூழ்நிலையா பிறந்திருக்கலாம். ஆனா நம்ம ஆள பிறந்திருக்கோம். எந்த சூழ்நிலையும் நம்ம தான் பாக்குறோமே தவிர,
0: சரி,
3: சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம இல்லை.
0: சரி,
3: ஆகினால நம்ம ஆள தெரிஞ்சுக்கணும், ஆள வைக்கணும், ஆள
2: அதனால
4: சில நேரம் வலியோடு வளைந்து கொடுத்து அழகா நம்ம சிற்பம் ஆகுறோம், பல நேரம் தாங்க முடியாமல் உடைந்து கூழாகுவோம்.
0: சரி,
4: ஆமா, நாம வாழ்ற வாழ்க்கை வந்து நம்ம விருப்பப்படி கிடையாது, நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஆனா நம்ம வடிவமைத்து எடுத்துக்கணும், வடிவமைத்து கொள்ளணும்.
0: சரிம்மா, நன்றிம்மா.
4: நன்றி.
0: நிறைய நேர்கள் கிட்டத்தட்ட 30 நேர் இணைப்புல வந்திருக்கிறாங்க. முகநூல்ல நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப முகநூல்ல சொன்னவனை சில பேருடைய கருத்துக்கள் நம்ம எடுத்து பார்க்கலாம். சூழ்நிலை தான் நம்மை ஆளுகிறதா இல்லை, சூழ்நிலை மட்டுமே நம்மை முழுமையாக ஆள்வதில்லை, நமது மரநிலையும் முயற்சியும் தான் சூழ்நிலைகளாக மாற்றுகிறது. சுருக்கமாக சொன்னால், சூழ்நிலை ஒரு தற்காலிக கட்டமைப்பு, நம்முடைய விடாமுயற்சியை நம் வாழ்வை ஆளும் நிகழ்கால சக்தி. ஆரம்ப தாக்கம் கடினமான சூழ்நிலை நம்மை சோதிக்கலாம், கஷ்டப்படுத்தலாம், ஆனால் அதுவே நம் வாழ்வின் இறுதி முடிவாக இருக்க முடியாதுன்னு சொல்லி கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாரு. அன்பனுடைய ஜோதி சொல்லியிருக்காங்க, சூழ்நிலை மட்டும் நம்மை முழுமையாக ஆள்வதில்லை, சூழ்நிலை நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பது உண்மைதான். ஆனால் வறுமை எதிர்வாராத விபத்துக்கள் அல்லது குடும்பச் சூழல் போன்ற வெளிப்புற சூழலும் கட்டுப்பாடு இருப்பதிலே நமக்கான பாதையை கடினமாக்கலாம். ஆனால் அந்த பாதையில் எப்படி பயன்படுவது நாம் தான் முடிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொள்ளிடம் கருணாநிதி, நம்மை தான் நம்மை நாம் தான் ஆள வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஆர்பட்னர் ரமேஷ் சொல்லியிருக்காரு, சில நேரங்களில் சூழ்நிலை கைதியாக இருக்க உண்மைதான், இக்கட்டான சூழ்நிலை சில நேரங்களில் அமைந்து விடுவதை நாம் புரிந்து கொள்ள நாமும் சாதுரியம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவாரூர் குடுக்கால் பாளையம் சாகுல் ரமதி ராஜா, சூழ்நிலை நம்மை மாற்றலாம், ஆனால் நம்மை வழிநடத்தும் நம்முடைய எண்ணங்களும் முடிவுகளும் தான். சூழ்நிலையை எல்லா நேரமும் நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்வது என்பதை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும். சோதனை இருந்தால் தோண்டு போவோம், அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுவோம். ஏனென்றால் சூழ்நிலை ஒரு பாதையை காட்டலாம், அதனால் அந்த பாதையில் எப்படி பயணிக்க என்பதை தீர்மானிப்பது நாம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் பூத்தரை செல்வகுமார் வந்து, சூழ்நிலைக்கு தகுந்தவர்கள் மாறிக்கொள்ள வேண்டியது நாம் தான் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயாவுடைய அசோகராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, சூழ்நிலை ஒரு தற்காலிகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய கருத்துக்கள் நம்ம கேட்டுக்கிட்டே வரோம் இல்லையா. சூழ்நிலை தான் நம்மை ஆள்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, சூழ்நிலை நம்மை ஆள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர். கொஞ்சம் கூடுதலான பேர் வந்து, சூழ்நிலை எப்படி நம்ம ஆள முடியும், நம்ம நாம் தான் ஆள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பொதுவான கருத்துக்களாக தான் இருக்குது. ஆனால் நுணுகி பார்த்தோம் அப்படின்னா, சூழ்நிலை தான் நம்மை ஆண்டு கொண்டே இருக்கிறது, அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அமைந்த சூழ்நிலைக்குள்ளே தான் நம்ம வாழப்பழ

சூழ்நிலைகளை மாற்றி இருக்கிறார். இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா அந்த ட்ரெண்டை செட் பண்ணது யார்? யாரோ ஒருத்தர் தானே. அதனால் சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார்கள், சூழ்நிலையை ஆண்டு இருக்கிறார்கள், அது வேற. ஆனால் நாம் நடுவ இயல்பாக நம்ம என்ன செய்கிறோன்னா சூழ்நிலை நம்ம ஆளு. திடீர்னு ஒரு கோபம் வந்துடுதுல, யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, யாரோ ஒருத்தர் நம்ம ஒன்றும் தப்பு செய்யலை, ஆனால் நமக்கு கோபம் வந்துடுது. அப்போ சூழ்நிலை கைதியாக நாம் மாறுகிறோம். யாரோ ஒருத்தங்க நல்லா இருந்தால் நமக்கு ஒரு பொறாமல் இருக்குது, அப்போ சூழ்நிலை கைதியாக நம்ம மாறுறோம். ஏதோ ஒரு இடத்துல நடந்தால் உடனே படபடப்படுறது இயல்பு, அப்படி தான் வரணும். ஆனாலும் கூட அந்த இடத்துல எப்படி கையாளுறது அப்படிங்கிற சூழ்நிலையை கடந்து பார்க்கக்கூடிய அறிவு நிலைக்கு நாம் போயிருக்கிறோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குரிய நமக்கு முன்னாடி வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் நேயர்கள் வச்ச கருத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசுவோம். அதனால் சூழ்நிலைகள் நம்மை ஆளுகிறதானா நம்மை ஆண்டு கொண்டு தான் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்? கோபமோ காபமோ காமமோ வேறு எந்த வகையான குணநலன்களோ அவைகள் தான் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் சூழ்நிலைகள் நம்மை ஆளாமல் நாம் சூழ்நிலையை ஆளக்கூடிய அறிவுடையவனாக நாம் மாறினோம் என்றால் எந்த சூழ்நிலையும் நம்ம கையாண்டு வெற்றி பெறலாம். சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நானல் போல வளையணும் தவிர உடஞ்சிடக்கூடியது. நானல் போல வளையலாம். நீரில் கூட சில பேர் சொல்கிறாங்க எதிர்த்து நீரில் வந்தால் தான் தண்ணிக்குள்ளே போகாமல் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் சரிதான், நாம் தான் சூழ்நிலை ஆள வேண்டும். அப்போ அந்த அறிவு நமக்கு வசப்பட வேண்டும். அந்த நிலைப்பாட்டிற்கு நம்மை சென்று நம்மை நாம் என்று யார் என்று தெரிந்து கொண்டு சூழ்நிலையை வென்று வாழக்கூடிய அறிவோடு வாழ்வோம், வெல்வோம் என்று செய்து நிறைவுறுவது இன்றைய சிந்தனை அரங்கம்.

சிந்தனை துளி. முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பதே சேருவதே முழுமை. அக்குரேடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: கடலோரம் வீசும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. மங்கையரின் மனதுக்குள் நுழைந்து காதுக்குள் கானம் பாடும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0436 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2311 என்ற எண்ணிலோ 2994 என்ற எண்ணிலோ 2995 என்ற எண்ணிலோ அழைத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு அலைபேசி எண்ணும் இருக்கு, 9566427231 என்ற எண்ணிலும் இணையலாம். இது மட்டும்தானா இல்லையே இன்னொரு வழியும் இருக்குது. எங்களுக்கு லைன் கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தமே படாதீங்க. எஃபி பக்கத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அங்கே நாம் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த போஸ்ட்டில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி?

பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று உங்களை மாற்றிக்கொண்ட ஒரு விஷயம். மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ அப்படின்னு உங்களை நீங்களும் மாற்றிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு இருக்கலாம். அந்த ஒரு சிலர் நீங்களா இருந்தீங்கன்னா அதில் பதிவிடலாம், நாங்கள் உங்களோட பேர் படிப்போம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இது வணக்கம் தோழி.

0: நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் தோழி.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
0: வணக்கம் தொழில் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம பெண்ணியர்கள்லாம் வந்து முண்டி அடிச்சு லைனை பிடிக்கிறதுக்காக காத்திருக்கிறாங்க. அதில் முதல் நேயர் காத்திருக்கிறாங்க. அந்த முதல் நேயர் யாரு அப்படின்னு நாம கேட்க காத்திருக்கோம் இல்லையா. ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சித்ரா மணக்குடி, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு முதல்ல சொல்லிடுங்க.
9: படம் சுந்தரா டிராவல்ஸ் பாடல், அடடா ஊர் குளத்தில் அந்த பாடல் கொடுங்க.
0: சூப்பரா கொடுத்துடலாம். சரி சொல்லுங்க, மற்றவர்கள் என்னென்ன சொல்வார்களோ அப்படின்னு உங்களை மாத்திக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா?
9: மற்றவர்கள் சொல்லும் மாதிரி நான் நடந்துக்க மாட்டேமா. நான் ரொம்ப பொறுமைசாலி, நிதானமா பேசுவேமா, யாரையும் தப்பா பேச மாட்டேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேமா.
0: இல்ல இல்ல, நான் கேட்டது என்னன்னா, இதை செஞ்சா வந்து அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கலாம், இதை வந்து பண்ணா நம்ம தப்பா நினைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இதை செய்வானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த எடுப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டேன்.
9: தப்பே செய்ய மாட்டேன்,
0: தீர்மானமா இருக்கீங்க. பாடல் வருது, கேட்டு ரசிங்க.

0: நேர்களின் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எஸ் ஷேக் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் கரைகள் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஆத்தூர் வடப்பறத்துல இருந்து நாச்சியா பேசுறேம்மா.
0: நாச்சியாக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: வசந்த கால பறவைகள்ல இருந்து செம்பருத்தி செம்பருத்தி அந்த பாட்டுமா?
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க வந்து மத்தவங்களுக்காக மாத்திக்கிட்ட விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
3: எனக்கு கொஞ்சம் கோவம் வரும்மா, முன்கோவம் வரும்.
0: கொஞ்சமா வருமா நிறைய வருமா?
3: கொஞ்சம் தான் வரும்.
0: கொஞ்சம் தான் வரும்,
3: கொஞ்சம் தான் வரும். எதுக்கே கேட்டுருவேன் எந்த விஷயமா இருந்தாலும். அது என் மனசுக்கு தப்பா பட்டுச்சு, அதனால அதை நான் மாத்திக்கிட்டேன்.
0: அதானே, எனக்கு அது தப்பா பட்டுச்சு அதனால மாத்திக்கிட்டேன். மத்தவங்களுக்காகன்னு கிடையாது இல்லையா?
3: இல்லம்மா.
0: சரிம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருதுமா, கேட்டு ரசிங்க.

0: நேர்களின் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.

0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. 11:24 இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துமா?
2: நான் காட்டுமன்னா இருக்கேன், கோமதி.
0: கோமதி, பிடிச்ச பாட்டு என்ன வேணும்?
2: எனக்கு வந்து கன்னிராசி படத்துல இருந்து ஆளான பூ மல்லிகா மல்லிகா அந்த பாடல்.
0: சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க சொல்லுங்க, மத்தவங்களுக்காக இந்த விஷயத்த மாத்திக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? என்ன சொல்வாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க மாத்திக்கிட்ட விஷயம் அப்படின்னு நிறைய இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு பெரிய லிஸ்டே இருக்கும்.
2: ஆமா மேடம், அது நிறைய மாத்திருக்கேன். சுருக்கமா சொல்ல போனா கோபத்தை மாத்திருக்கேன். அப்புறம் அடுத்தது வந்து வெளியில எல்லாம் ரொம்ப போறதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன். வெளியில எல்லாம் போனா யாரு எல்லாம் சொல்லுவாங்களோ அப்படிங்கறத நினைச்சு வெளியில போறதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன்.
0: அதாவது உங்களுக்கு நிறைய ஆசைகள், வெளியில எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே
2: குறைச்சிக்கிறீங்க. அதெல்லாம் இப்ப குறைச்சிக்கிட்டேன்.
0: சரி சரி சரி மேடம். உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு ரசிங்க.
2: நன்றி மேடம்.

0: நெல்லை நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம், தரமான தற்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்,
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: காலை வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நலம் விசாரிக்கிறது யாரும் தெரிஞ்சுக்கலாமா?
3: வட்டம் தேட்டாங்குடி தெருக்கில் இருந்து பூங்குடி அறியர் பேசுறேன் மேடம்.
0: பூங்குடிக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்கம்மா.
3: நீங்க
0: பிடிச்ச பாட்டு வரும் கேட்டு ரசிங்க. நேருக்கான பாட்டை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி எஃபி பக்கத்தில் கொஞ்சம் போகலாம். அங்கே வந்து நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம், அதை இதே கேள்வி தான், மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே மாற்றிக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நம்ம லைனில் வர முடியாத நேயர்கள் நிறைய நேயர்கள் வந்து நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நேயர்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட கருத்துக்களை. என்னென்ன கருத்துக்கள் அப்படின்றத பார்த்துடலாம். கொள்ளிடம் சித்ரா, வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கங்க. மற்றவங்க சொல்வாங்க என்பதற்காக நான் மாற்றிக்கொள்ள முடியாது, நான் கரெக்டாக செய்தால் போதும் அப்படின்னு நமக்கு ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கடலூர் துறைமுகம் தமிழ் சுடர், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவர்களுக்காக எப்பொழுதும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் வாழ்வது நமக்காகத்தான். அதே போல் மற்றவர் மனதை புண்படுத்தாமல் நமது வாழ்க்கையை நேர்பாதையில் கொண்டு சென்றால் எந்த பிரச்சனையும் இருக்காது, வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே அந்த வந்து ஒரு சின்ன விஷயம் மறைஞ்சிருக்கு தானே. அதாவது மற்றவங்களுக்காக அப்படின்னு நம்ம சில விஷயங்களை நமக்கு நாமே, அதாவது மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நாமே மாற்றிக்கிறோம்ல, அது கூட இந்த மாற்றம் தான் இல்லை. சித்ரா ராஜேந்திரன் மணக்குடி, இவங்க வந்து மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று நினைத்து முன்பு நான் அதிகமாக அமைதியாக இருப்பதை மாற்றிக்கொண்டேன், இப்பொழுது தேவையான இடங்களில் தைரியமாக என் கருத்தை வெளிப்படுத்துகிறேன். சூப்பருங்க. மற்றவர்கள் கருத்தை மதித்தாலும் என் இயல்பை முழுமையாக கொள்ளாமல் இருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ காலம் நம்மளை வந்து நம்ம இயல்புக்கு மீறி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் அது வந்து நம்மளோட இயல்புக்கு மாற்றிட்டே போகும், அதுக்கு முன்னாடியே நம்ம மாற்றிக்கலாம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவர்களுக்காக நான் மாற்றிக்கொண்டதே கிடையாது, என் மனசாட்சிப்படி உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மனசாட்சியெல்லாம் எழுத்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு கோபம் அதிகமாக வரும், கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று அம்மா கூறுவார். மற்றவர் தவறு செய்தாலும் கோபம் கொள்ளாமல் அவரிடம் பேச வேண்டும் என்று கூறுவார், மற்றவர்களுக்காக என் கோபத்தை குறைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெயங்கொண்டம் ரித்விகா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அண்ணன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி எதுவும் நான் மாற்றிக்கொண்டது கிடையாது, சூப்பருங்க. நான் நானாக இருப்பேன், இந்த ஊர் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும், ஆம் அதை நாம் பெரிது பண்ணக்கூடாது என்பது என் கருத்து கண்டிப்பாக.

கருத்து தான். நம்ம வந்து என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு நேர்மறையான கருத்தும் இருக்கும், எதிர்மறையான கருத்தும் இருக்கும் இல்லையா. நான் இப்படி தான் அப்படின்னு நம்ம போகிற பகுதியில் போயிட்டே இருக்கிறதான் பெஸ்ட் அப்படின்னு இவங்களோட விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நேர் காத்திருக்கிறாங்க பாட்டுக்காக, கொடுத்துடலாமா?

நேயர்களின் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 1 மணிக்கு ரேபிஸ் தடுப்பு நம் பொறுப்பு அப்படின்னு உலக ரேபிஸ் தினத்தையொட்டி காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நோய் தடுப்பு கூடுதல் பேராசிரியர் டாக்டர் எல் கார்த்திக் பாலாஜி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இருக்குங்க. கேட்டு பயன்பெறுகிற நேரலை.

0: நேயர்களுக்கு உளம்கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: கடலோரம் வீசும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. பண்பலையில் வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த பெண் நேயர். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: செல்வி.
0: செல்விக்கு பிடிச்ச பாட்டு?
3: படம் வந்து சாமுண்டி பாடல்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உங்களை மாத்திக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கும்?
3: கண்டிப்பா சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி போனா பின்னாடி பேசுவாங்க. இதை நீங்க மாத்திக்கிட்டா, அதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நம்ம அதை மாத்திக்கிட்டோம்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம மாத்திர மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டா இருக்குன்னா நம்ம வந்து நம்ம வழியில போலாம், தப்பு இல்ல.
0: கண்டிப்பா
3: தப்பான விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா மாத்திரத்துல தப்பே கிடையாது, மாத்திக்கிறான். ஆனா இது வரைக்கும் யாரும் அப்படி என்கிட்ட சொன்னது இல்ல, நேரடியா சொன்னது இல்ல. அது என்ன எனக்கு தெரியல மேடம்.
0: சரி சரி, ஆனா வந்து நான் போற பாதையில நான் போயிட்டே இருப்பேன். அது எனக்கு தப்பா தெரிஞ்ச மாத்திக்கிறதுல தப்பு இல்லன்றது உங்களுக்கு,
3: நம்ம மத்தவங்களுக்கு நம்ம இதாகணுங்கிறது தான் என்னோட
0: இது. சூப்பர்மா. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரும். பாட்டு வரதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸும் வரும். எங்கிருந்து கமெண்ட்ஸ் வரும்? நம்ம எப்படியில் இதே கேள்வியோட போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்தலேருந்து நிறைய நேயர்கள் வந்து நமக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுலேருந்து நம்ம கமெண்ட்ஸை படிச்சிடலாம். அந்த வகையில் அடுத்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்த நாட்கள் நிறைய உண்டு. ஆனால் இப்பொழுது யார் என்ன நினைத்தாலும் என்ன நமக்கு பிடித்தது நாம் செய்வோம் அப்படின்னு மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சூப்பராக ஒரு நெத்தியடி பதிலை கொடுத்துருக்குறாங்க மணக்குடி சத்யா. முன்பெல்லாம் எல்லா விஷயத்திலும் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று யோசிப்பேன். தற்போது அப்படி இல்லை. எனக்கு பிடித்த விஷயங்களை குறிப்பாக ஆடை அலங்காரம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பத்மாவதி ஸ்ரீத தலத்திரு காரைக்காலேருந்து. சூப்பராக சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடையாது. ஏனென்றால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நம்மையே நினைக்கணும். அவங்க யாரு நம்மளை பற்றி நினைக்கிறதுக்கு? என்னோட இஷ்டப்படி நான் இப்படி இருக்கணும், அப்படி இருப்பேன். மற்றவங்களுக்காக நான் வாழவில்லை, எனக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு, மற்றவங்களுக்காக நான் எதையும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக சூப்பராக ஒரு நேத்தியடி பதிலை சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா காரைக்காலேருந்து நளினி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். மற்றவர்களை பற்றி நாம் யோசித்தால் நம் வாழ்க்கை கடக்க முடியாது. ஜெயங்கொண்டம் மெர்சி ராணி கலைவாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுங்களாக இருக்காங்க பாருங்களேன். நான் இப்படி தான், நான் என்னோடய பாதையில் போயிட்டே இருப்பேன், யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடி பதிலாக தான் நம்ம ஒவ்வொரு பதிலும் வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அன்பு தோழிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வணக்கம். யார் சொல்லிக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மேட்டுப்பாளையம் ஆர் மகாலட்சுமி. ஊர் எது வேண்டுமானாலும் பேசும், அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. நேர்வழியில் சென்றால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானத்திலேருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூகத்தில் வாழ்ந்தால் பிறருடைய கருத்துக்களுக்கு நாம் ஓரளவிற்கு மதிப்பளிப்பது இயல்புதான். ஆனால் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயத்திலேயே வாழ்வது நம்மை எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க விடாது. நம் நேர்பாதை அவ்வழியாக எவ்வழியாக போய்கொண்டு இருக்க வேண்டியது தான் திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மற்றவர்களுக்கு கருத்துக்களுக்கு நம்ம செவி கொடுக்கலாம், ஆனால் செவி முழுமையாக கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பதில் தான் இல்லையா? நம்ம வந்து நமக்கு செய்கிறது கரெக்ட் அப்படின்னு இருந்ததுன்னா எதுக்காக மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்கணும்? சரி, நேயர் காத்திருக்கிறாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. தானிகேஸ்வரி, வயது 22, சிவவடிவேல் அவருடைய தந்தை, நம்பர் 7 வயல்கரை வீதி நல்லம்பல் அம்பகர்த்தூர் காரைக்கரை சேர்ந்தவர். இவர் நேற்று காலை சுமார் 7:30 மணியளவில் வீட்டிலிருந்து புறப்பட்டு விநாயகா மிஷன்

மருத்துவக் கல்லூரிக்கு சென்றவரை காணவில்லை என்று அவரது அப்பா சிவவடிவேல் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் திருநள்ளாறு காவல் நிலைய குற்ற எண் 91/2026 உமன் மிஸ்ஸிங் நான் ஆக்ட் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் உள்ளது. காணாமல் போனவர் பற்றிய விவரம்: உயரம் சுமார் 5.5 அடி, மாநிறம், நடுத்தர தேகம், வலது கால் குதிங்கால் அருகே ஒரு பெரிய தழும்பு காணப்படும். காணாமல் போன அன்று வெள்ளை நிற சுடிதார், பேண்ட் மற்றும் கோட் அணிந்திருந்தார். அறிவிக்கப்பட்ட காணாமல் போன நபரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் திருநள்ளாறு காவல் நிலையம் 0436823645, அம்பகர்த்தூர் புறங்காவல் நிலையம் 0436825110, ஆய்வாளர் திருநள்ளாறு காவல் நிலையம் 9488070503.

0: 0434-465 அம்பகர்த்தூர் புறங்காவல் நிலையம், 0436-825-110 ஆய்வாளர் திருநள்ளார் காவல் நிலையம், 9488-07-5033 உதவி ஆய்வாளர் அம்பகர்த்தூர் புறங்காவல் நிலையம், 9442-48-0493 காவல் கட்டுப்பாட்டு அறை, 0436-8-22-31-00 வணக்கம் தோழியில் இணைய வரும் அடுத்த பெண் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரைங்க இந்தமா பேசுறீங்க?
1: ஆகூர் தீபா பேசுறேன் மேடம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு
1: சொல்லிடுங்க. ஊர் மரியாதையில இருந்து கிச்சடி சம்பா பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க சொல்லுங்க, மத்தவங்களுக்காக மாத்திக்கிட்ட விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
1: இல்ல மேடம், நான் யாருக்காகவும் எதுவுமே நான் மாத்திக்கிட்டதே இல்லை மேடம்.
0: நீங்க நீங்களா தான் இருப்பீங்க?
1: கணவருக்காக சேர்ந்து இருப்போம், அதே மாதிரி பிள்ளைங்களுக்காக மாத்தி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மத்தவங்களுக்காக வந்து நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அவங்க எல்லாம் என்ன போய் ஏதாவது சொல்லணும், அவங்க ஏதாவது பேசணும், இப்படி நடந்துக்கணும்ங்கறதெல்லாம் இல்ல மேடம்.
0: நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிதானே?
1: ஆமா மேடம், என் போக்குக்கு நான் அப்படிதான் இருப்பேன்.
0: சரி, சூப்பர்.
1: என் பசங்களை இப்படிதான் வச்சிருப்போம், எங்க வீட்டுக்காரங்களும் அப்படியேதான்.
0: சரி சரி சரி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரும், கேட்டு ரசிங்க. பாட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இதே கேள்விக்கு, அதாவது மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ அப்படின்னு உங்களை மாற்றிக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம், அதுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்கவங்கள நம்ம படிச்சிடலாம். காரைக்கால் பூத்துறை சித்ரா தேவி, அன்பு தோழிக்கு வணக்கம், அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கும் வணக்கங்க. அதனால நல்லதுன்னா மாற்றிக்கொள்வதில் தவறில்லை, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கீங்கன்னு பார்த்தா, எதை சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு தெரில, பரவாயில்ல மற்றவங்களுக்காக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, அது மட்டும் நமக்கு புரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை சண்முக சுந்தரம் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லியம் அமுதா, வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் இந்த விமர்சனம், இதில் யாரும் தப்ப முடியாது, அப்புறம் ஏன் இதை பெருசாக நினைக்கணும், அதானே விமர்சனம் இல்லாத வாழ்க்கையாங்க, விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏன் இதை வந்து பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் வணக்கங்க. நான் யாருக்காகவும் எதையும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் தோழி, ஏனென்றால் என்னோட செயலும் சொல்லும் சரியாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேரே கேட்டு விடுவேன். அதனால் சில நேரங்களை தவிர பொய் பேசுவது பிடிக்காது, போலியாக நடிப்பது பிடிக்காது, நான் நானாக இருப்பதால் என்னை சிலருக்கு பிடிக்காது, முகத்திற்கு நேராக பேசுவதையும் கொஞ்சம் கோபம் வரும், அதையும் யாருக்காகவும் நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து நானாக இருக்கேன், என்னோட கோபம்ன்றது மனித இயல்பு தான் இல்லையா, அதை கூட நான் மற்றவங்களுக்காக மாற்ற விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் வணக்கம். நான் சிறு வயதில் இருந்தே மேட்ச் எல்லாமே அணி, அதாவது ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் அணிவாங்களாம், அதுதான் கொஞ்சம் நம்ம படிக்கிறதுக்கு தடுமாறிட்டோம் அந்த இடத்துல. இப்போ பேரப்பிள்ளைகள் வந்த பிறகு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலர் பொட்டு வைக்காமல் நார்மல் பொட்டு வைத்துக் கொள்கிறேன், நானே மாற்றிக்கொண்டேன், மற்றவர்களுக்காக மாற்றவில்லை. ஏன் மாற்றிக்கணும், ஏன் நம்ம வயது அணிச்சு அப்படி சொன்னால் நம்மளோட மிடுக்கான தோற்றத்தையும் நம்மளோட விருப்பங்களையும் மாற்றணுமா என்ன? கண்டிப்பாக தேவையே இல்லை தோழி, நீங்கள் மாற்றிக்கவே வேண்டாம், இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். பொறையார் லதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க மாட்டேன், யாராவது ஏதாவது சொன்னால் ஓ அப்படியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவேன், முடிவு என்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரமான ஸ்ட்ராங் லேடிஸ் எல்லாம் நம்ம பாக்குறோங்க. உண்மையிலேயே இது வந்து கருத்துக்காக சொல்றாங்களா, உண்மையிலேயே அவங்க மன அளவுல இப்படிதான் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே இப்படி தான் அப்படின்னு சொன்னா நம்ம உண்மையை சல்யூட் பண்ண வேண்டிய லேடிஸ்ங்க இவங்கெல்லாம். லீவ் போடாம தொடர்ந்து டெய்லரிங் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுமதி திருநெல்லிக்காவிலேருந்து எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க தெரியலையே. சரி ஓகே. திருத்திரப்பூண்டி சுந்தரி, ஒரு சமயம் வந்து லீவ் போடுங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு, அது உங்க போடாமல் வேலை பார்ப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நம்மளா புரிஞ்சிக்கலாம். திருத்திரப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்க, மற்றவர்களுக்காக என்னை எப்போதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் எப்போதும் நானாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடைக்கல் பாளையம் ஃபைரோஸ் பானு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவர்களின் வாழ்க்கையோடு என் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன், மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் நினைத்து வாழ மாட்டேன், ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கை அவரவரது பயணம், அதனால் பிறர் பார்வைக்காக அல்ல என் மனதிற்கு பிடித்தபடி என் மதிப்பையும் நம்பிக்கையும்

காத்துக்கொண்டு எனக்காக வாழ்க்கையை நானே வாழ்வேன், ஒப்பிடில்லாத வாழ்க்கை, நிம்மதியாக வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு விஷயத்த மாற்றிக்க மாட்டோம், நம்மளும் யாருக்கும் மாற்றிக்கோங்கன்னு நம்ம சொல்லவும் மாட்டோம் இல்லையா. மற்றவங்களை பார்த்து ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு கருத்தையும் வைக்க மாட்டோம். ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய விருப்பம். இது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளோட விருப்பம். இப்போ நேயர் பாட்டுக்காக காத்திருக்கிறாங்க, கொடுத்துடலாம்.

0: நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதர நிகழ்ச்சி.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
0: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவாக கமெண்ட்ஸ்களை படிச்சிடலாம். குத்தலம், தேரடி, தில்லை விழா, வில்லாளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமதம் இல்லாமல் சொன்னதை செய்ய என்னை மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அமுதா சேகர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்காகவும் நான் ஒவ்வொரையும் மாற்றி முற்பட்டால் நாம் எப்பொழுதுமே மாற்றிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அதனால் யாருக்காகவும் மாறாமல் நாம் நமக்காக வாழ்ந்தால் சிறப்பாக வாழலாம் அப்படின்னு பவித்ர மாணிக்கத்திலேருந்து ரகுபதி சொல்லியிருக்கிறாங்க. சூப்பராக சொல்லி முடிச்சிருக்காங்க நேயர்கள்லாம். அவங்கள மாற்றிக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு பாதை அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நினைப்பு, ஒவ்வொரு விருப்பம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் அந்தந்த விருப்பத்தில் அவங்கவுங்களுக்கு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கமெண்ட்ஸ் போட்ட அத்தனை நேயர்களுக்கும், பதிவு பண்ண அத்தனை நேயர்

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளோடு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். பனிரெண்டு பத்துக்கு மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் எஸ் ஆஸ்மியா. 12:55 பெண்ணாக்கிலதை என தொடங்கும் பாடல் பன்னிசையில், பாடியவர் சம்பந்தம் அவர்கள். 1 மணிக்கு ரேபிஸ் தடுப்பு நம் பொறுப்பு, உலக ரேபிஸ் நாளையொட்டிய காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நோய் தடுப்பு கூடுதல் பேராசிரியர் டாக்டர் எல் கார்த்திக் பாலாஜி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில், 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல், பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். 3 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் எல்எஸ்சி, 4 மணிக்கு தேனி நேரம், 4:30 வைக்கிங் பணியின் சன்ரீவ்ஸின் தேனி நேரம், 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலைக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை பொய்யா என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள், 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், மண்ணும் நெல்லும், மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயில் டி பொய்யாமொழி அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு காற்று வரும் கானம், 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுத, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாள்.

நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளோடு உலா வந்தது. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் காரைப்பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப்லையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏனும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன் இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலாவரும் நேரம்.

0: கிட்ட இருக்க அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: மனதில் நின்றவை உங்கள் உள்ளம் விரும்பிய பாடல்களோடு. நாகப்பட்டினம் சிவாபாரதி, பிரகாஷ், வாழ்முனீஸ்வரன், பாப்பகோவில் ரவி, வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மணக்குடி ராஜேந்திரன், நாகூர் ரஹீம், தஸ்னிம், இந்த நேயர்களுக்காக ஒனிகிருஷ்ணன், மகாநதி, சோபனா, குரல்களில் தேவாவின் இசையில் கனவே களையாதே.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமை வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
6: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
7: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சோலை மற்றும்

0: விதழல் விடுவதற்கான தார்பாய்கள் சலு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
1: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. மனதில் நின்றுவை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பொன்னியம்மன் மேடு வணி கணேசன் கஸ்தூரி சுகன்யா பரத் அண்டிபாளையம் மதனசேகர் தீபா ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் தீபிகா வினுப்பிரியா எழிலரசி குருக்கத்தி இஸ்மாயில் இவர்களுக்காக பரத்வாஜி செயல் சித்ராவின் குரலில் ஒலிக்க வருவதோ அமர்கலத்திற்காக.

0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டி சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: 12:25 காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைத்திருப்பது மனதில் நின்றவை. காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி, மாலதி, பாலு, சீனிவாசன், சிவகாமி, சுவாமிமலை, சேகர், இந்திரா, திவ்யா, கார்த்திகேயன், ரதிமிகா, தியானிகா, மணக்குடி, ஆறுமுகம், கோமதி, ஸ்ரீவர்ஷன், உட்கோடை, சரவணன், ராஜேஸ்வரி, கனிஷ்கா, நிவாஸ், பனங்குடி, ரத்னா, பிரகாஷ், சிவனேஷ், சர்வேஷ் இவர்களுக்காக.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோலமுதய நிகழ்ச்சியை வழங்குவோம்.
5: வீட்டு உபயோகப் பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

காரைக்கால் பண்பலையின் மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி பாலமுருகன், தாராசுரம் சமரசம், கோவிந்தபுரம் சங்கமித்ரா, பாஸ்கர் தனுப்பிரியா, ரிஷி நந்தினி சரவணன், சித்ரா சாய்சரன், சாய்மித்ரா இவர்களுக்காக டைம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

நிகழ்ச்சி குறித்து வாழ்த்து தெரிவித்துள்ள நேயர்கள் கடலூர் துறைமுகம் சுரேஷ், மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, கொள்ளிடம் கருணாநிதி, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, விருதராயன்கோட்டை பாரிவல்லன் அன்னிலம் சுப்பிரமணியன், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அடுத்து பவித்ரமாணிக்கம் ரகுபதி, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, செந்தில்கண்ணன் பேரளம், அனப்பன்பேட்டை ஜோதி, காரைக்கால் புதுத்துறை சித்ராதேவி, டிஆர் பட்டினம் ரமேஷ், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் ஆகியோர். வெண்கர்மூர் நேரு கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரசின்துறை விருத்தாச்சலம் விருதகிரி இவர்களுக்காக சுஜாதா குரலில் சேது.

0: மனதில் இன்றுவை நிகழ்ச்சி குறித்த மேலும் முகநூல் பதிவிட்டுள்ள நேயர்கள் மணக்குடி சத்யா அமுதாசேகர், உங்கள் நெஞ்சம் நிறைத்த திருப்தியோடு இனிதாய் விடைபெறுவது மனதில் நின்றவை. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 60 கோடி பேர் பயனடைந்து வருவதாக கூறினார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டின் தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிரான தகவல்களை எதிர்க்கட்சிகள் கூறி வருவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னிச்சையான அமைப்புகளுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் அதன் செயல்பாடுகளை பாதிக்கும் வகையிலும் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். தவறான தகவல்களை நாடு முழுவதும் பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, வாரிசு அரசியலை உருவாக்குவது போன்ற நோக்கங்களுடன் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு சேவை செய்யாமல் சொந்த ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவது வேதனைக்குரியது என்றும் திரு JP நட்டா கூறினார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் 119வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாகாணம் லியால்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா கிராமத்தில் 1907 பிறந்த அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்தார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கான பகத்சிங்கின் நாட்டுப்பற்று இளைஞர்களுக்கு இப்போதும் ஊக்கமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், பகத்சிங் நாட்டிற்காக இளம் வயதிலேயே இன்னுயிர் ஈந்ததாக கூறியுள்ளார். பகத்சிங்கின் வாழ்க்கை தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் தியாகம் நாட்டுப்பற்று நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று கத்தார் நாட்டின் தோஹா சென்றடைந்தார். இதனையொட்டி இந்த வங்கியின் முதலீட்டாளர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு அமைப்புகளில் உறுப்பினர் பிரதிநிதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த வங்கியின் வளர்ச்சி செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். உத்தராகண்டில் வானிலை சீரானதை அடுத்து சார்தாம் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கி

0: வழங்கியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கார்வால் ஆணையர் திரு ஆனந்த் ஸ்வரூப், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இப்பகுதியில் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக இந்த புனித யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கேதார்நாத் புனித வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான இன்றைய தொகுப்பில் குஜராத் மாநிலம் லோத்தாலில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தின் சிறப்புகள் குறித்த தகவல் இடம்பெறுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தொலைநோக்கு பார்வையில் உருவாகியுள்ளது லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம். நாட்டில் 4500 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கடல்சார் வர்த்தகத்தின் அடையாளமாக இந்த வளாகம் அமைந்துள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் 1238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக கலங்கரை விளக்க அருங்காட்சியகம் 266 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக தரத்திலான பாரம்பரிய சின்னமாக இதனை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய கடற்படையின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாப்புத்துறை, INS நிஷாங் கடற்படை விமானம், UH-3 ஹெலிகாப்டர் உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த பாரம்பரிய வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொன்மை சிறப்புமிக்க இந்திய வரலாற்றையும் நவீன தொழில்நுட்பத்தையும் பிரதிபலிப்பதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினர் நாட்டின் பாரம்பரிய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அடையாளமாக திகழும் என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறியுள்ளார்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உலகின் பிரம்மாண்டமான கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. காசியை அடையாளப்படுத்தும் விதமாக சிவனை மையமாக கொண்ட தனித்துவமான வடிவமைப்புடன் இந்த கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியின் சிவபெருமானை கருப்பொருளாக கொண்டு கிரிக்கெட் அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 450 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன. இந்த விளையாட்டு மைதானத்தில் 32,000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு விவரங்களை வாரணாசி மண்டல ஆணையர் ராஜலிங்கம் அவர்கள் பேசுகையில்,
4: அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரிங் ரோட்ல ஸ்டேடியம் வர்றதால் அது ரிலேட்டட் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அங்கே ஒரு டவுன்ஷிப்பும் இப்போ அக்விசிஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கங்கை நதி இருக்கிறதால உலகின் மிக பழமையான வாழும் நகரம், அந்த ஹெரிடேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டவுன்ஷிப், அந்த ஸ்டேடியத்தை சுற்றி அதுக்கான ஈகோ சிஸ்டம் கொண்டு வரும்.
3: ஆகாஷவாணி செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து ஜி சுரேகா.
0: உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 56 பேர் உயிரிழந்தனர். மழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். லக்கிம்பூர், அயோத்தியா, கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 1000-க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. காக்ரா, ராப்தி, மந்தாகினி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 5 பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழையால் 260 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 250-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 3,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பாதுகாப்பான

இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஜாஜர்கோட், மியாக்டி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிங்கி பால்ஹாரா தென்கொரியாவின் மோ சூமினிடம் தோல்வியடைந்ததை அடுத்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இன்று நடைபெற இருந்த காலிறுதிப் போட்டி மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து T20 தரவரிசை அடிப்படையில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் ஹாங்காங் இடையேயான காலிறுதி ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள்

0: 22-25, 19-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திரப் போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 12:50.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்றேன்?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.sooryagar.gov.in.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் பால்.

0: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: பாப்பா பேர் என்ன?
2: அஸ்மியா.
1: ஓகே அஸ்மியா, பாப்பா என்ன படிக்கிறீங்க?
2: எல்கேஜி.
1: எல்கேஜியா? சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: திருநெல்லால்.
1: திருநெல்லாரா? ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க பாப்பா?
2: தமிழ்ல டான்ஸ் சொல்லுங்க.
1: அப்படிங்களா, தமிழ்ல ரைம்ஸ் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
2: ஆ ஆ பாவம் கேப்போமே. அணிலும் ஆடும் ஆ ஆவாம், இலையும் ஈய ஈ ஈவாம், உடலும் உடலும் ஊவாம், எடும்பும் மேயும் வேயேவாம், ஐந்தும் பட்டகம் ஐவோவாம், வானன் வைவா அவ்வாம்.
1: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. பாப்பா வளர்ந்து பெரியாளாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: போலீஸ்.
1: அப்படிங்களா? ஓகே, பாப்பா வளர்ந்து பெரியாளாகி ஒரு காவல் அதிகாரி ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இது. ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத் பால்.

இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 12:55. இனி தொடர்கிறது பன்னிசை. பாடலை பாடியவர் சம்பந்தம் அவர்கள்.

0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
2: லஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6 மணிக்கும்
1: இன்னிசையாய் உலாவரும்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
2: ரொம்ப நன்றி. உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வணக்கம் நேர்களே. நாம் அன்போடும் ஆசையோடும் வளர்க்கும் செல்ல பிராணிகளும் தெருவில் சுற்றித் திரியும் விலங்குகளும் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக, அங்கமாக இருக்கின்றன. அதே வேளையில் அவற்றின் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் பற்றிய விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமானதாக இருக்கிறது. அந்த வகையில் ரேபிஸ் ஒரு பெரும் அச்சுறுத்துதலை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. ரேபிஸ் என்பது எப்படி பரவுகிறது, அதன் சிகிச்சை முறைகள் என்ன, பாதுகாப்பு என்ன, இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடைகளை தர ரேபிஸ் நோய் தடுப்பு நம் பொறுப்பு என்ற தலைப்பில் உலக ரேபிஸ் நாளையொட்டி காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நோய் தடுப்பு பேராசிரியர் டாக்டர் எல் கார்த்திக் பாலாஜி அவர்கள் தரப்பும் நேரலையில் நம்மோடு இணைய நம் நிலையத்தில் காத்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப பெரும்பாலும் நம்ம இன்னைக்கு வந்து ரேபிஸ் நோயை பற்றி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிற வகையில் எங்கேயோ எப்பயோ ஒரு கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்திலேயே அடிக்கடி கேட்குற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இன்னைக்கு இந்த ரேபிஸ் நோய் அப்படிங்கிறது இருக்குது. இதோட அதிகப்படியான வளர்ச்சிக்கு என்ன காரணம்?
5: முதல்ல ரேபிஸ் நோய் என்னன்றதை பற்றி விளக்குறேன். இது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன். இந்த வைரஸ் வந்து நம்ம மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும். அதுக்கப்புறம் இது எப்படி பரவுதுன்றது தெரிஞ்சுப்போம். இந்த ரேபிஸ் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு விலங்குலேருந்தால் இன்னொருத்தருக்கோ இல்லை இன்னொரு விலங்குக்கோ பரவும். அந்த பாதிக்கப்பட்ட விலங்குகளோட எச்சில் இந்த வைரஸ் நிறைய அளவில் இருக்கும். அந்த விலங்கு வந்து இன்னொருத்தரை கடிக்கிறப்போ எச்சில் மூலமாக இன்னொருத்தருக்கு அது வரும். இப்போ என்ன ஒரு நாய் ஒருத்தரை கடிக்குதுன்னு வச்சுப்போம். வெறி நாய் கடிக்குது, என்கிட்ட ஒருத்தரை கடிக்குது, கடிப்பட்டவரோட அந்த பட்ட இடத்துல அந்த வைரஸ் நிறைய இருக்கும். அந்த வைரஸ் வந்து அந்த இடத்துலேருந்து நரம்பு வழியாக முதுகுத்தண்டு போயிட்டு முதுகுத்தண்டுலேருந்து மூளைக்கு போகும். மூளையிலேருந்து திரும்ப உடம்பு ஃபுல்லாக பரவும். ஸோ இந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து ரேபிஸ் நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ரேபிஸ் வந்து பெரும்பாலும் இந்தியாவில் 99% நாய்க்கடியால் மட்டுமே வருது. இது பாலூட்டிகளால் பரவக்கூடிய ஒரு நோய், நிறைய விலங்குகளால் பரவும். ஆனால் 99% மேலேயே இது வந்து வெறும் நாய் மூலமாக மட்டும்தான் பரவும், நாய்க்கடி மூலமாக மட்டும்தான் பரவுது. இது ஏன் இப்போ சமீப காலமாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு கேட்டிருக்கீங்க. நாய்க்கடிகள் அதிகமாகிருக்கு, அது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரேபிஸ்க்கு வந்து இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருத்தருக்கு ரேபிஸ் வந்துடுச்சுன்னா 100% அவர் இறக்க நேரிடும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஸோ 100% ஃபேட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கேஸ் ஃபேட்டாலிட்டி ரேட் வந்து 100% இருக்கக்கூடிய ஒரு நோய் இந்த ரேபிஸ். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இன்று உலக ரேபிஸ் தினம், செப்டம்பர் 28. இந்த உலக சுகாதார நிறுவனம் இதை வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கர் டுகெதர். அதாவது நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது நம்மளோட பலம். இது யாரெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது வந்து சுகாதாரத்துறை, வெட்டினரி டிபார்ட்மெண்ட், முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி இருக்கிறது, என்ஜிஓக்கள், அப்புறம் நாய் வளர்ப்போர், அப்புறம் பொதுமக்கள், இது நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் இந்த வருஷத்தோட தீம்.
4: நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த வருஷத்தோட கருப்பொருள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம ஒற்றுமையாக இருக்குமோ இல்லையோ, நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக ஒற்றுமையாக இருக்குது. இதனால் வர்ற பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே பெருகிட்டே போகுது. அதாவது வந்து நம்ம ரேபிஸ் நோய் பரவுது அப்படிங்கிறதுக்கு 99% வந்து நாய்கள் காரணமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. மற்ற விலங்குகளும் 1% இருக்குது. அந்த 99% இருக்கிற நாய்கள்

0: பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி தப்பிக்க முடியும் டாக்டர்?
1: இப்போ ஒரு முதல்ல வந்து நாய் கடித்தா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு வெறி நாய், ஒரு நாய் கடிக்குது, யாரையோ ஒருத்தர் கடிக்குது, உடனடியாக அவர் என்ன பண்ணணும், தண்ணியை வச்சு சாதாரண பச்சை தண்ணி வச்சு 15 நிமிஷம் அதை அலம்பணும். ஸோ அதுதான் முக்கியமான ஃபர்ஸ்ட் எய்ட், முதற்கட்டமாக அதுதான் செய்யணும். ஏன்னா அந்த கடிப்பட்ட இடத்துல நிறைய வைரஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த டேப் வாட்டர், அதாவது குழாய் தண்ணியில் அடித்தோம்னாலே அது பெரும்பாலான வைரஸ் வெளியேறிடும். இன்னும் கொஞ்சம் வைரஸ் அந்த இடத்துல தேங்கியிருக்கும், அதை வந்து சோப் போட்டு கழுவணும். சோப்பு வந்து அந்த வைரஸை கொல்லிடும். இது வந்து முதல் உதவி தான், இது கண்டிப்பாக செய்யணும். 15 நிமிஷம் அந்த டேப் வாட்டரில் வைக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவே அங்கே இருக்கிற நிறைய வைரஸுகளை குறைக்கும், பாதிப்பை குறைக்கும். நான் வந்து முழுமையாக இதுவே போதும்னு நான் சொல்லலை. ஸோ டேப் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறது, சோப் போட்டு கழுவுறது, அதுக்கப்புறம் உடனடியாக அவங்க வந்து மருத்துவர் அணுகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாய் கடிக்குது, வீட்டு நாயோ இல்லை வளர்ப்பு நாய், செல்ல நாய், இல்லை நாய் குட்டி பிறந்த நாய் தான், இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது, இது நாய் அமைதியான நாய், அப்படிலாம் எந்த ஒரு வேறுபாடோ பாகுபாடோ இல்லை. எந்த நாய் நம்மளை கடித்தாலும் உடனே இந்த வழிமுறையை செய்யணும். இது நான் கடித்ததுன்னு சொல்கிறது அது ஒரு கேட்டகரி. நாய் வந்து நம்மளை வந்து கீறுறது, புராண்டுறது, புராண்டுனாலுமே அதில் வந்து வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் நாய் வந்து சும்மா லேசாக கீறி தான் செஞ்சிச்சு, இதுக்கு நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்றாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த வானொலி மூலமாக தெரிவிக்கிறது என்னென்னா, நாய் வந்து கடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட இது வந்து வைரஸ் நம்ம உடம்புக்கு வந்தால் நமக்கு ரேபிஸ் வரும். ஸோ இந்த வைரஸ் வந்து நாயோட உமிழ் நீரில் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். உமிழ் நீர் அதோட எச்சியில் இருக்கும். இந்த நாய் என்ன பண்ணும், பெரும்பாலும் அதோட கால் நெகம் இதெல்லாம் வந்து வாயில் வச்சு கடிச்சிட்டே இருக்கும். ஸோ நாயோட கால் நெகத்தில் இந்த வைரஸ் இருக்கும். கால் நெகத்தில் இந்த வைரஸ் இருக்கிறதுனால இந்த நாய் கடிக்கணும்னு அவசியம் இல்லை. காலால் பிறண்டனாலே அது நெகத்தில் இருக்கிற வைரஸ் நம்ம உடம்புக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாய் கடித்தாலோ பிறண்டினாலோ இல்லை சில இடத்துல நம்ம உடம்புலே நமக்கே தெரியாமல் சில கீரல்கள் இருக்கலாம், அதில் வந்து நாய் நக்கிடுச்சு அப்படி அதுவும் ஆபத்து. ஏன்னா நாய் வாயில் இருக்கிற எச்சில் நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். இது மட்டும் இல்லை, சில குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப கிட்ட போய் விளையாடுவாங்க நாய் கூட, அப்போ என்ன பண்ணுது, அந்த நாய் வந்து நக்கிடுது நான் அந்த குழந்தையோட கண்ணுலையோ இல்லை வாயிலையோ. ஸோ அதுவும் நம்ம உடம்புக்குள்ள பரவிடும், வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இது வந்து கேட்டகரி பிரிப்போம், நம்ம என்னென்ன கேட்டகரின்றதை நான் சொல்கிறேன்.
0: சரிங்க டாக்டர், நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, நாய் கடிச்சா கீர்னா இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒரு புண்ணில் நக்குனா நம்ம வந்து மருத்துவரை அணுகணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கீரல், இந்த கடித்தல் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ரத்தம் வரும்போது நம்ம அதை எடுத்துக்கணுமா, இல்லை ஒரு தடிப்பு ஏற்பட்டாலே எடுத்துக்கணுமா, இல்லை வந்து சில நேரத்தில் வந்து நம்ம தோள்களை வந்து அது கீறும்போது சும்மா ஒரு வெண்ணிறத்தில் இந்த செதில்கள் மட்டுமே உரியப்பட்டிருக்கும், அது மாதிரியும் அதில் கவனத்தை கொள்ளணுமா எப்படி?
1: பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் உள்ள ஹெல்த் சென்டர்ஸில், நாய் வந்து சும்மா கீரை தான் செஞ்சிச்சு, ரத்தமே வரல, இதுக்கு என்ன பண்ணணும். ரத்தம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நாய் கீறினாலே நாங்கள் அதை வந்து ஸ்க்ராட்சுன்னு எடுத்துருவோம். கேட்டகரி 1, 2, 3 மூணாக பிரிக்கிறோம். கேட்டகரி 1 என்னென்னா, நாய் வந்து நம்மளை நக்கிறது, நம்ம உடம்பு தோலில் வந்து நக்குறது, அந்த தோலில் எந்த ஒரு புண்ணுமே வெளிப்படையாக தெரியாமல் ஒரு இன்டாக்ட் ஸ்கின்னு சொல்லுவோம், அதில் நாய் நக்கிடுச்சு. நாய் நக்கிடுச்சுன்னா என்ன பண்ணால், நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ணணும், சோப் போட்டு அலம்பணும். இதுக்கு தடுப்பூசி எதுவும் தேவையில்லை. நாய் என்னோட கையில் நக்கிடுச்சு, கையில் எந்த ஒரு புண்ணு காயம் எதுவுமே இல்லை, நக்க மட்டும் தான் செஞ்சதுன்னா அதுக்கு எதுவும் வேணாம், வாஷ் பண்ணிவிட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க, அது மட்டும்தான். இது கேட்டகரி 1. கேட்டகரி 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, நாய் கீறிடுச்சு, ரத்தம் வந்துச்சோ வரலையோ, நாய் கீறிடுச்சு, எனக்கு நாய் கீறல் தெரியுது, அந்த இடத்துல ரத்தம் லேசாக தெரியுது, இல்லை ரத்தம் தெரியல, கீறல் செஞ்சிடுச்சு, இல்லை ஒரு சின்னதாக தோலை வந்து வெளியேற்றிடுச்சு, கொஞ்சோண்டு தோல் சதவீதம் அப்ரேஷன் சொல்லுவோம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்த உடனே வாஷ் பண்ணணும், சோப் போட்டு அலம்பணும், உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், கீறினானே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், தடுப்பூசி போடுவாங்க. இது கேட்டகரி 2. கேட்டகரி 3 தான் வந்து நாய் கடி. ஸோ நாய் கடிச்சிருச்சு சார் அப்படின்வாங்க, நாய் வந்து பல்லு பதிஞ்சிருச்சு, நல்லா சதைக்குள்ளேயோ தோல்குள்ளேயோ கடிச்சிருச்சு, பல்லை வச்சு கடிச்சிருச்சுன்னா அதை வந்து நாங்கள் கேட்டகரி 3 சொல்லுவோம். இன்னொன்று வந்து, நாய் வந்து இப்போ அந்த கண்ணுலேயோ இல்லை வாயிலையோ நக்கிடுச்சுனாலும் அதுவும் ஒரு ஆபத்து தான். ஸோ இதெல்லாம் கேட்டகரி 3 சொல்லுவோம். கேட்டகரி 3 என்னென்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அவங்க முதல்ல தடுப்பூசி போடுவாங்க, கூடவே இம்யூனோக்ளோபுலினும் செலுத்துவாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து தடுப்பூசினா என்ன, இம்யூனோக்ளோபுலின் என்னன்றது சொன்னால் விளக்கமாக இருக்கும்.
0: நீங்கள் வந்து ரேபிஸ் நோய் தடுப்பு நம் பொறுப்பு அப்படின்ற தலைப்பில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. நம்ம மீண்டும் வந்து நிறைய க்வெஸ்சன்களை கேட்கவும் இருக்கும், அதுக்கு இடையில விளம்பரத்தையும் கொஞ்சம் கேட்கலாம்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட

0: டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911444.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: ரேபிஸ் நோயை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் தகவலாக சொல்லிகிட்டே இருக்கீங்க டாக்டர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மருத்துவரை அணுகி நம்ம அங்கே போனால், முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பில் சுற்றி ஊசி போடுறதுன்ற ஒரு வழக்கம் இருந்தது. இப்போ வந்து கையை நீட்டுங்க ஊசி போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வேறுபாடு, ஏதாவது மருத்துவத்தில் முன்னேற்றத்துக்கு அறிகுறியா என்னன்னு சொல்லுங்க.
1: ஆமாம், நாய் கடிச்சா என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல சொல்லியிருக்கேன், வாஷ் பண்ணணும், 15 மினிட்ஸ் வாஷ் பண்ணணும், 15 நிமிஷம் வாஷ் பண்ணணும், சோப் போட்டு அலம்பணும், உடனே மருத்துவமனைக்கு வரணும். டாக்டர் வந்து அந்த கேட்டகரி என்னன்றதை பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டான்ட்டு. இப்போது ஃபஸ்ட் கேட்டகரினா சோப்போட அது அலம்புனா போதும், செகண்ட்னா வேக்சின் போடுவாங்க. 0-3 அதுக்கப்புறம் 7வது நாள் 28வது நாள், அதாவது அன்னைக்கு நாய் கடிச்ச அன்னைக்கு ஒரு ஊசி, 3வது நாள், 7வது நாள், 28வது நாள், இந்த 4 நாள் இந்த ஊசி போடணும். இது வந்து கையில் தோலில் போடுவாங்க, தோல் ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரா டெர்மல் ஊசி, ரெண்டு இடத்துல ரெண்டு கையிலையும் போடுவாங்க. இங்கே முன்னாடி சொல்லியிருந்தோம், முன்னாடி காலத்தில் வந்து தொப்புள் சுற்றி போடுவாங்க, அதெல்லாம் இப்போ நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் நம்ம, விஞ்ஞான ரீதியாக நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம். இப்போ அவ்வளோ முன்னாடிலாம் நிறைய தடுப்பூசி போட்டு நிறைய நாட்கள் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அவ்வளோலாம் ரொம்ப எஃபெக்டிவான வேக்சின்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ நம்ம காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட்லே இது போடுறாங்க, எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயும் இது இருக்குது. யாரையாவது நாய் கடிச்சிச்சுன்னா உடனடியே பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் வந்தால் போதும், பயப்பட வேண்டாம். இப்போ முன்னாடியெல்லாம் அந்த பழைய சினிமாக்கள்ல பழைய காலத்துலலாம் பயப்படுவாங்க, நாய் கடிச்சிச்சுன்னா தொப்புல சுற்றி போடணும், இந்த பயத்தினாலே வரமாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. குறிப்பாக இந்த குழந்தைங்கள்லாம் இந்த பயத்தினால வரமாட்டாங்க, பெற்றோர்கள்ட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. சமீபத்தில் ஒரு வட இந்தியாவில் ஒரு சம்பவத்தில் என்னென்னா, ஒரு குழந்தைக்கு ரேபிஸ் வந்துடுச்சு. அது எப்படி வந்துச்சு, நாய் கடியால் வந்திருக்கு அந்த குழந்தைக்கு. அப்புறமா விசாரிக்கிறப்ப தெரிஞ்சிருக்கு அந்த குழந்தைய நாய் கடிச்சிருக்கு, நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் அந்த குழந்தை வீட்டில் யார்ட்டையுமே சொல்லலை, சொன்னால் வீட்டில் வந்து அப்பா அம்மா திட்டுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் சொல்லலை. கூடவே இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, ஊசி போடுவாங்க அப்படின்னு பயத்திலே அந்த குழந்தை சொல்லவே இல்லை, ரேபிஸ் வந்துடுச்சு. ஸோ இதை தவிர்க்கணும். இப்போ நம்ம நாய் கடிச்சிருச்சுன்னா இது பயப்பட வேணாம், இது ரொம்பலாம் வலிக்காது, தோலில் போடுற ஊசி ரொம்ப வலிக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு அன்னைக்கு எந்த நேரமாக இருந்தாலும், இப்போ எமர்ஜென்சியில் ஊசி இருக்குது, இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்தில்னா ஓபி டைமில் போடுவாங்க. அப்படியே இப்போ ஓபி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அது ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அதை போட்டுக்கலாம், அதை அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போட்டுருவாங்க. ஆனால் அது கேட்டகரி 3 சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து ஒரு ஜிஹெச்சில் பண்ணுவாங்க, அதை வந்து அங்கே அந்த இம்யூனோ குளோபுலினை செலுத்துறது, அதை முதல்ல இம்யூனோ வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க, அதை அந்த மருத்துவரே முடிவு பண்ணுவாங்க. ஸோ நாய் கடிச்சிச்சுன்னா நீங்கள் நிறைய ஊசி போடுவாங்க இல்லை திட்டுவாங்க, டாக்டர் நிறைய வழி நிறைந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு பயப்பட வேணாம், உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. இந்த ஊசி எல்லாமே இலவசம், கவர்மெண்ட் வந்து இலவசமாக போட்டுட்டு இருக்கிறாங்க.
0: அதாவது இப்போ முன்னணி காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேபிஸ் நோயை பற்றின ஒரு அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையோ என்னவோ ஒரு மிகப்பெரிய பயம் பதற்றம் வந்துடுது. ஒரு நாய் கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாலே பயங்கரமான ஒரு பதற்றம், ஐயோ நமக்கு அந்த நாய் இது தொற்றுமோ, அந்த நாய் எப்படிப்பட்ட நாயின்னு தெரியலையே அப்படின்ற ஒரு மாதிரியான பீதி ஏற்படுறது. இதை தடுக்கிற வகையில் நம்ம வந்து மனசை எப்படி வச்சுக்கணுன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: நீங்கள் நாய் கடிச்சிடுச்சு அப்படின்றத பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து நல்ல எஃபெக்டிவான வேக்சின்ஸ் இருக்குது, 99% மேலே அந்த வேக்சினோட எஃபெக்டிவ்னஸ் இருக்குது. நாய் கடிச்ச ரேபிஸ் வரும்னு சொல்லுவோம்ல, அது ஊசி போடாதவங்களுக்கு தான் அது வந்திருக்குது. பெரும்பாலும் நம்ம பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஊசி போடலை, இல்லை ரொம்ப நாள் கழிச்சு ஊசி போட்டிருக்காங்க, இல்லை அந்த கோர்ஸை முடிக்காமல் இருக்கிறாங்க. நான் சொன்னல அந்த 0-3-7-28 அன்னைக்கு கடிச்ச அன்னைக்கு 0 சொல்லுவோம், 3வது நாள், அடுத்தது 7வது, அடுத்தது 28, இந்த எல்லாமே ஊசி போடணும். எல்லா ஊசியும் போட்டால் தான் அது ஃபுல் எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும், கண்டிப்பாக போடணும். இதை பாதியில் நிறுத்தினாலும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ அந்த இறந்து போனவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஊசி போடாமல் இருக்கிறாங்க, இல்லை ஆரம்பிச்சுட்டு நிறுத்தியிருக்காங்க, இதுதான் காரணமாக தெரியுது. அதனால இது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், பயம் பண்ணக்கூடாது, பயம் தேவையில்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா அலட்சியமாக அது குட்டி நாய் தானே வீட்டு நாய் தானேன்னு கடிச்சிட்டா ரேபிஸ் வந்துடுச்சுன்னா 100% இறப்பு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வராமல் தடுக்கிறதுக்கு நம்மள்கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான வேக்சின்ஸ் இருக்குது, அது எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஃப்ரீயாகவும் கிடைக்குது.
0: இது ஒரு சிறப்பான விஷயம் டாக்டர், இந்த ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க தவறிடுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் நாய் கடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சையெல்லாம் அளிக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க, எப்படி வாஷ் பண்ணணும்னு சொன்னீங்க, எப்படி நம்மளோட பாதுகாப்பாக இருந்துக்கணும்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடு

0: அதாவது நாய் கடித்த பிறகு நம்ம இருக்கணும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ஆமா, இதுல உணவு கட்டுப்பாடு வந்து முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, பத்திய உணவு இருக்கணும், எண்ணெய் சாப்பிடக்கூடாது, முட்டை நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, அதெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே தேவையில்லை. நாய் கடிச்சுன்னா நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, வேக்சின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல இன்னொன்னும் மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அந்த நாய் கடிச்ச இடத்துல சுண்ணாம்பு தடவுறாங்க, மஞ்சள் தடவுறாங்க, மிளகாத்தூள் கூட தடவிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த இடத்துல பச்சளையை வைக்கிறாங்க. இது எல்லாமே இரிட்டன்ட்னு சொல்லுவோம், நம்ம தோலை இன்னும் அதிகமாக காயப்படுத்த தான் செய்யும் நம்ம பண்ற அந்த கை வைத்தியமோ எதுவும். அவங்க மக்களோட நம்பிக்கைகள் இது வந்து தவறானது, அந்த இடத்துல எதுவுமே பண்ண வேண்டாம். சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க. பத்திய உணவு எதுவும் கிடையாது, இந்த வேக்சின் எடுத்துக்கிறதுக்கு பத்திய உணவு எதுவுமே இல்லை. அந்த நாலு நாள் அந்த 28 நாள் வரைக்கும் எடுக்கிற வேக்சின் எடுக்கிறப்போ நார்மலாக சாப்பிடலாம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த வேக்சின் வந்து குழந்தைங்க எடுத்துக்கலாம், பெரியவங்க எடுத்துக்கலாம், ப்ரெக்னென்ட் உமன் கண்டிப்பாக எடுத்துக்கணும், அவங்களும் எடுத்துக்கணும். ஏன்னா அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரெக்னென்ட்டு நான் வந்து வேக்சின் எடுத்தால் குழந்தை ஏதாவது பாதிக்குமா இல்லையான்னு. இல்லை, அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் ஸ்டடிஸ் இல்லை. இன்னொன்று சொல்ல போனோம்னா, ரேபிஸ் இருந்துச்சுன்னா அம்மா குழந்தை ரெண்டு பேருமே ஆபத்து தான், வயிற்றுல இருக்க குழந்தையும் அதை பாதிக்கும். ஸோ அதனால ப்ரெக்னென்ட் மதராக இருந்தாலும் ரேபிஸ் வேக்சின் கண்டிப்பாக எடுத்துக்கணும், குழந்தைங்களாக இருந்தாலும் வேக்சின் எடுத்துக்கணும்.
0: இப்போ இப்போ கடிக்கப்பட்ட ஒரு நபர், அதாவது மிக சிறு வயது குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இதே மாதிரியான அத்தனை ஊசிகளும் போடப்படணுமா டாக்டர்?
1: ஆமாங்க, இந்த 4 தடுப்பூசின்றது எல்லா வயதினருக்கும் இதான் நமக்கு ரெஜிமன், ஸ்டாண்டர்ட் ரெஜிமன், இது போட்டு தான் ஆகணும். அந்த இப்போ சப்போஸ் சில டைம் நடக்கும், அந்த ஒரு வேக்சினில் வந்து 4 டோஸ் அந்த மாதிரி போடுவாங்கன்னு வச்சுப்போம், ராத்திரி நேரத்தில் வர்றாங்க, வேக்சின் இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை, இல்லை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் மூடி இருக்குன்னா அடுத்த நாள் காலையில் போட்டுக்கலாம். அதில் ஒன்றும் அதுலேயும் பயப்படுறாங்க, ஐயோ வேக்சின் இல்லையே, இன்றைக்கி நாளைக்குள்ளே போடலைன்னா அதை ஆபத்து வந்துருப்போம், அது பயப்பட வேண்டாம். 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த 0ன்றது 24 ஹவர்ஸ்க்குள்ளே போட்டுக்கலாம், அடுத்த நாள் காலையில் வந்து போட்டுக்கலாம். அவங்க வந்து ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு வந்தால் போகிறோம், இப்போ அட்ரஸ் ப்ரூ, ஏன்னா இது வேக்சின் வந்து ரொம்ப காஸ்ட்லியான வேக்சின், அது மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஊசி போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்தால் போதும், அவங்க அதை நோட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணணும். அந்த 3வது நாள், 7வது நாள், 28வது நாள், ஸோ அதனால் அவங்க அட்ரஸ் ப்ரூஃபை கேட்டுப்பாங்க, அதை கொண்டு வந்துட்டால் போதும்.
0: நீங்கள் சொன்னீங்க டாக்டர், வந்து மருந்துகள் இல்லைன்னா நீங்கள் 24 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் போட்டு,
1: அது ரொம்ப அதாவது ரேர் தான், ஏன்னா இப்போ ராத்திரி நடு ராத்திரி போகிறோம், பிஹெச்சி இல்லை, இல்லை அந்த வேக்சின் வந்து அடுத்த நாள் காலையில் தான் ஓப்பன். இது என்ன சொல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த வேக்சின் வந்து ஓப்பன் பண்ணிட்டா அந்த ஒரு அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த வேக்சினை யூஸ் பண்ணி ஆகணும், ஒரே ஒருத்தருக்காக நடு ராத்திரியில் அதை பண்ண மாட்டாங்க, ஏன்னா மற்றதெல்லாம் வீணாக போய்டும் அந்த வேக்சின், அதனால விடிய காலையில் ஓபி வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அது அதனால எந்த ஒரு தவறுமே இல்லை, 24 மணி நேரம் நமக்கு போட்டுக்கலாம்.
0: நம்ம ஜென்ரலாக ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிடமே நம்ம மருத்துவரை செல்லணுமா, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மற்ற விஷயங்கள்
1: இல்லைங்க, உடனே வாஷ் பண்ணிடுங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையுமே இப்போ ஃப்ரீயாக இருக்குது, முன்னாடி காலத்தில் அது இல்லாமல் இருந்துச்சு, வேக்சின் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எல்லா இடத்துலையுமே வேக்சின் இருக்குது, எல்லா பிஹெச்சிலையுமே இருக்குது. நான் சொன்னது வந்து பிஹெச்சியில் ஓபி இல்லாத டைம்களில், நடு ராத்திரிகளில், சில இடங்களில், எல்லா இடத்துலையும் இல்லை, ஏதோ 1-2 இடத்துல காலையில் வாங்கன்னு சொல்லுவாங்க, அப்போது பயப்பட வேண்டாம், காலையில் போய் போட்டுக்கலாங்க.
0: சரி டாக்டர், விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள், லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444-9111-444.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் பெசஸ் வழங்கும் நலமாய் வாழ. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ரேபிஸ் தடுப்பு நம் பொறுப்பு என்ற தலைப்பில் உலக ரேபிஸ் தினத்தையொட்டி காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நோய் தடுப்பு கூடுதல் பேராசிரியர் டாக்டர் எல் கார்த்திக் பாலாஜி அவர்களுடன்

0: நேரலையில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த ரேபிஸ் தடுப்பை பற்றி நிறைய சொன்னீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த செல்ல பிராணிகள் நம்ம வீட்டை சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். நாமளும் வந்து சில அறிவியல் பூர்வமாக நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், இதெல்லாம் நம்ம சில விஷயங்கள் செய்ய தான் செய்கிறோம். அப்படி நல்ல தடுப்பூசி போடப்பட்ட நம் நாய்க்குட்டிகள் இல்லை நாய்கள் இல்லை பூனைகள் இதெல்லாம் நம்ம நம்மளை சீண்டிடுச்சு கடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கும் இந்த மாதிரியான வழிமுறைகளை தான் பின்பற்றணுமா எப்படி?
1: ஆமாம், எந்த நாயாக இருந்தாலும் சரி, வீட்டு நாய் இது தெருநாய் அப்படின்ற பாகுபாடு இல்லை. இது பெரிய நாய், இது இது குட்டி நாய், இது இது வந்து ரொம்ப சமத்தானது அப்படிலாம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. எந்த நாய் கடித்தாலுமே ஒரே ட்ரீட், ஒரே ஒரு இந்த ப்ரிவென்ஷன் தான். அந்த இடத்துல சோப் போட்டு கழுவணும், ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வரணும், தடுப்பூசியை போட்டுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். நம்ம குழந்தைங்களுக்கும் இதை நம்ம சொல்லணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, நாய் எப்பயாவது உங்களை கீறிடிச்சோ பிராண்டிடிச்சோ இல்லை கடிச்சிடிச்சோ உடனே வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு பெற்றவங்க அவங்கள்ட்ட சொல்லணும். குழந்தைங்கள் தான் அந்த நாயோட அதிகமாக விளையாடுறது, செல்லப்பிராணியோடு விளையாடுவாங்க குழந்தைங்க. அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுத்து அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரணும். அதே மாதிரி குழந்தைங்கள்ட்ட வெளியில் போகிறப்போ இந்த தெரியாத நாய்கிட்ட எல்லாம் போக வேணாம், அதை நாய்களை சீண்டக்கூடாது. இப்போ வரவங்க நாய்க்கடி எதிராக நடக்குதுன்னு பார்க்குறப்போ அந்த நாயை வந்து சீண்டுறது, சும்மா இருக்கிறப்போ அதை இந்த குழந்தைங்க போய் சீண்டுறது. இல்லைன்னா எப்பப்பெல்லாம் நாயை நம்மளை கடி அதிகமாக கடிக்கிறதுன்னு சில இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நேஷனல் லெவலில் உலக சுகாதார நிறுவனமும் சொல்லியிருக்காங்க. எப்போ நாய் வந்து ஒரு அது சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ இல்லை அது தூங்கிட்டு இருக்கிறப்போ இல்லை இன்னும் சொல்லணும்னா அது அதோட குட்டிகளோட இருக்கிறப்போ இவங்க போய் அந்த நாய்க்குட்டியை தூக்க போகிறாங்க அப்படின்னு நாய்க்கு பயம் வந்துடும். அந்த பயத்தில் தான் அது கடிக்கிறது. அது சாப்பிட்றப்போ நம்ம கிட்ட போனோம்னா நம்ம எங்கே அந்த நாயோட சாப்பாடை எடுத்துருவோமோன்னு அந்த நாய்க்கு பயம் வந்துடும். அதனால அந்த நாய் கடிச்சிருது. அதுக்கப்புறம் நாய் சும்மா இருக்கிற நாய் மேலே ஏதாவது சீன்றது, அதை விளையாடுறது, இதெல்லாம் பண்ணுறப்போ அது நாய்க்கோவம் வந்து கடிச்சிருது. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அந்த எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தனியாக ஒரு நாயோட ஒரு குழந்தைய விட்டுட்டு போகக்கூடாது. பெற்றவர்கள் சூப்பர்விஷனில் தான் நாய் எப்போதுமே இருக்கணும், வீட்டு நாயாக இருந்தாலுமே சரி.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோடுகளை வந்து மக்கள் ஆக்கிரமிக்கிறாங்களோ இல்லையோ, நாய் கூட்டங்கள் வந்து கண்டிப்பாக ஆக்கிரமிக்குது. அது பொறுப்பில் சில நம்மளும் சில தவறுகள் செய்கிற மாதிரி தெரியுது. அதாவது நிறைய பேர் வந்து நாய்களுக்கு உணவளிக்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து பிஸ்கட் துண்டுகளை கொடுக்கறது, உணவுகளை கொடுக்குறது, அதுக்கு சரியான உணவு கொடுக்குறாங்களா அப்படின்றது இல்லாமல் இவங்களே ஒன்று வந்து அது வந்து அவங்க குஷிப்படுத்துறதுக்காகவும் சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் இதை இவங்க ஒரு சமூக சேவையாகவும் நிறைய பேர் வந்து செய்கிறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இது சரிதானா நீங்கள் சொல்லுங்கள்?
1: இது ரொம்ப தவறானது. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் முக்கியமான பொறுப்புடைய நாய் பாதுகாப்பு வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஷிப். அதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நாயை வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நாய்க்கு ஃபுல் பொறுப்பு நான் தான் எடுத்துக்கணும், முழு பொறுப்பு நான் தான் எடுத்துக்கணும். அந்த நாய்க்கு சத்தான உணவு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு தடுப்பூசி போடுறது, அந்த நாய்க்கு நல்ல உறைவிடம் அதாவது அதுக்கு ஒரு ஷெல்டர் அதை கொடுக்கறது, அந்த நாயை ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல அதை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது, வெட்டினரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது, அப்புறம் சில குறிப்பிட்ட கால அவகாசத்தில் அந்த நாய்க்கு பூச்சி மாத்திரை கொடுக்கறது, இது எல்லாமே இந்த ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஷிப்பில் வந்துடும். நல்ல உணவு கொடுக்கறது, நல்ல இருப்பிடம் கொடுக்கறது, அந்த நாய்க்கு தடுப்பூசி போடுறது, நாயை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது, இந்த பூச்சி மாத்திரை கொடுக்கறது, இது எல்லாமே ஒருத்தரோட பொறுப்பு. இது எல்லாம் பொறுப்பாக எடுத்துக்கிறவங்க தான் நாயை வளர்க்கணும். நாய் வளர்க்குறவங்க இந்த பொறுப்பு இருக்கணும். இந்த திருநாய்கள் அது சம்மந்தமாகவும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட். என்ன என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நாய் கண்ட்ரோல், டாக் கண்ட்ரோல், டாக் கண்ட்ரோலுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த தெருவில் வந்து நாய் இப்போ அதிகமாக ஆனதுக்கான காரணம் பார்க்குறப்போ இந்த ஃபுட் வேஸ்ட் இருக்கலாம் எல்லா இடத்துலையும், இந்த குப்பை தொட்டியில் போய் நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடை கொட்டிட்டு போயிடுறாங்க, அந்த மூடி இல்லாமல் இருக்குது, அந்த இடத்துல நாய் வந்து சாப்பிடுது. ஸோ அந்த இடத்துக்கு சுற்றி நாய் வர ஆரம்பிச்சிருது. எங்கெங்கெல்லாம் உணவு கிடைக்குதோ, இப்போ ஹோட்டலோ இல்லை தெருமுனையில் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டு, எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் வாசலில் இங்கெல்லாம் சாப்பாடு நிறைய இடத்துல இருக்கிற இடத்துல நாய்கள் வந்துடும். அந்த இடத்துல இருந்துட்டு நாய் இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்குது. ஸோ அதனால என்னென்னா அந்த இடத்துல நிறைய நாய்கள் வருது. பொதுமக்களும் இப்போ உணவு நிறைய ஆர்டர் பண்ணி இப்போ வெளியில் ஃபுட் வேஸ்ட் நிறைய போட்டுட்ருக்குறாங்க. இதனால நாய்களோட இனப்பெருக்கம் அதிகமாகுது. ஸோ முக்கியமான இந்த ப்ரோக்ராமில் என்னென்னா டாக் கண்ட்ரோல் தான் பார்க்குறாங்க. பாப்புலேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, டாக் பாப்புலேஷனை அந்த பொது தெருவில் இருக்கிற நாய்க்கு வந்து வேக்சினேட் பண்ணணும், அதுங்களுக்கு வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது குடும்ப கட்டுப்பாடு நாய்களுக்கு.

0: இனப்பெருக்கம் செய்யாமல் இருக்கிறதுக்கு. கூடவே வந்து இந்த ஃபுட்டு டிஸ்போஸ் பண்ணுறத வந்து நம்ம பாதுகாப்பு முறையில் டிஸ்போஸ் பண்ணோம். இதெல்லாம் செஞ்சால் இந்த தெருவில் இருக்கிற நாய்களோட இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவே வந்து நம்மளோட இந்த ரேபிஸ் பரவாமல் தடுக்க முடியும். இப்போ தெருநாய்களுக்கு ஒரு ஒரு டார்கெட்னு என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டில் ப்ரோக்ராம் படி 70% குறைஞ்சபட்சம் 70% நாய்களுக்கு நம்ம தடுப்பூசி போட்டுட்டோம்னா இந்த ராபீஸ் வந்து நாய்கள் மத்தியில் பரவுறது கொஞ்சம் ஓரளவுக்கு தடுக்க முடியும். அதை நம்ம செய்யறது இல்லை. தெருநாய்களுக்கு யாருமே தடுப்பூசி போடுறதில்ல. மக்கள் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்கட் போட்டுட்டு அந்த அதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. நம்ம ஒரு நாய் உணவு அளிக்கிறோம்னா அதை முழு பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். தடுப்பூசி போடுறது, அதுக்கு பூச்சி மாத்திரை கொடுக்குறது, அது நம்ம நல்ல சத்தான சாப்பாடை கொடுக்கணும். சாப்பிட்டுட்டு வீணா போனதை போட்டோம்னா அதுக்கு அது நாய்களுக்கு நோய் வரும். அது நாய் வயிற்றில் பூச்சி வர்றது, அதுக்கப்புறம் நாய் போற வரவங்களெல்லாம் கடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த நேஷனல் கைட்லைன்ஸ் எல்லாமே சொல்றது.
1: சரிங்க டாக்டர். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது மாதிரி பிஸ்கட்லாம் போடக்கூடாது, அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டம் கூட்டமாக அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து கடக்கும்பொழுது நம்ம துரத்துறதுக்கான வழிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கூட்டமே நாய்கள் வந்து துரத்திட்டு வரும்போது அதை நம்ம கடந்து வரும்போது நம்ம எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கும்?
0: கூட்டமாக நாய் இப்போ வந்து பேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக நாய் வருது. இதுக்கு வந்து நம்ம வந்து பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, நாய் எல்லாம் கொண்டுடணும் அப்படின்றாங்க. அது வந்து சட்டப்படி தவறு. நாயை வந்து கொலை செய்யவே முடியாது. சுப்ரீம் கோர்ட்டும் அதை சொல்லிட்டாங்க, நாய்கள் நம்ம வந்து கொல்லக்கூடாது, அதுக்கு பொதுமக்களுக்கு அதிகாரம் கிடையாது. நாய் இனக்கட்டுப்பாடு பண்ணுறது நம்மளோட நம்ம என்ன செய்ய வேண்டியது அதுதான். இன்னொன்று வந்து என்னென்னா, அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இது என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், பார்க் இந்த மாதிரி பொதுமக்கள் கூடுற இடத்துல நாய்கள் இருந்திருக்குது அப்படின்னா இதை வந்து முனிசிபாலிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அதை பிடிச்சிட்டு போய் அனிமல் ஷெட்டரில் விடணும். இதுதான் கைட்லைன்ஸ். வேற இதை வந்து பொதுமக்களே நம்ம பிடிச்சிட்டு போய் வேற இடத்துல விடக்கூடாது. இதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு. பொதுமக்கள் ஒரு இடத்துல இருக்க நாயை இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அது ரொம்ப தவறானது. ஏன்னா அந்த இடத்துல போய் நாய் பிரச்சனை அதிகமாகும். ஸோ பொதுமக்கள் நாயை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல விடக்கூடாது. எந்தெந்த இடத்துல எல்லாம் நாய் இருக்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுன்னு கோர்ட்டு சொன்னபடி முனிசிபாலிட்டி அவங்கள அந்த நாயெல்லாம் எடுத்துகிட்டு போய் அனிமல் பர்த் அந்த ஷெல்டரில் விட்டுருவாங்க. அதை அவங்க பார்த்துப்பாங்க. வெட்டினரி டாக்டர்ஸ் அதை மானிட்டர் பண்ணுவாங்க, வேக்சினேட் பண்ணுவாங்க. பட் ரேபிஸ் வந்துருச்சு ஒரு நாய்க்கு, தெருவில் ஒரு நாய் சுற்றிட்டுருக்கு, நீங்கள் சொன்னீங்களே வெறி பிடிச்சி அலையுது அப்படின்றப்போ நம்ம நம்மளோட பொறுப்பு என்னென்னா முனிசிபாலிட்டிக்கு அறிவிக்கணும். அவங்க வந்து அந்த நாயை வந்து வெட்டினரி டாக்டர் மூலமாக ஒரு டீம் அதை பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த குழுவுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, இந்த நாய்க்கு வந்து ரேபிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து என்ன சொல்கிறதுனா யூத்தனேஷன் வாங்க, அதை எப்படி வழி இல்லாமல் அதை கொலை பண்ணுறது, அது வந்து அந்த வெட்டினரி டாக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. ரேபிஸ் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு, ஏன்னா அந்த ரேபிஸ் வந்துருச்சுன்னா அந்த நாய் கண்டிப்பாக இறக்க தான் போகுது. ரேபிஸ் அந்த நாய் இறந்துட்டு தான் சரி, கருணை கொலை அந்த சரியான வார்த்தைக்கு. அதாவது அது வந்து பொதுமக்கள் முடிவு பண்ண முடியாது, பொதுமக்கள் அடிச்செல்லாம் கொல்லக்கூடாது. அந்த வெட்டினரி டாக்டர், முனிசிபாலிட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அது அந்த நாய்க்கு ரேபிஸ் முடிவு ஆயிடுச்சுன்னா கருணை கொலை பண்ணுவாங்க.
1: சரிங்க டாக்டர். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி டாக்டர், இப்போ நம்ம வீட்டில் வளர்ப்பு பிராணியாக வளர்க்குறோம் இல்லையா, அதுக்கு நம்ம வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு தான் வளர்க்குறோம், நம்ம வந்து உன சரியான உணவு தான் கொடுக்குறோம், அதையும் மீறி அந்த நாய்க்கு வந்து ஏதோ ஒரு வெறி பிடிச்ச தன்மை வந்து நம்ம குழந்தைகளையோ யாரையோ கடிச்சிருது அப்படின்னு சொன்னாக்கா பல குடும்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நாயை அடிச்சு வெளில துரத்திடுறாங்க. இது சரியான
0: இல்லை, இது சரியில்லை. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய், நான் சொன்ன மாதிரி இந்த தடுப்பூசி எல்லாம் போட்டுட்ருப்போம். உங்கள் வீட்டில் நாய் மட்டும் இல்லை, இப்போ மாடு ஆடு ஏதாவது ஒன்று வித்தியாசமாக நடக்க ஆரம்பிக்குது, வாயில் எச்சு ஊற்றிட்டே இருக்குது, அது அதோட குணாதிசயங்கள் திடீர்னு மாறிடுச்சுன்னா வெட்டினரி டாக்டர் உடனே அணுகுங்க. நாய்க்கு மட்டும் இல்லை, மற்ற விலங்குகளுக்கும் ராபிஸ் வரும். ஆமாம், ஏன்னா அந்த நாய் போய் ஒரு பசுமாடை கடிக்குது, ஒரு ஆடை கடிக்குதுன்னா அந்த விலங்குக்கும் ராபிஸ் வரும், வாய்ப்பு இருக்கு. வெட்டினரி டாக்டர் சொன்னீங்கன்னா அவங்க வந்து பரிசோதனை பண்ணிட்டு இதுக்கு ராபிஸ் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அது முடிவு பண்ணி அது அதுக்கு அடுத்தது அவங்க அந்த அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சமூகத்தில் ஒரு இடத்துல ஒரு நாய் கடிச்சு ஒரு வீட்டில் வளர்க்குற ஒரு மாட்டுக்கு இது மாதிரி வந்துடுச்சு, மாடு இறந்துடுச்சு, மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாடை வந்து கையாளுறாங்க இறந்து போனதை. ஸோ அது மூலமாக ராபிஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ராபிஸ் வந்த விலங்கு இருக்கு அப்படின்னு வீட்டில் தெரிஞ்சாலும், நாய் மட்டும் இல்லை மற்ற கால்நடைகளும் வேற ராபிஸ் வந்துருச்சுன்னா வெட்டினரி டாக்டர் சொல்லுங்க, அவங்க வந்து அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அது ரேபிஸா இல்லைன்னு பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த விலங்குக்கு ரேபிஸால இறந்து போச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்குலாம் என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும்னு டாக்டர் முடிவு பண்ணுவாங்க.
1: டாக்டர் நீங்கள் சொன்னீங்க ரேபிஸ் வந்து பெரும்பாலும் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நாய்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் 99%

0: ரேபிஸ் வந்து நாய்களால தான் பரப்பப்படுது அப்படிங்கறத ரொம்ப புலி ஒருத்தர சொன்னீங்க. இதுல வந்து இந்த 1% அப்படிங்கறதையும் நம்ம விட்டுறோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த பூனைகளும்
1: நான் சொல்றேன் என்னன்றத சொல்றேன். சோ 99% இந்தியாவில பொறுத்த வரைக்கும் நாய்களால தான் ரேபிஸ் வருது. பட் வந்து வேற என்னென்ன விலங்குகளாலும் ரேபிஸ் வரும். ரேபிஸ் வந்து வந்து பாலூட்டிகள் மேமல்னு சொல்லும், அது மூலமாக தான் வரும். எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராதுன்றது சொல்கிறேன். நாய், பூனை, குரங்கு, இந்த வௌவால்னு சொல்லுவாங்க, அந்த வௌவால், அப்புறம் காட்டு விலங்கு, இதுகள் மூலமாக, அதாவது நாய், நரி இல்லை கீப்பில், இது மூலமாகவும் ரேபிஸ் வரும். இதெல்லாம் கொஞ்சம் தான், ரொம்ப கம்மி. ஏன்னா காட்டு விலங்குன்னு சொல்லிட்டோம்ல, அதில் மக்கள் போய் காட்டு விலங்குகளை அணுகிற அந்த அவங்களோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். 99% நம்ம நாய்க்கடியால் தான் வருது. பட் இந்த பூனைக்கடிக்கும் நம்ம ரேபிஸ் ஊசி போடணும், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா வீடுகளில் பூனை வளர்க்குறாங்க, பூனை கடிக்குது, பூனை கடிக்கும் நம்ம ரேபிஸ் ஊசி போடணும், தடுப்பூசி போடணும். பூனை கடிச்சு வந்தவங்களுக்கும், குரங்குகள் ஏதாவது சப்போஸ் கடிச்சிச்சுனாலும் நம்ம வந்து ரேபிஸ் ஊசி போடணும். எது இதெல்லாம் ரேபிஸ் ஊசி தேவையில்லை அப்படின்னா, ஏதாவது பறவை, கோழி அந்த மாதிரி ஏதாவது பறவைகள், இல்லை மீன், இல்லை பூச்சி, வீட்டில் எலிகள், இதெல்லாம் கடிச்சிச்சுன்னா ரேபிஸ் வராது. அதுக்கு வந்து ரேபிஸ் தடுப்பூசி போட வேண்டாம். பாம்பு கடி, இல்லை தேல், இதனாலலாம் ரேபிஸ் வராது. அதுங்களுக்கு ரேபிஸ் ஊசி போட வேண்டாம். பட் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் தனியாக இருக்குது, அதை செய்யணும்.
0: ஓகே டாக்டர், நம்ம விளம்பர இடைவெளிக்கு பிறகு பேசலாம் டாக்டர். நேற்றிலே 4 இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லாமது. தார்பாய்கள் கிரீனட்ஸ் ஓஸ் நரம்புவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பியாசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியாசா தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை, நாம் நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். ரேபிஸ் தடுப்பு நம் பொறுப்பு அப்படின்ற தலைப்பில் உலக ரேபிஸ் நாளையொட்டி காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நோய் தடுப்பு கூடுதல் பேராசிரியர் டாக்டர் எல் கார்த்திக் பாலாஜி அவர்கள் நம்மளோட கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் பொதுவாக இந்த செல்ல பிராணிகள் நோய் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க டாக்டர்.
1: செல்ல பிராணிகளுக்கு சத்தான உணவு கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த பூச்சி மாத்திரை சொல்கிற குறிப்பிட்ட கால அவகாசத்தில் பூச்சி மாத்திரை கொடுக்கறது, வெட்டினரி டாக்டர்கிட்ட ஃப்ரீக்வெண்ட் இன்டர், அதாவது குறிப்பிட்ட காலத்தில் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது. இது தவிர இந்த நாய்களுக்கு எதுனா உணவெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ குழந்தைங்க வந்து சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் சாப்பிட்றாங்க, இதை வந்து நாய்கிட்ட கொடுக்கறது, இது வந்து நாய்க்கு தர தேவையில்லை, தரக்கூடாது. ஓகேங்களா?
0: அதுக்கு ஐஸ்கிரீம்,
1: சாக்லேட் வந்து நாய்க்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சாக்லேட் நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ சத்தான உணவு கொடுக்கணும். நம்ம வீணாக போன உணவை அதுக்கு தரக்கூடாது. இப்போ வீடுகளில் மீந்து போச்சு, இதை என்ன பண்ணலாம், நாய்கிட்ட போட்டுருவோம், அது அது பண்ணக்கூடாது. நாய்க்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஷிப்னு சொன்னது என்னன்னா, வீட்டில் நம்ம வச்சுக்கணும், அதுக்கு சத்தான உணவை கொடுக்கணும்.
0: சரிங்க டாக்டர், நிறைவாக உங்களோட பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. இந்த ரேபிஸ் நோய் குறித்து ஒரு 5 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட இது போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன சொல்கிறீங்க டாக்டர்?
1: நாய்க்கடி ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 15 நிமிஷத்துக்கு தண்ணியை ஊற்றி சோப் போட்டு கழுவணும். அந்த இடத்துல, கடிப்பட்ட இடத்துல மிளகாயோ மஞ்சளோ இல்லை வீட்டில் ஏதோ மண்ணோ சுண்ணாம்பு எதுவும் பண்ணக்கூடாது. சின்ன கீரலாக இருந்தாலும் அதுக்கு தடுப்பூசி போடணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே தடுப்பூசி இலவசமாக கிடைக்குது. ராத்திரி நேரத்தில் ஜிஹெச்சில் இருக்கும், எமர்ஜென்சி கேஷுவாலிட்டிக்கு வந்தீங்கன்னா ராத்திரி நேரத்தில் இருக்கும். பிஹெச்சி திறந்துருக்கிறப்ப ஃபுல்லாக போடுறாங்க, இலவசமாக போடுறாங்க. இதுக்கப்புறம் நாய் தோல் அதை கடிச்சிடுச்சு அப்படின்னா தடுப்பூசி கூடவே சேர்ந்து இம்யூனோக்ளோபுலின் அப்படின்றதும் போடுறாங்க. இதை தவிர அந்த கோர்ஸ் சொன்னல, 0, 3வது நாள், 7வது நாள், 28 ஃபுல் கோர்ஸையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும்.
0: சரிங்க டாக்டர், இதுவரைக்கும் வந்து ரேபிஸ் தடுப்பு நம் பொறுப்பு அப்படிங்கிற தலைப்பில் உலக ரேபிஸ் நாளையொட்டி காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நோய்

0: தடுப்பு கூடுதல் பேராசிரியர் டாக்டர் எல் கார்த்திக் பாலாஜி அவர்கள் நிறைய விளக்கங்களை சொன்னாங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ராபிஸ் நோயை எப்படிலாம் தடுக்கலாம், நம்ம பெட்டுகளை நம்ம எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடை பெறலாம். அடுத்து வர இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அஞ்சல் மாநில செய்திகளுக்காக. நன்றி.
1: நன்றி.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்கமோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா செங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது குடிமக்களின் கடமை என்று அறிவுறுத்தியுள்ள பிரதமர், நாட்டின் எதிர்கால துல்லிய வரைபடத்தை உருவாக்க இது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு தன்னிகரற்ற துணிச்சலாலும் வீரத்தாலும் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியவர் பகத்சிங் என்றும் பிரதமர் பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் விடுத்த வலைதள செய்தியில், தேசத்திற்காக அனைத்தையும் துறந்த அன்னாரின் தியாகம் இளையோருக்கு என்றும் உந்து சக்தியாக திகழும் என்று கூறியுள்ளார். பகத்சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒளிப்பதிவை ஒன்றையும் பிரதமர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில், இளம் வயதிலேயே தாய் நாட்டிற்காக தமது இன்னுயிர் ஈந்தவர் பகத்சிங் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கரீஃப் சாகுபடி இலக்கு ஏறத்தாழ எட்டப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு உரம் கிடைப்பதை அரசு முழுமையாக உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். மண்வள அட்டை பரிந்துரைகளின் அடிப்படையில் உர பயன்பாடு குறித்த பிரச்சார இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது வருடாந்திர கூட்டம் மற்றும் முதலீட்டாளர் கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தோஹா சென்றடைந்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் வங்கி செயல்பாடுகள் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, ஜோர்டான், சவுதி அரேபியா, நேபாள நாட்டு நிதியமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தலைவரையும் சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுடெல்லியில் தொழிற்சாலை சார்ந்த தொழிலாளர்கள் உறவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கான 5 லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீடும் இதில் அடங்கும் என்றார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்கள் நல மேம்பாட்டை முன்னெடுத்து செல்வது குறித்து அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதன் அவசியத்தையும் டாக்டர் மாண்டவியா எடுத்துரைத்தார். தேசத்தின் தனித்துவத்திற்கும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கும் எதிர்கட்சிகள் மாசு கற்பிக்க முயல்வதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு J.P. Nadda குற்றம் சாட்டியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொய்யான தகவல்கள் மூலம் மக்களை திசை திருப்பி குழப்பத்தை எதிர்கட்சிகள் ஏற்படுத்தி வருவதாக குறை கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான புகார்களை ஆணையம் மறுத்துள்ள நிலையிலும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட UPI பரிவர்த்தனைக்கு 2% வர்த்தக கட்டணம் விதிக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம், அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ள இந்த வணிக கட்டண முறை தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக உள்ளது என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசும் இது சார்ந்தவர்களும் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.

பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக முத்தலாக் தடை சட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. முத்தலாக் நடைமுறையால் ஏராளமான இஸ்லாமிய மகளிர் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பெண்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் வகையில் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முத்தலாக் தடை சட்டத்தை அறிமுகம் செய்தது. இதனால் இந்திய அரசியல் சாசன அமைப்பிற்கு ஏற்ப இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை உறுதி செய்யப்பட்டது. முத்தலாக் தடை சட்டத்தால் இஸ்லாமிய மகளிரின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதோடு இம்மகளிரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதுடன் சமூக நீரோட்டத்தில் இணைந்து செயலாற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முத்தலாக் தடை சட்டம் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் சமூக நெருக்கடியால் குரல் கொடுக்க முடியாமல் இருந்த இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டதோடு அவர்களது உரிமைகளும் பாதுகாப்பு

0: மகளிரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதுடன் சமூக நீரோட்டத்தில் இணைந்து செயலாற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முத்தலாக் தடை சட்டம் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் சமூக நெருக்கடியால் குரல் கொடுக்க முடியாமல் இருந்த இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டதோடு அவர்களது உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழக அரசின் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 102 மையங்களில் 128,000 குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இன்று வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் 22 தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முதலமைச்சர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில மக்களுக்கான எந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அலுவலகம் புதுப்பிக்கும் பணிக்கு முறையாக டெண்டர் விடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் தமிழர்களின் பண்பாட்டு சின்னங்கள் குறித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் தலைமையில் கள ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதுகுறித்து எடுத்துரைத்துள்ளார். இந்த கள ஆய்வில் மொட்டைமலை பகுதி சமணர் படுக்கைகள், புத்தானத்தம் பெருமாமலையில் கல்வெட்டு எச்சங்கள், கீழ் பொய்கைப்பட்டியில் பிற்கால சோழர் கால கல்வெட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சான்றுகள் பதிவு செய்யப்படுவதாக பேராசிரியர் திரு செல்வராஜ் எமது செய்தியாளரிடம் கூறியுள்ளார்.
3: ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு 3 சிலைகளை நாங்கள் பார்த்தோம். இது வந்து ஒரு அரிதான சிலை. வீரர்களுக்கு எடுக்கக்கூடிய சிலை, ஒரு சிலை இருக்கும், ஒரு கல்வெட்டு இருக்கும், அது மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த பகுதியில் கிடைத்த இந்த கல்வெட்டு வந்து 3 கல்ல ஒரே வீரனுடைய சிலை இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி புத்தானத்தம் பகுதியில் பெருமாமலைன்னு ஒரு மலை, அங்கே சிதைந்து போன கல் வந்து கல்வெட்டு மேலே இருந்ததை பார்த்தோம். அதையும் போய் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இன்றைய தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தின் காரணமாகவும், நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது
1: தென்காசியில் கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். நடப்பாண்டு 50 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கோவை, காஞ்சிபுரம், ஆரணி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான பட்டுப்புடவைகள், திருப்புவனம் பட்டுச் சேலைகள், பருத்தி சேலைகள், வேஷ்டிகள், படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் ரூபாய் 50 லட்சம் வரை விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் ஆடை ரகங்கள் கொண்ட கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் இன்று இவ்விற்பனையை தொடங்கி வைத்த ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க், நடப்பாண்டு 125,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் உலக ராபிஸ் நோய் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று துண்டு பிரசுரங்களை வழங்கினர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குத்துச்சண்டை காலிறுதியில் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினாவும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்ஹாஸும், 90 கிலோ எடைப்பிரிவில் கபில் பொக்காரியாவும் இன்று களமிறங்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு

0: அடைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

நேயர்கள் இனி கேட்கலாம். லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் முதலில் கேள்விக்கென்ன பதில். என்ன தயாராயிட்டீங்களா? உங்ககிட்ட கேள்வி எல்லாம் கேட்கலாமா? கேள்வி கேட்ட உடனே உங்களுடைய பதில்களை நீங்கள் சொல்லணும். அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 4368 இது முன்னிணைப்பு எண், 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580. இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 இது கேள்விக்கென்ன பதில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கரகிருப்பணமணியின் கேள்விக்கு என்ன பதில்? கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சா கண்டிப்பா வெற்றி கொடியே நம்ம நாட்டெல்லாம். சரி, வரக்கூடிய முதல் நேர்கிட்ட நேரடியா கேள்வியை கேட்கலாம். வணக்கம்.
3: இனிய மதிய வணக்கம் சகோதரி.
2: சொல்லுங்க, மணக்குடி ராஜேந்திரன் சார், உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
3: எளிமையான கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன்.
2: கேள்விக்கு என்ன பதில் அது வந்து எளிமையா இருக்கா என்னன்னு தெரியல, நான் சொல்றேன். மலர் சாகுபடி காரணமாக மத்திய பிரதேசத்தின் மினி ஹாலந்து என அழைக்கப்படுவது எது? மத்திய
3: பிரதேசத்தில்
2: மலர் சாகுபடி பண்றதுனால மத்திய பிரதேசத்தினுடைய மினி ஹாலந்து. உங்களுடைய வானொலி ஒலி அளவை குறைச்சிருங்க சார், எனக்கு எதிரொலிக்குது பாருங்க.
3: மலர் சாகுபடி மத்திய பிரதேசம் வந்து பெரும்பாலும் ஃபாரஸ்ட் ஏரியா தான். அங்க வந்து
2: அந்த மினி ஹாலந்து அப்படின்னு ஒரு இடத்தை அழைக்கிறோம், அந்த இடம் எது? அதுதான் உங்களுக்கான கேள்வி.
3: ஷடோல். ஷடோல்
2: இல்லையே,
3: ஒரு மாவட்டத்தின் தலைநகர் பேருமாது ஷடோல்ங்கிறது அந்த ஏரியா இருக்கு.
2: சரி, அடுத்த நேர்கிட்ட கேட்போம். சரியான விடை வருதான்ட்டு. நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம், சிவ சண்முக சுந்தரம்.
2: மதுரை சிவ சண்முக சுந்தரமா சார்?
4: சிவ சண்முக சுந்தரம்.
2: சரி, உங்களுக்கு வந்து விடை தெரியுதா? மினி ஹாலந்து அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இடம் எது மத்திய பிரதேசத்தில்? இல்லையே. என்ன அதற்கான விடையோடையும் நீங்க வரலாம். முதல்ல நம்ம கேட்டது மலர் சாகுபடி காரணமா வந்து மத்திய பிரதேசத்தினுடைய மினி ஹாலந்து அப்படின்னு இதை நம்ம சொல்றோம், அந்த இடம் எது அப்படிங்கறதையும் நீங்க சொல்லலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
2: மயிலாடுதுறை
4: ரேவதி நகர். ரெண்டுமே கஷ்டமா தான் இருக்கு.
2: ரெண்டுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? அதாவது நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கேட்டது வந்து மத்திய பிரதேசத்தினுடைய மினி ஹாலந்து அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டது. சரி, அதை வந்து அடுத்த நேயர் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போமா சார்? சார்,
3: கூகுளில் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல.
2: புரியல.
5: சொல்லுங்க.
2: மத்திய பிரதேசத்தினுடைய மினி ஹாலந்து மலர் சாகுபடி காரணமா இந்த இடத்த வந்து மினி ஹாலந்து சொல்றாங்க, அவ்வளவுதான்.
5: அப்ப போபால் அதுமா?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல.
5: சரி, நன்றி
2: நன்றி நன்றி. அடுத்த நேர அழைப்போம்.
6: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க.
6: புதுத்துறை சித்ரா தேவி, நல்லா

0: இருக்கீங்களா மேடம்?
1: காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவியா?
0: சித்ரா தேவி மேடம், நல்லா
1: புதுத்துறை
0: இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கும் சித்ரா தேவி. சொல்லுங்க, உங்களுக்கு விடை தெரியுதா?
0: என்ன கேள்வி மேடம்?
1: மத்திய பிரதேசத்தின் மலர் சாகுபடி காரணமாக மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு இடத்தை வந்து நம்ம மினி ஹாலந்து அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடம் எது அப்படின்றது தான் கேள்வி. இரண்டு கேள்வி கேட்டிருந்தேன். முட் ஏஐ வேர்ஸ், MUT முட் ஏஐ வேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி, அடுத்தடுத்த நேயர்களுக்கு. சரி, நன்றிம்மா, நன்றி நன்றி. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர் சேகர் சேகர்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன்சல் அமுத இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். காரைக்கால் பண்பலையினுடைய கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற நிகழ்ச்சியில் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அனைமா இந்நேரம் யாராவது விடையோட வந்திருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட அழைப்போம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: அரியலூர் மாவட்டம், அமிர்தராயன்கோட்டை, பாரிவள்ளல்.
1: அமிர்தராயன்கோட்டை, பாரிவள்ளல். உங்களுடைய வானொலி ஒளி அளவை குறைத்து விட்டு அந்தாண்ட வந்துருங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சார்.
5: ஓகே மேம்.
1: இப்போ எதுவும் மத்திய பிரதேசத்தின் மலர் சாகுபடி காரணமாக மினி ஹாலந்துன்னு ஒரு இடத்த சொல்கிறோம், அது எந்த இடம் அப்படின்ற கேள்வி தான் நான் வச்சுருக்கிறேன். ம், தெரிஞ்சுதா? நல்லா இருக்கிறேன், சாப்பிட்டேன். சரி, ஓகே, நன்றி நன்றி. அடுத்து நேரே அழைப்போம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
0: ஏன்
1: எல்லாரும் ரேடியோ சத்தமாக வச்சுட்டு வரீங்க? திருமூலஸ்தானம், வீரசுந்தரி, ரூபகேடா. சரிம்மா, ரூபகேடா அப்படிங்கிறது சரியான விடை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றிம்மா, நன்றி.
0: நன்றிங்க மேடம்.
1: மத்திய பிரதேசத்தினுடைய மினி ஹாலந்து அப்படின்றது இந்த பூக்கள் சாகுபடி பண்ணுறதுனுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மினி ஹாலந்து அப்படின்றது தார் மாவட்டத்தில் உள்ள ரூபகேடா அப்படிங்கிற அந்த கிராமத்தை தான் நம்ம வந்து மினி ஹாலந்து அப்படின்னு சொல்கிறோம். ஹாலந்து இது வந்து மலர்களுக்கு எப்படி புகழ் பெற்றதோ அதே மாதிரி இந்த இடம் புகழ்பெற்றதாக விளங்குறதுனால மினி ஹாலந்து அப்படின்னு அழைக்கப்படுது. மத்திய பிரதேசத்தில் உள்ள ரூபகேடா.
6: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
7: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
6: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911144.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குடி குடிக்காடு ஸ்ரீ அபிநய ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். மேலனிக்குழிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
8: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனிக்குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்தறி பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ABC கோல்டு பேலஸ் திருத்தறி பூண்டி.
1: தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசச்செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேசச்செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: நாளை மாலை 5 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
13: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.

கரைக்கல் பண்பலையின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அடுத்த முட் ஏஐ இன்வர்ஸ் என்பது என்ன? முட் எம்யூடி முட் அது ஏஐ வேர்ஸ் எம்விஇஆர்எஸ்இ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதற்கான விடையோடையும் நீங்கள் வரலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் உங்களுக்கான இன்னொரு கேள்வியும் நான் வைக்கிறேன், அந்த கேள்வியோடையும் நீங்கள் வரலாம். இந்தியாவில் முதல் ஏடிஎம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவில் முதல் ஏடிஎம் எங்கு நிறுவப்பட்டது? இந்த விடைகளோடு வாங்க. இப்போ இந்த விடைகள் கேள்வி சொன்ன உடனேயே சொல்லும்போது அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 இது கேள்விக்கென்ன பதில்?

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: காரைக்கால் பண்பலையினுடைய கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நேரை நாம் அழைப்போம். வணக்கம். வணக்கம்.
3: மும்பையில் 1987
2: 1987
3: என்ன HSBC அந்த பேங்க், அந்த வங்கியால் தொடங்கப்பட்டது மேடம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: என்ன தொடங்க, யார் என்னன்னு சொல்லவே இல்லையே. யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கன்னு உங்கள் பேரே சொல்லலையே. என்ன இது, இது மாதிரி வந்துட்டு போகிறது சரியா இருக்குதா? என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது சொல்லாமல் தெளிவில்லாமல் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பேர் கூட சொல்லாமல். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: தென்பிடாக ஆனந்தன்.
2: தென்பிடாக ஆனந்தன், நீங்கள்
4: ஏடிஎம் மும்பை. நன்றி மேடம்.
2: முதல் ஏடிஎம் மும்பை, அதாவது முதல் இந்தியாவின் முதல் ஏடிஎம் எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டோம். மும்பை நகரினுடைய அந்தேரி கிழக்கு பகுதியில் தான் அது நிறுவப்பட்டது. ஆண்டு தான் 1987. ஒரு நேயர் வந்து அவருடைய பேர் எதையுமே சொல்லாமல் டக்குன்னு போயிட்டாங்க. அதற்கு சரியான விடை கூறிய இரண்டு நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்தியாவின் முதல் ஏடிஎம் எங்கு நிறுவப்பட்டது? மும்பை நகரினுடைய அந்தேரி கிழக்கு பகுதியில் தான். அடுத்து வரக்கூடிய நேயரை அழைப்போம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
5: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க ஸ்ரீ கிருஷ்ணா.
5: மேடம், அந்த MUTAI வரிசை கேட்டிங்களா மேடம்?
2: ஆமாம்.
5: அது டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணி மேடம், அந்த கேன்சர் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்த அந்த ரசாயன கலவையெல்லாம் அந்தரியுடைய தொழில்நுட்பம் தானே மேடம்?
2: ஆமாம். அதாவது அதற்கான ஒரே வார்த்தை சொல்லுங்களேன் ஸ்ரீ கிருஷ்ணா, ஒரே வார்த்தை
5: என்னன்னா
2: ஏஐ அடிப்படையிலான புற்றுநோய் ஆராய்ச்சி தளம், அவ்வளோதான். ஏஐ அடிப்படையில் புற்றுநோய் ஆராய்ச்சி பண்ணுறது, அதற்கான என்ன காரணம், அதற்கு என்ன மருந்து, அந்த மாதிரியான அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு ஏஐ
5: தான்.
2: நன்றி நன்றி. ஒழுவூர் பண்டாரவாடி ஸ்ரீ கிருஷ்ணா வந்து விடை சொல்லியிருக்காங்க. இரண்டு மூன்று கேள்விகள் கேட்டிருந்தோம், மூன்று கேள்விக்குமே சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு கேள்வி, எந்த பசிபிக் தீவு நாடு தனது பெயரை அதிகாரப்பூர்வமாக நாவேரா என மாற்றியுள்ளது? இந்த கேள்வியிலே அந்த பதிலுக்கான க்ளூ இருக்குது. க்ளூ க்ளூ அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அந்த க்ளூவும் இருக்குது. எந்த பசிபிக் தீவு நாடு தனது பெயரை அதிகாரப்பூர்வமாக நாவேரா என மாற்றியுள்ளது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. விளம்பர இடைவெளிக்கு பிறகு நீங்க பதில சொல்லலாம்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியில் எந்த பசிபிக் தீவு நாடு தனது பெயரை அதிகாரப்பூர்வமாக நாவேரா என மாற்றியுள்ளது அப்படின்னு நாம் கேட்டிருந்தோம். அதோடு இல்லாமல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. சிலர் சொன்ன கேள்விக்கு பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், மேலவஞ்சூர் ஃபாத்திமா, ஜோதி அன்னப்பன்பேட்டை, பிரபில்லா, அவங்க இந்த ரூபகேடான்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, ஏடிஎம்கான பதில் சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி அவங்க, அடுத்தது வந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நெக்ஸ்ட் புவனகிரி சுமதி பாபு, இன்பா இலக்கியா, இவங்களும் அந்த ஏடிஎம்கான விடை சொல்லியிருக்கிறாங்க. கொடிக்கால் பாளையம் ஷாஹுல் ஹமீது ராஜா, புவனகிரி சுமதி பாபு, ரவிச்சந்திரன், ரேவதி நகர், எல்லாம்

0: அவங்களுடைய பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. சரி, வந்து வரக்கூடிய நேயர் விடை சொல்கிறாங்களான்னு பார்ப்போம், இல்லைனா நானே சொல்லிடுவேன். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: பாபுராஜபுரம் முகமது இக்பால், சொல்லுங்க சார், உங்களுக்கு வந்து விடை தெரியுதா?
1: அட்லாண்டிக்கு என்ன சொன்னீங்க?
0: பசிபிக் தீவு
1: சொன்னேன் சார். பசிபிக்,
0: பசிபிக் தீவுல அந்த நாடு, அதாவது தனது பெயரை அதிகாரப்பூர்வமாக நார்வேரா என மாற்றியுள்ளது எந்த நாடு அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: நார்வே.
0: இல்லை இல்லை இல்லை சார். நன்றி நன்றி, உங்கள் முயற்சிக்கு நன்றி. காரைக்கால் பன்மலையோடு இணைந்த அடுத்த நேயர் என்ன சொல்ல வராங்க கேட்போம். வணக்கம்.
2: கத்திரிப்பழத்துலேருந்து பாக்யராஜ் பேர் மேடம்.
0: கத்திரிப்பழம் பாக்யராஜ், சொல்லுங்க பாக்யராஜ்.
2: நாவேரு.
0: நாவேரா நவ்ரு அந்த இதை நெருங்கிட்டீங்க நீங்கள், ஸோ அதனால தான் நான் விடை சொல்லிட்டேன். நவ்ரு அப்படிங்கிறது தான் பசிபிக் தீவு தனது பெயரை அதிகாரப்பூர்வமாக நாவேரா அப்படின்னு மாற்றியுள்ளதுன்னு கேட்டேன். நவ்ரு என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள் பாக்யராஜ்.

காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசித்தது. கேள்விக்கு என்ன பதில்? இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 2:30. லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் இனி தொடர்வது சங்கீத சாரல். நிகழ்ச்சியின் முதலில் மகாகணபதி என தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதியின் நாதஸ்வர இசையினை கேட்கலாம். ராகம் நாட்டை தாளம் ஆதி.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசையினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரகுவம்ச என தொடங்கும் பாடலின் நாதஸ்வர இசையினை கேட்கலாம்.

காரைக்கால் பண்பலை 100.3 பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசையினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து கருணை தெய்வம் ஏ என தொடங்கும் பாடலின் நாதஸ்வர இசை, ராகம் சிந்து பைரவி, தாளம் ஆதி.

காரைக்கல் பண்பலை 100.3 சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வரி இசையினை கேட்டீர்கள். இனி தொடர்கிறது வானிலை அறிக்கை.

0: வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்திலும் புதுச்சேரியிலும் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கடலோர பகுதிகளை ஒட்டி வடக்கு வடமேற்காக உருவான குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுக்கொண்டு இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருமாறியுள்ளது. மேலும் வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மியான்மர் கடலோரத்தில் இன்று மாலையோ இரவோ மையம் கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடக்கு வடமேற்கே நகர்ந்து வடகிழக்கு வங்கக் கடற்பரப்பில் பங்களாதேஷ் கடலோரத்தை ஒட்டி அடுத்த 2 நாட்களில் நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனையொட்டி கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி மற்றும் தெற்கு உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் உருவாகி உள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை ஈரோடு, நாமக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் முதல் தேதி வரை அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டியில் 4 சென்டிமீட்டர், கள்ளப்பள்ளியில் 3 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டி 2 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னணையார் அணை, கரூர் மாவட்டம் ஆயனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2-5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக

0: மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் ரசிக்க காத்திருக்கும் நிகழ்ச்சி திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911144.
0: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எபி பக்கத்துக்கு போங்க. அதில் நாம் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க இல்லையா? எந்த திரைப்படத்தின் பின்னணி இசை உங்களுக்கு மிகவும் கவர்ந்தது? எந்த திரைப்படத்தின் பின்னணி இசை உங்களை மிகவும் கவர்ந்தது? இதுதான் கேள்வி தாங்க. நீங்கள் பாட்டு வந்து ஒவ்வொரு இசையும் நம்ம பின்னணி இசை முன்னணி இசை எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கும். அது மூலமாக பாடல் வரிகளையும் நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த வரிகள் தான் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரசிப்போம். சில பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி முனைப்பு இசையை கேட்டே இந்த பாடல் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். அதே மாதிரியான ஒரு திருப்பம் தான் இருக்கும் திரைப்படங்களில் வர இசை, பின்னணி இசை. அந்த பின்னணி இசைக்காகவே திரைப்படங்களை பார்த்த அனுபவங்கள் கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதனால தான் நம்ம இந்த கேள்வியை வச்சுருக்கோம். நீங்கள் எந்த திரைப்படத்தின் பின்னணி இசை உங்களை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. நாம் படிக்க காத்திருக்கிறோம். இது எல்எஸ்சி

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைக்கொல்லி.
2: மனதோறும் இழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. எல்எஸ்சி நிகழ்ச்சியில எப்படி பார்க்கறதுல நாம எந்த திரைப்படத்தின் பின்னணி இசை உங்களை மிகவும் கவர்ந்தது அப்படின்ற கேள்வியை வச்சோம். கெச்ச உடனே சும்மா கமெண்ட்ஸ் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46 கமெண்ட்ஸ் வந்துருச்சு. நம்ம கடன அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்செல்லாம், அப்போதான் எல்லா நேர்களையும் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்ல காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன் மாலிவணக்கம் சொல்லியிருக்காங்க. மாலிவணக்கங்க. பூவி உனக்காக படத்தில் வரும் ஆனந்தம் என்று படம் முழுவதும் வரும் பின்னணி இசை எனக்கு மிகவும் பிடித்தது. உண்மைதாங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுரேஷ் ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க, கண்ணாரப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா படையப்பா பாட்ஷா ஜெயிலர் திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த ஜெயிலர் திரைப்படத்தில் உள்ள இசை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுதான் நீங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க, சூப்பராக சொல்லியிருக்கீங்க. கருணாநிதி வீரவநல்லூர், நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க, இனிய மாலை எனக்கு மட்டும்தாங்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போயிருக்கிறாங்க. ஜோதி அண்ணம்பேட்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த விக்ரம் புதிய படம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேங்கி திரைப்படத்தின் பின்னணி இசைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா வழுவூர் பண்டார வடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மணக்குடி ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை மிகவும் கவர்ந்த திரைப்படத்தின் பின்னணி இசை நாயகன். வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நாயகன் பின்னணி இசை பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லலாம். ஒரு சிலருக்கு வேணால் அதில் மாற்றுக்கருத்து இருக்கலாம், ஆனால் எண்ணற்றோருக்கு இந்த நாயகன் படத்தோட பின்னணி இசை ரொம்பவே பிடிச்சிருக்கும். இளையராஜா சும்மா பின்னி எடுத்திருப்பாங்க. இளையராஜாவின் பின்னணி இசை படத்தின் உணர்வுகளையும் கதை அழுத்தத்தையும் மிகவும் அழகாக வெளிப்படுத்து, குறிப்பாக காட்சிகளுக்கு ஏற்ற வகையில் இசை மனதில் நீண்ட நேரம் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையான விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. விஜயகாந்த் நடிப்பில் இளையராஜா இசையில் ரமண திரைப்படம் பின்னணி இசை மிரட்டலாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு எப்படி ஒரு வார்த்தைகள் ஜாலம் போட்டிருக்காங்க பாருங்களேன். பாப்பக்குடி மோகன்தாஸ் இதை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே மிரட்டலாக தாங்க இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தரன் சொல்லியிருக்காங்க. பழைய படங்கள் இசை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆண்டவன் கட்டளை படம் பின்னணி இசை, அமைதியான நதியின்லே ஓடும், இந்த இதெல்லாம் வந்து பின்னணி இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் வணக்கங்க. அரண்மனை பாகம் 2 வந்து அவங்களுக்கு பின்னணி இசை பிடிக்குமா, அது தான் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைஜூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்க, திட்டுச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா பருவராகம் படத்தில் ஒரு டொக் டொக் சவுண்டு வந்துகிட்டே இருக்கும்ல படம் முழுவதும், அந்த இது பிடிக்கும் அப்படின்றாங்க. ஆண்டவனம் சரவணன் மாநகர காவல் படத்தில் வர பின்னணி இசை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாகை சிக்கல் சரண்யா சரவணன் விசுவாசம் படத்தில் உள்ள பின்னணி இசை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாட்டை கேட்டுட்டு திரும்பி படிக்கலாம்.

0: பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: தரமான தார்ப்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். மனதொரு மிழ் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். எல்எஸ்சி நிகழ்ச்சியில நாம எந்த திரைப்படத்தின் பின்னணி இசை உங்களுக்கு மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய நேயர்கள் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேயர் யாரு, என்ன சொல்லிக்காங்கன்னு கேட்டுடலாம். காரைக்கால் பூத்துறை செல்வகுமார், அன்பு தோழிக்கு அன்பான மாலை வணக்கம். மாலை வணக்கங்க. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? படம் பாட்ஷா தேவா இசையில் பேக்ரவுண்ட் மியூசிக் நிறைய இருக்கும். கேட்கறதுக்கு மெர்சல் விட அது பாம்பி பாஷா வர்றப்ப இன்னும் தெரிக்கும். சவுண்டு நல்லா இருக்கு. உங்களோட வார்த்தை ஜாலங்கள் சூப்பராக இருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அது பாட்ஷா வந்து உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். பின்னணி இசை மிரட்டலாக தான் இருக்கும். என்னை மிகவும் கவர்ந்த திரைப்படத்தின் பின்னணி இசை நாயகன் படத்துடையது. இளையராஜாவின் பின்னணி இசையில் உணர்வுபூர்வமாக கதை எழுத்தத்தின் மிகவும் அழகாக வெளிப்படுத்துவது, குறிப்பாக காட்சிகளுக்கு ஏற்ற வகையில் வரும் இசை மனதில் நீண்ட நேரம் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மனக்குடி ராஜேந்திரன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில் பின்னணி இசை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சதீஷ்குமார் அண்ணம்பேட்டையிலேருந்து. உண்மையோ உண்மைதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரிவல்லர் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து. எனக்கு மேம் நாயகன் படத்தில் கமல் அவர் மகளுடன் பேச வார்த்தை வராது, ஆனால் பின்னணி இசை ஆக அந்த இசையே பேசும். ஆமாங்க, சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு அந்த பிஜிஎம் நம்ம நினைவு ஊட்டுறாங்க. அந்த வார்த்தை தடுமாறும்போது அந்த இசை பேசும்ல, அது அழகாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படி ரசிக்கிறாங்க பாருங்கள் நம்ம ரசிகர்கள்லாம். சத்யமானக்குடி, பிரியமானவளே, பூவெல்லாம் கேட்டுப்பார், நீ வருவாய் என இந்த படத்தின் இசை எல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்யா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம். எனக்கு முதல் மரியாதை பின்னணி இசை எனக்கு மிகவும் கவர்ந்தது, பாடல் அருமை இசையும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி ஆட்டோகிராஃப் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோகிராஃப் படத்தில் வர பின்னணி இசை பிடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கொள்ளிடம் கருணாநிதி வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கங்க. இளையராஜா இசை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு. இது யாருக்கு தான் பிடிக்காது? எந்த படத்தில் அவங்களை அசத்தியிருக்காங்க அதை தானே கேட்டிருந்தோம். சொல்லவே இல்லை பார்த்தீங்களா லாஸ்ட் வரையும். நீங்கள் கும்ம போட்டு கவுண்டர் படத்தில் பின்னணி இசை எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். எங்களுக்குன்னா நிறைய பேர் சேர்ந்த கூட்டத்தமா, மஞ்சக்கண்ணி, மோகனசுந்தரம், சத்யா, லோ, மோகேஷ், சர்வேஷ் பார்த்தீங்களா, பெரிய பின்னணி இசை தான் இங்கேயும் இருக்குது, பின்னணி கூட்டம்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களில் இசை என் மனதை கவர்ந்தது, இருந்தாலும் ரோஜாப்பூர் அவிக்கைக்காரியில் என்னுள் எங்கோ பாடல் இசை வந்து ஜானி படத்தில் காற்றையந்தன் கீயும் பாடல் இசை எனக்கு மிகவும் கவர்ந்தது அப்படின்னு. பாடல் இசையை கேட்கலங்க, படங்களில் வர்ற திரைப்பட அந்த பின்னொலி தான் கேட்டிருக்காங்க. நீங்களும் அதுதான் குறிப்பிட்டிருப்பீங்கன்னு நாங்களும் நம்புகிறோம். குளஞ்சியப்பன், காட்டு மன்னார் கோயில், ஹையவடி அசோக்ராஜ் கனிமொழி வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. பவுனு பவுனு தான் பாக்கியராஜ் படத்தில் கிளைமேக்ஸில் வரும் பின்னணி இசை அவ்வளவு அருமையாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாட்டு கேளுங்க, மீதி கதையை பிறகு பேசலாம்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லாமது. தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகளில் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. மனதோறும் 7 மகிழ்வலைது காரைக்கால் 100.3 பண்பலை. இன்றைய நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்தின் பின்னணி இசை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கு நிறைய நேயர்கள் அவங்களோட கமெண்ட்ஸை கொட்டி தீர்த்திருக்கிறாங்க இல்லையா? அதை நம்ம இப்போ படிக்கணும் இல்லையா? அந்த வகையில் அடுத்த நேயர் யார் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமா. நாகூர் முகமது ரஃபிக், கமல்ஹாசன் நடிப்பில் காக்கிச்சட்டை இசை வந்து இளையராஜா பின்னணி இசையில் கவர்ந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் பிற்பகல் வணக்கங்க. ரஜினிகாந்த் நடித்த கழுகு படத்தின் பின்னணி இசை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். படம் டைட்டில் தொடங்கும் இந்த இசை படம் முடியும் வரை இளையராஜாவின் இசை. இது ஒரு த்ரில்லர் திரைப்படம் தான் அப்படின்னு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஆபாவணன் இசை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஊமை விழிகள் இசை படம் முழுவதும் பேசும். உண்மைதாங்க, பேசிக்கிட்டே இருக்கும் ஊமை விழிகளாக இருந்தால் கூட. 3வது படம் நினைவே ஒரு சங்கீதம். இதில் ராதா இறக்கும் தருவாயில் 1/2 மணி நேரம் ஒரு மாதிரி சங்கு ஊதும் சத்தம் இளையராஜாவின் இசை பேசும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சத்தமாக இல்லாமல் நமக்கு ரொம்ப உண்மையாக நம்மளோட அந்த படத்தில் வந்து அப்படியே ஊடுருவி செல்லும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கங்க. மௌனராகம் திரைப்படத்தின் கார்த்திக் அவர்களும் ரேவதி அவர்களும் வரும் காட்சியில் வரும் இசை இளையராஜா அவர்களின் பின்னணி இசை மிக இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையோ உண்மைதாங்க, மௌனராகத்திற்கு ஈடு இணை இருக்கா என்ன இளையராஜா இசைக்கு. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாயகன் மற்றும் மௌனராகம் ஆகிய தமிழ் சினிமாவின் பின்னணி இசையில் முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். உண்மைதாங்க. கும்பகோணம் குமரன் மதியம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மதியம் வணக்கங்க. முதல்வன் மற்றும் துள்ளாத மனம் துள்ளும் அந்த பின்னணி இசை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனதை கவர்ந்த திரைப்படம் விண்ணை தாண்டி வருவாயா மற்றும் மின்சார கனவு போன்ற படங்களில் ஏஆர் ரகுமான் பின்னணி இசை கதைக்கு உயிரோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களேன், லேட்டஸ்ட் படத்துங்களில் உள்ள பின்னணி இசையெல்லாம் கூட எந்த அளவுக்கு ரசிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றுன்னு சொல்லலாம். அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் கடலோர கவிதைகள் மற்றும் முதல் மரியாதை ரொம்ப பிடிக்கும் அந்த பின்னணி இசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தின் பின்னணி இசை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சும்மா அதிரடியாக இருக்கும். உண்மையோ உண்மைதாங்க. கோட்டாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி இதை சொல்லியிருக்கிறாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, நிரகம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி எல்எஸ்சி. எல்எஸ்சியில் நாம கேட்டிருக்க கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த திரைப்படத்தின் பின்னணி இசை உங்களை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு கேட்டோம்.

அதுக்கான பதிலை நம்ம தேடி போய் எப்படி பக்கத்தில் பார்த்துருவோமா? அடுத்த பதிலை யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா சொல்லியிருக்காங்க. காலை பண்பலைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கும் அறிவிப்பாளருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கங்க. நிகழ்ச்சி சிறக்க எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிங்க. என்னை மிகவும் கவர்ந்த பின்னணி இசை என்றால் அது இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களின் இசைதான். அவருடைய இசையில் எத்தனை விதமான உணர்வுகள், மகிழ்ச்சி, சோகம், காதல், ஏக்கம் என ஒவ்வொரு உணர்வுக்கும் தனித்தனி இசை மொழி இருப்பது போல தோன்றும். என்னை கவர்ந்த இசை குறிப்பிட்டு ஒன்றை மட்டும் சொல்ல சொன்னால் உண்மையில் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவர் இசையமைத்த பல திரைப்பட பின்னணி மற்றும் பாடல்களும் இசையில் என் மனதை கவர்ந்தது அப்படி சொல்லி நிகழ்ச்சியோடு எழுதியிருக்காங்க. உண்மைதான், ஒரே ஒரு படத்தை சொன்னால் எப்படிங்க சொல்ல முடியும், குறிப்பிட்டு சொல்ல முடியும், அத்தனையுமே அப்படியே தேன் மாதிரி இனிக்கும் அப்படின்ற லெவலில் அவங்களோட கருத்துக்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால், இளையராஜா இசையமைத்த அனைத்து பாடல்களின் பின்னணி இசையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னை குரு குறிப்பிட்டு சொல்வது என்ன, எத்தனை வந்து குறிப்பிட்டு சொல்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தர்மசங்கடமான ஒரு கேள்வியை கேட்டிங்களே அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, பில்லூர் சதா கௌதமன். இருந்தாலும் அதுலேயும் ஒன்று நம்ம வந்து அப்படியே 1, 2, 3 அப்படின்னு போடும்போது ஒன்றே நம்பரில் ஒரு நிற்கும் இல்லையா, அதை தான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி ஜெய்சங்கர் நடிப்பில் உருவான துணிவே துணை மற்றும் மோகன் நடிப்பில் உருவான 100வது நாள் எனக்கு பின்னணி இசை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், அன்றும் இன்றும் என்றும் சிறந்த பின்னணி இசை இளையராஜா இசையில் உருவான 16 வயது நிலை திரைப்பட இசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்எஸ் ராஜ்பரத் இயக்கத்தில் 1982 வெளிவந்த உச்சக்கட்டம் என்ற படத்தின் பின்னணி இசை என்றைக்கும் மறக்க முடியாது. வளங்கிமான் ஆட்டோதுரை. பாருங்களேன், எந்த இயர் வந்துச்சு, அதோடய இசையோட பின்னணி எந்த அளவுக்கு இருந்ததா அவங்க மனசில் வந்து இயர் முதற்கொண்டு பதிஞ்சிருக்குது பாருங்களேன். ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவனூர் ஜோதிலட்சுமி, நான் சொல்லாமல் விட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சர்குமார் தேவயானி படத்தில் நடித்த சூரிய வம்சம், எஸ் ராஜ்குமார் அவர்களின் இசை, படம் முழுவதும் பின்னணி இசை அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கறைவட்டம் உஷா, ஜீன்ஸ் படத்தில் வந்து பின்னணி இசை தான் எனக்கு கவர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டு சொல்லிக்கிட்டே போவாங்க போல இருக்கு. இப்போ பாட்டு கேட்டு வந்துடலாம்.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் ஷேகர் டெக்ஸ்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: மளிகைப் பொருட்களை மலி விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. 3:44 இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது LSE. LSEல நாம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த திரைப்படத்தின் பின்னணி இசை உங்களை மிகவும் கவர்ந்தது? அந்த கேள்விக்கு பதிலா அடுத்த நேயர்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத படிச்சிடலாம். காரைக்கால் அருள் ஷாலினி ரியா, வானத்தை போல படத்தின் அம்மன் கோயில், கிழக்காலே, வைதேகி காத்திருந்தால், இப்படி 3 படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதோட பின்னணி இசை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றிங்க. நிறைவி ராஜவேல், கண்ணுப்பட போகுதையா படத்திலிருந்து ஆனந்தமானம், நம் வாசல் வந்தாச்சு, பின்னணி இசை சூப்பராக இருக்கும், அண்ணன் தம்பி பாசம்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இசை எஸ் ராஜ்குமார் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இசைக்காகவே நிறைய படங்கள் உள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வைதேகி காத்திருந்தால், கேப்டன் பிரபாகரன், 100வது நாள், இப்படி சில காட்சிகளில் சில இடங்களில் பின்னணி இசை மிகவும் மிரட்டலாக இருக்கும். அதே போல் நகைச்சுவை காட்சிகளை சுவைப்பட பின்னணி இசை வழங்கியிருப்பார் பவித்ர மாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆக்கூர் மடப்புறம் நாச்சா மன்சூர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு தோழிக்கு இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வணக்கங்க. ரோஜா படத்தின் பின்னணி இசை ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பஞ்சநதி குளம் இளவரசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வணக்கங்க. கோவி இளவரசன் வந்து

படத்து பூவி உனக்காக படத்தின் பின்னணி இசை மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேப்டன் பிரபாகரன் படத்தில் வரும் பின்னணி இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உண்மைதாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது எல்லாமே பொதுவாகவே எல்லாருக்கும் பிடித்தமான படம் தான் சொல்லணும். ஆண்டிமனம் கார்த்திகேயன் இது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் கோகிலா திரைப்படம், அடுத்து ஒரு தலைமுறை ராகம், ஒருதலை ராகம், அடுத்த படம் வந்து சிந்து பைரவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா சோமசுந்தரம் சிவபுரி இதை சொல்லியிருக்கிறாங்க. கடலோர கவிதைகள் பின்னணி இசை பல்கள் என் மனதை கவர்ந்தது, ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி இதை சொல்லியிருக்கிறாங்க. தேத்தக்குடி தெற்கு கலையரசன் கேஜிஎஃப், சூப்பருங்க, கேஜிஎஃப்பை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா, வெயில் திரைப்படத்தில் வரும் பின்னணி இசை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு அந்த இசை பிடிச்சிருக்கு பாருங்களேன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்க மணி நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஎஸ்சி நடிசிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவான நேயர்களையும் படிச்சிடலாம். ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் சொல்லியிருக்காங்க, வைதிகை காத்திருந்தால் படத்தில் ராசத்தி உன்ன காணாத நெஞ்சு படத்தில் பாடல் வரும் பின்னணி இசை என்னை மிகவும் கவர்ந்தது. பாடலின் பின்னணி இசை பழைய நினைவுகளை கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பாடலை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரிப்புலம் பாக்கியராஜ் முதல் மரியாதை படத்தில் வரும் பூங்காற்று திரும்புமா அப்படின்னு பாடல்களின் பின்னணி இசை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு நான் படத்தோட பின்னணி இசை தாங்க கேட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லிட்டீங்க, நானும் அது படிச்சுட்டேன். புது வசந்தம் கிழக்கு சேமையிலே பம்பாய் படத்திலலாம் வந்து பின்னணி இசை சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரலத்திலேருந்து ஆண்பாவம் மௌனராகும் படத்தில் வரும் பின்னணி இசை காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாங்க. மன்னர்குடி சசிகலா தியாகராஜன் இளையராஜா அவர்களின் நாயகன் மௌனராகம் தளபதி, அதான் தளபதி விட்டுட்டீங்களேன்னு பார்த்தேன். இந்த படத்தின் வரும் பின்னணி இசை உணர்வுபூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிய நண்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கங்க. எனக்கு மிகவும் பிடித்த பின்னணி இசை என்றால் டி ராஜேந்தர் அனைத்து படத்தில் பின்னணி இசைகளும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதென்ன டி ராஜேந்தர் பின்னணி இசையெல்லாம் பிடிக்கலன்னா சொல்லவே முடியாது இல்லையா. காரைக்கால் மேலுவிடுதுறை சேப்பு விஜயராகவன், காரைக்கால் புதுத்துறை சித்ராதேவி, அன்பு தொழிக்கு அன்பான மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் மாலை வணக்கங்க. எனக்கு இசை ஜெயிலர் படத்தில் துள்ளாத மனம் துள்ளும் படம் ரெண்டுமே சூப்பர் ஹிட் படம். அந்த படத்தில் எனக்கு பின்னணி இசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைய பூவெல்லாம் வேற அவங்க போட்டிருக்காங்க. ரகுமான் இசையில் ரோஜா படத்தில் வர பின்னணி இசை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி பாப்பக்கோவிலிருந்து மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க, நாயகன் படத்தோட பின்னணி இசை ரம்யமாக இருக்கும், 3 திரைப்படம் பேக்ரவுண்ட் மியூசிக் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கார்த்திக் நடித்த நான் மகானல்ல படத்தில் நான் தானே இதை சொல்ல விட்டுட்டாங்களோ அப்படின்னு நினைச்ச திரைப்படத்தின் அருமையாக இருக்கும். விஜய் நடித்த துப்பாக்கி மெர்சல் கத்தி தெரி போன்ற படங்களின் பின்னணி இசை மிரட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சி கொடி மின்சார கண்ணன், மல்லியம் ரவி என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணியின் படத்தோட திரை இசை என்னை மிகவும் கவர்ந்தது. எப்படிலாம் கவர்ந்திருக்குது பாருங்க. மேமாத்தூர் அமுதா சேகர் முதல் மரியாதை படத்தில் பின்னணி இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு இதெல்லாம் பிக்சர்லாம் கூட போட்டு வணக்கம்லாம் சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பாக்கியராஜ், எனக்கு பிடித்த பின்னணி இசை நாயகன் படத்தில் ரோஜா ஆகிய திரைப்படங்களில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ரோஜாவை பிடிக்கலன்னா சொல்லவே முடியாதுங்க. பொறையார் லதா மௌனராகம் அத்தனை பாடல்களும் அருமை, மிகவும் என்னை கவர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உயிரே என்னை இதயம் மறந்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பாலின் பின்னணி இசை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சவுதியிலிருந்து சத்துருதீன் ஷாகுல் இதை சொல்லியிருக்கிறாங்க. அகர ஒரத்தூர் ஹரி, எனக்கு பிரியமான தொழில் படத்தில் அனைத்து பாடல்களும் எனக்கு பிடிக்கும், பின்னணி இசை கேட்க அருமையாக இருக்கும். நாகை அகர ஒரத்தூர் ஹரி இதை சொல்லியிருக்காங்க. பணம் காட்டக்கூடிய அனுசியா சங்க துள்ளாதமனம் துள்ளும் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர், கமல் நடித்த பழைய படம் விக்ரம் படத்தில் வரும் விக்ரம் மியூசிக் செம்மையாக இருக்கும். ஆமாங்க, செம்மையாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஆர் பட்டணம் ரமேஷ், செந்திருப்பூவிய படத்தில் பின்னணி இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி கலைச்செல்வி செல்வம், நினைவெல்லாம் நித்யா மௌனராகும் படத்தின் பின்னணி இசை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை படத்தில் வரும் தேவா இசை, அதான் அண்ணாமலையெல்லாம் மறக்க முடியுமா, எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமதி திருநெல்வி காவல்லேந்து. அடுத்தது அம்மன் கோயில் கிழக்காளி படத்தில் சின்னமணி கோயிலை பாடலில் வரும் இசை பிடிக்கும் அப்படின்னு குவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரோஜா படத்தின் பின்னணி இசை பிடிக்கும், இசை சொல்லாமலே வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கற்பகநாதர் குலம், இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா நாகூர் யூசுப் மாலிக் இதை சொல்லியிருக்காங்க. கற்பகநாதர் குலம் லட்சுமணன், எனக்கு முதல் மரியாதை படத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் மன்சூர், பரத்ராஜ் இசையில் மன்னன் படத்தோட பின்னணி இசை எனக்கு பிடிக்கும்.

0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாயகன் படத்தில் தென்பாண்டி சீமையிலே படம் வந்து பின்னணி இசை படிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு சீமையிலே படத்தில் வரும், கிழக்கு சீமையில பாடல் அதில் வரும் பீஜியம் அண்ணன் தங்கச்சி பாசத்தை எவ்வளோ அழகாக சொல்லும் அப்படின்னு என்பா இலக்கியாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா மெசேஜும் படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

நிறைவு பெற்றது எல்எஸ் நிகழ்ச்சி. பங்கு பெற்ற அத்தனை நேயர்களின் கமெண்ட்ஸ்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. இடைவிடாத இசைமழை, இது காரை பண்பலையின் தேனிசை வர காத்திருக்கிறது. தேநீர் நேருமாக

தேனி நிறம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச இடைக்கால பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0436 8 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2311 2311 என்ற எண்ணிலோ 2994 8 0 என்ற எண்ணிலோ 2995 8 0 என்ற எண்ணிலோ இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச இடைக்கால தொழிலான பாடல்களை கேட்டு நீங்கள் ரசிக்கலாம். இது மட்டுமா அப்படின்னா இன்னொன்று ராமனும் இருக்குது. அலைபேசி எண்ணான 9566 4272 3 1 என்ற எண்ணிலையும் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இது தேநீர் நேரம்.

0: நேயர் நேரும் நிகழ்ச்சியில இனிப்பு கூட்டு வரும் முதல் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அதுபார் கலைச்செல்வி.
0: அதுபார் கலைச்செல்விக்கு பிடிச்ச பாட்டு இந்த நேரத்துல
1: விக்ரம் படத்துல இருந்து ஏன் ஜோடி மஞ்சள் பொரியும், அந்த பாடல் வேணும் மேடம்.
0: கொடுத்துடலாம்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெடுங்கம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: நேர்களை, நாளை காலை 8:30 வைக்கிங் பணியும் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
5: மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து?
5: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கருணாநிதி நகர்ல இருந்து அருள்மொழி கார்மேகம்.
2: அருள்மொழி கார்மேகத்துக்கு பிடிச்ச பாட்டு என்ன இந்த நேரத்துல?
5: எனக்கு தேவர் மகன் படத்துல சாந்தி பொட்டு ஒரு சந்தன பொட்டு அந்த பாடல் கொடுங்க மேம்.
2: ஆஹா, கொடுத்துடலாம்.

புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப.

தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பா திரிப்பச்சா கத்திரிப்பச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க வா இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லும்போது தார்பகல் கிரீன்ஸ் ஓஸ் நரம்பவேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. தேநீர் நேரம் நிகழ்ச்சியில வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த மாலை வேளையில?
2: மலர்களில்
0: சரி கொடுத்துடலாம். இடைவிடாத இசைமழை போல எங்களோட பதிவுகளும் கண்டிப்பாக இடைவிடாமல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் கேட்குறீங்களோ படிக்கிறீங்களோ படிக்கலையோ, நாங்கள் எங்களுடைய கடமை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சி குறித்தும் அவங்களோட ஆக்கப்பூர்வமான அவங்களோட விமர்சனத்தையும் வாழ்த்துக்களையும் சொன்னவண்ணமே இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி, அதாவது இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நாம் படிப்போமா படிக்க மாட்டோமான்றது கூட தெரியாது, ஆனால் அவங்க அவங்களோட கருத்துக்களை வெளியிட்டே இருக்காங்க. அந்த வகையில் கடலூர் துறைமுகம் சுரேஷ், அடுத்தது பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி காருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியாஸ் மன்சூர் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேநீர் நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்கிறாங்க. ஜோதி அண்ணம்பேட்டை, யுகராஜிஷ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தஞ்சை மாவட்டத்துலேருந்து கச்சமங்கலம் ராஜேஷ் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் பூத்துறை செல்வகுமார் இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதோடு ஒரு கப் டீயோ காஃபியோ ஏதோ ஒரு நமக்கு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஒரு டெம்டேஷனை அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த நேரத்தில் இருக்குது. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க தூயமணி. காரைக்கால் நாளினி அருள், ஷாலினி பிரியா இவங்க வந்து, ஷாலினி ரியா இவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி கலைச்செல்வி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கத்திரிப்புளம் பாக்கியராஜ் இவங்க நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இவங்களும் தன்னோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கொள்ளிடம் கருணாநிதி, அடுத்தது பார்த்தீங்கன்னா செந்தில் கண்ணன் ஷோபா பேரளத்திலேருந்து, திகட்டாத தேன முதல் இனிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், அத்தனை பேர்களுக்கும் நன்றி. இனி வரும் நேயர்களுக்கும் நன்றி கூற காத்திருக்கிறது நிகழ்ச்சி. பாட்டு வருது இப்போது.

0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சொல்லி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம் வைக்கிங் பனியின் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியின் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். தெனிநிறம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி, நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த மாலை நேரத்துல என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு தேவா படத்துல இருந்து சின்ன பொண்ணு சின்ன பையன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: கொடுத்துடலாம், கேட்டு ரசிங்க.
1: தேங்க்யூ மேடம்.

குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911444.

0: தேனி நேரத்தில் ஒரு இசையை கேட்கறதுக்காக வராங்க அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: இது ஒரு பொன் மாலை வணக்கம்.
0: ஆஹா, வணக்கங்க. சூப்பர், பாடலோடவே வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: காவல், வண்டிக்காரசந்தூர், மதுரை.
0: கொடுத்துடலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மாலையில் ஊற்றெடுக்கும் பாட்டறிவீது காரைக்கால் பண்பலின் 100.3 நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேநீர் நேரம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியில 4:42 இணைஞ்சிருக்கிற இந்த வேலையில அடுத்து வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
5: ஹலோ
4: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
5: நெடுங்க காயத்ரி பேசுறேன்
4: மேடம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னமா?
5: பாட்டுக்கு நான் அடிமையிலேந்து நல்ல சாங் போடுங்க மேடம்.
4: கண்டிப்பா நல்ல சாங் கொடுத்துடலாம். எப்பி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட போஸ்ட்டுக்கு வந்து நிறைய நேயர்கள் வாழ்த்துக்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வணக்கங்களையும். அவங்கள நம்ம என்ன யாராருன்னா பார்த்துடலாம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, குத்தலம் தேரடி தில்லை வளாகன், தில்லை வில்லாளன், கொள்ளிடம் கருணாநிதி, செந்தில் கண்ணன் பேரலம், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், கல்லேரி பிரகாஷ், மெர்சி ராணி, கலைவாணன் மெர்சி ராணி ஜெயங்கொண்டத்துலேருந்து, பொறையார் லதா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரகுபதி கொடுத்துருக்குறாங்க பவித்ர மாணிக்கத்துலேருந்து, நிறைய விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல தெரியுது எங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேப்பு விஜயராகவன் மேலே ஓடுதுறையிலேருந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க வாழ்த்துக்களையும் அவங்களுடைய விருப்பங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பழனிவேலு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க, பாரிவல்லலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சாப்பாஷ்னு நமக்கு கை வேற கட்டியிருக்காங்க. பாட்டு கேளுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
3: நேரம் அப்படின்னு சொன்னோடனே பாலையும் சர்க்கரையும் கலக்கிற மாதிரி நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப அழகான பாடல்களை கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரும் பாடலை யார் கேட்குறா, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
4: மாலை வணக்கம் மேடம்.
3: மாலை வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்க?
4: மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர்.
3: மருங்கூர் ராஜலட்சுமி சங்கருக்கு பிடிச்ச பாட்டு
4: படம் வந்து சுவர் இல்லாத சித்திரங்கள். பாடல் காதல் வைபோகம். நன்றி மேடம்.
3: நன்றி.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911144.

0: தென்னை நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அடுத்த நேர்களை பார்த்தலாம். அமுதா சேகர் கார்த்தியின் பூந்தோட்டத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேயரை கூப்பிடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: மேமத்திலிருந்து அமுதா பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: நிறைவன நேராக வந்திருக்கீங்க. நிறைவன பாட்டா என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஓம் பண்ணின் படத்துல இருந்து சம்பா நாட்டு சாரை கட்டுக்கிறீங்க.
0: கொடுத்துடலாம்.

இதுவரை இடைவிடாத இசையோடு உங்களை இடைவிடாமல் ரசிக்கவும் ருசிக்கவும் வைத்தது வைக்கிங் பணியின் பிரீஃப்ஸ் வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சி விளம்பரதாரன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பணியின் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திணைநேரம் நிகழ்ச்சிக்கு பாட்டு கேட்டு நம் தொடர்பில் வந்த நேயர்களுக்கும் கருத்துக்களை வெளியிட்ட நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது தேநீர் நேரம். விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே லதா ராஜ். நேரம் 5 மணி, நேர்களின் கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.

வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் மதுரை. இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். இதன் சிறப்பு குறித்த முதல் பகுதியை சென்ற வாரம் கேட்டோம். அதன் தொடர்ச்சியான இரண்டாவது பகுதியை இப்பொழுது கேட்போம் வாங்க.

0: அன்பு நேயர்களே, அகிலம் காக்கும் அன்னையாக காட்சி தரக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையின் மகத்துவத்தை இந்த இரண்டாவது வாரத்திலே உலாவரும் நேரத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரம் பொற்றாமரை குளம், ஆறுகால் பீடம் ஆகியவற்றின் மகத்துவத்தை அறிந்த நாம் இப்பொழுது மீனை போன்ற கண்களை கொண்ட மீனாட்சி அம்பிகையின் சந்நிதியை நோக்கி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம். இதோ அம்பிகையின் தோற்றம். ஷியாமலா பீடத்திலே நின்ற திருக்கோலத்திலே பச்சை பட்டுடுத்தி வைர மூக்குத்தி தரித்து கையிலே கிளியை ஏந்திக் கொண்டு கிள்ளை மொழி பேசக்கூடிய மலையத்வஜ பாண்டியனின் குமாரியாக, ஸ்ரீ அங்கைய கன்னியாக, தடாதகை பிராட்டியாக, ஆதிசக்தியாக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக காட்சி தரக்கூடிய ஆய கலைகள் 64 தலைவியாக ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை நின்ற திருக்கோலத்திலே காட்சி தர, இந்த அம்பிகையினுடைய மகாத்மியத்தை மகத்துவத்தை இப்பொழுது செந்தில் பட்டரவர்கள் விரிவாக எடுத்துரைக்கிறார். அதை கேட்டு இன்புறுவோம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்,
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

இல்லாமல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய குருவரலும் திருவரலும் துணை நிற்க இந்த அருமையான வானொலி மூலம் பக்த பெருமக்களையும் ஆன்மீக பெருமக்களையும் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மதுரை அம்பதியிலே மீனாட்சியானவள் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறாள். இந்த மீனாட்சி என்ற பெயருக்கு ஒரு அற்புத வரலாறு உண்டு. அது என்னவென்றால், மீன் ஒரு கடலிலே நீந்தி செல்லும் பொழுது தன்னுடைய வலது கண்புறம் 1000 குஞ்சுகளையும் இடது கண்புறம் 1000 குஞ்சுகளையும் தன் கண்களாலே பாதுகாத்து கொண்டே நீந்தி செல்லுமாம். அதுபோல் நமது பக்த பெருமக்கள் அனைவரையும் தன்னுடைய 2 கண்களாலேயும் பாதுகாத்து வருகிறாளாம். அதனால்தான் மீனாட்சி என்று அவளுக்கு ஒரு பெயர் உண்டு. இங்கே சிவபெருமானை வந்து திருமணம் செய்து கொள்கிறார் மீனாட்சியை. குலசேகர பாண்டியன் என்ற மன்னன் அவருக்கு அடுத்தபடியாக மலையத்வஜ பாண்டியன் என்ற மன்னன் அரசராட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாததால் தனக்கு பிறகு இந்த மதுரை அம்பதியை ஆள வேண்டும் என்று இறைவனை வேண்டி புத்திர காமேட்டி யாகம் செய்கிறார். முதலிலே 99 அஸ்வமேத யாகம் செய்து விடுகிறார். யார் ஒருவர் 100 அஸ்வமேத யாகம் செய்கிறாரோ அவருக்கு இந்திரன் பதவி கிடைத்துவிடும். இந்திரன் வந்து, நீ எதற்காக இந்த யாகத்தை செய்கிறாய் என தன்னுடைய பதவி போய்விடும் என்ற பயத்திலே வந்து மலையத்வஜ பாண்டியனிடம் கேட்கிறார். அப்பொழுது மலையத்வஜ பாண்டியன், தனக்கு ஒரு வாரிசு வேண்டும், இந்த மதுரை அம்பதியை ஆள வேண்டும், அதற்காக நான் இந்த யாகத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார் மலையத்வஜ பாண்டியன். அப்பொழுது, நீ இந்த யாகம் செய்யக்கூடாது, புத்திர காமேட்டி யாகம் செய் என்று இந்திரன் சொல்ல அந்த புத்திர காமேட்டி யாகத்தை மலையத்வஜ பாண்டியன் செய்கிறார். அப்பொழுது அந்த யாக குண்டத்திலே ஒரு சிறு குழந்தையாக அம்பாளானவள் எழுந்து அந்த காஞ்சன மாலையுடைய மடியிலே போய் அம்மா என்று கொஞ்சுகிறார். அந்த குழந்தையை எடுத்து முத்தமிட்டு உச்சி முகர்கிறார் மலையத்வஜ பாண்டியன். ஆனால் அப்பொழுது ஒரு நிகழ்வை பார்க்கிறார். அந்த குழந்தையினுடைய இயற்கைக்கு மாறாக 3 மார்புகளுடன் அந்த குழந்தையானது இருக்கிறது. இறைவா, நான் ஒரு குழந்தையை பெற்று விட்டேன், இருந்தாலும் இயற்கைக்கு மாறாக இருக்கிறது என்று மலையத்வஜ பாண்டியன் வருந்தும் பொழுது ஒரு அசரீரி கேட்கிறது. அது என்னவென்றால், இந்த குழந்தையை ஆணுக்கு நிகராக வளர், இந்த

0: மங்கை பருவமடைந்து இந்த பெண்ணை கல்யாணம் செய்யக்கூடிய நபர் வரும் பொழுது அந்த மார்பு மறைந்து விடும் என்று அசரீரி கேட்கிறது. உடனே அந்த மலையத்வஜ பாண்டியனும் இந்த குழந்தைக்கு ஆணுக்கு நிகராக அனைத்து விதமான கலைகளும் கற்றுக் கொடுக்கிறார். அம்பாள் ஆனவள் தடாகை பிராட்டி என்று திருநாமத்துடன் வளர்ந்து வருகிறாள். அவள் அஷ்டதிக் பாலர்களை நான் வந்து திக்கு விஜயம் செய்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறாள். அப்பொழுது இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் முதலிய அஷ்டதிக் பாலர்களை ஜெயித்துவிட்டு கைலாயத்திலே நந்தியம்பெருமானையும் ஜெயித்து விடுகிறாள். ஏனென்று சொன்னால், நந்தியம்பெருமானுடைய உத்தரவு இல்லாமல் யாரும் கைலாயத்திற்குள் செல்ல முடியாது. அவர்தான் சிவபெருமானுக்கு பாடிகார்டு. அதற்காகத்தான் நம்மளுடைய கோவிலிலே துவார சக்தியாக, அதாவது பலிபீடத்திற்கு முன்பு அவர் இருந்து அருள்பாலிக்கிறார். முதலிலே அவரை வணங்கிவிட்டு தான் நாம் உள்ளே சென்று சிவபெருமானை தரிசனம் செய்ய முடியும். அந்த நந்தியம்பெருமானையே ஜெயித்து விட்டால் யார் அது என்று இறைவன் கைலாயத்திலே இருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது அம்பாள் தடாகி பிராட்டி சிவபெருமானை பார்க்கிறாள். அப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த மூன்றாவது மார்பானது மறைந்து விடுகிறது. ஆஹா, போன ஜென்மத்திலே நாம் இறைவனுடைய சக்தியாக இருந்து பூலோகத்திலே இருந்து இவ்வளவு நாட்கள் இருந்திருக்கிறோம் என்று பூர்வ ஜென்ம ஞாபகம் அம்பாளுக்கு வருகிறது. அதன் பிறகு அம்பாள் திக்கு விஜயம் செய்கிறாள். சுவாமியானவர், நீ மதுரைக்கு போ, சோமவாரத்தன்று மதுரைக்கு வந்து உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சுவாமியானவர் அம்பாளை பார்த்து சொல்கிறார். அம்பாள் பல அற்புதங்கள், பல லீலைகள் அம்பாள் வந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாள். கண்கண்ட தெய்வம் சியாமலா பீட்டம் அம்பாளுக்கு முழு மரகத திரிமேனி. அம்பாளுடைய உருவம் முழு மரகத திரிமேனி. தங்க கிரீடம், வைர மூக்குத்தி, தங்க திருப்பாதம், தங்க ஹஸ்தம், தங்க உத்யானம் முதலிலேயுடை நமக்கு அருள்பாலிக்கிறாள். இந்த மீனாட்சியானவள் இறைவனை திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு இந்த மதுரை அம்பதியை சிவபெருமான் அரசாட்சி செய்கிறார். அதன் பிறகு உக்ரகுமாரனான முருகப்பெருமானை அழைத்து அவனிடம் ஆட்சியை கொடுத்து விட்டு சிவபெருமானும் மீனாட்சியும் இரண்டர அந்த விக்கிரகத்திலே கலந்து விடுகிறார்கள். அந்த அளவிலே நாம் மீனாட்சி அம்மியை தரிசனம் செய்து எல்லா நலங்களும் நமக்கு கிடைக்க மீனாட்சி அம்பியை பிரார்த்தனை செய்கிறேன். இந்த தலத்திலே பல அற்புதங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு சிலவற்றை பற்றி இப்பொழுது சிந்திப்போம். அம்பாளுக்கு முதலிலே பூஜை ஆன பிறகுதான் இந்த தலத்திலே சுவாமிக்கு பூஜை நடக்கிறது. இந்த திருக்கோயிலே காரண ஆகமத்தின்படி பிரதிஷ்டை, கும்பாபிஷேகங்கள் முதலிய விழும். காமிக ஆகமம் படி உற்சவங்களும் நடைபெறுகிறது. அந்த வகையிலே அம்பாளுக்கு பட்டாபிஷேகமானது சித்திர மாசம் நடைபெற்று சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த நான்கு மாதங்கள் செங்கோல் அம்பாளிடம் இருக்கிறது. ஒரு மன்னனுக்கு செங்கோல், கிரீடம் முதலியவை முக்கியமானவை. அந்த வகையிலே இந்த செங்கோலானது நான்கு மாதங்கள் அம்பாளிடமும், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த எட்டு மாதங்கள் சிவபெருமானிடமும் அந்த செங்கோலானது இங்கே இருக்கிறது. அந்த வகையிலே அம்பாள் தன்னைத்தானே பூஜித்து கொண்டு சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம். அது என்னவென்றால், எல்லா க்ஷேத்திரங்களிலும் இல்லாத ஒரு வகையாக இந்த ஆலயத்திலே அர்த்தஜாம பூஜையிலே இங்கே வந்து ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது. திருவனந்தல், விழாபூஜை, காலசந்தி, திரிகாலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்தஜாமம், பள்ளியறை, இந்த எட்டு வகையான பூஜை இருக்கிறது. இதிலே திருவனந்தலும் பள்ளியறையும் நீங்களாக ஆறு கால பூஜை சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகத்துடன் நடைபெறுகிறது. இந்த அர்த்தஜாம பூஜையிலே அம்பாளுக்கு தூய்மையான வெண்மை வஸ்திரம்தான் அணிவிக்கப்படும். மற்ற காலங்களிலே வர்ண வஸ்திரம், அதாவது சிகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் முதலிய வர்ணங்களிலே ஆன பட்டுப்புடவை சாத்தப்படும். இந்த அர்த்தஜாம பூஜையில் மட்டும்தான் வெள்ளப்புடவை சாத்தப்படும். அது என்னவென்றால், அம்பாளானவள் சிவபெருமானாக உருமாறி சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம்.
1: அன்பு நேயர்களே, மதுரை மீனாட்சியினுடைய மகத்துவத்தை ஸ்தானிகம் செந்தில் பட்டர் அவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மீனாட்சியினுடைய மேன்மையை சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக பள்ளியறையினுடைய சிறப்பினை சொல்லவிருக்கிறார்கள். அதாவது பள்ளியறை பூஜை நடைபெறும் சமயத்திலே அம்பாளுக்கு தூய சுவேத வஸ்திரம் என்று சொல்லக்கூடியதான வெண்மை வஸ்திரத்தை வெண்பட்டு உடுத்திக்கொண்டு அம்பாள் தானே சிவமாக மாறி சிவனை பூஜிக்கிறாள் என்று சாதித்தார்கள். அந்த சிறப்பு மிகுந்த பள்ளியறை பூஜையினுடைய மகத்துவத்தை பற்றி அடுத்த வாரத்திலே நாம் கேட்டு அறியவிருக்கிறோம்.

0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சிறப்பு குறித்த இரண்டாவது பகுதியை கேட்டோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் திங்கட்கிழமை கேட்போம்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணிவண்ணன். வணக்கம் நேர்களே.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: வணக்கம் நேயர்களே, இணைய மாலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5:15:40. பண்பலையில் இணை உலா பெறுவது அலையோசை நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்பதற்கு முன்பாக

0: நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
7: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
6: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
0: நேர்லேயே நாளை காலை 10 மணிக்கு நமது பண்பலையில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் நாளும் நலம் பெற.

0: உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
1: தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: அலையோசை தரும் அடுத்த பாடல் ரிஷி மூலம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது.

0: காரைக்கால் பண்பலை நூறுபுள்ளி மூன்றில் அலையசி நிகழ்ச்சியோடு நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
1: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: காலை தொடங்கும் ஒரு கப்பாலில் இருந்து குடும்பத்தின் இனிய கொண்டாட்டங்கள் வரை
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வரும் இந்த பாடல் ராஜபார்வை படத்திலிருந்து.

0: நேர்லே பண்பலையில் இனி நாம் இணையலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மற்றும் வசந்தன் கோ வழங்கும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன்மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் சேலம்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டோவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் வாணி ஜெயராம் பாடியது.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: வரும் இந்த பாடல் வின்சென்ட் பாடியது.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எம் அசோக், எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நேரம் மாலை 5:47 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை நூறுபள்ளி மூன்றில் இது விளக்கேற்றும் வேலை உலாபெறும் நேரம்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில்

0: டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911444.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ் எம் அபுல் பரக்கத் பாடியது

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
0: நேர்களே, நாளை மாலை 6:20 நமது பண்பலையில் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும்போது
4: பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: விளக்கேற்றும் வழி நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் பி. சுசீலா பாடியது.

0: பன்வழியில் நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மற்றும் வசந்தன்கோ வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன்மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: நேரம் மாலை 6:01 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் இப்போது கேட்கலாம் பன்னிசை.

0: Mr. Yadav called for organizing Jan Bhagidari events at the 37 identified hotspots in Delhi by the 10th of next month, involving relevant stakeholders. Chief Minister Gupta highlighted the need to explore technological solutions to reduce emissions from cremation grounds and promote awareness about electric cremation facilities, including their availability for economically weaker sections. The Delhi government informed that there will be a complete ban on dust-generating demolition activity and outdoor civil construction activity from 1st November to 31st of January. In Nepal, at least 4 people lost their lives and 12 others are missing after an avalanche struck the base camp of Mount Himlung in mountainous Manang district. According to Manang's chief district officer, the bodies of 4 people have been recovered from the site. More than 24 expedition guides and support staff from various expedition companies were believed to have been stationed at the base camp of the 7,126-meter-tall mountain when the avalanche struck the area. India continued its impressive medal-winning run at the Asian Games in Aichi, Nagoya, Japan today. The country added 5 more medals to its tally today, while the Indian men's cricket team also advanced to the semi-finals. Athlete Gulveer Singh has won his 2nd silver, finishing the runner-up in the men's 1500-meter event. Gulveer clocked a personal best of 3 minutes 37.92 seconds. Parul Chaudhary has won her 2nd bronze medal. She finished 3rd in the women's 5000-meter event. In shooting, Isha Singh has won the silver in the women's 25-meter pistol individual event. The 21-year-old shooter finished 2nd with a score of 38 points. Athlete Vidya Ramraj has won the bronze in the women's 400-meter hurdles, setting a new national record in the process. India has also secured a bronze in Kurash with Pinky Balhara finishing 3rd in the women's under 78-kilogram category. In women's boxing, Olympic medalist Lavlina Borgohain and Priya Ghangas have assured India of 2 more medals. And news, Justin, the country has reached a significant milestone at the Games, winning its 300th athletics medal in the history of the competition. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று உரிய தகவல்களை வழங்க ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்காற்றி வருகிறது. குறிப்பிட்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிப்பதான மத்திய அரசின் முடிவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று உரிய தகவல்களை வழங்க ஒவ்வொருவரும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதுகுறித்து தாம் வெளியிட்ட வேண்டுகோளை இன்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் நினைவு கூர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது நாட்டு மக்களின் தேசிய கடமை என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒவ்வொருவரும் பங்கேற்று தேவையான விவரங்களை வழங்குவதால் நாட்டின் எதிர்காலம் குறித்து தெளிவான சித்திரம் ஒன்றை உருவாக்க ஏதுவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையினால் நாட்டின் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
2: இந்தியாவின் பள்ளி கல்வித்துறையில் 1968 ஆண்டு முதல் நிலவிய 10+2 கட்டமைப்பு 2020 ஜூலை மாதம் மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கல்வி

0: கொள்கையின் கீழ் 10+3+3+4 என்பதாக மாற்றப்பட்டது. 3 வயதிலிருந்தே தொடங்கி 18 வயது வரை பள்ளி கல்வியை தொடரும் வகையிலான இந்த ஏற்பாட்டினால் கல்விக்கு மிக முக்கியமான குழந்தைகளின் அடிப்படை வயதுகளும் முதல் முறையாக கல்வி கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. 5 வயது வரை குழந்தைகளின் தாய்மொழியே பயிற்று மொழியாக மாற்றப்பட்டுள்ளது. கலை, அறிவியல், வணிகவியல், தொழிற்கல்வி என பல பிரிவுகளாக கல்வி கட்டமைப்பில் நிலவிய தடுப்புச் சுவர்கள் 2020 தேசிய கல்விக் கொள்கையினால் முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளன. இதனால் வாழ்க்கை முழுவதற்குமான கல்வி பிரிவை 15 வயதிலேயே தேர்ந்தெடுக்கும் கட்டாயத்திலிருந்து குழந்தைகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். புதிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து 2021 கொண்டுவரப்பட்ட நிபுன் பாரத் திட்டத்தின் கீழ் 3ஆம் வகுப்பிற்குள்ளாகவே குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கிடைப்பதை உறுதிப்படுத்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இத்திட்டமும் 1ஆம் வகுப்பை எட்டுவதற்குள் அதற்கான தயார் நிலைக்கு குழந்தைகள் மேம்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கிலான வித்யா பிரவேஷ் திட்டமும் இணைந்து இதுவரை நாடு முழுவதும் 8.9 லட்சம் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 4.2 கோடி குழந்தைகளை எட்டியுள்ளன. 1968 பின்னர் நாட்டின் பள்ளி கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
1: யுபிஐ மூலம் தனிநபர்கள் 2000 ரூபாய்க்கு மேல் வணிகர்களுக்கு பணம் வழங்கும் பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிப்பதான மத்திய அரசின் முடிவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதை சட்ட பிரச்சனை என்பதை விட தொழில்நுட்ப பிரச்சனையாகவே கருத வேண்டியிருப்பதாக தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜோய் மால்யா பாக்சி, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தமது உத்தரவில் கூறியது. பிரச்சனை குறித்த மனு மீது மத்திய அரசும் இதர பிரதிவாதிகளும் 4 மாதங்களுக்குள் தங்களின் பிரதான பத்திரங்களை தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரசின் முடிவினால் 96% யுபிஐ பயனாளிகளுக்கு எந்த பாதிப்பும் இராது என்று கூடுதல் தலைமை அரசு வழக்கறிஞர் திரு என் வெங்கட்ராமன் முன்னதாக நீதிமன்றத்தில் கூறினார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 25 மீட்டர் தனிநபர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஈசா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 400 மீட்டர் மகளிர் தடையோட்ட பிரிவில் வித்யா ராம்ராஜ் 78 கிலோவிற்கு உட்பட்டவர்களுக்கான குராஷ் மல்யுத்த பிரிவில் பிங்கி பல்ஹரா ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் பிரிவில் இன்று இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான காலிறுதிப் போட்டி சாதகமற்ற வானிலை காரணமாக கைவிடப்பட்டதைத் தொடர்ந்து ICC தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பதன் அடிப்படையில் இந்தியா அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் மல்யுத்த பிரிவுகளிலும் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹைன், பிரியா கங்காஸ் ஆகியோர் அரையிறுதி நிலைக்கு முன்னேறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் உறவுகள் மற்றும் தொழிலாளர் விருதுகள் குறித்து புதுடில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
0: நாட்டில் 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்களும், 60 கோடி பேருக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீட்டு வசதிகளும், 25 கோடி பேருக்கு ESI சுகாதார வசதிகளும் வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதேவேளை தொழிலாளர் நலன்களையும் பாதுகாப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சியை நீடித்த வளர்ச்சியாக மேம்படுத்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக்கொண்டார்.
1: புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் மற்றும் ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 104 அமைப்பினரின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டின் கீழ் பாகூர் அன்னுசாமி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 20 பேர் முதன்முறையாக கொல்கத்தாவிற்கு ஒரு நாள் விமான பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ளனர். கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்த இம்மாணவர்களுடன் சட்டமன்ற உறுப்பினரும் கொல்கத்தாவிற்கு பயணம் மேற்கொண்டு

0: அங்குள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களை சுற்றி காட்டினார். பயணத்தின் சிறப்பு அம்சமாக கிரிக்கெட் வீரர் கங்குலியை சந்தித்து பேசும் வாய்ப்பை மாணவர்கள் பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. ஏனாமில் காவல், சுகாதாரம், சமூக நலம், வேளாண்மை, மீன்வளம், குடிமைப்பொருள் வழங்கல் உட்பட பல்வேறு அரசு துறைகள் இணைந்து டாக்டர் கேஆர்என் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று நடத்திய சேவா சங்கல்ப் முகாமில் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்த தகவல்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டன. அரசு திட்டங்களில் மக்கள் சேர்ந்து கொள்வதற்கான வசதிகளும் முகாமில் இடம்பெற்றன. மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா மேற்பார்வையின் கீழ் இம்முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். ஒடிசாவில் கோதாவரி ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கோதாவரியின் கிளை நதியான கௌதமி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஏனாம் பகுதியிலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனாமில் பிரான்ஸ் திப்பா, குரசம்பேட், குருகிருஷ்ணாபுரம், ஐயன்ன நகர் உள்ளிட்ட இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஃபெர்ரி சாலையிலும் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்திருப்பதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். கோதாவரியில் வினாடிக்கு 9.7 லட்சம் கன அடி நீர் பாய்வதால் செவ்வாய்க்கிழமை வரை தாழ்வான பகுதிகளில் வெள்ளத்தின் தாக்கம் இருக்கலாம் என ஆந்திர நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலவரங்களை சமாளிக்க ஏனாம் நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது. உலக ரேபிஸ் தினத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ஹரிதாஸ் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் டாக்டர் மோகன், மாவட்ட விலங்குகள் நல அலுவலர் டாக்டர் செல்லமுத்து உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இப்பேரணியில் கால்நடை மருத்துவர்கள், மாணவர்கள் உட்பட சுமார் 150 பேர் கலந்து கொண்டு ரேபிஸ் நோயின் அபாயங்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்தும் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு பிரசுரங்களை விநியோகித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று உரிய தகவல்களை வழங்க ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்காற்றி வருகிறது. குறிப்பிட்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிப்பதான மத்திய அரசின் முடிவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 6:20. நேயர்களை இப்போது கேட்கலாம். நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மற்றும் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: உபயோக பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இன்சொல் மதுரை மேலும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: 906 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
7: நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மறப்போம், மன்னிப்போம். மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களில் மிகச்சிறந்த குணம் மன்னிக்கும் குணம்தான். பிறர் செய்த குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் மனிதநேயத்தோடு மன்னிக்கும் குணம்தான் மிக உயர்ந்த குணம். ஆனால் இந்த குணம் மனிதர்களிடத்தில் இப்போது மிகவும் குறைந்து வருகிறது. தவறுகளை மன்னிப்பதை விட அவர்களை பழிவாங்கும் குணமும் தண்டி

0: மன்னிக்கும் குணமும் தான் இன்று பெரும்பான்மையும் மிகுந்து காணப்படுகிறது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும்னு கவியரசர் கண்ணதாசனும் சொல்வார். வறுமை நிலையில் வாழ்வை ஓட்டுகிறாள் ஒரு பெண். தன் மகனை தனக்கு தெரிந்த ஒரு இடத்தில் வேலையில் சேர்த்து விடுவோம் என்று எண்ணி அழைத்து செல்கிறாள். அந்த பெண் அந்த வீட்டிற்கு சென்றதும், ஐயா வணக்கம்ங்க, இவன் என் மகன், எனக்கு ஒரே ஆதரவு இவன்தான் யா, இவனாவது இவன் எதிர்காலத்தில் நல்லாயிருக்கணும்னு நினைக்கிறேன் என்று பணிவாக சொன்னபடி, அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, உங்க புண்ணியத்தில் அவன் நல்லாயிருக்கணும்னு சொன்னவள் அவரிடம் தன் மகனை ஒப்படைத்துவிட்டு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள். அந்த மனிதரும் அவனை தன் பிள்ளை போல் ஏற்றுக்கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததுடன் தன் வீட்டு வேலைக்கும் ஒத்தாசையாக வைத்துக் கொள்கிறார். வேலைகளையெல்லாம் சரியாக செய்யும் அவனிடம் சகவாச தோஷத்தால் திருட்டு பழக்கம் இருப்பதை அவர் மனைவி கண்டறிந்து கோபமாகி வீட்டை விட்டு விரட்டி விடுகிறாள். இதை கேள்விப்பட்ட அவள் கணவர் அவனை தேடிச் சென்று பசியோடு இருந்த அவனை வீட்டுக்கு மீண்டும் அழைத்து வந்து நல்ல புத்திமதிகள் சொல்லி சாப்பிட வைக்கிறார். அவர் மனைவிக்கோ கணவர் மீது சொல்ல முடியாத கோபம். அவரோ அவன் ஏதோ பழக்க தோஷத்தில் தவறு பண்ணிவிட்டான், அவனை மன்னிச்சிடுவோம்னு சொல்லி நல்ல புத்திமதி சொல்லி அவனை மீண்டும் பள்ளியில் சேர்த்து விடுகிறார். அவர் மனைவிக்கு தன் கணவரின் செயல் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஆனால் அவர் அவனை மன்னித்ததுடன் அவர் காட்டிய அந்த அன்பானது அவனை கல்வியில் சிறந்து விளங்க வைத்தது, நல்ல வேலையில் சேரவும் வழிகாட்டியது. வள்ளுவரும் கூட தன் அழகான குரலில் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றி என்கிறார். ஆம், அவனை தண்டித்து வீட்டை விட்டு அனுப்பியிருந்தால் அவன் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகி இருக்கும். இப்போ அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அந்த மனிதரின் மன்னிக்கும் குணத்தால் சிறப்பாக அமைந்து போனது. அவனும் நன்றி உணர்வோடு அந்த மனிதரை தன் நெஞ்சில் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான். இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, தவறு நாம் செய்துவிட்டால் கௌரவம் பார்க்காமல் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுபோல தவறு மற்றவர்கள் செய்துவிட்டால் மனிதநேயத்தோடு அவர்களை மன்னித்து திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார்கோயில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இன்சொல் அமுது நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரம் மாலை 6:25:50 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இனி வருவது லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தும் வழங்குவோர் மங்களன் மங்கள், மாபெரும் தங்கரகை மாளிகை, திருச்சி மற்றும் சேலம். மாலை 6:40 நமது பண்பலையில் காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள். இசை தூரிகை கேட்கலாம் மாலை 6:45. இன்றிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் புலவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் மற்றும் காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மண்ணும் நெல்லும். மயிலாடுதுறை மாவட்டம் சம்பனார்கோவில் டி பொய்யாமொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காற்றில் வரும் கானம், 8:30

எக்ஸ்பிரஸ் 100.3 இரவு 9:15 பொன்னியின் செல்வங்கள் இசை ஊஞ்சல் கேட்கலாம். இரவு 9:30 நிகழ்ச்சியில் வாலி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெறும். இன்றிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். இரவு மலரும் உலாவரும் இரவு 10 மணி முதல். இரவு 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகளோடு, 11:10 துயிலும் முன்கூறி நிறைவு பெறும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள். இனி நமது பண்பலையில் நாளை உலாவர உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். காலை 7:30 தஞ்சை புழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர், இதய நோய் சிறப்பு சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர்கள் தரும் தகவலை கேட்கலாம். காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அரசு, காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நேர்களே, நாளை உலாவர உள்ள நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியினிடையே அறிவிக்க கேட்கலாம். இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதே தான்ப்பா, 60 ரூபா.
3: ஒவ்வொரு
4: கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தேவை 12 முதல் 15% வரை அதிகரித்துள்ளதாக கூறினார். இருப்பினும் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை

0: அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 100,000-க்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 400,000 மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்று வினவியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதியின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கென தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வு குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த மையங்களுக்கு வருகை தரும் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, சுகாதார பழக்கங்கள், சிறு விளையாட்டுகள் மூலம் பாடல் பயிற்சி, ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல், உணவை வீணாக்காமல் உண்ண கற்றுக் கொடுத்தல் என தாங்கள் பெற்ற குழந்தைகளைப் போல அன்னையாகவே மாறி அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். குழந்தைகளின் உயரம், எடையை கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களின் வளர்ச்சியும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முன்பருவ கல்வியை ஊட்டச்சத்துடன் பயின்று வருகின்றனர். புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நாள்தோறும் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இன்றைய குழந்தைகள் நலமுடனும் வளமுடனும் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வழங்கப்படுவதாக அங்கன்வாடி பணியாளர் திருமதி மோகனா தெரிவித்தார்.
3: நுண்தசை வளர்ச்சிக்காக மணி கோர்க்கிறது, அறிவுத்திறன் வளர்ச்சிக்காக டிராயிங் பண்றது, பாட்டு கதை, இது மூலியமா நாங்க முன்பருவ கல்வி சொல்லி தருவோம். அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாத 2 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் வர குழந்தைங்களுக்கு பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், நல்ல பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்போம். ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுக்காத, 5 நாளைக்கு 5 வகையான சாப்பாடு கொடுப்போம். பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, வாரத்துக்கு 3 முட்டை, இது மாதிரி புரோட்டீன் கலந்தது, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுப்போம்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 1,95,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பகுதி மற்றும் வார்டு அலுவலகத்தினை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று திறந்து வைத்தார். திருவண்ணாமலையில் உள்ள பௌர்ணமி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30%

0: சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தன்துறை கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சைகை மொழி விழிப்புணர்வு குறித்த பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விழுப்புரத்தில் ராபிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பாருள் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ் வீர் வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கேங்கஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும் ஆடவர் பிரிவில் கபில் புகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 20 வெள்ளி 21 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மைராஜ் அகமது கான், ரைசா தில்லான், விவான் கபூர் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கத்தாரின் தோஹாவில் நவம்பர் 1 தேதி தொடங்கி 14 தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் மாலை 6:40 20 நேயர்களை இப்போது கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
7: இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளைப்படுதல். நார்மலாக இருக்கிற மைண்ட் செட் என்னென்னா வெள்ளைப்படுதல் வந்தாவே இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறது. அது வந்து ஆக்சுவலி ஒரு மெத்து, அப்படி கிடையவே கிடையாது. நார்மலாகவே நம்மளுடைய ஜெனிட்டல் இதில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது அது செக்ரீஷன்ஸ் வந்து இது நார்மல். அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். எந்த டைம்லலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா பியூபர்ட்டி டைமில், மென்சஸ் ஆகிற டைமில், ஓவலேஷன் டைமில், ப்ரெக்னென்சி டைமில், அந்த மாதிரி டைமில் வந்து நார்மலாக இருக்கிற செக்ரீஷன்ஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ எப்போ கவலைப்படணும், எப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா நார்மலாக இந்த வர ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட அரிப்பு இல்லை எரிச்சல் இல்லை ஏதாவது ஸ்மெல் வர்றது இல்லை கலர் ஏதாவது மாறி வர்றது, மஞ்சள் கலரில், பச்சை கலரில், இல்லை தயிர் போல திரிஞ்சு மாறி வர்றது, அது கூட சேர்ந்து அடிவயிறு வலிக்கிறது, யூரின் போகும்போது எரிச்சல் இல்லை இந்த ஒயிட் டிஸ்சார்ஜில் ரத்தம் கலந்து வர்றது, ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டரை வந்து

0: மீட் பண்ணணும். அதை வந்து அலட்சியமாக விட்டுறக்கூடாது. இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஜெனிட்டல் ஏரியாவை வந்து எப்பயுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கிறேன்ட்டு நம்ம அடிக்கடி வந்து சோப்ஸ், அந்த லிக்விட்ஸ், அந்த எனி ஆன்டிசெப்டிக்ஸ், லென்டி வாஷ் அந்த மாதிரி எதையும் போட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாஷ் பண்ணி நார்மலாக இருக்கிற ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமை டேமேஜ் பண்ணாமல் சுத்தமான தண்ணீரில் க்ளீன் பண்ணால் மட்டுமே ரொம்ப போதுமான விஷயம். அதை தவிர யூஸ்வலாக எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுற அண்டர்வேர் வந்து காட்டனாக இருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கணும். அந்த அண்டர்வேரை டெய்லியும் வாஷ் பண்ணி வெயிலில் காய வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மோரோவர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எவ்ரி டைம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது ரிப்பீட்டடாக தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை திருப்பியும் வந்து நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு டிஷ்யூ இல்லாத ட்ரை கிளாத் வச்சு அதை வந்து ட்ரை பண்ணுறது முக்கியம். பிகாஸ் அந்த ஈரத்தோடையே இருக்கும்போது இன்னும் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆக்ரவேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சில பேசிக் விஷயம் வந்து வை டிஸ்சார்ஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஓ வெள்ளப்படுது எனக்கு இந்த கஷாயம் குடிச்சா சரியாயிடும், இல்லை அந்த மாத்திரை போட்டால் சரியாயிடும் சொல்லி நம்மளே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கூடாது. பிகாஸ் அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக போய் உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், இல்லை அது இன்ஃபெக்ஷன் தானா இல்லையா அப்படிங்கிறத வந்து கரெக்ட் டைமில் டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளைப்படுதல்னா உடலில் கழிவு சேர்ந்துருச்சுன்னு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. அது ஆக்சுவலி கிடையாது. நிறம் மட்டும் பார்த்து பயப்பட வேண்டாம், மாற்றத்தை அறிகுறிகளையும் கவனியுங்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இணைய மாலை பொழுதில் உற்சாகமாக அடைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை சொல்லும் நேரம் மாலை 6:45.

0: பண்பலையில் இனி உலா பெறுவது இசை தூரிகை. நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
0: இசை தூரிகை தரும் முதல் பாடல் முத்துக்கு முத்தாக படத்திற்காக விஜய் யேசுதாஸ் சின்மையை இணைந்து பாடிய பாடல்.
3: என்ன

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சியோடு. நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்ல முது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
5: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் உலாவரம். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.

0: முள் கம்பி வாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
4: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
3: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
5: இசை தொடுகை தரும் அடுத்த பாடல் இங்கிலீஷ்காரன் படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியது.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சியோடு. இயற்கையிலேருந்து கிடைக்கிற எல்லாமே ரொம்பவே சந்தோஷமான விஷயங்கள் தான். அது கனிகள் இனிப்பாக இருக்கிறதாகட்டும், காற்று சுத்தமாக இருக்கிறதாகட்டும், நாம் அருந்தக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது இயற்கையாக கிடைச்சிது அப்படின்னா அது எவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு தருது. இயற்கையிலேருந்து கிடைக்கிற எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை தரும்போது அந்த இயற்கை கெடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஏன் செய்யணும்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலக வெப்பமயமாதல் காரணமாக ஆர்க்டிக்கில் பனிப்பிரதேசங்கள் உருகி ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு செய்திகள் அப்பப்போ நம்ம ஊடகங்களில் படிக்கிறோம். இதுக்கு நம்முடைய வாழ்வியல் முறைகளில் நாம் பின்பற்றக்கூடிய செயற்கையான பல விஷயங்கள் தான் காரணமாக இருக்குதுன்னு அறிவியல் ஆய்வாளர்களும் பொறியாளர்களும் சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம மீட்டெடுக்கணும், அந்த ஆர்க்டிக் பிரதேசத்தை பழையபடி ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செயற்கையான நடவடிக்கைகளால் அது சாத்தியமே இல்லை அப்படின்னு இந்த அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஆக இயற்கையான ஒரு வாழ்வியல் முறைக்கு, இயற்கை ஊர் விளைவிக்காத வாழ்வியல் முறைகளுக்கு நாம் மாறணும்னா தான் காலப்போக்கில் அந்த ஆர்க்டிக்கில் பனி பிரதேசத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது நிற்கும் அப்படின்னும் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் கேட்கலாம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி மற்றும் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
9: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
8: கிறிஸ்டலின் சிகோசா
9: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியா.
0: நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு நமது பண்பலையில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி உலா பெறும். கார்த்திக் மதுமிதா குரல்களில் வரும் இந்த பாடல் கோரிப்பாளையம் படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: இசை தூரிகை நிகழ்ச்சியின் நிறைவாக வரும்பாடு.

0: வேணுமே. நேர்களே, நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இசைத்தூரிகை. காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களில் ஃபாலோ பண்ணுங்க. கூடவே காரைக்கல் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முன்னர் 16% இருந்த சரக்கு போக்குவரத்திற்கான செலவு தற்போது 6% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். IIT நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இணையதள சேவையை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்டத்திற்கான சேவையில் இந்த இணையதளம் உதவிடும் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுக்கள் அனுப்பப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விரு மாநிலங்களிலும் உள்ள பெரும்பாலான பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக மத்திய குழு அடுத்த மாதம் 3ஆம் தேதி கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரும் காலங்களிலும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரான்சுடனான விண்வெளித்துறை ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரான்ஸ் நாட்டு அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்ட் குழுவினருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வருடாந்திர பாஸ் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டது.

0: சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. இந்த கூட்டு பயிற்சி கசகஸ்தானின் உஸ்கிமனில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பில் 60 பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் இதில் பங்கேற்கின்றனர். தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கூட்டுறவுத்துறை சீர்திருத்தங்கள்.
1: கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் 850,000 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. 32 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கங்களில் இடம்பெற்றுள்ளனர். 2021ஆம் ஆண்டு கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் தேசிய கூட்டுறவு தரவு மையம் ஏற்படுத்தப்பட்டது. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டன. இதன் காரணமாக மத்திய அரசின் திட்ட பலன்கள் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு சென்றடைந்தது. சர்வதேச கூட்டுறவு மாநாடு புதுதில்லியில் 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. கிராமப்புற மேம்பாட்டை உறுதி செய்வதோடு மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதிலும் இந்த துறை முக்கிய பங்கு வகித்து வருகிறது. கூட்டுறவுத்துறையின் சிறப்புமிக்க நடவடிக்கையாக பாரத் டாக்ஸி அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்த செலவில் ஓட்டுநர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கு பாரத் டாக்ஸி உதவி வருகிறது. பாரத் டாக்ஸியில் இணைந்துள்ள புதுதில்லியைச் சேர்ந்த ராஜீவ்குமார், இதர ஓட்டுநர்களும் இதில் இணைந்து பயனடைய வேண்டும் என்றார். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் கூட்டுறவுத்துறை கடந்த 5 ஆண்டுகளில் பெரிய அளவில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து வருகிறது என்றால் அது மிகையல்ல.
0: பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோபால்கஞ்ச் மற்றும் கிழக்கு சம்பாரண் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். 9 குழந்தைகள் உட்பட 28க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நேற்றிரவு முழுவதும் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. 16 மாகாணங்களை குறிவைத்து யுக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 430 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 210 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரீ சட்டோ நகீசா ஷியோமி இணையை வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 20 நொடி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: நீங்க ஸ்மார்ட் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட் தெரியாது.
3: எப்படி சொல்றேன்?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.tsuryagar.gov.in.
1: நேர்கள் இப்போது கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: என்ன பூங்கொடி, நீ ஊருக்கு போயிட்டு வந்து 2 நாள் ஆகுதாமே, எங்க வீட்டு பக்கமே வரல.
9: சுபாக்கா, ஏன் ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல உள்ள வாங்க.
8: உங்க வீட்டுக்கு வந்தா உள்ள வாங்கன்னு கூப்பிடுவ, ஆனா எங்க வீட்டு பக்கம் நீ வரமாட்ட.
9: கோச்சுக்காதீங்க சுபாக்கா, அசதியில தூங்கிட்டேன். சாயங்காலமா வரலான்னு பார்த்த, நீங்களே வந்துட்டீங்க.
8: என்ன 2 நாளாவா? சரி விடு.
9: சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க.
8: உங்க மாமா ஊர்ல விவசாயம் எப்படி இருக்கு?
9: இப்பதானக்கா குருவை முடிஞ்சது, அடுத்து தாளடிக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க நிலத்த.
8: நீ தாளடிங்கும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தாளடி பருவத்துல அதிக விளைச்சல் பெறணும்னா விதை பரிசோதனை செஞ்சு விதைப்பு பண்ணா நல்லதுன்னு சொல்றாங்களே.
9: தாளடின்னு இல்லக்கா, எல்லா பருவத்திலயும் விதை பரிசோதனை செஞ்சுட்டு விதைப்பு பண்ணோம்னா நல்லாவே விளைச்சல் கிடைக்கும் நமக்கு.
8: அதுவும் வாஸ்தவம் தான் பூங்கொடி. இப்ப நம்ம நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகளாம் தாளடி சாகுபடி செய்ய தயாராகிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த தருணத்துல அவங்களுக்கு தேவையான விதைங்க எல்லாத்தையும் வேளாண்மை விரிவாக்க மையங்கள் இல்லைன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிங்க தனியார் விதை விற்பனை நிலையத்துல கூட இருப்பு இருக்குதான். இதனால விவசாயிங்க எல்லாருமே சான்று பெற்ற தரமான விதைங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பூங்கொடி.
9: ஓ அப்படியாக்கா.

0: ஆமா பொங்கடி, அது மட்டும் இல்ல, விவசாயிங்க அவங்கள்ட்ட உள்ள விதைங்களை பயன்படுத்தும் போது விதைங்க நல்லா முளைப்பு திறன் இருக்குதா அப்படின்னு பரிசோதனை செஞ்சு பயன்படுத்துறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: விதை பரிசோதனை செய்யறத பத்தி சொல்லிட்டீங்க, அது எங்க போய் யாருகிட்ட போய் தரணும்?
0: விவசாயிங்க அவங்க கிட்ட உள்ள விதைகளை நாகப்பட்டினம் மாவட்டத்துல உள்ள விதை பரிசோதனை நிலையத்துக்கு நேர்லயோ இல்ல தபால் மூலமோ 100 கிராம் விதைய எடுத்துட்டு வந்தாலோ இல்ல அனுப்பிவிட்டாலோ முளைப்பு திறன் பரிசோதனை செஞ்சுக்கலாம் பூங்கொடி. 80 ரூபா பரிசோதனை கட்டணம் செலுத்தி.
1: எந்த முகவரியில அனுப்பணும்னு அதை சொல்லலையே.
0: அட, எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், நாகப்பட்டினம் மாவட்டம் மூத்த வேளாண்மை அலுவலர் விதை பரிசோதனை நிலையம், ஒருங்கிணைந்த விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை வளாகம், மாவட்ட தொழில் மையம் அருகில், மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், பின்கோடு 611003. இந்த முகவரிக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா அனுப்பலாம்.
1: ஏ சுபாக்கா, இப்போ நீங்க இந்த சொன்ன விஷயம்லாம் உங்ககிட்ட யாரு முதல்ல சொன்னது? உங்களுக்கு எப்படி தெரியும் அது?
0: தாளடி சாகுபடி செய்ய உள்ள விவசாயிங்க எல்லாருமே நெல் விதைங்களை முளைப்பு திறன் பரிசோதனை செஞ்சு விதைக்கிறது மூலமா அதிக அளவுல மகசூல் பெற்று அதிக லாபம் பெறலாம் அப்படின்னு நாகப்பட்டினத்திற்கான தஞ்சாவூர் சரக விதை பரிசோதனை அலுவலர் சிவவீர பாண்டியன் அவங்க, அப்புறம் நாகப்பட்டினம் விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர்கள் அமுதாதேவி அப்புறம் பிரசன்னா அவங்க தெரிவிச்சிருக்காங்க.
1: சுபாக்கா, நல்ல நேரத்துக்கு வந்துட்டு நல்ல தகவலை சொன்னீங்க. முதல்ல இந்த விஷயத்தை எங்க மாமா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன்.
0: பூங்கொடி, நீ பஸ் புடிச்சு போய் சேர ஒரு நாளாவும், முதல்ல போன்லயாவது சொல்லு.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலே அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1:03. நேரம் 7:31.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசெட்,
1: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின்
0: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
0: காரைக்கால் ONGC காவிரி அசெட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
7: தேவையான எரிபொருளை அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
8: ஆதா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
9: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
7: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
9: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
8: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
10: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக.

0: வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
1: என்ன துளசியக்கா, உங்களை பார்க்கவே முடிய மாட்டுது. எப்ப பார்த்தாலும் வயல்லே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல.
2: ஆத்துல தண்ணி வந்துருச்சுல, சம்பாவுக்கான வேலைய பார்க்க வேண்டியது தானே சுபா?
1: சரியா சொல்றீங்க துளசியக்கா. என்ன மாதிரியான ரகம் போட போறீங்க? வேலைக்கு ஆள்லாம் கிடைச்சிட்டாங்களா? நில தயாரிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? எரி எங்க கிடைச்சிச்சு?
2: சுபா, என்ன இப்படி கேள்வி மேல கேள்வியா அடுக்கிட்டு போனா நான் எந்த கேள்விக்குன்னு பதில் சொல்லுவேன்? கொஞ்சம் பொறுமையா கேளு.
1: அக்கா, கேள்வி நான் கேட்டுட்டேன், நீங்க ஒன்னொன்னா சொல்லுங்களேன்.
2: உன் கேள்விக்கு நான் ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு இருந்தா நிகழ்ச்சியை யாரு கேக்குறதா?
1: நானும் இன்னைக்கு நிகழ்ச்சி குறிப்பை கேட்டேன். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயில் பொன்சை டி பொய்யாமொழி அப்படிங்கிறவங்க மண்ணும் நெல்லும் அப்படின்னு அவங்க பண்ற விவசாயத்தெல்லாம் சொல்ல இருக்கிறாங்களா?
2: நிகழ்ச்சியை கேக்குறதுக்கு தான் நானும் தயாரா உட்கார்ந்துருக்கேன். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேளாண் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவசாயிகளை வந்து சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய உயர்வு எப்படி அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்றும் ஒரு விவசாயி வந்திருக்காங்க நம்ம அரங்கத்துக்கு. அவங்கள சந்திச்சு அவங்க என்ன விவசாயம் செய்யறாங்க, எவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் ஐயா.
3: வணக்கம். நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து, செம்மனார் கோவில் பகுதியிலிருந்து, புஞ்சை கிராமத்திலிருந்து விவசாயியாக பேசுகிறேன். கிடாரங்கொண்டான், அதுல வந்து புஞ்சை கிராமம், பொன்சைன்னு சொல்லுவோம்.
2: கிராமத்தோட பேர் பொன்சை.
3: பொன்சை அந்த ஏரியாவில் வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஒரு 8 ஏக்கர் பல்லக்கொள்ளை பக்கத்தில், அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அது ஒரு 8 ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த புஞ்சை கிராமத்தில் நான் ஒரு 10 வருட காலமாக விவசாய பணி செய்து வருகிறேன். பல்லக்கொள்ளை கிராமத்தில் ஒரு 3 வருட காலமாக விவசாயம் செய்து வருகிறேன். 10 வருடத்திற்கு முன் நாங்கள் வந்து விவசாயம் வந்து விதை விட்டு அதை வந்து திருப்பி வந்து ஆள் வைத்து பறித்து திருப்பி வந்து நடுவோம். அது ஒரு 25 நாள் வந்து நாற்றங்காலில் இருக்கும் அந்த பயிர். இப்போ வந்து காலங்கள் மாற மாற பாய்நாத்தாங்கால்ங்கிற முறை வந்தது. முன்னாடி வந்து சாதாரண மண்ணில் தான் வந்து நாங்கள் வந்து நெல்லை வந்து ஆளை வச்சு விதைச்சி அதை வந்து திருப்பி பெச்சு நடுவோம். பாய்நாற்றாங்கால்ங்கிறனால மரத்தாலான சட்டத்தில் இருக்கும். அதில் வந்து கேக் வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணி ஒரு 100 குழிக்குனா ஒரு 100 கேக்கு, ஏக்கருக்கு ஒரு 300 கேக் அளவுக்கு விவசாயம் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நான் 2 மூட்டை விதை வந்து பயன்படுத்தணும். ஆனால் இப்போ வந்து மிஷின் நடுவில் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 1 மூட்டை நெல் போகும்.
2: நீங்க 10 வருட காலத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க?
3: நான் படிச்சுட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். டிஎன்சிசியில் வந்து 2000 நான் வந்து வேலையில் இருக்கேன். தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் பட்டியல் எழுத்தராக வந்து இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் பிரிஞ்சு இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பர்மனன்ட் ஜாப் போகாமல் டெம்பரரியாகவே விவசாய பணியை தொடரணுங்கிறதுக்காக நான் சீசனலாகவே இருக்கேன்.
2: விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க அடுத்து ஒரு தொழில் கிடைச்சிது அப்படின்னாலும் அதை எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே மாற்றி யோசிச்சிருக்கீங்க. விவசாயத்தில் நுழையிறதுக்கு என்ன காரணங்க?
3: காரணம் வந்து நான் வந்து ஃபெர்டிலைசர் ரீட்டைலர் கடை வச்சிருக்கேன் மேடம், புஞ்சை கிராமத்தில். அதில் விவசாயிகளுக்கு கொடுக்கும் போது வந்து எனக்கு வந்து சரியான முறையில் அந்த பயிர் எப்படி இருக்குன்னு, அவங்களுக்கு நான் என்ன நோய் வருது எப்படி அதுக்கு தகுந்த மருந்தை கொடுக்க முடியல. நம்ம விவசாயம் பண்ணா அதில் உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் ப்ராக்டிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த நான் விவசாய பணியை வந்து மேற்கொண்டது மேடம். எங்கள் அப்பா வந்து பூர்வீகத்தில் விவசாயம் பண்ணாங்க. இப்போ பக்கத்தில் செம்மனார் கோயிலேருந்து சாத்தனூருங்கிற கிராமத்தில் ஒரு 3 மா நிலத்தை பண்ணாங்க அப்பா. அப்பா வந்து தமிழாசிரியர் தேகராஜன் சொல்லிட்டு அவங்களால ஒன்றி பண்ண முடியல. அந்த 3 மாங்கிறது பெரிய இதாக இருந்தது. போர்வெல் கிடையாது, ஆற்று பாசத்தை வச்சா பண்ணணும். இப்போ ஆனால் வந்து திருப்பி நான் 2007 அப்புறம் தான் நான் லேண்ட்ஸ் வாங்கி 2012 தீவிரமாக பண்ணுறேன். எனக்கு ஆர்வம் வந்ததுக்கு காரணம் நான் அந்த உரக்கடை வச்சிருக்கேன். அதில் வந்து நெல் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன டிசீஸ் வரும், அதுக்கு எப்படி மருந்து கொடுக்கறது, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தா தெரியுங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்கிறேன் மேடம்.
2: அதாவது நம்மளுக்கு ஒரு பக்கம் அனுபவமாக இருக்குது, அதை ஒரு ஆழ்ந்த அனுபவம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா அது விவசாயத்தில் ஈடுபட்டால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் விவசாயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. ஆரம்பத்தில் எந்த முறையில் நெல் விதைப்பு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க.
3: லேபர்லாம் கிடைக்கிறது குறைச்சிட்டாங்க மேடம். ஏன்னா நாற்று அடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு

0: மூணுமா நடுனா ஒரு பத்தாள் வந்து நடுக்கணும். ஒரு ஆள் ரெண்டு கட்டு ஒன்றரை கட்டு தான் அடிப்பாங்க. அதை வச்சு செய்கிறதுலாம் ஆள் எண்ணிக்கை குறைய குறையும் போது ஒரு ஆளை வச்சு நம்ம ஒரு 10 மூட்டை அளவுக்கு ஒரு 3 ஆளை வச்சு நம்ம விதை விட்டுடலாம். அது வந்து நடுற அன்னைக்கு தான் நடவாள் தேவைப்படும். அது எடுத்து வைக்கிறதுக்கு 50 ஆள் ஒரு 4-5 பேர் இருந்தால் போதும். ஆனால் நாத்தடினா டெய்லி 10-10 ஆள் நம்ம அந்த 10 ஏக்கர் நடுறதுக்கு 10 நாள் மெனக்கெட்டாகணும். இப்போ வந்து ஒரு 4 ஆளை வச்சு விதை விடுறோம், திருப்பி அந்த ஒரு 20 நாள் கழிச்சு நடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு நடவாள் மட்டும் இருந்தால் போதும். நடவாள் வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்குது. ஆண்கள்லாம் வந்து கிடைக்கிறது கம்மியாகிட்டாங்க. இப்போ தலைமுறை வளர வளர அவங்க வேற வேற இதுக்கு வளர்ச்சிக்கு போயிட்டாங்க, விவசாய பணிக்கு வரல. இப்போ அதையும் போய் இப்போ நேரடி விதைப்புக்கு வந்துட்டோம். அதாவது பயனற்றாங்காலும் போய் இப்போ அடுத்து மிஷினரி பாயில் நடும்போது 2 மூட்டை தேவைப்படும், 60 கிலோ. ஆனால் மிஷின் நடவுல வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது 1 மூட்டையில் வந்து 1 ஏக்கர் நடலாம். ஒரு பை போதும் நம்மளுக்கு, அதாவது 30 கிலோ அளவுக்கு உள்ளது வந்து நம்மளுக்கு கிடைச்சா போதும். 140 கேக்குன்னு சொல்லிட்டு 120 கேக்கு விட்டு அதை நடுவோம்.
1: இப்போ நேரடி நெல் விதைப்புக்கு எவ்வளவு நெல் தேவைப்படுது?
0: 1 ஏக்கருக்கு 25 கிலோ போதும் மேடம்.
1: 25 கிலோ,
0: 25 கிலோ வந்து நம்ம ஆளை வச்சா மிஷினரியா பண்ணீங்கன்னா 15 கிலோ போதும். அதுல வந்து திருக்கருக்குவாரூர்லேயும் தஞ்சாவூர் பக்கத்துல எனக்கு வந்து நேரடி அடிச்சு கொடுப்பாங்க.
1: அதாவது நேரடி நெல் விதைப்புக்கும் நீங்க இயந்திரம்
0: பயன்படுத்துறீங்க? இயந்திரம்
1: பயன்படுத்துறேன். நாத்து நடுறதுக்கு மட்டும் இயந்திரத்தை பயன்படுத்திட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப நெல்ல வந்து நேரடியா விதைப்பு பண்ணுவதற்கும் இயந்திரங்களை வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்ப இயந்திரங்களுடைய பயன்பாடு, அந்த இயந்திரங்களுடைய அறிமுகம் எப்படி கிடைச்சதுங்க? நம்ம கேவிக்கையில எல்லாம் சொன்னாங்களா, இல்ல நீங்களா எங்க இருந்தாவது பார்த்து தெரிஞ்சு இதை நம்ம ஊருக்கும் கொண்டு வரணும், இந்த இயந்திரங்களை பயன்படுத்தும் போது நமக்கு செலவினம் வந்து குறையும் அப்படின்னு எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க?
0: சில நெல் போடும் போது இந்த ஃபார்மர்கிட்ட விசாரிப்போம் மேடம், ஒவ்வொரு எப்படி நீங்க விவசாயம் பண்றீங்க என்னன்னு கேட்கும் அவங்க ஒரு ஏரியால வந்து எடுத்துட்டு வந்து அடிக்கிறேன், நல்லா இருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, நம்பர் கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு நான் பண்ணோம். தஞ்சாவூர்லேருந்து திருக்கருக்கோவர்லேருந்து ஒருத்தவங்க வந்து டிராவலிங் மட்டும் நீங்க ஒருத்தங்க 1 ஏக்கருக்கு 100 ரூபா செலவாகும், 500 ரூபா ஏக்கருக்கு அடிச்சு கொடுக்கணும்னாங்க. ஒரு 4 பேர் வருவாங்க, நான் மட்டும் கிடையாது மேடம், என்ன சுத்தி உள்ள பக்கத்தில் உள்ள எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ஒரு நெல்லை வாங்கி அதை வந்து நாங்க வந்து செஞ்சோம். நல்ல ரிசல்ட் இருந்தது. அதில் நான் மட்டும் கிடையாது, ஒரு எனக்கு பக்கத்தில் உள்ள 10 ஃபார்மரை கொண்டுட்டு நான் என்னுடைய இதில் அச்சுட்டு வந்து அவங்களுக்கு நான் செலவு பண்ணிட்டு அந்த இதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எல்லாருமே டோட்டலாக 1 ஏக்கருக்கு 500 ரூபா வாங்குவாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 100 ரூபா. எனக்கு தஞ்சாவூர்லேருந்து வருவாங்க, அவங்க வந்தாங்கன்னா ஒரு 4 பேர் வருவாங்க, ஒரு 4 மணிக்கு வந்து 6 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட 20 ஏக்கர் 30 ஏக்கர் அடிச்சு கொடுத்துருவாங்க.
1: அலைச்சல் வந்து குறைச்ச டக்குன்னு நமக்கு ஒரு வேலை நடக்குது. இப்படி எல்லாரும் விவசாயிகள் வந்து குழுவா சேர்ந்து இயங்கும் போதே வெற்றி அதனுடைய முதல் படியை வந்து தொட்ட மாதிரி இல்லைங்களா?
0: ஏன்னா
1: நம்ம வயலுக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கும் போது சேர்ந்து இயங்கும் போது அவங்களுக்கு அதுல இருந்து காத்துக்கிறதுக்கோ இல்ல அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா அதுல இருந்து நம்மளை காத்துக்கணுமா? ஒருத்தர் ஒரு நாளைக்கு வயலுக்கு போக முடியலனாலும் இருந்தாப்பா போய் பார்த்தேன் இன்னைக்கு வயல்ல வந்து இப்படி ஒன்று தென்படுது கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு அங்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு இல்லைங்களா? இயந்திரங்களை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத வந்து நல்லா சொல்லிட்டே வந்தீங்க. சரிங்க, இப்போ நீங்க உங்க வயலை வந்து நீங்க எப்படி தயார்படுத்துறீங்க நெல் விதைப்புக்கு முன்னாடி? ஏன்னா நீங்க வேற உரக்கடை வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க ரசாயன முறையில தான் போகலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல இயற்கை முறையில செய்வோம்னு செய்றீங்களா?
0: அதாவது ரசாயன முறையில செய்யற மாதிரி இயற்கை முறையில வீட்டுக்கு தேவையானதுக்கு நான் செய்யறேன். ஏன்னா வந்து அதை இயற்கை முறையில தயாரிக்கிற விளைபொருளை வந்து விற்பதற்கு வந்து சரியான வியாபாரிகள் கிடைக்கல, செலவினங்கள் வந்து அதிகமாகுது, அதில் வந்து விளைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்ம லாபம் பார்க்கலாம், பட் வந்து குறைச்சி கிடைக்கும், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இயற்கை முறையில் தயாரிக்க பொருளுக்கு நல்லா வாண்டட் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு மீடியேட்டர் கிடைக்கல மேடம், அந்த விற்பனையாளர் கிடைக்க முடியும், விற்க முடியல.
1: இப்போ உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் குழுவாக இயங்குற மாதிரி நீங்களே வந்து ஒரு குழுவாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் இல்லையா, விற்பனைக்கும் சேர்த்து
0: ஆரம்பிக்கலாம் மேடம். அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், இதோட கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம்.
1: இப்போ நீங்கள் வந்து ரசாயன முறை இயற்கை முறை ரெண்டுமே பண்ணுறேன்னு சொன்னீங்க, அப்போ இயற்கை முறையில் எவ்வளோ செய்கிறீங்க, ரசாயன முறையில் எவ்வளோ ஏக்கரில் செய்கிறேன்னு சொல்லுங்கள்.
0: இல்லை இயற்கை முறையில் செய்கிறது மேடம் மேஜராக குறைச்சி தான் மேடம், ஏன்னா நம்ம பர்சனலாக வீட்டுக்கு உள்ளது தேவைப்படுறத செய்வோம்.
1: 1 ஏக்கரில் செஞ்சால் வீட்டுக்கு தேவையானது
0: ஒரு 100 குழிக்கு போதும் மேடம்.
1: 100 குழி
0: எங்கள் வீட்டில் இருக்கு, 4 பேர் தான் மெம்பர்ஸ். நான் வந்து தூயமல்லிங்கிற ஒரு நெல் வந்து அதில் இது பண்ணினேன், இதை பண்ணி எனக்கு அது வந்து 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மூட்டை 16 வீதம் வந்தது. 8 மூட்டையே வந்து நான் 2 வருஷம் வச்சுருக்கேன். அதை எனக்கு வீட்டில் 2 பேர் தான் யூஸ் பண்ணுறோம். கிச்சடி சம்பாங்கிற ஒரு நெல் அது மாதிரி யூஸ் பண்ணேன் மேடம்.
1: ஆத்தூர் கிச்சடி சம்பா.
0: இதில் வந்து நான் வந்து மேடம் எதுவுமே ரசாயன உரத்தை யூஸ் பண்ண மாட்டேன் மேடம். விதைப்பதற்கு முன்னு இல்லை நடவுக்கு முன்னோ நான் வந்து நாட்டு எருவை வந்து ஒரு 2 டிராக்டர் அடிச்சிருவேன் மேடம்.
1: 100 குழிக்கு 2 டிராக்டர் எரு போதுமானது?
0: போதுமானதான் மேடம். அது ஆனால் உடனே நம்மளுக்கு பலன் கிடைக்காது மேடம், ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இயற்கை உரத்தை பொறுத்த குருவைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அதோட ரிசல்ட்.
1: முன்னாடியே இந்த சம்பாவுக்கு திட்டமிட்டு முன்னாடியே கொடுக்கலாம் இல்லைங்களா? கோடை உழவு சமயம் கூட இருக்கு இல்லைங்களா, அப்பயே நம்ம கொடுத்துட்டோம்னா சம்பாவுக்கு வந்து வயல் தயாராயிடாதுங்களா?
0: கோடைக்கு கொடுத்தா குறுவையில் தயாராகும் மேடம். குறுவைன்னு ஒன்று எங்கள் ஏரியாவில் உண்டு, அதாவது ஜனவரி அரப்போம், பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஒன்று உளுந்து பயிர் பண்ண மாட்டோம், ஏன்னா அது

0: எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஆடு மாடு தொந்தரவு வரும்னு செய்வோம். இடை சில ட்ரிப்பு விட்டுடுவோம். அந்த இதில் வந்து தழைய உரத்துக்கு உள்ளதை அதில் பண்ணிப்போம். இது
1: தக்க பூண்டு கொளஞ்சி
0: ரெண்டு மூணு இது இருக்குது. இது வந்து நம்ம தழை சேர்த்து மேடம். அப்போவே நாங்கள் எரு அடித்தா நீங்கள் சொல்கிறோம் குருவை நாங்கள் ஏப்ரல் மாதம் விதை விட்டு திருப்பி நட ஆரம்பிச்சுப்போம்.
1: ஏப்ரல்லையே
0: வருஷம் பொறுப்பு வருது, அப்போயே நாங்கள் விதை விட்டுருவோம். நாங்கள் வந்து போர்வெல் தான் எங்கள் ஏரியாவில், அதனால் வந்து மேட்டூர் திறக்கத்தை வச்சு இது பண்ண மாட்டோம். ஒரு பயிர் பண்ணி அறுத்துட்டோம், குருவை
1: முடிச்சுட்டீங்க.
0: இப்போ சம்பாவுக்கு வந்துட்டோம். அடுத்தது சம்பாவுக்கு நாத்தாங்கால் இப்போ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம்.
1: சரிங்க, கோடை உழவு வந்து செய்யாமல் நீங்கள் வந்து போயிருக்கீங்களா? அதால் ஏதாவது பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்களா?
0: போன சீசனில் நான் வந்து மேடம் புழுதி அடித்து கவர்மெண்ட்டில் கட்டி ரொட்டேட்டர் அடித்து அடுத்தது லேசர் பார்த்துருக்கேன் பாங்க, சமமாக இருக்கணுங்கிறதுக்காக. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் மணிக்கு 500 ரூபா அது. இருந்து ஒரு 10 ஏக்கர் புஞ்சை கிராமத்தில் பண்ணேன். பல்லாக்குள்ளையில் ஒரு 4 ஏக்கர் பண்ணேன். புஞ்சை கிராமத்தில் ஒரு 7 ஏக்கர் முட்டை நாள் ரெடி பண்ண முடிஞ்சது. மற்றது வந்து பக்கத்து பக்கத்தில் தண்ணி வைக்கும் போது அது டிஸ்டர்ப் வந்துடும் நம்ம. அது வந்து நம்ம பிப்ரவரி மாதமே ஆரம்பித்தா நம்மளுக்கு நல்லது. நாங்கள் மார்ச் மாதம் அரைக்கும் போது அவங்கள்ட்ட மிஷினுக்கு ஆள் நிறையா பேர் செய்வாங்க. அப்போ புக்கிங் ஆகும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். பிப்ரவரி மாதமே ஆரம்பிச்சுட்டா நம்மளுக்கு பிப்ரவரி கடைசிக்குள்ளே முடிச்சுட்டிங்கன்னா ஓரளவு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த ஒரு அவங்க மணிக்கு 500 ரூபா மேடம். நம்மளுக்கு விலை பிரைவேட்லனா கூட வரும். கவர்மெண்ட்டில் இருக்குது அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மயிலாடுதுறையில் இருக்குது. அங்கே போய் பணத்தை கட்டிட்டுன்னு வச்சிங்களேன், ஆன்லைனில் கட்டிக்கலாம். டயத்தை போட்டு இது பட்டிக்கிட்டிங்கன்னா 8 மணி நேரம் முடிய கட்டலாம். திருப்பி அஸ்டன் பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு புழுதி அடிக்கணும். அரப்பு அடித்த உடனே சம்பா அரப்பு அறக்கிறமே ஜனவரி மாதத்துக்கு பிறகு புழுதி அடிக்கணும். அப்புறம் வந்து ரொட்டேட்டர் அடிச்சுக்கணும். அதுக்கு பிறகு வந்து லேசர், லேசரை பார்த்தா பங்கு சமமாக இருக்கும். நம்ம நேரடி விதைப்பு பண்ணும்போது
1: மட்டப்படுத்துறது. முன்னெல்லாம் வந்து கட்டை போட்டு இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க.
0: முன்னாடி வந்து அது சட்டக்கலப்பைன்னு சொல்லி அந்த முறையெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு மேடம். மாடை வச்சுட்டு இழுப்போம், அது அதிகமாக இல்லை இப்போ கிராமத்தில். சில பேர் செய்கிறாங்க அதையும். சில ஃபார்மர் வந்து நாத்தாங்காலுக்கு மட்டும் பண்ணுவோம்.
1: அதுக்கு பதிலாக வந்து இப்போ நீங்கள் வந்து லேசர் மூலியமாக உங்களுடைய பங்கை வந்து நீங்கள்
0: மட்டப்படுத்திக்கிட்டீங்க.
1: அதுக்கு வந்து நம்ம குறைந்த விலையில் கேவிகேல வந்து முன்பதிவு செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். அதையும் திட்டமிட்டு எல்லாருமே ஒரே காலத்திலே சம்பானா சம்பாக்கு முன்னாடியே விவசாயிகள் வந்து செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கூட்டம் வந்து சேர்ந்து போயிடும். அதனால நம்ம முன்னையே செஞ்சிருவோன்னு ரொம்ப எச்சரிக்கையோட நீங்க முன்னாடியே செஞ்சிடுறீங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் பொன்சை டி பொய்யாமொழி இவங்க மண்ணும் நெல்லும்னு அவங்க என்ன முறையில் நடவு செஞ்சாங்க, இப்போ இயந்திரத்தை வச்சு நேரடியாக நெல் விதைப்பு செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி நேரடியாக நெல் விதைப்பு செய்கிறதுனால அந்த விதை நெல்லோட அளவும் ரொம்ப குறைச்சலாக தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்களே.
6: துளசியக்கா, இப்போ அவங்க நேரடி நெல் விதைப்பு பண்ணினாலும் நாற்றாங்கால் அமைச்சு நடவு செய்யறது, பாய் நாற்றாங்கால், இந்த மாதிரி பல முறைகளை தெரிஞ்சு செஞ்சிருக்காங்க. அக்கா, விவசாயிகளை தினந்தோறும் சந்திச்சு அவங்களோட அனுபவத்தை பெறுறாங்க. இதனால விவசாயத்து மேல ஒரு ஆர்வம் வந்துதான் நிலத்தை வாங்கி விவசாயத்தை செஞ்சன்னு சொல்றாங்க.
1: அப்பதானே விவசாயிகளுக்கு என்ன தர முடியும்ன்ற ஒரு புரிதல் ஏற்படும். இல்ல சரிதான், நீயும் நிகழ்ச்சியை நல்லா கேட்டிருக்க போலயே. அடுத்த பகுதி வருது, கேட்டுருவோமா?
6: கண்டிப்பாக்கா, விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது.
1: சரிங்க, நீங்க வந்து எரு எவ்வளவு கொடுக்கறது வயலுக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சாண எரு இல்லாம வேற என்ன உரம் வந்து கொடுக்கறீங்க?
0: உரத்தை பொறுத்தவரை மேடம், நாற்றாங்கல்ல வந்து நாங்க இதை விதை விடும் போது ஒரு பை 30 கிலோ யூஸ் பண்றோம் வச்சுங்கன்னா அதுக்கு வந்து அடி

0: உரம் வந்து 1 கிலோவும் யூரியா 1/2 கிலோவும் ஒரு 10 மூட்டை விட்டால் ஒரு 10 கிலோ இல்லை 5 கிலோ அடி உரம் கொடுப்போம். ஃபேக்டம் பாஸு இல்லாட்டி 20 DAP அதில் வந்து ஒரு 15 கிலோ யூரியாவில் ஒரு 5 கிலோ கொடுப்போம். அது திருப்பி நாற்றாங்கால் பெருக்கிறதுக்கு முன்னாடி இலைப்பேன் அதில் இருக்கும் ஏதாச்சும் இருக்குன்னா புரோப்பனோ பாஸ் இருக்குங்களா, அந்த கெமிக்கலை வந்து அடிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு பிரிப்போம். பெரிய ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு.
1: நாற்றாங்கால் செய்யும் போது இப்படி செய்யலாம். இப்போ தான் நீங்கள் மெஷினில் நேரடி நெல் விதை
0: வந்து விதைச்சிட்டா ஒன்றுமே வேணும், 18 நாள் கழிச்சு களைக்குள்ளி அடிக்கிறது தான் அடுத்தது.
1: அப்போ நீங்கள் முன்னாடியே வயலுக்கு வந்து அந்த எரு கொடுக்கறதோட முடிச்சுக்கிறீங்களா?
0: அதில் வந்து எரு, ஆமாம், கோடை விவசாயம் பண்ணும் போது அப்போ சும்மா இருக்கிற டயத்தில் அந்த 4 மாதம் பங்கு இதாக இருக்கிறப்ப நாங்கள் உளுந்து பயிர் பண்ணால் அந்த வயலில் பண்ண முடியாது. உளுந்து பயிர் பண்ணாத இடத்துல நாட்டு எரு அடிச்சிருவோம். மேஜராக இப்போ நாங்கள் வக்கீல் இருக்க மேடம், அதை வந்து ஒரு ஃபார்மட்டை பப்ளிகிட்ட கொடுத்துருவோம், அவங்கள்ட்ட நாட்டு எரு எடுத்துப்போம். எங்கள்கிட்ட ஒரு வெளி நிலம் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 200-300 கட்டு வைக்க வருதுன்னா அந்த 300 கட்டை வந்து ஒரு 4-5 விவசாயிகிட்ட கொடுப்போம். அவங்க வந்து மாடு வச்சிருப்பாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு நாட்டு எருவா கொடுத்துருவாங்க.
1: அந்த வக்கீலுக்கு பணம் வாங்கிக்க
0: பணமாக எருவா கொடுத்துருவாங்க.
1: சரிங்க, எரு கொடுத்து விதைப்பும் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து பயிர் வந்து நல்லா வளரும்னா அதுக்கு பயிர் ஊக்கி ஏதாவது கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க?
0: இப்போ 18-ஆம் நாள் மெயின் வந்து களை தான் மேடம். நேரடி விதைப்புக்கு 18-ஆம் நாள் வந்து நம்ம வந்து மருந்து அடிக்கணும் மேடம். அதுக்கு மருந்து அடிக்கிறதுல வந்து ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிக்கணும் பங்க அடிச்சுட்டு அதில் வந்து மருந்து அடிச்சுட்டு 24 மணி நேரம் கழிச்சு தண்ணி வைக்கணும். அதே மாதிரி ஒரு களைக்கொல்லி இருக்குது, இப்போ தனியார் களைக்கொல்லி. இன்னொரு வந்து லேசாக மழை காலத்தில் வந்து பொங்கலை வந்து தண்ணி கிடக்கும் இந்த பள்ளத்தில், வடை கட்ட முடியாத சூழ்நிலை ஆகும், அதுக்காக ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்து அடிச்சிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த மருந்து அடிச்சிட்டிங்கன்னா 3 மணி நேரம் கழிச்சா தண்ணி வைக்கலாம். நம்ம ஊக்கியும் கலந்துருக்கு, நீங்கள் அது வந்து பயிர் அடித்த விதத்துக்கு நல்லா பசுமையாக இருக்கும். இந்த இன்னொரு இது குறைவான மருந்து களைக்குள்ள அடிக்கிறது வந்து பயிர் 2 நாள் சோர்ந்து போன மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து அது பயிர் வந்து நல்லா பச்சைத்தன்மையாக வரும்.
1: நல்ல திறனியா வர்றதுக்கு வந்து ஒரு
0: 2-3 நாள் எடுத்துக்கும்.
1: இப்போ நீங்கள் நேரடி நெல் விதைப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வயலில் தண்ணி கட்டி சேத்துக்களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுதான் ஆரம்பிக்கிறீங்களா இல்லை அப்புறமா நமக்கு தான் களைக்கொல்லி கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி?
0: கை கொடுக்க லேபர் பிரச்சனை தான் மேடம் எங்களுக்கு, எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், ஆள் வந்து கிடைக்கல அந்த அளவுக்கு விவசாய பணிக்கு வரல. களைக்கொல்லி போட்டால் நிலத்தோட தன்மை மாறுங்கிறது தெரியுது, இருந்தும் வந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
1: பயிருக்கு வந்து என்ன உரம் வந்து அதுக்கு
0: கொடுக்குறீங்க? அதாவது மேடம், இந்த களைக்கொல்லி போட்டதுக்கப்புறம் உடனே ஒரு உரத்தை கொடுக்கக்கூடாது, தொடர்ந்து அந்த வயலில் தண்ணி கட்டி வைக்கணும். 7 நாள் முடிய ஃபுல்லாக தண்ணி கட்டி வைக்கணும், அந்த களைலாம் அப்போ தான் அழிவு போகும்.
1: விவசாயிகள் வந்து அங்கங்கே சொல்கிறாங்க ஆழ்குழாய் பாசனம் தான் உங்களுக்கு.
0: ஆமாம்.
1: இப்போ அந்த தண்ணி வந்து நம்ம எடுக்க எடுக்க அது தண்ணியில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்றனால தண்ணி கட்டி வைக்கும்போது பாசி பிடிச்சிக்குது, அது வந்து கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்களா?
0: இல்லை மேடம், அது வந்து ஒரு வயலோட கடைசி பகுதியில் அது ஏற்படும் மேடம், தண்ணி ஃபில்டர் கடைசியில் வருது. அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், தண்ணியை வச்சு வச்சு கட்டணும். பக்கத்துல வாய்க்கா இருந்ததுன்னா தண்ணியை வச்சு வச்சு அவுட் ஆகிட்டே இருக்கணும், அந்த பங்கல வந்து உங்களுக்கு கலர் வந்து இல்லாம போயிடும்.
1: காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருந்தாலும் நல்லா இருக்குமா?
0: இருக்கும், காய்ச்சலும் பாய்ச்சலும். அது இல்லாம அந்த இடத்துக்கு ஆத்து தண்ணி காவேரி தண்ணி வைக்கிற சூழ்நிலை உருவானதுன்னு வச்சிங்களேன், வைக்கலாம். நம்ம போன முறை வந்து ஜூன் 12 குருவையில் நாங்கள் தண்ணி வச்சோம், எங்களுக்கு தண்ணி வடிகட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடனே வாய்க்காலில் தண்ணி வந்தால் உடனே வச்சிருவோம். இப்போ நான் ஊரிலே சார் பொதுவாக மேடம், இப்போ வந்து இந்த வாத்து வந்து எடுவாங்க எங்கள் ஏரியாவில், அவங்கள்ட்ட வந்து நாங்கள் ஒரு அமௌண்ட்டை என்னோட தலைமையில் அந்த ஏரியா ஃபுல்லாக வாக்கா வெட்டிடுவோம்.
1: சரி,
0: சொல்லிட்டு பொதுவாக இருந்து இப்போ நான் அந்த ஏரியாவில் பல்லக்குளம் ஏரியாவில் போன உடனே நான் இப்போ ஒரு ஆள்கிட்ட வாத்தாட்ட 20,000 பணம் வாங்கியிருக்கேன். நாளைக்கு எனக்கு அங்கே ஜேசிபி வெட்ட போகுது, வாக்கையாவது நல்லா சரி பண்ணிப்போம் டோட்டலாக அந்த ஏரியாவில் உள்ளதை ஃபுல்லாக. அதுக்கு அந்தாண்டு அதுமாதிரி ஒரு ஃபார்மர் குரூப்பாக இருந்து செய்வாங்க, வடிகாலங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்.
1: அப்புறம் வீடு கட்டுனா வீட்டுக்கு வந்து பாதுகாப்புக்கு காம்பவுண்டு கட்டுற மாதிரி வயலுக்கு பாதுகாப்பு வாய்க்கால் தான்.
0: வாய்க்கால் தான்
1: தண்ணியும் வேணும், அதே சமயத்தில் அதிகமாகும் போது அதை குறைக்கவும் வேணும். அதுக்கு வாய்க்கால் வந்து நமக்கு அவ்வளோ உறுதுணையாக இருக்கும்போது அதை சரி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது பரவாயில்ல. இதில் நீங்கள் குழுவாக இயங்கிறதுனால அது உங்களுக்கு வந்து ஒரு சிரமமான காரியமாக இருக்காது, எல்லாரும் சேர்ந்து செய்யும்.
0: எல்லாவுலையும் ஒத்து வராங்க மாட்டோம், பல்லக்குளையில் ஒத்து வராங்க, இப்போ புஞ்சை கிராமத்தில் ஒத்து வரல, அவங்கவுங்க தனித்தனியாக வாங்கிடுறாங்க.
1: 10 வருட காலமாக நீங்கள் இப்போ விவசாயம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த ரகம் வந்து உங்கள் பகுதிக்கு நல்லா இருக்குது, இல்லை ஆரம்பத்தில் இந்த ரகம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த ரகம் நல்லா இருக்குன்னு மாறிட்டேன் அப்படின்னு எந்த ரகத்தை நீங்கள் சொல்லுவீங்க?
0: இல்லை மேடம், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் குறுவையில் வந்து ADT 36, ADT 45, ADT 43, ADT 43லாம் வெளியில் நெல் வந்து ப்ரைவேட்டில் ரேட்டு கொடுப்போம், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வர வர ADT 43லாம் குறைஞ்சிட்டு CO 51 போன வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக. அது வந்து விதையோட தன்மை வந்து பழைய விதைக்கு வந்து குறைஞ்சிட்டு, ஜெர்மினேஷன் தன்மை வந்து குறையுது. புதுசாக வர 100 நெல் இருக்குன்னா அதில் ஒரு 60 நெல் முளைக்குது, இதில் 80 நெல் முளைக்குது. இதில் சில புதிய ரகங்கள் வருது ப்ரைவேட்டில், அதோட விதையோட விலை கூட வரும் மேடம். காஸ்ட்டு ஒரு 10 கிலோவே பார்த்தீங்கன்னா 110 ரூபா, 1100 ரூபா வருது. இது வந்து 1350 தான் ஒரு மூட்டை. நம்ம CO 51 எடுத்துக்கிட்டிங்கன்னா ADT 45

திட்டினாலும் வந்து 1350 ரூபா வரும். ஆனால் இந்த ப்ரைவேட்டில் கொடுக்குற நெல் வந்து விலை கூட வரும் விதை. ஆனால் வந்து வெளியில் விற்கிறது நல்லா ரேட்டுக்கு விற்கிது. இப்போ ஒரு 1500 ரூபா இது விற்கிறோன்னா அது 1650 ரூபா விற்கிது. இப்போ நானே விற்று என்னோட நெல்லை வந்து விற்க முடியல, நல்ல ஒரு விளைச்சல் வரும்னு சொன்னீங்க, விளைச்சல் வந்துட்டு ஆனால் இதுக்கு வியாபாரிகள் இல்லையே, அப்போ இன்றைக்கி ஏன் ரெக்கமெண்ட் பண்ணீங்க சார், இதை நான் எப்படி விற்க முடியும்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. டிபிசியில் போனால் சாதாரண ரேட்டு தான் கிடைக்குது, விலை கூட கொடுத்து வாங்கினா விலை கூட விற்கும்னு சொன்னீங்க ஆனால் விற்கலையே. என்னன்னே அவங்க ஒரு 2-3 டீலர்கிட்ட சொன்னாங்க, அங்கெல்லாம் கிடைக்கல. அப்புறம் நானாகவே முயற்சி எடுத்து ஒரு கள்ளக்குறிச்சியில் உள்ள ஒரு மில்லுக்கிட்ட பேசி என்னோட நெல்லை வந்து கொடுத்தேன். என்னோட நெல்லை வந்து போன சீசன் AD-37 ஒரு நெல் அந்த இடத்துல, அந்த நெல் வந்து கலந்துட்டேன் என்னோட நெல்லில், அதனால் வந்து அதோட விலை வந்து குறைச்சி 1500 ரூபா சாரமாக போகுது. 1550 ரூபாய்க்கு 60 கிலோ வெயிட்டுக்காக 63 கிலோ எடுப்பாங்க, அது போட்டேன். இப்போ இன்னொரு ஃபார்மர் என்னட்ட வாங்கிட்டு போனார் பெரம்பூரில், என்னோட நண்பர். அவர் வந்து அந்த மில்லுக்காரங்கள்ட்ட காண்டாக்ட் நம்பர் டிரைவர்கிட்ட வாங்கிட்டேன். இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு, எவ்வளோ நீங்கள் எடுக்கலாம், நல்ல சாம்பிள் காம்பினேஷனை கொடுத்தேன். 1650 ரூபாய்க்கு அவருக்கு ஏற்றி விட்டேன். நானே வந்து 1550 தான், இன்னொரு ஃபார்மருக்கு 1650 ரூபாய்க்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்.

0: வாங்கினா வேலை கூட விற்கும்னு சொன்னீங்க, ஆனால் விற்கலையே. என்னன்னொடனே அவங்க ஒரு ரெண்டு மூணு டீலர்கிட்ட சொன்னாங்க, அங்கெல்லாம் கிடைக்கல. அப்புறம் நானாகவே முயற்சி எடுத்து ஒரு கள்ளக்குறிச்சியில் உள்ள ஒரு மில்லுக்கிட்ட பேசி என்னோட நெல்லை வந்து கொடுத்தேன். என்னோட நெல்லை வந்து போன சீசன் AD 37 ஒரு நெல் அந்த இடத்துல, அந்த நெல் வந்து கலந்துட்டேன் என்னோட நெல்லில். அதனால் வந்து அதோடய விலை வந்து குறைச்சி 1500 சாரமாக போது 1590 60 கிலோ வெயிட்டுக்காக 63 கிலோ எடுப்பாங்க, அது போட்டேன். இப்போ இன்னொரு ஃபார்மர் என்னிட்ட வாங்கிட்டு போனார் பெரம்பூரில், என்னோட நண்பர். அவர் வந்து அந்த மில்லுக்காரங்கள்ட்ட காண்டாக்ட் நம்பர் டிரைவர்கிட்ட வாங்கிட்டேன். இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு, எவ்வளோ நீங்கள் எடுக்கலாம், நல்ல சாம்பிள் காம்பினேஷனும் கொடுத்தேன். 1650 அவருக்கு ஏற்றி விட்டேன். நானே வந்து 1550 தான், இன்னொரு ஃபார்மருக்கு 1650 நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ லிங்க் கிடச்சிருக்கு, நான் இன்னும் ட்ரேடர்ஸை பார்க்க வேண்டிய, அந்த மில்லுக்காரங்களை நிறையா பார்த்துருவேன். அவங்க எனக்கு கமிஷனாக 20 தரேன்னாங்க, அதை ஃபார்மருக்கு கொடுங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய, 20 ஃபார்மருக்கு கிடைக்கட்டும், எனக்கு வந்து இதில் ஒரு லாபர் நோக்கம் தேவையில்ல, விவசாயிகள் கிடைச்சா போதும்னு சொன்னால் வியாபாரியே சந்தோஷப்பட்டார். இதே மாதிரி ஒரு ஆள் சொல்கிறது கஷ்டம், அது வந்து ஒரு 300 மூட்டை அளவுக்கு பிளச்சல் இருந்தால் நம்ம பிரைவேட் மில்ல ஏற்றலாம் மேடம், அது தனியாக ஒரு தொட்டி போட்டு அரவை போடுறாங்க. 100 மூட்டை 200 மூட்டைங்கும் போது விலையை குறைவாக கேட்குறாங்க. இப்போ ஆனால் வந்து வெளியில் உள்ள வியாபாரிகள் வந்து நேராக நம்ம ட்ரேடர்ஸ்ட்டு இதேமாரி சூழ்நிலை, நம்ம இங்கே லோக்கலில் உள்ளவங்க இதே நேரம் மில்லுக்காரங்கள்ட்ட போட்டால் அவன் எல்லா இடத்துலையும் ஏற்றுறாங்க. நம்ம இடத்துல வரும்போது அவங்க ஏற்றிட்டே வராங்க, அதை போய் நம்ம வியாபாரியில் இட போட்டுக்க வேண்டியது, திருப்பி நம்ம நெல் ஏற்றிட்டு வியாபாரியில் இட போட வேண்டியது, ரெண்டுத்தையும் கழிச்சுக்கிட்டு நம்ம நெல்லோட வெயிட் ரெடி கேஷ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நான் டிவிஸில் போட்டுருவோம் மேடம் மேக்ஸிமம், இந்த வருஷம் கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிறது கொஞ்சம் லேட்டானது, அது 1st டேட்டில், அதுக்காக வந்து ப்ரைவேட்டில்
1: இப்போ நெல்லை எடுத்துட்டு நம்ம போய் கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துல போய் நிற்கணும் அப்படின்ற அவசியம் வந்து அங்கே ஏற்படலை, அவங்களே நேரடியாக வந்து கொள்முதல் வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படிங்கும்போது விவசாயிகளுக்கு வந்து இன்னுமே ஒரு எளிதான வேலையாக இருக்கும் இல்லைங்களா? விவசாயிகள் பாதுகாத்து வச்சுருக்கணும். இப்போ நெல்லில் வந்து எந்த ரகம் ADT ரகங்கள் வந்து பயிர் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ கோ 51 நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சம்பாவுக்கு வந்து தயாராகிட்டே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆற்றுல தண்ணி வந்துருச்சு. இப்போ சம்பாவுக்கு எந்த ரகம் வந்து செய்யலான்னு நினைக்கிறீங்க?
0: ADT 46 கோ 50. இப்போ ப்ரைவேட்டில் புது ரகங்கள் சிலது வந்திருக்கு மேடம், அது கொஞ்சம் ஈல்டு கூட வரனாலும் அதை பண்ணிட்டு இருக்க மேடம். இப்போ புதுசாக வந்து TPS 3 TPS 5 குருவடி பண்ணாங்க, மோட்டார் ரகம் அது. இப்போ TPS 3 ஒன்று பண்ணுறாங்க. கோ 56 ஒரு நெல் வந்து கேட்குறாங்க, எங்களால் கொடுக்க முடியல, கூட்டுறவு அங்கே கிடைக்கிது கோ 56, அது எங்களால் பண்ண முடியல. கோ 56 நிறைய பேர் ஈல்டும் நல்லாயிருக்கும், மழையில் ஒரு பாதிச்சாலும் திருப்பி அது வந்துடும்ங்கிற மாதிரி சொல்லி கோ 56 கேட்குறாங்க, அது நம்மளால் கொஞ்சம் பண்ண முடியல மேடம். நான் பண்ணுறது வந்து பள்ளமான ஏரியாவுக்கு ADT 46 வந்து சாயமாக இருக்கும் மேடம். கோ 50 வந்து ஈல்டு வரும், ஆனால் சாஞ்சிடும் மேடம் அது, அதனால் கொஞ்சம் மேட்டு பகுதியில் போட்டால் நல்லது. அது
1: 2-3 ரகம் வந்து சொல்லிட்டீங்க, அப்போ உங்கள் வயலில் வந்து பிரிச்சுக்கிறீங்க.
0: ஆமாம்
1: இல்லையா, மழை வந்தாலும் ஒரு சில ரகங்கள் வந்து பாதிக்கப்படும், அதனால இப்படி மழை வந்தா தாங்கிக்கிற மாதிரி ஒரு ரகத்தையும் தேர்ந்தெடுத்து நீங்க இப்ப உங்க வயலுக்கு வந்து போடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இருக்கீங்க. ஐயா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்படியே நேரம் போனதே தெரியல, ஆனா கேட்டுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது புரியுது. ஐயா அவங்க கிட்ட வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே, அவங்க கிட்ட நிறைய தகவல்கள் வந்து நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது போலயே விவசாயிகளும் நினைக்க கூடும், தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்பாங்க. அவங்களுக்காக உங்களுடைய அலைபேசி எண்களை வந்து சொல்றீங்களா?
0: 90 47 45 66 80.
1: நேயர்களே குறித்து கொள்ளுங்கள், மயிலாடுதுறை மாவட்டம் செபனார் கோவில் TPொய்யாமொழி ஐயா அவங்களுடைய அலைபேசி எண்கள் 9 0 4 7 4 5 6 6 8 0. நன்றி ஐயா.
0: நன்றி, வணக்கம் மேடம்.
2: துளசிக்கா, மயிலாடுதுறை மாவட்டம் செமனார் கோயில் பொன்சை TPொய்யாமொழி அவங்க, அவங்க பண்ணுற நெல் விவசாயத்தில் நிலம் சமமாக இருக்கிறதுக்காக லேசர் கருவியை பயன்படுத்துகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் லேசர் கருவியை வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்களாம்.
1: அதுக்காக சரியான நேரத்தில் முன்பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்களே, அதை ஆன்லைனில் கூட செய்யலாமாமே.
2: ஆ, இந்த மாதிரி அரசு திட்டங்களை நம்மளும் சரிவர பயன்படுத்தணுங்கா.
1: என்ன உரம் கொடுக்குறாங்க, அதை எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆள் பத்தாக்குறைன்றனால களைக்கொல்லியத்தான் நம்பி இருக்கேன்னு வேற சொல்லியிருக்காங்களே.
2: இப்போ சம்பால கூட ADT 46 அப்படிங்கிற நெல் ரகத்தை தான் தேர்ந்தெடுத்து பண்ண போகிறாங்களாம்.
1: கூடவே கோரகத்தையும் போடலாமான்னு யோசிச்சு வச்சுருக்காங்களாமே சுபா.
2: துளசிக்கா, சம்பாவுக்கு தயாராகிட்டு இருக்க இந்த சமயத்தில் இவங்களோட நேர்முகம் ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்,
3: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின்
2: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
3: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
4: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் சரியாக 8:00.

0: இரவு பொழுது அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு பகல் முழுக்க உழைத்த நமக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கிற நேரம். உணவருந்தி விட்டு நல்ல இசை கேட்கலாம் அப்படின்னு பண்பலை பக்கம் உங்களுடைய காதுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. மென்மையான பாடல்கள் உள்ள வரக்கூடிய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சி வந்து ஒரு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து உங்களது விருப்பமான பாடலை கேட்டு மகிழ நீங்கள் இப்போது அழைக்கலாம். 0434368 என்கிற முன்னணி பெண்களோடு 2312 2912 2999 8 0 2 9 9 5 8 0 இந்த மூன்று தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9566427231. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். உங்கள் விருப்ப பாடல்கள் உள்ள வரும் நேரம். கூடவே காரை பண்பலை 100.3 முகநூல் பக்கம், அதாவது காரைக்கால் எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கேன், நீங்கள் விடாப்படியாக இருப்பீங்களா இல்லை விட்டு கொடுத்து போவீங்களா அப்படிங்கிறது தான் அதுக்கான கேள்வி. நீங்கள் விடாப்படியாக இருப்பீங்களா விட்டு கொடுத்து போவீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் இந்த போஸ்டருக்கு பக்கத்தில் நீங்கள் பதிவு பண்ணலாம். காரை எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் நிகழ்ச்சியில் தனது விருப்பமான பாடல் தெரிவோடு இணையும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிறதுங்க?
1: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை பாஸ்கரன் சார்.
0: குறிச்சிமலை பாஸ்கர் ஐயா, உங்களுடைய கடிதங்கள் நிறைய வரும். குறிச்சிமலை பாஸ்கர்னு ஒரு பேரோட நேர் விருப்ப கடிதங்களை பார்த்துருக்கேன் உங்களை. சொல்லுங்க, இப்போ என்ன பாடல் தெரிவோடு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க?
1: படம் வந்துங்க சார், முள்ளு மலர்ந்துங்க சார்.
0: ம்,
1: அதில் கேஜி ஜேசஸ் பண்ணாங்க சார். செந்தாலும் பூவில் வந்தாலும் தென்றல் பட்டுருங்களா சார்?
0: ஆமாம்,
1: அதை போடுங்க சார்.
0: கண்டிப்பாக காற்றில் வரும் காணும் ஒரு தென்றலோடு தவழுது. நன்றி அழைத்தமைக்கு பாஸ்கர் ஐயா. நன்றி. நன்றி.
1: வணக்கம் சார். நன்றி.

0: வீட்டு இருக்கு அழகு டைல்ஸ் அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம் பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911444.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் காணும். உங்கள் உள்ள தெரிவுகளோடு பாடல்கள் உலாவருகின்றன நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இணை வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம். யார், எங்க இருந்தீங்க? சீர்காழியிலிருந்து மாணிக்கம் டெய்லர் ஐயா, குரல் மாதிரி இருக்கு
5: சார். வணக்கம் சார், நான் சீர்காழியில மாணிக்கம் டெய்லர். அதான்
4: நான் குரலை கேட்டோன்னே சொல்லிட்டேன் ஐயா, நிகழ்ச்சியில நிறைய முறை பங்கெடுக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் ஐயாவுக்கு?
5: சார் நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா?
4: நான் நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: மகிழ்ச்சி
4: பொங்கோ. நன்றி நன்றி, அழைத்தமைக்கு நன்றி.
5: ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப
4: நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி
5: நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம் உலாவரும் நீரும் நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சீதா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்

0: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது. பூமெக்ஸ்
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் உலாவரும் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: நேரலை காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களோடு நாம் நேரலையில் இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே வரோம். கூடவே வாட்ஸ்அப் ஊடாக உங்களுடைய செய்திகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. வாட்ஸ்அப் ஊடான செய்திகளுக்கு மத்தியில் வாட்ஸ்அப் சேனல் காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் இணைஞ்சிங்க அப்படின்னா பண்பலையோட நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலோடு இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்தீங்க?
5: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் பேசுறேன் சார்.
0: இஞ்சிக்குடியில இருந்து மின்சார கண்ணன்.
5: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். சொல்லுங்க.
5: கேப்டன் மகன் படத்துல இருந்து எந்த பெண்ணிலே இல்லாத ஒன்று அந்த பாட்டை கூறிய சி சார் பாடுனது.
0: அப்படியா, நன்றி. நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
5: நன்றி சார்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் காணும் உலாவரும் நீரும். நேர்களை நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நீரும் உலாவரும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறை பூண்டி மற்றும் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறை பூண்டி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவோடு இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம். உற்சாகமாக வணக்கம் சொல்லுது யாரோ?
7: உடையார் பாளையம் அஜீம்.
4: சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க?
7: எனக்கு நல்லா சூப்பரா இருக்கும் சார். எனக்கு உயிரேங்கிற படத்துல இருந்து நெஞ்சி நீலி நெஞ்சி நீலி அந்த பாட்டு கொடுங்க.
4: அப்படியா, அழகா பாட ஆரம்பிச்சிட்டீங்க. பாட்டு வரும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கட்டும். நன்றி, அழைத்தமைக்கு நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911144.
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: காட்டில் வரும் காணம் நிகழ்ச்சியில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன், அதாவது நீங்கள் விடப்படியாக இருப்பீங்களா, விட்டு கொடுத்து போவீங்களா அப்படின்னு கேட்டிருந்த நேர்கள்ட்ட. விருப்பமான பாடல் தெரிவுகளை கொடுத்த நேர்கள் மத்தியில் இந்த பல நேர்களும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னா நான் எங்கள் வீட்டில் விடப்படியாக தான் இருப்பேன், என் கணவர் தான் விட்டு கொடுத்து போவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமைசாலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செல்வகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிய இரவு வணக்கம் சொல்லிட்டு மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, சிறுவயதிலேருந்தே விட்டு கொடுத்து போகிற பழக்கம் தான் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுக்கு. அடுத்து என் வாழ்க்கையில் நான் விடப்படியாக இருந்து நிறைய செயல்களை நினைச்சபடி நிறைவேற்றிருக்கேன், மற்றவர்களிடம் போட்டி போடும்போது மட்டும் விட்டு கொடுத்து போயிடுவேன், அதுலேயும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இஞ்சி குடியிருந்த மின்சார கண்ண நிகழ்ச்சியில் பங்கேற்றதோட கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. விட்டு கொடுத்து போவது

0: அப்படின்னு எஸ் அருண் சொல்லியிருக்காங்க எங்கேருந்து அப்படின்னு தெரியல. அடுத்து ஷாகுல் ஹமீது சொல்லியிருக்காங்க விட்டு கொடுத்து போவேன் அப்படின்னு சங்கரமந்தல் ராஜு ஷாகுல் ஹமீது அப்துல் அஜீஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரபாகரன் ஜி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொரநாட்டு கருப்பூர்லேருந்து நான் சரியான டாபிக் இன்றைக்கி எனக்கு நடந்த ஒரு விஷயம் ஒன்று வேலை விஷயமாக நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன்ல, அது தலைகீழ் நின்னாலும் செய்ய மாட்டேங்க, கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேங்க, விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆண்டிமடம் சரவணன் சொல்லியிருக்காங்க விட்டு கொடுத்து போவேன் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஆண்டிமடம் கார்த்திகேயன் இடம்பொருள் ஏவல் அதை பொறுத்து விட்டுக் கொடுப்பதும் விடாப்படியாக இருப்பதும் நடக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. அடுத்து கும்பகோணம் குமரன் நான் விட்டுக் கொடுத்து போயிடுவேன், விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை இல்லையா, அதனால் அதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெடுஞ்செழியன்னு சொல்லியிருக்காங்க, வேல் கவி ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க விட்டுக் கொடுத்து போவதான் என்னுடைய குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை ரேவதி நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க எப்பொழுதுமே விட்டுக் கொடுத்து தான் செல்வேன், விட்டுக் கொடுத்து செல்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற சொல்லுக்கு நான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுக்கு. அடுத்து விட்டுக் கொடுப்போர் கெட்டு போவதில்லை விடாபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்துல் ரஜாக். அடுத்து செந்தில்கண்ணன் ஷோபா பேர்லேருந்து அனுப்பியிருக்காங்க நான் விட்டுக் கொடுத்து போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாழிக்கல்பட்டியிலேருந்து எழில் முத்துசாமி விடாப்படியாகத்தான் இருப்பேன், வெளியும் விட்டுக் கொடுத்து போவது சில இடங்களில் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நவீன் ரஞ்சித் ரக்ஷித் இவங்க சொல்லியிருக்காங்க மன்னமந்தல்லேருந்து ரஞ்சிதா இவங்களாம் சேர்ந்து விட்டுக் கொடுத்து தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புறையா இல்லாதா எனக்கு சின்ன வயசுலேருந்து எதுக்காகவும் விட்டு தரமாட்டேங்க, இப்போவும் அப்படி தான் அது பழகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் விடாப்படிக்காரன் விட்டுக் கொடுத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைரநகர்லேருந்து சிவாஜி. முக்கர்மூர்லேருந்து ஆனந்த் முத்துக்குமரன் நான் எல்லா விஷயங்களிலும் விட்டுக் கொடுத்து போகும் பழக்கம் உண்டு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க டிஆர் பட்டணத்துலேருந்து நான் விடாப்படியாக இருக்க மாட்டேன் விட்டுக் கொடுத்து போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாவடி அசோக் ராஜ் அவர்களும் கனிமொழி அவர்களும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க எப்போதுமே விட்டு கொடுத்து போவேங்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செல்வகுமார் விட்டு கொடுத்து தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நிறைய நேயர்கள் விட்டு கொடுத்து போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேயர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. கருத்துக்களை பதிவிட்ட நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து நிறைவு பெறுகிறது இன்றைய காற்றில் வரும் காணம். காற்றில் வரும் காணம் நிறைவு பெறுகிறது தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில். அடுத்து வரப்போகுது காரை எஃப்எம் எக்ஸ்பிரஸ். காரை எக்ஸ்பிரஸும் ஒரு நேரலை நிகழ்ச்சி தான், இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சியிலையும் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்கலாம். குறிப்பாக என்ன அப்படின்னா நீங்கள் இளைஞராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான்.
1: ஸ்மார்ட் டிவி கார் பைக் வாட்ச் சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கிய ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
2: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ, இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
0: பாருங்க எப்படி வேகம் எடுத்துட்டு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் மென்மையான பாடல்கள் அப்படின்னு உள்ளா வந்தது, கேட்டவங்க எல்லாம் கொஞ்சம் மதியதர வயதுக்காரர்கள், இனி வரக்கூடியவங்க எல்லாருமே இளைஞர்களாக இருப்பாங்க நிகழ்ச்சியில் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் நீங்கள் நிகழ்ச்சியில் போடலாம், அதுக்கான போஸ்டர் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வருது. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் என்ன விருப்பமான பாடல் தெரிவோட வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
3: இனிய உற்சாகமான ஜில்லு நற்காலை வணக்கம்
0: சார். இரவு வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: நான் என்று உங்கள் அன்புடன் பொந்தன மாதேஷன் முருகன்.
0: சொல்லுங்க முருகன் ஐயா, என்ன பாட்டு வேணும்?
3: கரகாத்தான்
0: அப்படியா, சரி நன்றி உங்களுக்கு, நன்றி நன்றி.

0: குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444-9111-4.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது. காரை எக்ஸ்பிரஸ் இளைஞர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் வருக வணக்கம். வருக வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்துங்க?
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன?
2: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோடத்துல இருந்து கலைவாகன் மேற்கணி.
1: சொல்லுங்க.
2: படம் வந்து கும்பகர தங்கையா.
1: சரி.
2: பாடல் வந்து பாட்டு ஒண்ணு இருக்குதா
1: என்கிற. சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: இணைந்திருக்கிறோம். காரைக்கல் பண்பலை 100.1 இது காரை எக்ஸ்பிரஸ் 100.3. உங்கள் உள்ளம் தோட்ட பாடல்கள் பண்பலையில் உள்ளவரும் காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் இது இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி. இளைஞர்கள் பங்கேற்கிறாங்க நிகழ்ச்சியில். உங்களுக்கு பிடித்தது அதிகாலை தூக்கமாக இல்லை காலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டிருக்கேன். ஒரு முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய உங்களுக்கு பிடித்தது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதிகாலையில் தூக்கமாக இல்லை காலையிலேயே எழுந்திருக்கக்கூடிய பழக்கமாக அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் முதல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 பண்பலையில் உள்ள

0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
1: நம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் கேட்கலாம்.
3: தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேர் வருக, வணக்கம். வணக்கம்.
5: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுல
0: பாருங்க. இருந்தாலும் கூட பழைய பாடல்கள் ரசனை அப்படிங்கறது உங்க மத்தியில இருக்கு. நன்றி அழைத்தமைக்கு. பாடல் வருது கேளுங்க. நன்றி.
5: நன்றி சார்.

0: மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 இளைஞர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. நேர்லே நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர் உலாபெறும்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது கேட்கலாம்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மதுரை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நேர்களே, நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். காரை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் எடுத்து வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து நடிக்கிறாங்க, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
7: காரை பண்பலை 100.3 இரவு வணக்கத்தை தெரிவிப்பது சுந்தரி.
1: சொல்லுங்க சிவகுமார் ஐயா.
7: படம் வந்து பாடாது தேனிக்கல். ஏஜி ஏசுதா பாடிய பத்தி வண்ண நிலவே வைகனியே சொல்லிவிடவா.
1: அவர் பாட வந்துட்டாரு, அவர் பாடட்டும்.

இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நிறைய நேர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கணிப்படையில் வந்துகிட்டே இருக்குது.

பொதுவாகவே இளைஞர்கள் அப்படின்னா கொஞ்சம் காலை நேரத்தில் அதிகமாக தூங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் இந்த கேள்வி அப்படிங்கிறத வச்சுருந்தோம். உங்களுக்கு பிடிச்சது அதிகாலை தூக்கமா இல்லைன்னா காலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கமா அப்படின்னு நிறைய நேர்கள் தங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத பதிவிட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட எல்லாருடைய கருத்தும் என்ன அப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கும் நிறைய வீடுகளில் அதிகாலை நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாப்பா எந்திரிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் அப்படிங்கிறது பலருக்கும் கேட்கக்கூடிய வழக்கம் இருக்குது. ஆனால் அதே நேரம் வயசாகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு அவங்களுடைய வேலையை பார்க்குறத நம்ம பார்க்குறோம். எப்படி கருத்துக்கள் தெரிவித்த நேர்கள் நிறைய பேர் அவங்களுடைய பேரை வாசிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னமும் தெரியல முகநூல் பக்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத காட்ட மாட்டேங்குது. இருந்தாலும் கூட 32 நேர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவிட்டிருந்தது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதிகாலையில் எந்திரிப்பேன் அப்படின்னு சொன்ன நேர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் எந்திரிக்க மாட்டேன் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொன்ன நேர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கலாம். நேர்களே, காரை பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே ஆகாஷ்வாணி காரைக்கால் FM காரை பண்பலை 1.3 அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா காரை பண்பலை 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடலை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும், கேட்க முயற்சித்த நேயர்களுக்கும், கருத்து தெரிவித்த நேயர்களுக்கும் காரைக்கால் பண்பலை நன்றி தெரிவிக்கிறது. நிறைவு பெறுகிறது இன்றைய FM எக்ஸ்பிரஸ்.

0: ஸ்ரீசங்கர் முள்ளி இன் லாங் ஜம்ப், புல்வீர் சிங் இன் 1500 மீட்டர் ரேஸ் அண்ட் ஈஷா சிங் இன் ஷூட்டிங் ஆல்சோ ஸ்ட்ரைக் சில்வர். தட்ஸ் ஆல் இன் த நியூஸ் அட் 9. குட் நைட்.
1: நேரம் இரவு 9:15. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ராஜகுலதிலக ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி பாரார்.
1: சூளாமணி புத்த விகாரத்திலே பல ஓவியங்கள் சுவரிலே தீட்டப்பட்டிருந்தன. அவற்றை பற்றி தமக்கு விளக்குமாறு அருள்மொழிவர்மர் தலைமை புத்த பிக்ஷுவிடம் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறார். அதன்படி ஒவ்வொன்றாக விளக்கிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது தான் ஒரு வினாவை எழுப்பினால் அது தங்களுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடாது என்று அருள்மொழிவர்மன் கூற, தனக்கு அப்படி எந்த ஒரு கோபமும் ஏற்படாது, ஏனென்றால் ஐம்புலன்களை வென்று மனதை அடக்கியவன் என்று தன்னை பற்றி விவரித்தார் தலைமை புத்த பிக்ஷு. போதி விருட்சத்தின் அடியில் வீற்றிருந்தபோது சித்தார்த்தர் ஞான ஒளி பெற்றார் என்பதை நான் நம்பவில்லை என்றார் அருள்மொழிவர்மர். ஐம்புலன்களையும் உள்ளத்தையும் அடக்கியவராயிருந்த போதிலும் பிக்ஷுவின் முகம் சுருங்கியது. இளவரசே, மகாபோதி விருட்சத்தின் ஒரு கிளை அசோகவர்தனரின் காலத்தில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த கிளை வேர்விட்டு வளர்ந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றைக்கும் பட்டு போகாமல் அனுராதபுரத்தில் விசாலமாக படர்ந்து விளங்கி வருகிறது. அந்த புனித விருட்சத்தை தாங்களே அனுராதபுரத்தில் பார்த்திருப்பீர்கள், பின்னர் நம்பவில்லை என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். குருதேவரே, போதி விருட்சமே இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதன் அடியில் அமர்ந்து சித்தார்த்தர் தவம் செய்ததையும் மறுக்கவில்லை. அங்கேதான் அவர் ஞான ஒளி பெற்றார் என்பதைத்தான் மறுத்து கூறுகிறேன். என்றைய தினம் சித்தார்த்தர் மக்களுடைய துன்பத்தை துடைக்க வழிகாண்பதற்காக கட்டிய மனைவியையும் பெற்ற மகனையும் உரிமையுள்ள ராஜ்யத்தையும் தியாகம் செய்து நள்ளிரவில் புறப்பட்டாரோ, அப்போதே அவர் ஞான ஒளி பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்லுகிறேன். அதை காட்டிலும் ஓர் அற்புதமான செயலை நான் எந்த வரலாற்றிலும் கேட்டதில்லை. ராமர் தன் தந்தையின் வாக்கை பரிபாலனம் செய்வதற்காக ராஜ்யத்தை தியாகம் செய்தார். பரதர் தம் தமையனிடம் கொண்ட பக்தியினால் ராஜ்யம் வேண்டாம் என்றார். அரிச்சந்திர மகாராஜா தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ராஜ்யத்தை துறந்தார். சிபி சக்கரவர்த்தியும் புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்துவிட்ட காரணத்தினால் தம் உடலை அறுத்து கொடுத்தார். ஆனால் சித்தார்த்தர் யாருக்கும் வாக்கு கொடுக்கவில்லை, யாரையும் திருப்தி செய்ய விரும்பவில்லை. மனித குலத்தின் துன்பத்தை போக்க வழி கண்டுபிடிக்கும் பொருட்டு தாமாகவே எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு புறப்பட்டார். புத்த பகவான் போதி விருட்சத்தின் அடியில் ஞானமொழி பெற்ற பிறகு இதை காட்டிலும் அற்புதமான செயல் ஏதேனும் செய்ததுண்டா? ஆகையால் அரண்மனையை விட்டு புறப்பட்ட போதே அவர் ஞானமொழி பெற்றுவிட்டார் என்று சொல்லுவது தவறாகுமா? இவ்விதம் பொன்னியின் செல்வர் கூறிய மொழிகள் ஆச்சாரிய பிக்ஷுவின் செவிகளில் அமுதத் துளிகளைப் போல விழுந்தன. ஐயா, தாங்கள் கூறுவதில் பெரிதும் உண்மை இருக்கின்றது. ஆயினும் போதி விருட்சத்தினடியிலேதான் மக்களின் துன்பங்களை போக்கும் வழி இன்னதென்று புத்த பகவானுக்கு உதயமாயிற்று. அதிலிருந்துதான் மக்களுக்கு பகவான் போதனை செய்யத் தொடங்கினார்.
2: சுவாமி, புத்த பகவானுடைய போதனைகளை கேட்டிருக்கிறேன். அந்த போதனைகளைக் காட்டிலும் அவருடைய தியாகச் செயலிலேதான் அதிக போதனை நிறைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. மன்னிக்க வேணும், நானும் அவருடைய செயலை பின்பற்ற விரும்புகிறேன். சற்று முன்னால் என் முந்தையரின் மூன்று வித குரல்கள் என் உள்ளத்தில் ஓயாமல் ஒலித்து என்னை வேதனைப்படுத்துவதாகச் சொன்னேன் அல்லவா? அந்த தொல்லையிலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறேன். என்னை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இளவரசர்.
1: இளவரசே, தங்களையொத்த சீடனை பெறுவதற்கு நான் எவ்வளவோ பாக்கியம்

0: செய்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு வேண்டிய தகுதியும் எனக்கு இல்லை, தைரியமும் இல்லை. இலங்கையில் புத்த மகாசங்கம் கூடும்போது தாங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றார் பிக்ஷு.
1: தங்கள் தகுதியை பற்றி எனக்கு சந்தேகமில்லை, ஆனால் தைரியத்தை பற்றி சொன்னீர்கள், அது என்ன?
0: ஆமாம், தைரியமும் இல்லைதான். 2 தினங்களாக இந்த நாகைப்பட்டினத்தில் ஒரு வதந்தி பரவிக்கொண்டு வருகிறது. அதை யார் கிளப்பிவிட்டார்கள் என்று தெரியவில்லை. தாங்கள் இந்த விகாரத்தில் இருப்பதாகவும் தங்களை புத்த பிக்ஷுவாக்க நாங்கள் முயன்று வருவதாகவும் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறார்களாம். இதனால் அநேகர் கோபம் கொண்டிருக்கிறார்களாம். இந்த விகாரத்தின் மீது மக்கள் படையெடுத்து வந்து உண்மையை அறிய வேண்டும் என்று பேசிக் கொள்ளுகிறார்களாம்.
1: ஆஹா, இது என்ன பைத்தியகாரத்தனம்? நான் புத்த மதத்தில் சேர்வது பற்றி ஊரில் உள்ளவர்களுக்கு என்ன கவலை? நான் காவி துணி அணிந்து சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டால் இவர்கள் ஏன் கோபம் கொள்ள வேண்டும்? இத்தனைக்கும் எனக்கு கல்யாணம் கூட ஆகவில்லையே. மனைவி மக்களை விட்டு போகிறேன் என்று கூட குற்றம் சொல்ல முடியாதே என்றார் இளவரசர்.
0: ஐயா, ஜனங்களுக்கு தங்கள் மீது கோபம் எதுவும் இல்லை. தங்களை ஏமாற்றி புத்த பிக்ஷுவாக்க முயல்வதாக எங்கள் பேரிலேதான் கோபம். வெறும் வதந்தியே இப்படிப்பட்ட கலக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. உண்மையாகவே நடந்துவிட்டால் என்னாகும்? இந்த விகாரத்தையே ஜனங்கள் தரைமட்டமாக்கி விடுவார்கள். ஏதோ தங்களுடைய தந்தையின் ஆட்சியில் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம். தினந்தோறும் போதியன் திருநீழர் புனித நற்பரவுதும் மேதகு நந்திபுரி மன்னர் சுந்தர சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகில் சிறந்து வாழ்கனவே என பிரார்த்தனை செய்து வருகிறோம். இந்த நல்ல நிலைமையை கெடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. அதனாலேதான் தைரியமில்லை என்று சொன்னேன் என்றார் பிக்ஷு. அவர் கூறி வாய் மூடுவதற்குள்ளே அந்த புத்த விகாரத்தின் வாசற்படியில் மக்கள் பலரின் குரல்கள் திரண்டு ஒருமித்து எழும் பேரோசை கேட்கத் தொடங்கியது. பிக்ஷு அதை செவி கொடுத்து சிறிது நேரம் கேட்டுவிட்டு, இளவரசே, நான் கூறுவது உண்மையென்று நிரூபிக்க மக்களே வந்து விட்டார்கள் போலிருக்கிறது. இதை எப்படி சமாளிக்கப் போகிறேனோ தெரியவில்லை. புத்த பகவான் தான் வழிகாட்டி அருள வேண்டும்.
1: சூடாமணி விகாரத்துக்கு வெளியே கடல் பொங்கும் போது எழும் ஓசையைப் போல மக்களின் இறைச்சல் ஒலி பெருகிக் கொண்டிருந்ததை சிறிது நேரம் ஆச்சாரிய பிக்ஷுவும் அருள்மொழிவர்மரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த புத்த விகாரமும் அதில் உள்ள பிக்ஷுக்களும் தம்மால் இந்த பெரும் சங்கடத்துக்கு உள்ளாகியிருப்பதை எண்ணி இளவரசர் மிகவும் மனக்கலக்கம் அடைந்தார்.
2: சுவாமி, என்னால் உங்களுக்கு இந்த தொல்லை உண்டானதை பற்றி வருத்தப்படுகிறேன் என்றார்.
0: இளவரசே, தங்கள் காரணமாக இதுபோல 100 மடங்கு தொல்லை நேர்ந்தாலும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் எங்களுக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கு இது ஒரு கைமாறாகுமா என்றார் பிக்ஷு.
1: அது மட்டுமல்ல, இம்மாதிரி ஒளிவு மறைவாக காரியம் செய்வது எனக்கு எப்போதும் பிடிப்பதில்லை. நான் இங்கு இருந்து கொண்டே எதற்காக இல்லை என்று சொல்ல வேண்டும்? சத்தியத்துக்கு விரோதமான இந்த காரியத்தில் தங்களையும் எதற்காக நான் உட்படுத்த வேண்டும்? தங்களுடைய பரிவான சிகிச்சையினால் எனக்கு உடம்பும் நன்றாக குணமாகிவிட்டது. இப்போதே வெளியேறிச் சென்று ஜனங்களிடம் நான் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். தாங்கள் எனக்கு அடைக்கலம் அளித்து சிகிச்சை செய்து என் உயிரையும் காப்பாற்றினீர்கள் என்பதை மக்களிடம் அறிவிக்கிறேன். இந்த சூடாமணி விகாரத்துக்கு என் காரணமாக எந்தவித அபகீர்த்தியும் ஏற்படக்கூடாது என்றார் இளவரசர்.
0: ஐயா, இதில் சத்தியத்துக்கு விரோதமான காரியம் எதுவும் இல்லை. தங்களுடைய எதிரிகள் தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயல்கிறார்கள். இந்த நாகைப்பட்டினத்தில் அவர்கள் சென்ற 2 நாளாக பரப்பியுள்ள வதந்தியிலிருந்தே அது நிச்சயமாகிறது. அப்படியிருக்க தாங்கள் இங்கே இருப்பதை தெரிவியாமல் வைத்திருப்பதில் தவறு என்ன? அரசகுலத்தினர் இம்மாதிரி சில சமயம் மறைந்திருக்க வேண்டியது ராஜரீக தர்மத்துக்கு உகந்தது. பஞ்சபாண்டவர்கள் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் செய்யவில்லையா? அப்போது தர்மபுத்திரர் சத்தியத்துக்கு மாறாக நடந்தார் என்று சொல்ல முடியுமா என்று பிக்ஷு கேட்டார்.
3: இப்பகுதியின்

0: அறிவினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: மனம், பேச்சு, செயல் மூணும் சூழலுக்கு ஏத்தபடி அமைவத கல்கியார் வெகு நேர்த்தியார் இந்த நெடுங்கதையில சித்தரிப்பது முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு. அந்த வகையில சத்தியம் தர்மம் என்னும் இரு பெண்களை காதலிக்கிறேன்னு அனுராதபுரத்துல வந்தியத்தேவனிடம் பொன்னியின் செல்வர் சொன்னது நினைவிருக்கும். இங்க நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துல ஆச்சாரிய பிக்ஷுவிடம் புத்த பகவானுடைய போதனைகளை காட்டிலும் அவருடைய தியாக செயலிலேதான் அதிக போதனை நிறைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது சற்றும் தயங்காம அதே சமயம் அடக்கத்தோட தம் கருத்தை வெளியிடுறார். துன்பத்திற்கு காரணம் ஆசை, ஆசைக்கு காரணம் அச்சம் அல்லவா? அச்சமே இல்லாத வீரம், ஆன்ம வீரம் அருள்மொழிவர்மிடம் இருப்பத அவர் பேச்சில உணர்கிறோம். அன்பே தகழியாகவும் அகிம்சையே நெய்யாகவும் என்புருகும் தியாகமே எழுதிரியாகவும் கொண்டு ஓர் அமர தீபத்தை, அழியாத சத்திய விளக்கை மகாத்மா காந்தி ஏற்றி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த அமர தீபத்தின் ஒளியிலேயே நமது காரியங்களை எல்லாம் செய்வோம். 1948 கல்கி அவர்கள் எழுதின கட்டுரையின் ஒரு பகுதி இது. என் வாழ்க்கையே எனது செய்தின்னு மிகவும் அடக்கத்தோடு அண்ணல் காந்தியடிகள் சொன்னார். இதையெல்லாம் ஒரு தொகுப்பாக அருள்மொழிவர்மரின் ஆளுமையில பார்க்கிறோம். தியாகம் என்ற சொல் துரத்தல் என்ற பொருளை கொண்டது அல்லவா? வேர்ச்சொல் தியஜ், கொடுத்து விடுதல், கைவிடுதல், துரத்தல். தியாகத்தின் பல நிலைகளை அருள்மொழிவர்மர் விளக்கிற பகுதி அவரது மன முதிர்ச்சியை காட்டுது. ராமர், பரதர், ஹரிஷ்சந்திரன், சிபி, சித்தார்த்தர் ஆகிய புண்ணிய புருஷர்கள் பண்ணின அரிய செயல்களை கேட்கும்போது பட்டினத்து சுவாமிகள் பத்ரகிரியார் வரலாறு நினைவுக்கு வருது. பட்டினத்தார் என்கிற பெயர்ல மூவர் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வாழ்ந்திருக்காங்க. காலத்தால முற்பட்டவர் பட்டினத்து பிள்ளையார். இவர் பாடி அருளிய திருப்பாடல்கள் 11 திருமுறையில தொகுக்கப்பட்டிருக்கின்றன. பெரிய தன வணிக குடும்பத்துல பிறந்த இவர் இறை அருளால நிலையாமையை உணர்ந்தார். செல்வம் அனைத்தையும் வறியவருக்கு கொடுத்துட்டு துறவி ஆயிட்டார். அரச குடும்பத்துல பிறந்த ஒரு மன்னனும் இதே போல துறவியாகி சுத்தி அலைஞ்சு கடைசியில பட்டினத்தடிகளின் சீடர் ஆனார். பட்டினத்து சுவாமிகள் இறைவனை நேரே வழிபட்டாலும் குருவை வழிபட்ட பத்ரகிரியாருக்குத்தான் முதல்ல முக்தி கிடைச்சது. குரு வழிபாட்டின் மேன்மையை விளக்கிற அரிய வரலாறு இது. பொன்னியின் செல்வர் தம் மனச்சான்றிய ஆசானாக கொண்டிருக்கார். நேரம் ஆக ஆக தலைமை பிக்ஷுவின் வியப்பு கூடிக்கிட்டே போகுது.
0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் அடுத்து வரவிருக்கும் நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். வாலி அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல்களோடு உலா வருகிறது இன்றைய நிகழ்ச்சியை. காத்திருங்கள் நேயர்களே.

0: பன்மலையில் இனி உலா வருவது இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல்கள் உலா வருகின்றன. இணைந்திருங்கள் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் உலா வரும் நேரம். பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி.

0: டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியோட தொடக்கமாக வந்த அந்த பாடல் அன்னை ஒரு ஆலயம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடியது. வாலி அவர்களோட பாடல் வரிகளுக்கு இளையராஜா அவர்கள் இசையாட அணி சேர்த்தார் அப்படின்னு தான் சொல்லணும். கவிஞர் வாலி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரோட இயற்பெயர் டி எஸ் ரங்கராஜன் அப்படிங்கிறது. தமிழ் திரைப்பட உலகத்தில் புகழ்பெற்ற கவிஞர் பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லலாம். 1931 அக்டோபர் 29 திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறையில் பிறந்தவர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படத்துறை

0: பணியாற்றி சுமார் 15,000 மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கார். பாடல் கேட்குறது அப்படின்னா மனசுக்கு இதமாக இருக்கும். அந்த பாடலில் மெல்லிய இசையோடு அழகான தமிழ் வார்த்தைகளை கோர்த்து காதல் அலங்கரிக்கிறது அப்படின்னா அது வாலிப கவிஞர் வாலி அவர்களுக்கு தான் அந்த புகழ் அப்படிங்கிறது சேரும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிருஷ்ணலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
0: காதல் அழகா பாடின வாலி அவர்கள் தன்னோட கவிதை வரிகளில் காதலோட இயற்கையும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையும் ஓட்டியிருக்கார். திருப்பராய்த்துறையில் பிறந்த இவர் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்துருக்கிறார். இவரோட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினச்ச இவருடைய பள்ளி தோழர் இவருடைய கவித்திறன் உணர்ந்த அவர் தான் இவருக்கு வாலி அப்படின்னு பேரை சூட்டியிருக்கார். தன்னவருடைய நண்பர்களோட துணையோட நேதாஜி அப்படின்னு ஒரு கையெழுத்து பிரதியையும் அந்த காலத்தில் தொடங்கி நடத்தியிருக்கார். இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கிற எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். வானொலிக்கும் நிறைய கதைகளும் நாடகங்களும் எழுதி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வாலி அவர்களுக்கு கிடைச்சிது. அதுக்கு பிற்காலத்தில் நிறைய பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பும் அந்த பாடல்களை கேட்டு நம்ம மகிழக்கூடிய வாய்ப்பும் இப்போ கிடைச்சிருக்கு இல்லையா?

திரைப்பட பாடல்களில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது. அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு எழுதக்கூடிய கவிதை வரிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எப்படி காதல் இதயத்தை கொள்ளை கொள்ளுதோ அதே மாதிரி பாடலாகி கேட்கக்கூடிய நேர்களுடைய செவிகளையும் நிறைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கவிஞராக அழகான தமிழ் வார்த்தைகளோட கோர்வையாக எழுதக்கூடிய அந்த பாடல்கள் நம்மளை கவர்ற மாதிரி வாலி அவர்கள் எழுத்தாளராக பல புத்தகங்களையும் எழுதியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அம்மா, பொய்க்கால் குதிரைகள், நிஜ கோவிந்தம், பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம், அவதார புருஷன் அப்படிங்கிறது வாலியவர்களோட புத்தக வரிசைகளில் இடம்பெறக்கூடிய சிறப்பான புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். சுமார் 15,000 பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய இலக்கு அப்படின்னே தான் சொல்லணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விருதுகள் அப்படிங்கிறதும் இவருக்கு கிடச்சிருக்கு, அதையும் அடுத்தடுத்து சொல்கிறேன். அடுத்து வாலியவர்களோட கைவண்ணத்தில் உருவான ஒரு பாடலை நம்ம கேட்க போகிறோம்.

நேரம் இரவு 9:46 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்றைய இசை ஊஞ்சலானது வாலி அவர்களின் பாடல் வரிகளோடு உலாவிருக்கிறது. ஆம் நேர்களே, வாலி அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுமார் 15,000 மேற்பட்ட பாடல்களை எழுதின கவிஞர் வாலி அவர்களுக்கு 5 மாநில விருது அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான மாநில அரசாங்கம் வழங்கக்கூடிய விருது அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. 1970 எங்கள் தங்கம், 1979 இவர்கள் வித்தியாசமானவர்கள் அப்படிங்கிற படத்துக்காகவும், 1989 வருஷம் 16 மற்றும் அபூர்வ சகோதரர்கள் படத்துக்காகவும், 1990 கேளடி கண்மணி படத்துக்காகவும், 2008 தசாவதாரம் படத்துக்காகவும் 5 மாநில அரசாங்கத்துடைய விருதுகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. கவிஞர் வாலி அவர்களை சிறப்பிக்கிற வகையில் இந்திய அரசானது பத்மஸ்ரீ விருதை 2007 வழங்கியிருக்காங்க. இது கூட தமிழக அரசாங்கத்துடைய பாரதியார் விருது வாலி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய வரிகள் அப்படிங்கிறது எல்லா அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வயதினரையும் கவரக்கூடிய வகையில் அவருடைய வரிகள் அப்படிங்கிறது இருக்கும். இசை அமைப்பாளர்களுடைய ஒரு நல்ல பங்களிப்போடு அந்த வரிகள் அப்படிங்கிறது நம்ம மனசில் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு பல பாடல்கள் உதாரணம். 15,000 மேற்பட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு சில பாடல்களை தான் நான் நிகழ்ச்சியில் தந்துட்டுருக்கிறேன். அடுத்து வரக்கூடிய பாடல்

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
4: 1965 ஆண்டுகளில் தொடங்கின தமிழ் திரையுலகில் அந்த திரைப்பட பாடல் பயணத்தில் மிக போட்டியான பயணம் அப்படின்னே சொல்லணும். ஒரு பக்கம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள், இன்னொரு பக்கம் வாலி அவர்கள்னு தமிழ் திரையுலகில் வெளிவந்த பல படங்களுக்கும் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு, காதலன் காதலி அப்படிங்கிற விஷயத்தை மையமாக வச்சு தந்த கவிதை வரிகள் அப்படிங்கிறது இன்றைக்கும் வந்து நம்மளுடைய காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய மனசுக்கு எப்படிப்பட்ட சங்கடமான சூழலாக இருந்தாலும் கூட இந்த பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப வெண்மையான ஒரு சூழலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் சொல்லணும். காதலை பாடின வாலி அவர்கள் நிச்சயமாக சங்கீத உலகத்தில் அவர் ஒரு சங்கீதம்தான் நிச்சயமாக.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை ஊஞ்சல். வாலி அவர்களின் கவிதை வரிகளோடு உலா வந்தது இன்றைய இசை ஊஞ்சல். இணைந்திருக்கிறோம், இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இப்போது கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தரமான தாழ்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
5: நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மறப்போம், மன்னிப்போம். மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களில் மிகச்சிறந்த குணம் மன்னிக்கும் குணம்தான். பிறர் செய்த குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் மனிதநேயத்தோடு மன்னிக்கும் குணம்தான் மிக உயர்ந்த குணம். ஆனால் இந்த குணம் மனிதர்களிடத்தில் இப்போது மிகவும் குறைந்து வருகிறது. தவறுகளை மன்னிப்பதை விட அவர்களை பழிவாங்கும் குணமும் தண்டிக்கும் குணமும் தான் இன்று பெரும்பான்மையும் மிகுந்து காணப்படுகிறது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும்னு கவியரசர் கண்ணதாசனும் சொல்வார். வறுமை நிலையில் வாழ்வை ஓட்டுகிறாள் ஒரு பெண். தன் மகனை தனக்கு தெரிந்த ஒரு இடத்தில் வேலையில் சேர்த்து விடுவோம் என்று எண்ணி அழைத்து செல்கிறாள். அந்த பெண் அந்த வீட்டிற்கு சென்றதும், ஐயா வணக்கம்ங்க,

0: இவன் என் மகன், எனக்கு ஒரே ஆதரவு இவன்தான் யா. இவனாவது இவன் எதிர்காலத்தில் நல்லாயிருக்கணும்னு நினைக்கிறேன் என்று பணிவாக சொன்னபடி, அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, உங்க புண்ணியத்தில் அவன் நல்லாயிருக்கணும்னு சொன்னவள் அவரிடம் தன் மகனை ஒப்படைத்துவிட்டு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள். அந்த மனிதரும் அவனை தன் பிள்ளை போல் ஏற்றுக்கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததுடன் தன் வீட்டு வேலைக்கும் ஒத்தாசையாக வைத்துக் கொள்கிறார். வேலைகளையெல்லாம் சரியாக செய்யும் அவனிடம் சகவாச தோஷத்தால் திருட்டு பழக்கம் இருப்பதை அவர் மனைவி கண்டறிந்து கோபமாகி வீட்டை விட்டு விரட்டி விடுகிறாள். இதை கேள்விப்பட்ட அவள் கணவர் அவனை தேடிச் சென்று பசியோடு இருந்த அவனை வீட்டுக்கு மீண்டும் அழைத்து வந்து நல்ல புத்திமதிகள் சொல்லி சாப்பிட வைக்கிறார். அவர் மனைவிக்கோ கணவர் மீது சொல்ல முடியாத கோபம். அவரோ அவன் ஏதோ பழக்க தோஷத்தில் தவறு பண்ணிவிட்டான், அவனை மன்னிச்சிடுவோம்னு சொல்லி நல்ல புத்திமதி சொல்லி அவனை மீண்டும் பள்ளியில் சேர்த்து விடுகிறார். அவர் மனைவிக்கு தன் கணவரின் செயல் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஆனால் அவர் அவனை மன்னித்ததுடன் அவர் காட்டிய அந்த அன்பானது அவனை கல்வியில் சிறந்து விளங்க வைத்தது, நல்ல வேலையில் சேரவும் வழிகாட்டியது. வள்ளுவரும் கூட தன் அழகான குரலில் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றி என்கிறார். ஆம், அவனை தண்டித்து வீட்டை விட்டு அனுப்பியிருந்தால் அவன் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகி இருக்கும். இப்போ அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அந்த மனிதரின் மன்னிக்கும் குணத்தால் சிறப்பாக அமைந்து போனது. அவனும் நன்றி உணர்வோடு அந்த மனிதரை தன் நெஞ்சில் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான். இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, தவறு நாம் செய்துவிட்டால் கௌரவம் பார்க்காமல் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுபோல தவறு மற்றவர்கள் செய்துவிட்டால் மனிதநேயத்தோடு அவர்களை மன்னித்து திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தரமான தார்பாய்கள் கிரீனைட் ஹோஸ் நரம்பி வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3.

நேர்களே, பண்பலையில் இனி உலா வருவது இரவை இனிதாக்கும் விதமாய் இதமான கீதங்கள். காரை பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இரவும் மலரும் தரும் முதல் பாடல்

0: இரவும் மலரும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழித்த அந்த பாடல் ஊட்டி வரை உறவு படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா இணைந்து பாடியது. கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
0: காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு உழவரும் இரவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூவா தலையா. வாலி அவர்களின் பாடல் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில்.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நமது பண்பலையில் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: அன்பான விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்புத்தினர் சிறப்பு தொடர் கேட்கலாம்.
4: சரியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: குறைந்த
8: விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444-9111-444.
0: இரவு மலர் முயற்சியில் எடுத்து வரும் பாடல் அன்பே வா படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் பி. சுசீலா இணைந்து பாடியது. பாடல் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் இசையில்.

நேரம் இரவு 10:18 20 இணைந்திருக்கிறோம். காலத்தால் அழியாத காவியகானங்களோடு இரவும் மலர் முயற்சியில் இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அன்னமிட்டகை படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியது. பாடல் கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையில்.

0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 நமது பண்பலையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல் அமுது உலாவரும் தார்பாய்கள் கிரீன்ட் ஹோஸ் நரம்பி வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேர்களை, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இரவும் வளரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தவ புதல்வன் படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியது. கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல், வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: கிட்ட இருக்க அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும் உழவரும் நீரும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியது. கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில்.

0: டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911444.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இரவு மலர் முயற்சியில் அமைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலை சொல்லும் நேரம் 10:34:30. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள், கே வி மகாதேவன் அவர்கள் இசையில், டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா அவர்களின் குரலில் வசந்த மாளிகை படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் பூக்காரி படத்திற்காக டி எம் சுந்தரராஜன் பாடியது. வாலி அவர்களின் பாடல் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில்

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444-9111-444.
4: நேரம் 10:42 இணைந்திருக்கிறோம். இது இரவும் வளரும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் குரலில் ராஜபாட் ரங்கத்துறை படத்திலிருந்து பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: இரவு மலர் முயற்சியில் அடுத்து வரவிருக்கும் பாடல் உரிமை குரல் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது. வாலி அவர்களின் பாடல் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில்.

0: கிட்ட இருக்க அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: இரவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இதய கணிப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியது. புலமைப்பித்தன் அவர்களின் பாடல் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில்.

நீங்களே நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இரவும் மலரும். நேர்லை காரைப்பன் வலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் மீண்டும் இரவும் மலரும் உழவரும் நாளை இரவு 10 மணிக்கு.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3. பண்பலையில் இனி வருவது காற்றலையில் நாளை. நமது பண்பலை நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்போம். நீங்களே நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. காலை 7:30 உலாவரும் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இதய நோய் சிறப்பு சிகிச்சை வல்லுநர் டாக்டர் RV சிவக்குமார் அவர்கள் தரும் தகவலை கேட்கலாம். காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம். வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் MK கனிகேஸ்வரி. காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உள்ளவரும். காலை 7:35 காலை காம்போ. 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் துளிவரும் பாட்டு. 8:30 முதல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துளிவரும் பாட்டு தொடரும். காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வினிஷா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சீரம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்

0: விளங்கும் தேதியும் சேதியும். அதனை அடுத்து 9:35 முதல் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். காலை 9:45 வரலாறு பேசும் வீரக்கள். பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் அ செல்வராசா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் விட்டுக் கொடுப்பதும் விட்டு விடுவதும் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11:00 வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் மகளிர் நேர்கள் பங்கு பெற்று தொலைபேசி வழியே உரையாடலாம். பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பால் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் தளிர் எம் கணிகேஸ்வரி. 12:55 பன்னிசை ஞானம் கொள் என தொடங்கும் பாடல், பாடியவர் கிருபானந்த வாரியர் அவர்கள். பகல் 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகள் விழுங்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். மெல்லிசை கேட்கலாம் பகல் 1:55. பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் சீர்காழி வட்டம் நிம்மேலி அரசு வேளாண்மை கூட்டுறவு சங்க ஓய்வு பெற்ற எழுத்தர் ஏ நம்பூதிரி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. பிற்பகல் 3:00 லைக் ஷேர் கமெண்ட், இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் லைக் ஷேர் கமெண்டாய் உலாவரும். 3:30 முதல் பண்பலை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். மாலை 4:00 ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். மாலை 5:15 காலை யோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை, 6:00 பன்னிசை செல்வியை என தொடங்கும் பாடல், பாடியவர் தர்மபுரம் பி சாமிநாதன் அவர்கள். நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது கேட்கலாம். வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். இசை தூரிகை உழவரும் நாளை மாலை 6:45. நாலு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் சுயசார்பு விவசாயம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழக்காடு கே குமரவேல் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:30 முதல் பண்பலை வழங்கும் காற்றில் வரும் கானம் தொடரும். நாளை 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல் கேட்கலாம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். காலத்தால் அழியாத காவிய காலங்களோடு உலாவரும் இரவு மலர் முயற்சி நாளை 10:00 முதல் உலாவரும். நாளை 11:00 காற்றலை இல்லாலை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நாளை 11:10 துயிலும் முன்னோடு நமது பண்பலை வழங்கும் நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் நீர்களே. நாளை ஒளிபரப்பாகவுள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள்: காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம், காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் ஆகியவை. இதுவரை அறிவிக்கப்பட்டவை காற்றலையில் நாளை. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: Union Home Minister Amit Shah today inaugurated the conference on Prahar National City Policy and Strategy in New Delhi. The conference deliberated upon the 7 pillars of Prahar, including prevention, response, aggregating internal capacities, human rights, attenuating conditions for terrorism, aligning international efforts in recovery and resilience through a whole-of-society approach. Speaking on the occasion, the Home Minister said the government has adopted a zero-tolerance policy against all forms and manifestations of terrorism. He highlighted that from 2019 to 2026, the Narendra Modi government successfully brought back 288 fugitive criminals to India from 30.